ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 2 ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 7 2026 ஆகஸ்ட் மாதம் 24 திங்கட்கிழமை 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஆட் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை. இடம்பெறும் ராகம் ஆபோகி.

இனி குறளமதம் கேட்கலாம். இன்று இடம்பெறுவது அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம், குறள் எண் 2. குறளும் பொருளும் மனைமாச்சி இல்லான்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாச்சிதாயினும் இல். குடும்பத்துக்கேற்ற குணநலன்கள் மனைவியிடம் இல்லையாயினின் ஏனைய எந்த சிறப்புகள் இருந்தும் பயனில்லை. குறளும் பொருளும் மீண்டும் மனைமாச்சி இல்லான்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாச்சிதாயினும் இல். குடும்பத்துக்கேற்ற குணநலன்கள் மனைவியிடம் இல்லையாயின் ஏனைய எந்த சிறப்புகள் இருந்தும் பயனில்லை. குறளமதம் கேட்டீர்கள். இன்று இடம்பெற்றது அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம், குறள் எண் 2.

நிலையத்தில் நேரம் 6:40. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் திரை கானம். இடம்பெறும் நேரங்கள் 7:25 குட் மார்னிங் இங்கிலீஷ் நிகழ்ச்சியிலும், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியிலும், 9:00 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியிலும் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்முடி திரைப்பட பாடல்களாகவும், 1:55 திரைகானமாகவும் இடம்பெறும். மாலை 5:02 வாடாமலர், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி வழி வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள் சென்னை அஞ்சல். இனி மற்றைய நிகழ்ச்சிகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி, சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி திருஷ்யா அவர்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, கீழ்முதுகு தேய்மானம் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டமறிவோம். சமூக ஊடகங்களும் தனி உரிமையும் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள். தமிழில் செய்திகள்.

0: 25க்கு குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்களை தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4ஆம் பருவம். தொடர்ந்து நுட்பம் கருப்போம். ரிமோட் ஒர்க்கிங் செக்யூரிட்டி குறித்து மென்பொருள் பொறியாளர் ஸ்வாதி அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 பயணிகள் விருப்பம். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். தொடர்ந்து என் கேள்விக்கு என்ன பதில், அதனைத் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, ஆசைகள் நம் வாழ்க்கையை உயர்த்துகிறதா அல்லது ஆபத்தில் தள்ளுகிறதா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி. நிலநடுக்கம் காரணங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி புவியியல் அமைப்பியல் துறைத் தலைவர் பேராசிரியர் ஜேவியர் இன்னாசிமுத்து அவர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4:00 எதிரும் புதிரும் 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து விவசாயி ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம். 8:00 செய்தி அறிக்கை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இசைப்பேரூரை. இதுவரை இன்றைய மத நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: This is Akashwani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has urged private sector in space research to build global aura of innovation so that people worldwide feel that if they want to make a career, they should go to India.
2: हमें ऐसा एक aura खड़ा कर देना चाहिए कि इस फील्ड में दुनिया भर के लोगों को जिंदगी बनानी है, हिंदुस्तान जाओ, भारत की कोई स्टार्टअप से जुड़ जाओ, भारत की कोई स्पेस एजेंसी से जुड़ जाओ. मैं पक्का मानता हूँ जी, पूरा टैलेंट पूल जो है एक मैग्नेट की तरह हम खींच सकते हैं.
1: Mr. Modi stated this during an interaction with the CEOs and founders of 20 space startups recently. According to the transcript of the interaction, which was released on National Space Day yesterday, Prime Minister Modi also highlighted India's cost competitiveness in launching space ventures. During the interaction, Mr. Modi urged the space sector startups to remain consistent in their efforts and build a robust space sector ecosystem capable of attracting talent from across the world. Union Home Minister Amit Shah will attend the 9th National Security Strategies Conference in New Delhi today. The 2-day conference will be held in hybrid format, combining physical and virtual modes. Over 850 officers from various security forces and police forces from across the country will deliberate on various contemporary matters and challenges to national security during the conference. The Ministry of Tribal Affairs will organize a 3-day national conclave on tribal languages and museums from today till Wednesday in Mysuru, Karnataka. The conclave will bring together a national dialogue on documentation, preservation and revitalization of tribal languages. The event will strengthen tribal museums and tribal freedom fighter museums across the country. The national conclave advances the Prime Minister's roadmap for a Viksit Bharat 2047, under which reviving India's traditional knowledge systems and ensuring no community is left behind remain key pillars of inclusive national development. The conclave will be inaugurated by Union Minister of State for Tribal Affairs, Durga Das Uike. External Affairs Minister Dr. S. Jayashankar reached Moscow on a two-day official visit to Russia. During the visit, the minister will

0: co-chair the 27th session of the India-Russia Intergovernmental Commission on Trade and Economic, Scientific, Technological and Cultural Cooperation. He will also meet Russian Foreign Minister Sergei Lavrov and exchange perspectives on regional and global issues. The Indian Council of Medical Research, ICMR, has clarified that no new strain of H1N1, commonly known as swine flu, has been identified and there is no cause for panic, assuring that current vaccines remain effective. According to senior scientists at the ICMR, these viruses have been in circulation since the year 2025. According to ICMR, seasonal influenza, including H1N1, is mostly self-limiting. Common symptoms include fever, cough, headache and body ache, and most people recover with appropriate care and rest. In cricket, India will resume their first innings at the overnight score of 300 for 5 against hosts Sri Lanka in the second and final test in Colombo today. Earlier, Dhruv Jarrell and Saransh Jain remain unbeaten when stumps were drawn yesterday evening. Devdutt Padikkal continued his impressive form, scoring his second consecutive test century. He made 117 off 193 balls, while skipper Shubman Gill also scored a half century. For Sri Lanka, Asitha Fernando took 3 wickets. Union Home Minister Amit Shah met the Divyang Men's Cricket Team of India in New Delhi yesterday. In a social media post, Mr. Shah said that the team has returned from its tour of England for the India-England Men's Mixed Disability T20 International Series 2026. Mr. Shah said the efforts and determination of the team to win honours for the nation inspire the youth of India. He wished the team all the best for its future endeavours. And in chess, India's 19-year-old Grandmaster Pranesh M. emerged as the champion in the prestigious Kanizsa Open 2026 in Hungary, securing the Group A title with a superb performance. And that is the end of this news bulletin.
1: Akashvani இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கேள்வி செல்வம். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
2: தமிழில் தோன்றிய நீதி நூல்களில் உலகத்தில் நாம் பெறும் செல்வங்கள் பலவற்றைக் காட்டிலும் உயர்வுடையதும் என்றும் அழியாததும் என்று கூறப்பெற்றது கேள்வி செல்வமே. நாம் கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு செல்வத்தையே கேள்வி செல்வம் என்கின்றனர். திருக்குறளில் கேள்வி என்று இதனை குறிப்பதற்கு ஒரு தனி அதிகாரமே அமைத்துள்ளார். நாலடியார் என்னும் நீதி நூலும் நம் வாழ்வில் சேர்த்து வைத்திற்கு உரிய உண்மை செல்வம் கல்வி கேள்விகளே என்கிறது. பொருளாக செல்வத்தை நாம் சேர்த்து வைத்தால் அது பிறரால் களவாடப்படலாம் அல்லது பங்கு வைக்கப்படலாம். ஆனால் கேள்வி செல்வம் என்பது யாராலும் எக்காலத்திலும் களவாடவோ பிரித்து எடுத்துக்கொள்ளவோ முடியாததாகும். இதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றது. கேள்வி செல்வம் என்பது எவராலும் அழிக்க முடியாது. உடலுக்கு உணவு உதவுமாறு நம் காதுகளுக்கு நாம் கேட்கும் நல்லுரைகளும் கல்வியுமே மிக தேவையானவை. பழமொழி 400 என்னும் நூல் ஒருவன் பெற்ற செல்வம் அவனுடைய வழிவருவோரை காக்கும் என்கிறது. ஆகவே நாம் சான்றோரிடம் கேட்டறிகிற கல்வி செல்வமே நமக்கு தலைமுறைகள் கடந்து நற்பெயரையும் நல்வழியையும் காட்டுவதாக அமையும். கல்வி கேள்விகளே மனிதனுக்கு அறியாமையை போக்கி பகுத்தறிவை வழங்கும் என்கிறது ஔவையார் இயற்றிய மூதுரை. ஒருவன் நூல்களை கற்கும் வாய்ப்பை பெறாவிடினும் கற்றறிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே சக்கர வியூகத்திற்குள் நுழைவது எப்படி என்னும் ரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் என்கிற கதை உண்டு. கேள்வி செல்வத்தின் மேன்மையான சக்தி நாம் எங்கிருக்கிறோம், யாரிடம் கேட்கிறோம் என்பதை காட்டிலும் எதனை செவிமடுக்கிறோம் என்பதுதான் மிக பயன்பாடுடையது. உலகில் படிப்பறிவு இல்லாத மேதைகள் பலர் உள்ளனர். அவர்தம் சிறப்புக்கு காரணம் அவர்கள் காதுகளை திறந்தும் வாயை மூடியும் வைத்திருப்பதே என்பர். கண்ணால் காண்பதை விட காதால் கேட்டு மனத்தில் வைத்துக் கொள்ளும் அறிவு என்றும் நிலைத்திருக்கும் என்பர். இதனை விளக்க ஒரு குட்டி கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி ஒருவர் வாழ்ந்தார். அவரை நாளும் சீடர்கள் மிகப்பலர் வந்து

0: என்பது அக்கதை. கேள்வி செல்வம் என்பது சில நேரங்களில் எதை கேட்டு எதை கேட்காமல் விட வேண்டும் என்னும் அறிவையும் பெற வைக்கிறது. கேள்வி செல்வம் ஒரு நாட்டின் மன்னனை விட கற்றோன் மேலானவன் என்னும் சிறப்பையும் தருகிறது. சென்ற இடமெல்லாம் இச்செல்வம் வாய்த்தோர் சிறப்பை பெறுகின்றனர். பொருள்களை பார்த்தோ அல்லது படித்தறிந்தோ பெறுவதை விட கேள்வி செல்வம் மனிதனை மேல்நிலைக்கு உயிக்கும் என நம் தமிழ் நூல்கள் கூறுகின்றன. எனவே அனைவரும் கேள்வி செல்வம் வாய்க்க பெற்று சிறப்படைவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: அழுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இனி கேட்கலாம் அருளிசையில் பக்தி பாடல்கள். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும், நல்ல செயல்கள் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை கேட்பதற்கு முன்,
2: காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நம் கையில் இல்லாததை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக நம் கையில் இருப்பதற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பெருமையுடன் இருப்போம். ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் ஒரு இலக்கு உண்டு.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

நேரம் 6:35 25 ஒலித்துக் கொண்டிருப்பது அருளிசையில் பக்தி பாடல்கள். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயம் நீங்கும், இறை நம்பிக்கை இருக்கும் இடத்தில் மனம் தளராது. அருளிசையில் நிறைவு பாடல்

0: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். கேட்பதற்கு முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
3: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420-2233.

முதலில் வானிலை முன்னறிவிப்பு. இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொது ஆலோசனை: பட்டாணி பயிரில் பியூசோரியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன் டிசம் 2 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சி குளோரைடு 0.25% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழையில்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

கால்நடை பராமரிப்புத்துறை உதகமண்டலம் மாவட்ட கால்நடை பண்ணையில் சொல்லப்படும் கற்பூர மரங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் பகிரங்க ஏலமிடப்பட உள்ளன. கற்பூர மரங்கள் எண்ணிக்கை 4, 4 சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை 2. மர ஏலத்தில் கலந்து கொள்ள அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கியிலிருந்து துணை இயக்குநர் மாவட்ட கால்நடை பண்ணை உதகமண்டலம் என்ற பெயரில் 10,000 ரூபாய் காப்பு தொகையினை உதகமண்டலம் கனரா வங்கியில் செலுத்த தக்க வகையில் வங்கி வரைவோலையாக 1/9/2026 காலை 12 மணிக்குள் துணை இயக்குநர் அலுவலகத்தில் நேரில் செலுத்த வேண்டும். காசோலைகள் அல்லது ரொக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 4 சக்கர வாகனங்களுக்கான ஏலத்தில் கலந்து கொள்ள ஒரு வாகனத்திற்கு ₹1,000 வீதம் துணை இயக்குநர் அலுவலகத்தில் ரொக்கமாக நேரில் செலுத்த வேண்டும். மரம் மற்றும் வாகன விவரம், பயிரிடும் நாட்கள், நிபந்தனைகள் மற்றும் பிற விவரங்களுக்கு 8072231345 என்ற எண்ணில் உதகமண்டலம் மாவட்ட கால்நடை பண்ணை துணை இயக்குநரை தொடர்பு கொள்ளலாம் என உதகமண்டலம் மாவட்ட கால்நடை பண்ணை துணை இயக்குநர்

0: நேர்களே, இன்னைக்கு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில
1: வளவிமுறை எப்படி 3-4 மாசத்துல கிழங்கு எடுக்கிறோம்னா, ஒரு நம்ம விதை எடுக்கணும்னா ஒரு 4.5 மாசம் விடணும். நல்லா முத்த விடணும். முத்த விட்டு முத்தின பின்னால நல்லா நம்ம கிழங்கு எடுக்கும்போது நல்லா நம்மளுக்கு வேண்டிய சைஸ் என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நல்ல கிழங்கா நாங்கள் எடுத்து வச்சுட்டு மிச்சம் வந்து நாங்கள் சேலுக்கு நாங்கள் போட்டுருவோம்.
0: உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து நிறைய விஷயங்கள், விவசாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை சொல்ல வரார் விவசாயி ஆனந்த் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்று 7:30 தோட்டமும் தொழிலும்.
2: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் தொடரும். சென்னையிலிருந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இன்று எல்லாமே சமையிட்டு

மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850 மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின்

0: பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர் சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல் அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவல்லி, திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்து சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 37 பேர் காயமடைந்தனர்.

0: உக்ரைன் செலுத்திய 250 ட்ரோன்களை ஒரே நாளில் சுட்டுவீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர நிர்ணய அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணா நகரில் குடியிருப்போர் நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஒபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அரிதான பறவைகளை பற்றி. இன்று நாம் கேட்கப் போகும் பறவை ஃப்ளேம் த்ரோட்டட் புல்புல். இதுக்கு தமிழ்ல செந்தொண்டை கொண்டை குருவி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இதுக்கு எதனால இந்த பேருன்னு பாத்தீங்கன்னா, அதோட உருவத்தில் இருக்கிற அந்த கலர்ஸ் மூலமா தான் இதுக்கு அந்த பேர் வந்துச்சு. இந்த பறவை காடுகளில் சிறிய குழுவா சுற்றி திரிந்து பழங்களை மற்றும் பூச்சியும் உண்டு வாழும். இது ரொம்ப சுறுசுறுப்பான பறவையாகும். இதோட உருவமைப்பு பார்ப்போம். இந்த புல்புல் பார்த்தீங்கன்னா சுமார் 20-22 சென்டிமீட்டர் நீளம் கொண்டதா இருக்கும். இதோட முக்கிய அடையாளம் பார்த்தீங்கன்னா, அதோட தலையில கருப்பு நிறம் இருக்கும். தொண்டையில இந்த தீ போல ஒரு ஆரஞ்சும் சிவப்பு நிறத்துல கலந்த ஒரு கலர்ல இருக்கும். உடல் மற்றும் மற்ற பகுதி வந்து மஞ்சள் மற்றும் பச்சை நிறத்துல இருக்கும். வால் வந்து நல்ல நீளமாகவே இருக்கும். இந்த பறவையெல்லாம் ஆணும் பெண்ணும் இரண்டு பேருமே ஒரே மாதிரி தோற்றத்துல தான் இருக்கும். இந்த பறவையோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி, முதுமலை, ஆனைமலை, வால்பாறை, மேகமலை, கலக்காடு முந்தந்துறை, அப்புறம் பழனிமலை, இது போன்ற இடங்களை பார்க்கலாம். இது பொதுவாக 300-1800 மீட்டர் உயரம் வரை வாழும். இந்த புல்போலோட வாழ்விடம் பார்த்தோம்னா, இது எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அரை பசுமை மாறா காடுகள், அப்புறம் ஷோல காடுகள், அப்புறம் அடர்ந்த புதர் காடுகள், இந்த மாதிரி பகுதியில் வாழும். இதோட ஃபீடிங் ஹேபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஆம்னிவோரஸ், அதாவது பழங்களையும் சாப்பிடும் பூச்சிகளையும் சாப்பிடும். பழங்கள்னு பார்த்தா இந்த காட்டு பழங்கள், அத்தி பழங்கள் இதெல்லாம் சாப்பிடும். பூச்சிகளில் வெட்டுக்கிளி, சிலந்தி இந்த மாதிரி சில பூச்சிகளையும் சாப்பிடும். இது பெரும்பாலுமே ஒரு மரங்கிளையில இருந்து பழங்களை பறித்து உண்ணும் ஒரு பறவையாகும். இந்த பறவை சிறிய குழுவாகத்தான் சுற்றி தெரியும். இது தொடர்ந்து குரலை எழுப்பி தான் அங்கதான் இருக்கே அப்படின்னு மற்ற பறவைகளுக்கு சொல்லும். மரக்கிளைகளையே வேகமாக பறக்கும் ஒரு இயல்பு கொண்ட பறவை. இதோட பிரீடிங் ஹேபிட்ஸ் பார்த்தோம்னா, இது மார்ச்லேருந்து ஜூலை வரை இனப்பெருக்கம் காலம். இந்த காலத்துல ஜோடிகளை உருவாக்கி தங்கள் பகுதியை தேர்வு செஞ்சிடும். ஆண் பறவை தொடர்ந்து பாட்டு பாடி பெண் பறவையை ஈர்க்கும். இதோட நெஸ்டிங் ஹேபிட்ஸ் பார்த்தோம்னா, இது பொதுவா இந்த மரங்களில கிளைகளில் இடையே கூட வந்து அமைக்கும். சிறிய கிளைகள் அப்புறம் புல் மற்றும் இலைகளை கொண்டு கூட வந்து கட்டும். இந்த கூடு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம் வடிவத்துல இருக்கும். அது மோஸ்டா இந்த நல்லா அடர்ந்த இலைகளுக்கு பின்னாடி

0: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர்பட்ட ஆய்வு அறிஞர் கி. திர்ஷியா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் சரியாக 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
2: லம்பார் டிஸ்க் எனப்படும் கீழ் முதுகெலும்பு தேய்மானம் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: வணக்கம். லம்பார் டிஸ்க் டிசீஸ் சொல்லுவோம். அதாவது லம்பார் டிஸ்க் டிசீஸ்னா பேக்ல வந்து நமக்கு ஒரு வெர்டிப்ரல் போன்னு ஒரு லைனா ஒரு ஸ்பைன் மாதிரி இருக்கும். அதாவது 33 போன்ஸ் வந்து தான் நம்ம முதுகு தண்டுவடமா சொல்றோம், சரிங்களா? அதுல வர பிரச்சனையை தான் லம்பார் டிஸ்க் டிசீஸ் சொல்றோம். சோ அது நிறைய டைப்ஸ் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா டீஜென்ரேஷன் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஏஜ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நம்மளோட எலும்புகள் தேய்மானம் ஆகிறதுனாலையும், அந்த எலும்புகளுக்கு இடையில இருக்க தசைகள், நார்கள், ஜவ்வு அந்த மாதிரி குறிப்பிட்டவைகள் வந்து நமக்கு வந்து தேய்மானம் நடக்கும். ஸோ அதுதான் லம்பார் டீஜென்ரேஷன் சொல்றோம். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதோட ஹைட் கம்மியாகுது. இப்போ ஒரு ஹைட்டா இருக்கிறத தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அதோட ஹைட் கம்மியாயிட்டே வருது இல்லைங்களா? ஸோ அதுதான் சேம், அதே மெத்தட் தான். எலும்பு தேய்மானம் நடக்கும்போது ஹைட்டும் கம்மியாகும். அந்த இடம் வந்து ஹைட்ரேஷன் இல்லாம ஆயிரும், டீஹைட்ரேட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா மூவ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு ரெண்டு தண்டுவடத்துக்கு இடையில இருக்கிற ஒரு தசை இல்லைன்னா அந்த ஜவ்வு பாத்தீங்கன்னா ஒரு குஷன் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இந்த தேய்மானத்தினால அது எல்லாமே கம்மியாயி மூவ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு சரியான மொபிலிட்டி கிடைக்காது. அதாவது நம்ம வளைஞ்சு கொடுக்கறதுக்கு முடியாது. ஸோ அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால குனிஞ்சு வேலை செய்ய முடியல. ஸோ இதுதான் அதோட காரணம். இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏஜ்னால தான் மெயினா வருது. அந்த இடத்துல ஒரு எலாஸ்டிசிட்டி போறனால நமக்கு சிவியர் பெயின் வரும். இந்த பெயின் வந்து ஒரே மாதிரியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எந்த ஜாயிண்ட்ல வேணா நமக்கு, அதாவது எந்த லெவல் ஆஃப் வெர்டிப்ரல் போன்ல வேணா நடக்கலாம். இந்த போன்ல தான் நடக்கும்ட்டு இல்ல. நம்ம ரொம்ப யூஸ் பண்றோம், இப்போ ஒரு ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்லேயே இருக்காங்கன்னா லோ பேக் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இல்ல வேற அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி யூஸ் பண்ணி ஏதாவது வேலை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற லெவல்ல வந்து நமக்கு தேய்மானம் நடக்கும். இந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியேட்டிங் பெயின் வந்து அந்த டேமேஜ் ஆன டிஸ்க்ல இருந்து நம்ம காலுக்கோ இல்லைன்னா நம்மளோட ஃப்ரண்ட் ஆஃப் த தைலையோ இல்ல பேக் ஆஃப் த தைலையோ வந்து இந்த வலி நமக்கு பரவிட்டே வரும். இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒரு காமனா ஒரு 30% ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா அதுல 30-50 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் அதிகமா வருது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பெயின் வந்து ஒரே மாதிரி இருக்காது. லோ பேக் பெயினா இருக்கலாம், இல்ல ரேடியேட்டிங் பெயினா இருக்கலாம், ஸ்பாண்டிலோசிஸா இருக்கலாம், இல்ல ஜாயிண்ட்லயே வர ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸா இருக்கலாம், இல்லனா லம்பார் ஸ்டீனோசிஸ் அப்படின்வோம், டிஸ்க் ப்ரொட்ரூஷன் சொல்லுவோம், டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா பேக் பெயின்னு மட்டும்தான் பேஷண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் அது என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம கரெக்டாக பார்த்து நிறைய ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்பெஷல் டெஸ்ட்டு நிறையா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பார்க்கலாம்.

0: இல்லனா எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸ், எம்ஆர்ஐ, அதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இனிஷியலாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் கொடுப்பாங்க, அதாவது பெயின் கம்மியாகிறதுக்கான ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. இல்லை அதை விட இன்னும் பெயின் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ஓரலாக ஸ்டீராய்டு கொடுப்பாங்க, மசில் ரிலாக்ஷன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, எபிடியூரல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது பேஷண்ட் வந்து பெயின் கம்மியாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பேக்கில் பெயின் இருக்கும். லேட்டராக அதை வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வேலை செய்கிற கூலி தொழிலாளிங்களா இருக்கட்டும், ஒரு இடுப்பு வலி வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பட் அந்த பெயினை அப்படியே நம்ம கண்டுக்காமலே விடும்போது தான் அந்த இடத்துல வந்து அந்த பெயின் பரவ ஆரம்பிக்கும். அதை சுற்றி இருக்க தசைகளுக்கு பரவும், அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே கொஞ்சம் பரவும், அப்படியே ரேடியேட் பெயின் எல்லா இடத்துக்கும் பரவி கடைசியில் கை கால் வந்து மரத்து போகிற மாதிரி ஆகும். இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து இழுத்து நடப்பாங்க. ஏன்னா அந்த பெயினை அவங்க மறக்கிறதுக்காக காலை இழுத்து நடந்து பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் கூட இந்த பெயின்னால மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நன்றி.
1: லம்பார் டிஸ்க் எனப்படும் கீழ் முதுகெலும்பு தேய்மானம் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: காலைக்கதிர் நிகழ்ச்சியில் இனி தொடர்வது ஆத்மா திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையில்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் சமூக ஊடகங்களும் தனி உரிமையும் குறித்து பயனுள்ள தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
2: சோஷியல் மீடியா அண்ட் பிரைவசி. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கு. நம்ம அந்த சோஷியல் அக்கௌண்ட்ல நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ போஸ்ட் பண்றோம், நம்மளோட போட்டோஸ் அப்லோட் பண்றோம், வீடியோஸ அப்லோட் பண்றோம், நம்மளோட கருத்துக்களை வந்து யூடியூப் மூலியமா ஷேர் பண்றோம், செய்திகளை ஃபேஸ்புக் மூலியமா படிக்கிறோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ஸ்டாகிராம் மூலியமா கான்டாக்ட்ல இருக்கிறோம். ஆனா ஒரு கேள்வி இருக்கு, நம்மளோட இணையம் அதாவது இன்டர்நெட் இல்ல வெப்ல ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் பாதுகாப்பா இருக்குதான்றது. நம்ம போஸ்ட் பண்ண ஒரு ஒரு போட்டோஸும், நம்ம எழுதுற ஒவ்வொரு அப்ளிகேஷனும், நம்ம ஷேர் பண்ற ஒவ்வொரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கூட சேஃபா இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்மளோட ரைட்ஸ பிரைவசிய எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போதுன்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரைவசி அதாவது தனியுரிமை அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். நம்மளோட வீட்டுல சில விஷயங்கள் தனிப்பட்டதா இருக்கு. உதாரணத்துக்கு நம்மளோட ஃபேமிலி டீடைல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பேசுற கான்வர்சேஷன்ஸ், நம்மளோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாமே நம்மளோட பிரைவசியில வருது. நம்மளோட பேரு, நம்மளோட ஃபோன் நம்பர், நம்மளோட போட்டோஸ், நம்மளோட பேங்க் டீடைல்ஸ், நம்மளோட மெடிக்கல் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற வீட் அட்ரஸ், அதுக்கப்புறம் மற்ற பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாமே எப்பவுமே நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதெல்லாமே தான் நம்மளோட தனிப்பட்ட தகவல்கள். இந்த தகவல்கள்லாம் யாரு பயன்படுத்துறாங்க, எப்படி பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற உரிமை நம்மளுக்கு இருக்கு. இந்தியால பிரைவசி அப்படின்றது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கு. ஒவ்வொரு மனிதரோட தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற தகவல்கள் ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. நம்ம செய்யற காமன் மிஸ்டேக்ஸ் சோஷியல் மீடியால என்னன்னா, அதிகமா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது. நாங்க குடும்பத்தோட 10 நாளைக்கு இங்க போறோம், இல்ல நாங்க இங்க இருக்கோம் அப்படின்றத எல்லாத்தையும், நம்மளோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கூட நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறோம். நம்மளோட வீட்டோட ஃபோட்டோஸ், நம்ம போகிற இடத்தோட ஃபோட்டோஸ், நம்ம என்ன பண்ணுறோன்ற ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் செய்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட ஃபோட்டோஸை கூட நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறோம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கூட இப்போல்லாம் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அவங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அவங்களோட அட்ரஸ், இல்லை அவங்களோட டெய்லி ஹேபிட்ஸை கூட அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, தெரியாத நபர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறது. நம்மளுக்கு ஆன்லைனில் ரிக்வெஸ்ட் வந்தோன்னே நம்ம தெரியாத நபராக இருந்தாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி

0: ஊடகங்களும் தனி உரிமையும் குறித்து பயனுள்ள தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்த சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள் தொடரும். சென்னையிலிருந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்து இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்கவுள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயணத்திட்டம் 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு

0: நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1.25 கோடி வாக்காளர்களில் சுமார் 94 லட்சம் பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. கெனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டும்

0: மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. குட் மார்னிங் நில்கிரேஸ். நேற்றைய கவலைகளை சுமந்து இன்றைய நாளை வீணாக்காதீர்கள். இன்று கிடைத்திருக்கும் வாழ்க்கை ஒரு அருமையான பொக்கிஷம். நம்பிக்கையுடன் தொடங்குங்கள், நல்ல எண்ணத்துடன் செயல்படுங்கள். நன்மை செய்வோம், இனிமையாக பேசுவோம், மனதில் அமைதியை வளர்ப்போம். இந்த சிந்தனையோடு ஆரம்பமாகிறது இன்றைய குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில். குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் இனிமையான குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில இணைய நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. இதுவரைக்கும் சோம்பேறித்தனமா படுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் கூட இன்னொரு 1/2 hour டைம் இருக்கு. இப்ப எந்திரிச்சா கூட அழகா கிளம்பி ரெடி ஆயிடலாம். ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்கள் ஆனாலும் சரி, வேலைக்கு போறவங்க ஆனாலும் சரி, சூப்பரா எந்திரிச்சு அப்படியே நீட்டா ரெடி ஆயிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிடுங்க. இன்னைக்கு வந்து மழை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு தேவையான பொருட்கள், குடை, ரெயின்கோட் எல்லாம் எடுத்து பேக்ல வச்சுட்டு அழகா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி சூப்பராக நீட்டாக அயனெல்லாம் போட்டு, ஷூ பாலிஷ் எல்லாம் போட்டு, அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம பிரேக்ஃபாஸ்டெல்லாம் அழகாக சாப்பிட்டு சூப்பராக கிளம்பி போயிடணும். ஓகேயா? சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. இந்த பாட்டையும் நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே புறப்பட்டிங்கன்னா உங்களுக்கு டைமும் இப்போ வேஸ்ட் ஆகாது, டைமும் அப்படியே பாஸ் ஆகிடும். உங்களுக்கு புறப்படுறதுக்கான டைமையும் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ கிளம்புங்க, குட் மார்னிங் நீல்கிரீஸை கேட்டுட்டு.

மார்னிங் நில்கிரீஸ் நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம், அமரன் படத்திலிருந்து அழகான பாடல். அடுத்ததான் நேயர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீலகிரி மாவட்டத்தில் 21 வகையான ஒருமுறை பயன்படுத்தப்படுற பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சுற்றுலா பயணிகள் கூட நிறைய பேர் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. இதனால் மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கிறதுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்திட்டு வராங்க. இதில் வந்து முக்கியமாக திடக்கழிவு மேலாண்மைக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக உதகை நகராட்சியில் வந்து 31 வார்டுகள் இருக்குது. இங்கே வந்து 8 டன் குப்பைகளை வந்து ஒரு நாளைக்கு சேகரிச்சுட்டு வராங்க. இதில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இந்த குப்பைகள் எல்லாம் தரம் பிரித்து நகராட்சி நிர்வாகம் பிளாஸ்டிக் பயன்பாடுகளை தவிர்க்கிறதுக்காகவும் பொதுமக்கள்கிட்ட நகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட வழங்கப்படுற குப்பைகளை வந்து தரம் பிரித்து கொடுக்கறதுக்காகவும் நிறைய அறிவுரைகள் வழங்கிட்டு வராங்க. இந்த நிலையில் உதகை நகராட்சி நொண்டிமேடு கருமாரியம்மன் கோவில் பகுதியில் வசிக்கிற ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் டெய்லி இந்த நகராட்சி ஊழியர்கள்கிட்ட மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக அந்த குப்பையை வந்து தரம் பிரித்து கொடுக்குறாராம்மா. இவர் பேர் வந்துட்டு ஹாம் ஹேடன். இவர் ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறாரு. இதனை கவனித்த அரசு ஊழியர்கள், அதாவது நகராட்சி ஊழியர்கள் வந்து ஆணையாளரும் அவங்க ஆய்வாளர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த சின்ன பையன் வந்து டெய்லி 4 பேக் குப்பை கொண்டு வந்து கொடுக்குறான். குப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த தரம் பிரித்து கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்காங்க. உடனடியாக அந்த ஆணையாளரும் சரி, அந்த அதிகாரிகளும் சரி, அவங்க வந்து நேரடியாக அந்த பையனை பற்றிய விவரங்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு அவன் படிக்கிற பள்ளிக்கே போயிட்டு அந்த பையனுக்கு தூய்மை தூதுவன் அப்படின்ற பாராட்டு சான்றிதழை வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து பெற்றோர்கள் அப்போ எவ்வளோ கரெக்டாக இருந்திருப்பாங்க பாருங்களேன். அவங்களுக்கு தரம் பிரித்து கொடுக்கறதுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்களே. அதே நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய பேர் குப்பைகளை தரம் பிரித்து தான் போடுறோம். ஏன்னா ஊட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ தரம் பிரித்து தான் வாங்குறாங்க, மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசு முதலே வந்து நம்ம இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சாக்லேட்ஸ் கொடுத்து அனுப்புகிறோம், பிஸ்கெட்ஸ் கொடுத்து அனுப்புகிறோம், ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்புகிறோம். பிளாஸ்டிக் ரேப்பரில் தான் சுற்றி இருக்கு இல்லையா? அட்லீஸ்ட் குப்பையில் போட முடியல அப்படின்னாலும் பேக்குள்ளையாவது போட்டு எடுத்துகிட்டு வந்துட சொல்லிடணும். கண்ட இடத்துல வீசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புனீங்கன்னா அது வீடு வந்து சேர்ந்துச்சுன்னா நம்மளாச்சும் வந்து அந்த குப்பையில், நம்ம வீட்டு குப்பையிலையாவது கொண்டு வந்து போட்டுக்கலாம். கண்ட இடத்துல அந்த குழந்தைங்கள வீச வேணாம்னு சொல்லி அனுப்பினோம்னா அட்லீஸ்ட் அவங்க வந்துட்டு வெளி இடங்களில் வந்து அந்த குப்பைகளை வீசாமல் வருவாங்க. அது ஒன்று. குழந்தைங்களுக்கு தெரியும் இது வந்து மக்கிற குப்பை, இது மக்காத குப்பை, அம்மா வந்து இந்த குப்பையை இந்த பேஸ்கெட்டில் போட சொல்லியிருக்காங்க, இந்த குப்பையை இந்த பேஸ்கெட்டில் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா சுற்றுப்புறத்தை காப்பறதுக்கு நம்மளும் வந்துட்டு குழந்தைங்களும் ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றது வந்து தான் இந்த விஷயத்து மூலமாக நான்

வரேன். அதனால வந்து குழந்தைங்களுக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து கற்றுக் கொடுங்க. பெரியவங்களாங்க நாமளுமே வந்து சோம்பேறித்தனத்தினால சில சின்ன தவறுகளை செய்கிறோம். அடப்போ ஒரு பேப்பர் தானே, ஒரு பிளாஸ்டிக் தானே, இந்த சின்ன பிளாஸ்டிக்னால என்னாகுது, இது சமையல் கழிவுலேயே போட்டுடலாம் அப்படின்னு நினைக்காம அதை வந்து சமையல் கழிவுனா சமையல் கழிவு, பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக்கு, பின்ன மின் உபயோக பொருட்கள்னா அதை தனியாக. நான் அன்னைக்கு போன டியூட்டியில் சொன்ன மாதிரியும் நம்ம இந்த உடஞ்ச கண்ணாடி பொருட்கள்னா அதை தனியாகவும், அந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர போட அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத்தி படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 7:34:40 நொடி ஆயிடுச்சு. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4வது பருவம்.

எதிரே வந்து நிற்கிற பகைவனிடமிருந்து வெம்மையை தாங்கிக் கொள்ள முடியாமல் உடனே வேர்த்து விதிர் விதிர்க்கும்படியான சொற்களை அடைந்தாலும் அந்த வெம்மையில் அப்போதே அழிந்துவிடாமல் தாங்கிக் கொண்டு நிற்க வேண்டும். அப்படி நிற்பதுதான் திண்மை என்று எண்ணி தம்மை தாமே திடப்படுத்திக் கொள்ள முயன்றும் பயந்து பயந்து பழகிவிட்ட காரணத்தால் வழுக்குமரம் ஏறினார்போல் இடையிடையே தாம் மேற்கொண்டிருந்த உறுதியை பற்றிக் கொள்ள முடியாமல் கீழே நழுவினார் பெருநிதி செல்வர். பொல்லென ஆங்கே புறம்பேறார் காலம் பார்த்துள் வேர்பர் ஒள்ளியவர் என்ற அரசியல் நூல் நுணுக்கம் நினைவு வந்து மனதை பலப்படுத்தியும் கூட அரிய முயற்சியின் பேரிலேயே எதிரியின் கோபத்தை அவரால் அலட்சியம் செய்ய முடிந்தது. எரிகின்ற நெருப்பு மலையொன்று கனன்று கொண்டே வந்து எதிரே நிற்பது போல் நிற்கும் நகை வேழம்பரைக் கண்டு அவருடைய அந்த கோபத்தை எப்படி வரவேற்று ஒடுக்குவது என சிந்தித்தார் பெருநிதி செல்வர். எந்த வகை கோபத்திற்காக அதை எதிரே காணும்போதே வேர்த்து விதிர் விதிர்க்க கூடாதோ அந்த வகை கோபம்தான் அது. பின்னால் ஏற்ற சமயம் வரும்பொழுதுதான் அந்த கோபத்திற்காக வேர்க்க வேண்டும் என்று பொருள் நூல் சிந்தனைகளை தனக்கு அரணாக ஏற்படுத்திக் கொண்டு பாதி பயமும் பாதி துணிவும் கலந்த நிலையில் பெருநிதி செல்வர் எதிராளியை பார்த்து சிரிக்க முயன்றார். தம்முடைய சிரிப்பு எதிரியின் முகத்தில் எந்தவிதமான விளைவையும் ஏற்படுத்தவில்லை என்று கண்டதும் களத்தில் வெற்றியும் இன்றி வீர மரணமும் எய்தாமல் உயிரோடு தோற்றுப்போய் நிற்பது போல் தாமும் அப்போது தயங்கி நிற்பதாக உணர்ந்தார் அவர். அவருடைய சிரிப்பு நகை வேழம்பரின் சினத்தியை ஆற்றுவதற்கு பதில் வளர்த்தது. என் கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லவில்லை. என் நெஞ்சின் சூடு வினாடிக்கு வினா வளர்கிறது. எதையாவது உடனே அழித்தொழிக்க வேண்டும் என்று என் கைகள் ஊறுகின்றன. என் எதிரே வந்து நின்று கொண்டு நீங்கள் சிரிக்கிறீர்கள். முதலில் உங்கள் கோபத்தை அழித்தொழியுங்கள். இப்போது உடனடியாக நீங்கள் அழிக்க வேண்டிய பொருள் அதுதான். தனக்கு தோல்வி வருகிற போது கோபப்படுகிறவன் உண்மையான பலசாலி இல்லை. நம்முடைய வாயிலின் வழியே தோல்வியும் கோபமும் சேர்ந்து உள்ளே நுழைகிற போது தோல்வியை மட்டும் அழைத்துக் கொண்டு கோபம் உள்ளே புகுவதற்கு முன்னாலேயே கதவை அடைத்துவிட வேண்டும். இரண்டையுமே சேர்த்து உள்ளே வரவேற்றுக் கொண்டால் அதற்காக பின்னால் வேதனைப்பட நேரும். வெற்றியின் போது வெளிப்படையாக மிதமிஞ்சிய மகிழ்ச்சி கொள்வது எப்படி கெடுதலோ அப்படியே தோல்வியின் போது கோபப்படுவதும் கூட கெடுதல் என்று தம் நிலையை உயர்த்தி கொண்டது போல் பாவித்துக் கொண்டு தமது இயல்போடு ஒட்டாத அறிவுரையை போலியாக கூறினார் பெருநிதி செல்வர். ஆனால் மனதிலிருந்து சுயமாக எழாத அந்த போலி அறிவுரையாலும் எதிராளி வந்து நிற்கும் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. வலையில் சிக்காமல் திமிரிக்கொண்டு வலையையே அறுக்க முயலும் முரட்டு மீனைப் போல் கட்டறுத்து கொண்டு மீறும் உணர்ச்சிகளோடு நின்றார் நகை வேழம்பர். ஐயா பெருநிதி செல்வரே, மன்னிக்க வேண்டும். நீங்கள் உண்மையை மாற்றிச் சொல்கிறீர்கள். இது என்னுடைய தோல்வி அல்ல, உங்களுடைய தோல்விதான். நன்றாக சிந்தித்து பார்த்தால் புரிந்து கொள்வீர்கள். அது எப்படி? அந்த மணிப்பல்லவத்து கப்பலை துரத்திக் கொண்டு சென்று நடுக்கடலில் தீ வைத்து மூழ்க செய்து விடுமாறு நீங்கள் கூறி என்னை அனுப்பிய போது உள்ளூர என்ன நினைத்துக் கொண்டு அனுப்பினீர்கள் என்ற ரகசியத்தை இப்போதாவது என்னிடம் சொல்வீர்களா? அதில் உங்களுக்கும் எனக்கும் தெரியாத புது ரகசியம் வேறு என்ன இருக்கிறது? இல்லை என்றுதான் நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இருக்கிறது, இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொண்டேன். நீங்கள் புரிந்து கொண்டதை சொல்லுங்களேன். நான் துரத்தி கொண்டு போன படகிற்குள் கற்பூரம் குவிந்திருந்தது, எனக்குதான் மறந்துவிட்டது. நீங்களாவது அதை நினைவுபடுத்தி என்னை வேறு படகில் மாற்றி அனுப்பியிருக்கலாம். வேண்டுமென்றே இப்படி அனுப்பினீர்கள் போலும். படகோட்டியும் அதை என்னிடம் கூறவில்லை. நான் படகிலிருந்து தீப்பந்தங்களை வீசும்போது கப்பலிலிருந்து எதிரிகள் பதிலுக்கு நெருப்பிட்டால் என் படகு பற்றி எரிந்து நான் மாண்டு போய் விட வேண்டும் என்பதுதானே உங்கள் ரகசிய திட்டம்? ஆனால் நான் நீங்கள் திட்டமிட்டு நினைத்தபடி மாண்டு போகவில்லை. தீக்காயம்பட்டு சிதைந்த படகின் மரச்சட்டத்தை புனையாக பற்றிக்கொண்டு மிதந்தும் நீந்தியும் அரும்பாடுபட்டு கரை சேர்ந்து விட்டேன். இது என் உயிருக்கு வெற்றி, உங்கள் முயற்சிக்கு தோல்வி. அண்மையில் சில ஆண்டுகளாக நீங்கள் என்னை ஒழித்துவிட முயலும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே வருவதை நானும் உணர்கிறேன். ஒருபோதும் அப்படியில்லை. நீங்கள் தப்பு கணக்கு போடுகிறீர்கள் நகை வேழம்பரே. புதிதாக தப்பு கணக்கு போடவில்லை. தொடக்கத்திலிருந்தே நாம் தப்பாகத்தான் கணக்கு போட்டுக் கொண்டு வருகிறோம் ஐயா. தொடக்கத்திலிருந்தே தப்பாக தொடங்குகிற கணக்கில் முடிவு வரை தப்புகள் பெருகிக் கொண்டுதான் இருக்கும். இந்த பேச்சுக்கு அர்த்தம்? பழைய அர்த்தம்தான், புதிதாக ஒன்றுமில்லை. நாம் ஒருவரை ஒருவர் நம்பவில்லை, நம்புவதாக நடிக்கிறோம். இருவரும் தனித்து வாழ முடியாது, சேர்ந்து வாழ முயல்கிறோம். அதுவும் முடியாது போலிருக்கிறது. ஏன் முடியாது என்று நினைக்கிறீர்கள்? அதற்கான அறிகுறிகள் உங்களிடமிருந்து

தென்படுகின்றன. நான் ஒவ்வொரு கணமும் உங்களை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். என் சந்தேகம் சிறிது சிறிதாக வளர்கிறது. சந்தேகம் என்பது கண்ணாடியில் முகம் பார்ப்பதைப் போல. நீங்கள் எந்த உணர்வோடு நிற்கிறீர்களோ அதுதான் எதிரே இருந்து உங்களுக்கு தெரிகிற உணர்வாகவும் இருக்கும். நீங்கள் என்னை சந்தேகப்படுவதாக தோன்றினால் அதே உணர்வுதான் எதிரே இருக்கிற என்னிடமிருந்தும் உங்களுக்கு தெரியும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். குட் மார்னிங். நீல்கிரீஸ்.
1: குட் மார்னிங். நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீல்கிரீஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
0: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நிலையத்தில் நேரம் 7:46 ஒலித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரீஸ். அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தில் இப்ப பரவலா பேசப்படுற ஒரு விஷயம் வந்து எல் நினோவோட பாதிப்புனால நீலகிரி மாவட்டத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா தென்னகத்தோட நீர் தொட்டி அப்படின்னு நம்ம நீலகிரி மாவட்டத்தை சொல்றோம். இங்க வந்து ஆண்டுதோறும் மே மாதம் இறுதியில துவங்குற தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் வரைக்கும் பெய்யும். இந்த காலகட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி, எமரால்டு, கெத்தை, அப்பர் பவானி, குந்தா, பைக்காரா, காமராஜர் சாகர் இந்த அணைகள்லாம் நீர்மட்டம் வந்து எப்பொழுதுமே உயர்ந்துதான் காணப்படும். இந்த வருஷம் தான் வந்து இந்த அணைகள்லாம் நீர்மட்டத்தின் அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக காணப்படுது அப்படின்ற ஒரு சோகமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 12 அணைகளில் தேக்கி வைக்கப்படுற தண்ணீர் மூலமாக சுமார் 838 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு நீலகிரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் சமவெளி பிரதேசங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதிகளுக்கு எல்லாமே மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இப்போது வந்து இந்த இடங்களில் வந்து தண்ணி வந்து குறைஞ்சிட்டனால நமக்கு மட்டும் கிடையாதுங்க, பல மாநிலங்களுக்குமே பல மாவட்டங்களுக்குமே வந்துட்டு இந்த மின்சார விநியோகம் வந்து தடைபட்ட ஒரு அபாயம் வந்து நெருங்கிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதுனால நம்ம இப்போ நம்பி இருக்கிற ஒரு விஷயம் வந்து வடகிழக்கு பருவமழை. இந்த வடகிழக்கு பருவமழையும் நம்ம ஏமாத்திருச்சு அப்படின்னா நீலகிரி மாவட்டம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த நிலையில வந்து எல்நினோ காரணமா இந்த நீர்பிடிப்பு பகுதிகளை அளவு வந்து குறைஞ்சிருக்கிறதுனால இந்த மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுற அணைகளோட நீர்மட்டமும் வெகுவாக குறைஞ்சிட்டு வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதனால மின் உற்பத்தி வந்து பாதிக்கப்படுற அபாயம் வந்து நெருங்கிக்கிட்டே வருது. இந்த வடகிழக்கு பருவமழை பெஞ்சா மட்டும்தான் இந்த மின் உற்பத்தியை வந்து நம்ம சரி கட்ட முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மின் உற்பத்தி இப்படி பாதிக்கப்பட்டுருக்கு, இது ஒரு வகையில். இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மையாக பாதிக்கப்பட்டது அப்படின்றது வந்துட்டு விவசாயம். இந்த விவசாயம் அப்படின்றது வந்துட்டு பெரிய பெரிய கிராமங்களாகட்டும் சிறு குறு விவசாயிகளுக்காகட்டும் தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ சிறு குறு விவசாயிகள் எப்படியோ பாசன வசதியெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்திட்டு நுண்ணீர் பாசனங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பெரிய பெரிய விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தண்ணியே கிடைக்காம இப்போத்த சூழ்நிலைக்கு கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க பெரிய விவசாயிகள் அந்த மாதிரி இருக்கவங்க லாரியில் வந்து தண்ணி வாங்கி சேமித்து வச்சு அதை வந்து தோட்டத்துக்கு பாய்ச்சிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஊட்டியை பொறுத்த வரைக்கும்

லாரி தண்ணி வந்து நம்ம குடிக்கிறதுக்காக வாங்கின காலங்கள் எல்லாம் போய் இப்போ தோட்டத்துக்கு வாங்குற காலம் வந்து வந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு பெரிய சோகமான விஷயம் இல்லையா? தொடர்ந்து நம்ம பேசலாம் எல்நினோவை பற்றியும், நீலகிரி மாவட்டத்தையும் மாவட்டம் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்றத பற்றியும் ஒரு பாடலுக்கு அப்புறம். தொடர்ந்து கேட்க போகிற பாடல் டிராகன் படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: கற்போம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ரிமோட் ஒர்க்கிங் செக்யூரிட்டி குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமோட் ஒர்க்கிங் செக்யூரிட்டிங்க. டாபிக் வந்து நம்ம மோஸ்டா கேட்டிருக்க மாட்டோம், பட் நான் சொல்ற சில விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. கோவிடுக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் காமன் ஆயிடுச்சு இல்ல. கோவிட் பீரியட்ல அந்த பேண்டமிக் டைம்ல நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சிட்டு இருந்தாங்க. லேப்டாப் ஓபன் பண்ணிட்டு ஜாலியா காஃபி குடிச்சிட்டு வீட்ல இருந்தே வேலை செய்யறது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, பிளஸ் ஈஸியாவும் இருந்துச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்காதா அப்படின்னு சில பேர் ஏங்கிட்டு இருக்க காலம் இப்ப வந்துருச்சு. ஸோ எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ அந்த கோவிட் பீரியட்ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ரொம்ப காமனா இருந்துச்சு. ஏன்னா அந்த பேண்டமிக் டைம்ல வந்து நம்ம எங்கேயும் வெளியில போக முடியாத சூழ்நிலைகள் வந்து நம்ம காணப்பட்டிருக்கோம்.

ஸோ அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஈஸி ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி தான். ஓகேங்களா, ஹேக்கர்ஸ், ஸ்கேம், டேட்டா லீக் எல்லாம் வீட்ல இருந்தே செய்யும் போது ஜாஸ்தி ஆகுது. ஸோ இப்ப நம்ம ரிமோட் ஒர்க்கிங் செக்யூரிட்டி பத்தி ஈஸியா சில விஷயங்கள் வந்து பாக்கலாங்க. ரிமோட் ஒர்க்கிங்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆபீஸ்ல ஐடி டீம், ஃபயர்வால், சிசிடிவி எல்லாமே இருக்கும். வீட்டில் என்ன இருக்கும், வைஃபை மட்டும் தான் இருக்கும், நம்ம கையில் லேப்டாப் இருக்கும், ஃபோன் இருக்கும். ஸோ இதில் என்னன்னா ரிஸ்க் ஜாஸ்தி. ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்கிறீங்களே, என்ன ரிஸ்க் அப்படின்றது வந்து நமக்குள்ளே ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து ஓடும் இல்லையா. கம்பெனி டேட்டா லீக் ஆகலாம். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் என்னென்ன ஆகலான்றதை வந்து நம்ம பார்ப்போம். கம்பெனியோட டேட்டாஸ் லீக் ஆகலாம், பேங்க் அக்கௌண்ட் ஹேக் ஆகலாம், ஜூம் காலில் வந்து உங்களை யாரோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படலாம், ஃபேக் மெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி பயமுறுத்தக்கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஃபேக் மெயில் அனுப்பிச்சு பாஸ்வேர்டு வந்து உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து கேட்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் குறித்து பயப்படவே வேணாம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பர் சொல்யூஷன்ஸ் இருக்கு. அந்த சூப்பர் டிப்ஸை தான் நான் வந்து சொல்ல போகிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து ஒரு மொபைல் அல்லது லேப்டாப்பில் வந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து போட்டு வச்சுக்கணும். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கூட ப்ளஸ் என்ன பண்ணணும்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிக் லெட்டர் வைக்கணும், அடுத்து ஒரு ஸ்மால் லெட்டர் வைக்கணும், அப்புறம் ஒரு நம்பர் வைக்கணும், அப்புறம் ஒரு சிம்பிள் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸு, சிம்பிள்ஸு, நம்பர்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் பாஸ்வேர்ட்ஸ் வந்து வைக்கணும். அப்போ கூட சம்டைம்ஸ் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் வந்து மெயினாக என்னன்னா உங்கள் ஃபோனுக்கு தான் வரும். ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து நம்ம ஃபோனுக்கு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் அப்படின்னா மொபைல் சர்வீஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து எப்படியோ உங்களோட மொபைலுக்கு ஓடிபி வரும். நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, ஓடிபி வரும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. அடுத்து வந்து செக்யூர் வைஃபை யூஸ் பண்ணணுங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இப்போ வைஃபை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வைஃபை இல்லாத வீடே இல்லை. வைஃபை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் போது கம்பெனியாக ஒரு வைஃபை பாஸ்வேர்டு வந்து கொடுப்பாங்க, டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணணும், வைஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை பில்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பப்ளிக்கில் வந்து வைஃபை யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஹேக் ஆகுறது நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வீட்டில் வந்து நம்ம வைஃபை யூஸ் பண்ணும் போது அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சூப்பராக போட்டு வைக்கிறது நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாஸ்வேர்டு வந்து எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. மூன்றாவது விஷயம், லேப்டாப்பில் அப்டேட் கேட்குதா அப்டேட் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் ஃபோனில் அப்டேட் கேட்குதா இம்மிடியட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா சில வைரஸ் வந்து உங்கள் ஃபோனில் தாக்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகும் இல்லைங்களா. உங்களோட அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பாப்அப் வரும், என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த கிளிக் ஹியரை கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், உள்ளே போயிடுவோம். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக் கால்ஸ் வரும். நான் வந்து ஹெச்ஆர் பேசுகிறேன், இந்த கம்பெனிலேருந்து கால் பண்ணுறேன், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அடுத்து வந்து உங்களோட ஓடிபி, உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் சென்ட் பண்ணி உங்களோட ஓடிபியை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கிராப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து நடக்கும்போது நம்ம தான் சேஃபாக இருக்கணும். யார் பேசுகிறா, என்ன பேசுகிறாங்க, எதற்காக பேசுகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம கவனிக்கிறது ரொம்ப அவசியங்க. ஒரு கால் வருது, ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் வருதுன்னா நீங்கள் பேசுங்க, வேண்டாத கால் வந்துச்சுன்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. எதுனா டவுட்னா உங்கள் கம்பெனி மேனேஜர்கிட்ட நீங்கள் கேட்கறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு தெரியும், உங்கள் ஹெச்ஆர் யாருன்ற உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேக்காக நான் ஹெச்ஆர் பேசுகிறேன், ஓடிபி கொடுங்க, உங்களோட சில டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், ஸ்க்ரீன் ஃபைல்ஸை லாக் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலை முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும், லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். லேப்டாப்பை வந்து நீங்கள் டப்புன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடாது, அதுக்குன்னு வந்து ஒரு லாக் இருக்குல்ல. ஸோ லாக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. உங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கூகுள் ட்ரைவில் வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கூகுள் டிரைவில் சேவ் பண்ணும்போது உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் போட்டு சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா சில ஹேக்கர்ஸ் வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இழுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஃபோனை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. ஒரு சின்ன விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக முடிஞ்சிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சின்ன விஷயத்த சின்னதாகவே நம்ம காப்பாற்றிக்கிறது வந்து ரொம்ப அவசியமானது. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு சில விஷயம் சொல்கிறேன், கன்க்ளூஷன்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா

0: வீட்ல இருந்து வேலை செய்யறது வந்து தப்பு இல்ல, ஆனா ஸ்மார்ட்டா செய்யணும், சேஃபா செய்யணும், செக்யூரா செய்யணும். பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கா வச்சு பில்ட் பண்ணணும். விபிஎன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். விபிஎன் யூஸ் பண்ணி மெயில வந்து நீங்க கேர்ஃபுல்லா பாதுகாத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. சோ உங்க கம்பெனில நீங்க வேலை செய்யும் போது உங்களோட செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். செக்யூரிட்டி லாக் இல்ல அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்மளால டேக்கிள் பண்ண முடியாது. உங்களோட பாஸ்வேர்ட்ஸ நீங்க ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுங்க. உங்க போன்ல அல்லது மொபைல் போன்ல வந்துட்டு அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணுங்க. லேப்டாப்ல அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணுங்க. சில பேர் வந்து மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதுல கூட அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணுங்க. நன்றி.
1: ரிமோட் வர்க்கிங் செக்யூரிட்டி குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

எல்னினோ பற்றியே பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. தென்மேற்கு பருவமழை வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து நீலகிரி மாவட்டத்தில் பொய்த்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஒரு சில இடங்களில் வந்து பருவமழை பெய்ந்திருக்கு. ஆனால் இந்த புல்வெளிகள் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்குது. இருந்தாலும் இந்த வனப்பகுதிகளில் சுற்றி இருக்கிற மாயார், மஸ்னகுடி, சீகூர், தெங்குமாராடா இந்த வனசரகங்கள் எல்லாம் தென்மேற்கு பருவமழை பெய்யலை. இந்த வனப்பகுதிகள் முழுவதுமாகவே வந்து வறட்சி ஆயிடுச்சு. இந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பக வெளிமண்டல வனப்பகுதிகளில் கடந்த 15 நாளுக்குள்ள 3 யானைகள் வந்து உணவு தேடியும் தண்ணி தேடியும் வந்து உயிரிழந்திருக்கு அப்படின்ற ஒரு துயர சம்பவமும் நடந்திருக்கு. இதை வந்து வன ஆர்வலர்கள் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்காக வந்து அவங்க வன அதிகாரிகளையும் தமிழக அரசையும் வந்து அவங்களுக்காக உணவையும் அங்கங்கே தண்ணியையும் எப்படியாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோளும் விடுத்திருக்காங்க. ஏதாவது இந்த வன விலங்குகள், அதாவது யானைகள் வந்து காடுகளுக்கு வந்துட்டு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிருகம் இல்லையா. இப்படி இவ்வளோ பெரிய உயிர்கள் வந்துட்டு இந்த வெயிலின் தாக்கத்தினாலையும் உணவு வறட்சியினாலையும் தண்ணீர் வறட்சியினாலையும் இறந்து போகுது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சோகத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு தலைவன் தலைவி படத்தில் இந்த பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு.

நேரம் 8:06 ஆயிடுச்சுங்க. குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எல்நினோவை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். அடுத்ததாக நம்ம குன்னூர் நகராட்சி பகுதிகளிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குறது ரேலியா அணை அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 43.6 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையில் போதிய மழை இல்லாத காரணத்தினால நீர்மட்டம் வந்து கடகடன்னு சரிஞ்சு தற்போது 15 அடிக்கும் குறைவாகவே தண்ணீர் இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அணைக்கு வர நீரோட அளவு வந்து சுத்தமாகவே நின்றுருச்சு அப்படின்றதுனால அணையோட பெரும்பகுதி நீர் இல்லாமல் வறண்ட தரைப்பகுதி வந்து பிளவு தெரிகிற அளவுக்கு நீர் வற்றி காணப்படுது அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த ரேலியா அணை வந்து ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் மாதிரி காட்சியளிக்குது அப்படின்ற ஒரு சோகமான செய்தியை வந்து சொல்கிறாங்க. இதனால் குன்னூர் வாசி மக்களுக்கு வந்துட்டு குடிநீர் விநியோகம் அப்படின்றது வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. 12 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் விநியோகம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை வந்து எல்லா மக்களுக்கும் வரலாம். அதனால் இருக்கக்கூடிய தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், வரக்கூடிய மழை நீரை சேமியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் இந்த எல்நினோவை பற்றின சொன்ன தகவல்கள் எல்லாம் ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவரைக்குமே நீலகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டோம். எப்படியும் வந்து மழை கிடச்சிரும். இந்த தென்மேற்கு பருவமழை வந்து நம்மளை ஏமாத்தவே ஏமாத்தாது. எப்படியாவது கொஞ்சம் மழை கிடச்சி எல்லா நிலங்களும் வந்து பசுமை அடைஞ்சிரும். இந்த வருடம் வந்து எல்லாரையுமே வந்து ரொம்ப ஏமாற்றத்துக்கு உள்ளாயிருச்சு. பெரும்பகுதியான விவசாயிகள் வந்து இந்த எல்நினோனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த நீர்மட்டம் எல்லாம் வந்து வடகிழக்கு பருவமழையில் உயர்ந்து விவசாயிகளும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகாமல் நீர்மட்டங்களும் உயர்ந்து குடிநீரும் வந்து கரெக்டாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்திப்போம். நம்ம பிரார்த்திகள் மட்டும் இல்லை, 3 மதங்களை சேர்ந்தவர்கள் வந்து அங்கங்கே வந்து தொழுகைகள், பிரார்த்தனைகள், பூஜைகள், வழிபாடுகள் எல்லாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி மழை வந்து வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து நம்மளும் சாமிகிட்ட வந்து வேண்டிப்போம். கடவுளே, தண்ணி வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் இல்லையா? அதனால் வந்து வடகிழக்கு பருவமழையில் வந்து வர தண்ணியை நம்ம வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்தி அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். 8:08 ஆயிடுச்சுங்க. குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் அடுத்துதான் நம்ம கேட்க போகிற பாடல் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான படத்துல தான் அழகான பாடல் வருது. ஸ்டேடியூன், இது ஊட்டி FM 101.8. எல்லாமே சமஹிட்டு.

மணிக்கவும் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் ராயன் படத்திற்காக. சந்தோஷ் நாராயணன், ஸ்வேதா மோகன் ஆகியோர் இணைந்து பாடியது ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல.

0: Orange alert for heavy rain in Chhattisgarh, Bihar, Odisha and East Madhya Pradesh today. And in chess, India's Grandmaster Pranesh M wins Kenitza Open title in Hungary. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30 நிமிடம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

ஊட்டிஎஃப்எம் 101.8 கேட்க இருக்கு இந்த நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ் நச்சின மூணு பாட்டு. இது ஊட்டிஎஃப்எம் 101.8. மூணு பாட்டு என்னென்ன பாட்டு அப்படின்றத பாடல்களுக்கு அப்புறம் சொல்றேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

சூடாமன் அச்சுன்னு மூணு பாட்டு கேட்டாச்சு. திருமலை படத்துல இருந்து வித்யாசாகர் மியூசிக்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடினது. ரெண்டாவது பாடல் பரத்வாஜோட மியூசிக்ல ஜே ஜே படத்திற்காக ஹரிகரன் பாடியது. மூன்றாவது பாடல் காக்க காக்க படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது.

0: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.
1: இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
5: வரை எல்டிவி மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: 8:47 ஆயிடுச்சுங்க. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் டிரைவ் டைம் பீட்ஸ். கேட்க போற இரண்டு பாடல்கள் அலாவுதீன் படத்திற்காக கல்பனா கார்த்திக், ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியது மணி சர்மாவோட இசையில. அடுத்த பாடல் இயற்கை படத்திற்காக வித்யாசாகர் மியூசிக்ல ஹரிஷ் ராகவேந்திரா பாடியது. இந்த ரெண்டு பாடல்களையும் சூப்பரா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேர்களை நீ கேட்கலாம் 10 மணி வரை ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு திங்கக்கிழமை, அதனால மேஜிக் மெலடிஸ், நிறைய மெலடி சாங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு காத்துட்ருக்கேன். நானுங்களே அன்பு தோழி கவிதா.

0: இளையராஜாவின் இசையில் நான் சிகப்பு மனிதன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: ரோஜாக்கள் படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் கமலஹாசன் இணைந்து பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 9:11. இது ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால் ஒருத்தங்கூட நாம் சண்டை போடுறோம், அதில் நாமளே ஜெயிச்சு விடுறதா வச்சுக்குவோம், நம்ம மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் உள் மனசில் ஒரு பயமும் உண்டாகலாம். தோற்று போனவன் சும்மா இருப்பானா? அவன் மறுபடியும் எப்போ சந்தர்ப்பம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அதனால் வெற்றியின் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக தான் இருக்கும். ஒரு மன்னன் இருந்தான், நிறைய பேரோடு அவன் சண்டை போட்டான், ஜெயித்தான், பல நாடுகளை வென்றான். அதனாலேயே அவன் மனசுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிட்டது. பகை மன்னர்கள் எல்லாம் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். எல்லோரும் வந்து இப்போ இருக்கிற இந்த மாளிகையை வந்து கைப்பற்றிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணால் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அமைச்சர். இவன் விவரத்தை சொன்னான். ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அதன் பிரகாரம் ஒரு பெரிய மாளிகை ஒன்று புதுசாக கட்டினாங்க. அதுக்கு வந்து ஜன்னல்லாம் எதுவும் கிடையாது. உள்ளே போகிறதுக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு கதவு மட்டும்தான் உண்டு. அதை தவிர அந்த மாளிகைக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஒரு சின்ன துவாரம் தெரிஞ்சால் கூட அதையும் சுத்தமாக அடைச்சிவிட்டாங்க. ஒரே ஒரு கதவு வச்சானே, அந்த வழியை பாதுகாக்கிறதுக்கும் ஏராளமான வீரர்களை வந்து காவலுக்கு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த மன்னனுக்கு வந்து மனசு திருப்தியாக இருந்துதான். ஒரு நாள் அந்த ராஜாவும் அமைச்சரும் அந்த ஒரு கதவு வழியாக வெளியில் வந்திருக்கிறாங்க. மெதுவாக, என்ன அமைச்சரே எப்படி நம்ம ஏற்பாடு அப்படின்னு அட்டகாசமாக சிரிச்சுக்கிட்டே கேட்டானா ராஜா. அபாரம்னார் அமைச்சர். அவர் வேற என்ன சொல்லுவார், இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டதை அங்கே வீதி ஓரமாக உட்காந்துருந்த ஒரு பெரியவர் கேட்டுவிட்டு அவர் சிரித்தாராம். அவர் சிரிக்கிறத பார்த்தும் மன்னனுக்கு கோபம் வந்துட்டுது. அதை பார்த்ததும் ஏன்ப்பா சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், ரொம்பவும் புத்திசாலித்தனமாக தான் இந்த மாளிகையை கட்டியிருக்கிறீங்க, ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு குறை தெரியுதுன்னார். என்னன்னு கேட்டார் அவர். வேறு வழியே வைக்காமல் மாளிகை கட்டின நீங்கள் என்னத்துக்காக ஒரே ஒரு வழி மட்டும் வச்சுருக்கிறீங்க, அந்த வழியாக எதிரிகள் நுழைஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னார். என்ன பண்ணுறதுன்னார் அவர். அதையும் ஒரு கருங்கல் சுவர் எழுப்பி சுத்தமாக அடைச்சி விடுங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் எதிரிகள் பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் உள்ளே உட்காந்துக்கலாம், அதுதான் ரொம்ப பத்திரம் அப்படின்னார். மன்னன் யோசனை பண்ணி பார்த்தான். பளிச்சின்னு ஒரு யோசனை தோணுச்சு. அது சரி, நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த ஒரு வழியையும் அடைச்சுட்டா இந்த மாளிகைங்கிறது ஒரு கல்லறை மாதிரி ஆகிடுமே அப்படின்னாராம். இப்போ மட்டும் இது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, கல்லறை மாதிரி தானே இருக்குது அப்படின்னார் பெரியவர். எதிரி வந்து உங்களை சாகடிக்கலைன்னாலும் நீங்களாக ஒரு நாள் சாகத்தானே போகிறீங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கமும் கொடுத்தார். உங்கள் மாளிகையில் எவ்வளவு ஜன்னல்களும் கதவுகளும் இருக்குதோ அந்த அளவுக்கு வெளி உலகத்தோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயக்கம் இருக்குது. கதவுகளை மூட மூட வாழ்க்கையும் வந்து அடப்பட்டு போடும். நான் கூட ஒரு காலத்தில் மாளிகையில் தான் இருந்தேன். அதோட சுவர்கள் வந்து இருந்ததில் அதை எவ்வளவு தான் தள்ளி தள்ளி போட்டாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு அதெல்லாம் வந்து ஒரு எல்லை கோடுகள் மாதிரி தெரிஞ்சுது. அதை உணர்ந்தேன். வாழ்வுக்கு வந்து எல்லையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இப்படி வந்து இங்கே

0: வா, இப்படி பேய் பிசாசு நடமாடுற இந்த மயானத்துக்கு வந்து கல்லறைக்கு மேலே உட்காந்துருக்கிறியே அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு காலந்தாங்க உள்ளேயே இருக்கிறது, ஒரே புழுக்கமாக இருந்தது, அதுதான் காற்று வாங்கலாம்னு வெளியில் வந்து உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு நானா அந்த ஆள்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மிட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடியது அந்த பாடல் குங்குமச்சிமிழ் படத்திற்காக ஒலித்தது. இனி ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் அந்த ஏழு நாட்கள் படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடிய பாடல்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மிட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

0: பாடுது.
1: இளையராஜாவின் இசையில் ஜெயச்சந்திரன் பாடியது வைதேகி காத்திருந்தால் படத்திற்காக ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 9:33. நேயர்களை நீ கேட்கலாம், உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி, பழங்கள், கீரை வகைகள் விற்பனை நிலவரம்.

கிலோ ஒன்றிற்கான விற்பனை: கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய், வெண்டைக்காய் 45 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 23 ரூபாய், ஆப்பிள் ரகம் 30 ரூபாய், அவரை 60 ரூபாய், புடலங்காய் 33 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 58, கொத்தவரை 40, பூசணிக்காய் 20, அரசாணிக்காயும் 20, பச்சை மிளகாய் 55, சின்ன வெங்காயம் 78, பெரிய வெங்காயம் 60, பொரியல் தட்டை 40, முருங்கைக்காய் 38, தேங்காய் 65, மாங்காய் 120, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 35, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45, உருளைக்கிழங்கு 55, மேரக்காய் 25, முள்ளங்கி 35, கேரட் 60 மற்றும் 50, பீட்ரூட் 50, நூல்கோல் 45, டர்னிப் 40, முட்டைகோஸ் 25, காலிஃபிளவர் 45, பட்டாணி 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளைப்பூண்டு 230 மற்றும் 200, இஞ்சி 160 மற்றும் 140, புஷ் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 110 மற்றும் 90 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 70 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரொக்கோலி 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 160 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

இனி பழங்களில் கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கும், பப்பாளி 50 ரூபாய்க்கும், மாதுளம் பழம் 160 மற்றும் 120க்கும், திராட்சை 100 மற்றும் 200க்கும், மாம்பழம் 120க்கும், வாழைப்பழங்களில் பூவன் 50, ரஸ்தாளி 70, மோரிஸ் 45, நேந்திரன் 55, செவ்வாழை 80, கற்பூரவள்ளி 55க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 230க்கும், ஆரஞ்சு 130க்கும், சாத்துக்குடி 100 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை கேட்டது இன்று உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகளின் 1 கிலோவிற்கான விற்பனை நிலவரம்.

91.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மிட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

0: இளையராஜா இசையில் தீபன் சக்கரவர்த்தி உமாரவனன் இணைந்து பாடியது நிழல்கள் படத்திற்காக ஒலித்தது.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

இளையராஜாவின் இசையில் தூரல் நின்று போச்சு படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சுமாரமணன் ஆகியோர் இணைந்து பாடிய அந்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதுவரை நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கினது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம்.

பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல சிக்கி தவிக்கிற இன்றைய மனிதர்களுக்கு ரீசார்ஜ் செய்யற ஒரு கருவி தாங்க பயணமும் சுற்றுலாவும். அன்றாட நிகழ்வுகள்ல கரைந்து போகிற வாழ்க்கையில

0: குறிப்பிட்ட சில தருணங்கள் மட்டும்தான் உயிர் போட என்றென்றைக்குமே நம்ம நினைவுல இருக்கும் இல்லையா. பயணம்ங்கிறது நம்ம அனைவருக்குமே மறக்க முடியாத பல ஞாபகங்களை தரும். ஒவ்வொரு பயணமும் ஏதோ ஒரு தாக்கத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா தந்துகிட்டே தாங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல புத்துணர்ச்சியும் தேடி நம்ம ஊட்டிக்கு சுற்றுலா வந்திருக்க பயணிங்க கூட தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். அவங்க பயண அனுபவங்களையும் அவங்களுடைய விருப்ப பாடல்களையும் தர இந்த நிகழ்ச்சி தான் நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8 பயணிகள் விருப்பம். ஓகே, ஊட்டி எஃப்எம் 101.8 பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. முதல் சுற்றுலா பயணி நம்ம கூட இருக்காரு, நம்ம அவர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேச சொல்லுங்க.
1: மகி.
0: மகி, எங்க இருந்து வரீங்க?
1: சென்னை.
0: கன்னியாகுமரி
1: போனோம்.
0: ஒருத்தருக்காரு
1: அவரு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேரு மேனேஜ்
0: பண்ணுங்க. கரெக்ட்டா பிளான் பண்ணனும் இல்லையா? இல்ல பிளான் சொதப்பிடுறது கரெக்ட்டா பிளான் பண்ணி தான் எல்லா விஷயமே பண்றீங்களா நீங்க?
1: பிளானிங் விட நம்ம வந்து எல்லாரையும் ஒன்னா கேதர் பண்றதா பெரிய விஷயம் இல்லை.
0: அது உண்மை.
1: எல்லாரையும் ஒரே ஐடியால கேதர் பண்றோம்னா ஈஸியா மத்தெல்லாம் நடந்துரும். ஏன்னா கேஷ் ஃபுளோ பிரச்சனை இருக்காது. 10 பேர் வராங்கன்னாக்கா இங்க 1000 ரூபாய் ஆகுது, அங்க 1000 ரூபாய் ஆகுது, எக்ஸ்ட்ரா ஆகுது, நான் குடுக்குறேன் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாரும் ஒன்னா வந்ததா அந்த ஷேரிங்கே நடக்கும்ல.
0: ஓகே, இது முதல் தடவை ஊட்டிக்கு வருது.
1: ஊட்டிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்.
0: ஓகே, என்ன நேரலா பாத்தீங்க இத்தனை நாள்?
1: நான் ஆக்சுவலா வந்து ஒரு ஹாஃப் டே தான் இங்க இருந்திருக்கேன் இப்போ வரைக்கும்.
0: ஓகே ஓகே.
1: நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்த இடம் இது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபால்ஸ் ஒன்று போனோம்,
0: பைக்கரா ஃபால்ஸா?
1: ம், அங்க போனோம். அங்க வந்து உள்ள எல்லாம் போய் பார்க்கல, சும்மா வெளில மட்டும் இருந்தோம்.
0: ஓகே ஓகே. நீரோட்டம் இருந்ததா அங்க?
1: இருந்துச்சு. நல்லா
0: இருந்துச்சு. இன்னும் என்ன இடம்லாம் பார்க்கணும் இருக்கிற நாள்ல?
1: இன்னும் மசனகுடி போலான் இருக்கோம்.
0: சரி சரி சரி.
1: அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் வழியா அப்படியே ஈஷா போயிட்டு
0: விருப்பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஓகே, அடுத்து ஒரு குட்டி சுற்றுலா பயணி நம்ம கூட இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க தம்பி.
1: மதன்.
0: மதன், எங்க இருந்து வந்திருக்கீங்க டூருக்கு?
1: பெரம்பலூர்.
0: என்ன படிக்கிறீங்க நீங்க?
1: ஃபோர்த்.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஆதவபுரி.
0: ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல ஒரு நாலு பேர் பேர் சொல்லுங்க.
1: மித்ரன்.
0: ஓகே.
1: கேப்ரியன்.
0: ஓகே.
1: பாலாஜி.
0: வெற்றி. ஓகே, எப்போ வந்தீங்க ஊட்டிக்கு நீங்க?
1: ஃப்ரைடே.
0: அப்ப எந்தெந்த இடம் பாத்தீங்க இது வரைக்கும்?
1: பிங்க் கார்டன், பிங்க் ஃபாரஸ்ட்.
0: ஓகே.
1: வந்து
0: ஹார்ஸ் ரைடிங். ஹார்ஸ் ரைடிங் போனீங்களா நீங்க? ஜாலியா இருந்ததா? ஃபர்ஸ்ட் டைம் இது ஹார்ஸ் ரைடிங் போறது, எப்படி இருந்தது போகும்போது?
1: ஜாலியா இருந்துச்சு.
0: ஓகே, யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க டூருக்கு?
1: ரோவர் காலேஜ் அண்ணன்கள், நானு.
0: ஓகே,
1: நாலு ஸ்டாஃப்.
0: அப்படியா, எல்லாரும் கூட வந்தீங்களா? டான்ஸ் எல்லாம் ஆனீங்களா பஸ்ல? நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: பீஸ்ட் படத்துல வந்து அரபி.
0: ஓகே, ரொம்ப பிடிக்குமா அந்த பாடல்? ஓகே, அந்த பாடலே கொடுத்துடலாமா? ஓகே, தேங்க்யூ.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்முடைய இனியும் அடுத்த சுற்றுலா பயணி. வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சாதி.
0: எங்க இருந்து வரீங்க?
1: சேலத்துல.
0: முதல் தடவையா இங்க ஊட்டிக்கு வருது நீங்க? அப்படியா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க இதுக்கு முன்னாடி?
1: லாஸ்ட் இயர்.
0: வருஷம் வருஷம் வரீங்க அப்போ ஊட்டிக்கு? ஓகே, என்ன காரணம் சார் திருப்பி திருப்பி வருது? கிளைமேட் விட்டுங்க, கிளைமேட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஊட்டின்ற ஊட்டின்னு சொன்னே உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு சொல்வீங்க?
1: எல்லாம் பிடிக்கும்.
0: ஓகே, இங்க சுற்றுலா தலங்களுக்கு பஞ்சமே இல்ல, ஏகப்பட்ட நீர்வீழ்ச்சியில இருந்து எல்லா இடமுமே இருக்கு. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடம்னா எது சொல்வீங்க?
1: கிருஷ்ணகுடி பிடிக்கும்.
0: அப்படியா?
1: பிளஸ் இங்க பைன் ஃபாரஸ்ட் பிடிக்கும்.
0: சரிங்க.
1: பிளஸ் பைக்காரா பிடிக்கும்.
0: ஓகே, எங்க போனாலும் ஃபேமிலி கூட தான். உங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்க இல்லையா? ஃபேமிலியோட வேற எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் சுற்றுலா போயிருக்கீங்க தமிழகத்துல? நீங்க
1: கொடைக்கானல், தேனி,
0: ஓகே,
1: குமிலி,
0: இந்த இடம்லாம் போயிருக்கீங்க. ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க இந்த ஃபேமிலியும் பசங்களையும் ஒய்ஃபையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் ஆகணும்னு. ஆனால் சில காரணங்களும் அது போக முடியாம இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டே போகணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக நினைக்கிற இடம் இது?
1: இடம் போயிருக்கும்.
0: ஓகே ஓகே. ஊட்டியை தவிர தமிழ்நாட்டில் வேற எந்த சுற்றுலாத்தலம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: பிடிக்கும்.
0: அப்படியா? என்ன காரணம் அது? ஓகே, மலை அது சம்மந்தப்பட்ட இடங்கள் தான் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஓகே ஓகே. எத்தனை நாள் ஆச்சு இங்கே ஊட்டி வந்து? அப்படி எந்தெந்த இடம் பாத்தீங்க இது வரைக்கும்?
1: கிருஷ்ணகுடி, முதுமலை.
0: சரிங்க.
1: ஓகே,
0: வனவிலங்கெல்லாம் பார்க்க முடிஞ்சதா? என்னென்ன பாத்தீங்க? அங்க
1: எலிஃபன்ட் பார்ப்போம், மான் பார்ப்போம்.
0: எப்படி செல்ஃப் டிரைவிங்க கார் ஓட்டிட்டு வந்தீங்களா நீங்க?
1: ஒரு.
0: அப்படியா?
1: நம்ம கமர்ஷியல்.
0: சரி சரி. இன்னும் எத்தனை நாள் இருக்க போறீங்க? ஓகே, நிகழ்ச்சியில உங்களுக்கு சூப்பரான ஒரு பாடல் கொடுத்தலாம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: சிந்து.
0: சிந்து, ஃபர்ஸ்ட் டைமா ஊட்டி வருது இது?
1: செகண்ட் டைம். முதல் வந்தத விட இப்ப சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க.
0: ஓகே,
1: பாக்கிங் சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. டீஸ் நல்லா என்ஜாய் பண்றாங்க.
0: சுத்தி பாக்குறதுக்கு ஒரு நாள் போதுமா இது? குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்றாங்களா?
1: சூப்பரா என்ஜாய்.
0: ஓகே, எத்தனை நாள் பிளான் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலி ஊட்டியில சுத்தி பார்க்க?
1: 3 டேஸ் பிளான் பண்ணிருக்கோம்.
0: அப்படியே, இது ஃபர்ஸ்ட் டே இல்லையா?
1: ஆமாங்க.
0: ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே இது பார்க்க தான் போறீங்க? இந்த பார்க்க தான் பார்க்க போறீங்க? ஓகே, நாளைக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க?
1: நாளைக்கு முதுமலை போறோம்.
0: அப்படியா? ஓகே, எத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்க?
1: நாங்க மொத்தம் ஃபேமிலியோட.
0: ஓகே, ஃபேமிலியோட தமிழ்நாட்டுல வேற எந்த இடத்துக்குலாம் போயிருக்கீங்க நீங்க? முதல் அனுபவம் இது? ஓகே, மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அனுபவம். ஓகே, டாய் ட்ரெயின் பாத்திருப்பீங்களா இல்ல பயணம் பண்ணிருக்கீங்களா நீங்க உதகை மலை ரயில்ல?
1: இல்ல, இன்னும் போனது இல்லைங்க. ரொம்ப நாள் ஆசை, இன்னும் போனது இல்ல, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
0: தமிழ் திரைப்பட பாடல விரும்பி கேப்பீங்களா நீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்னா என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
1: கோட் படத்துல இருந்து சின்ன சின்ன கண்.
0: ஏன் ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் உங்களுக்கு? அப்படியா? ஓகே,
1: நல்லா இருக்கு.
0: ஓகே ஓகே, உங்களுக்காகவும் குடும்பத்துக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

மீண்டும் ஒரு பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்ஜே சதீஷ். அமைப்பில் உதவி சதீஷ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை விமான நிலையத்தில் ஆளுநர் திரு அப்துல் நசீர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் இன்று ரஷ்ய துணை பிரதமர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். எரிசக்தி துறையில் மொரீஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் குடும்ப

0: குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்களுக்கான தொகை வரும் பொங்கல் பண்டிகை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி வரும் அக்டோபர் 2 முதல் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரபல நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் புரூக்ளின் நகரில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்டின் பித்தோரகர் மாவட்டத்தில் உள்ள லிபு லேக் கணவாய் வழியாக மேற்கொள்ளப்பட்ட கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை நேற்றுடன் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் அதிக பணம் செலவிடுவோர் பட்டியலில் இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி முன்னிலை பெற்றுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8
2: கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு 7 துறைகள் முக்கியம் என நமது பாரத பிரதமர் தெரிவித்தார். இந்த 7 துறைகள் என்னென்ன? சரியான பதில், உற்பத்தி, விவசாயம், தொழில்நுட்பம், போக்குவரத்து, பாதுகாப்பு, பசுமை மற்றும் நீல பொருளாதாரம், மென்சக்தி. இன்றைய கேள்வி, நடப்பாண்டில் தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, நடப்பாண்டில் தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:04. எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, ஆசைகள் நம் வாழ்க்கையை உயர்த்துகிறதா அல்லது ஆபத்தில் தள்ளுகிறதா? இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணலாம். உள்ளூர் நேயர்கள் 9344901018 இந்த நம்பருக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 இந்த நம்பருக்கும், புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8300019101018 இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்லயும் நீங்க உங்களுடைய மெசேஜை அனுப்பலாம். ஆசைகள் நம் வாழ்க்கையை உயர்த்துகிறதா அல்லது ஆபத்தில் தள்ளுகிறதா, இந்த தலைப்பின் கீழே நீங்கள் பேசலாம். எல்லாருக்குமே ஆசை அப்படின்றது இருக்குது. அந்த ஆசை வந்து பேராசையாக மாறினாதான் அது வந்து பெரிய துன்பத்துக்கு உள்ளாகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடலை கேட்டு வரலாம். இமைக்கா நொடிகள் படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன்ட், இது ஊட்டி FM 101.8. எல்லாமே சமஹிட்டு.

0: நேரத்தில் நேரம் 11:10 ஆயிடுச்சுங்க. ஆசைகள் நம் வாழ்க்கையை உயர்த்துகிறதா அல்லது ஆபத்தில் தள்ளுகிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நாங்க பதில் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர், உள்ளூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 9344-909-1018 இந்த நம்பருக்கும், வெளியூர் நேயர்கள் 9342-909-1018 இந்த நம்பருக்கும், புதிய நேயர்கள் 8300-109-1018 இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்க. முதல் நேயர் லைன்ல காத்திருக்கார், யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னவாசி செல்வராஜ் பேசுறேன் மேடம்.
0: செல்வராஜ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. எனக்கு ஒரு ஆசைதான் மேடம், ஃபர்ஸ்ட் கால் என்னதே எடுக்கணுங்க ஒரு ஆசை, அதை நிறைவேறுச்சுங்க மேடம்.
0: பாருங்க, இது ஆசையா பேராசையா?
1: இது வந்து

0: எப்படி சொல்றது தெரியல, பேராசின்னு அவர் ரொம்ப அதிகம் ஆசைப்படுறத பேராசை.
1: இது ஆசைதான் இல்லையா?
0: எப்பவுமே நம்ம தகுதிக்கு என்ன யூஸ்ஃபுல் ஆகுதோ அதை தான் ஆசைப்படணும். அதிகம் அதன் மீது ஆசைப்படுறதா பேராசை பெரு.
1: சரி, இப்ப நம்ம படுற ஆசையை வந்து, இப்ப நம்ம ஒரு பொருள் மேலயோ ஒரு வேலை மேலயோ ஒரு செயல் மேலயோ ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஆசை வந்து நம்ம வாழ்க்கையை உயர்த்துதா இல்ல ஆபத்துக்கு தள்ளுதா?
0: அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லி நம்ம நாள் எது அதுக்கு சார்ந்த ஆசைப்படணும் மேடம். அதான் கடன் வாங்கி நாம அதை பண்ணி இதை பண்ணி ஆசைப்பட்டனா அப்புறம் பேராசை பெரு நஷ்டம் தான் மேடம்.
1: ஓகே, அதாவது நம்முடைய தகுதிக்கு தகுந்த ஆசைகள் ஆபத்து இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா?
0: ஆமாங்க மேடம், நாம தகுதிக்கு எது ஆசையோ அதைத்தான் நாம ஆசைப்படணும் மேடம். ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் பேராசை கனவு அப்படி சொல்லிங்க, கனவு காணுங்க சொல்லிருக்காருடைய பேராசை கனவு காணுவேன்னு சொல்லியிருக்காரு இல்லீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
0: அதனால நம்ம தொழிலுக்கு எது ஆசைப்பட்டா நிறைவேறுமோ அதுதான் ஆசைப்படணும். அத அதுக்கு மீறி ஆசைப்பட்டா பேராசை நஷ்டம் அப்படி மேடம்.
1: சரிங்க, நன்றி கால் பண்ணதுக்காக. அடுத்த நேர்கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், திருப்பூர்ல இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் சொல்லுங்க. சந்திரசேகர், ஆசை வந்து வாழ்க்கை உயர்த்துதா ஆபத்துல தள்ளுதா?
2: உயர்த்துதுங்க, தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது.
1: தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது.
2: ஆமா, யானை மேல இருந்து பூனை வந்து யானை மேல யாரும் நினைக்கலாமா? நம்மளால என்ன முடியுமோ அதான் செய்யணுங்க. பத்து பொருளுக்கு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பா எட்டு பொருள் நம்ம கிடைக்குங்க. நூறு மார்க் வாங்கறதுக்கு ஆசைப்பட்டோம்னா 80 மார்க் வாங்கலாம். அதாங்க, ஆசை அதிகமா இருந்தாலும் நமக்கு வந்து முயற்சிகள் எல்லாமே முயற்சி எடுக்குங்க, எல்லாமே செய்ய முடியும், போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்குமே ஆசை போட்டாங்க, நம்மளால என்ன முடியுங்கிறத அதை செய்யணுங்க.
1: அப்ப வாழ்க்கையை உயர்த்தும்னு சொல்றீங்க, ஆசையும் படணும் வாழையும் வாழ்க்கையும் உயரும்ன்றீங்க. அதாவது அளவான ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டாரு, இவங்க ஆசைப்பட்டாதான் நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்த நேயர் வந்து கால் பண்ணிட்டே இருங்க. 9342901018 இது வந்து வெளியூர் நேயர்களுக்கு, 9344901018 இது உள்ளூர் நேயர்களுக்கு. புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 8300019118 இந்த நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம அடுத்ததாக கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் சீமராஜா படத்துலேருந்து ஒரு அழகான பாடல். ஸ்டேட் ஒன் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.
3: ஆகாஷவாணி

0: 11 மணி 18 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். ஆசைகள் நம் வாழ்க்கையை உயர்த்துகிறதா அல்லது ஆபத்தில் தள்ளுகிறதா அப்படின்ற ஒரு அருமையான டாபிக்ல இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நேர் ஒருத்தர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். அவருடைய லைன் வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. நேர்களே, உள்ளூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 9344-9410-118 அப்படின்ற நம்பருக்கும், வெளியூர் நேர்கள் 9342-9010-118 அப்படின்ற நம்பருக்கும், புதிய நேர்களாக இருந்தீங்கன்னா 8300-0019-118 இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்க. ஒரு நேர் லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் இடையபாளையம் பெருமாள் சாமி பேசணுங்க.
0: பெருமாள் சாமி?
1: ஆமாங்க.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமாக உள்ளேன். நீங்களெல்லாம் நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்.
1: சரிங்க,
0: சொல்லுங்க. ஆசை வந்து வாழ்க்கையை உயர்த்துதா இல்ல
1: சொல்லணுங்க. தலைப்பை கேட்டால இது பத்தி சில வார்த்தைகள் எல்லாம் பேச வேண்டும் என்ற ஆசையினை தூண்டும் தலைப்பு இது. ஆடையின்றி பிறந்த மனிதன் ஆசையின்றி பிறந்தானா எனும் திரைப்பட பாடலின் வரிகள் யாவரும் அறிவோம். இதன் பொருள்தான் என்ன? எல்லா மனிதர்களுக்கும் ஆசை இருக்கிறது, ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியாது என்பதுதான். புத்தர் முதல் எல்லா மதங்களும் ஒருமித்து சொல்லும் ஒரே அருமையான கருத்து என்னவென்றால், ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம். இதில் ஒரு சிறு திருத்தம் செய்ய வேண்டியுள்ளது. அந்த திருத்தம் யாதெனில், நியாயமற்ற எதிர்மறையான தவறான பேராசைகளே ஒருவரை ஆபத்தில் கொண்டு போய்விடும். நியாயமான நேர்மையான ஆசைகள் ஒருவரை வாழ்வில் நிச்சயம் உயர்த்தும். ஒரு மாணவன் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்பது நியாயமான வரவேற்க வேண்டிய ஆசை. வாழ்வில் நன்றாக கடினமாக உழைத்து வீடு கட்ட வேண்டும், குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், முன்னேற்ற வேண்டும் எனும் ஆசை நியாயமான ஆசை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது மனிதநேயம் கொண்ட மனிதர்களின் உன்னதமான உயர்வான ஆசை, போற்றுவதற்குரிய ஆசை. எனவே ஒருவர் ஆசை நியாயமானதாக இருக்கும் போது, நேர்மையாக இருக்கும் போது, சரியாக இருக்கும் போது அதை அவர்கள் வாழ்க்கையில் உயர்த்தும். அதே வேளை அந்த ஆசை பேராசையாக, நியாயமற்றதாக, முறையற்றதாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் எழ முடியாததா ஆபத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும்.
0: சூப்பர், அழகா சொல்லிட்டு. நன்றி, நன்றி. நேர் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்லேயும் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் பகுதியிலிருந்து. ஆசை நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துது அப்படின்றது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஆசைப்படுவது என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்று. ஆசைப்பட்டால்தான் நாம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும். அந்த ஆசை பேராசையாகவும் மற்றவர்களுக்கு பாதிப்பில்லாத ஆசையாகவும் இருப்பது மிகவும் முக்கியம் அப்படின்றது அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் கரெக்டு தான் இல்லையா? நம்மளோட

0: ஆசை வந்து நம்மளை மட்டும் சார்ந்ததா இருக்கணும், அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு ஆசையா அது வந்து இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுடைய ஆசையை பறிக்கக்கூடிய ஆசையா வந்து அது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய கருத்தை அவர் வந்து பதிவிச்சிருக்கிறாரு. நேரம் பார்த்தீங்கன்னா 11:21 ஆயிடுச்சு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகும் ஒரு பாடலுக்கு பிறகும் இந்த நிகழ்ச்சி தொடரும். இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய நமது தலைப்பு, ஆசைகள் நம் வாழ்க்கையை உயர்த்துகிறதா அல்லது ஆபத்தில் தள்ளுகிறதா. இந்த கருத்துக்கு கீழே நீங்க பேசலாம். 9344909 8300019 இந்த எண்களுக்கு பின்னாடி 101.8 அப்படின்ற நம்பரை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க.
1: தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 11 மணி 28 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். ஆசைகள் நம் வாழ்க்கையை உயர்த்துகிறதா அல்லது ஆபத்தில் தள்ளுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். நேயர்களும் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் லைன்ல வந்தாரு, அவருடைய லைன் ஏதோ கட் ஆயிடுச்சு. நேயர்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸை சொல்லிடுறோம். உள்ளூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 9344909118 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேயர்கள் 9342909118 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். புதிய நேயர்களா இருந்தா மட்டும் 8300019118 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்து நேர் லைன்ல காத்திருக்காரு, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க துரை.
1: நாம இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அடுத்தவங்க பைக் வாங்கியிருக்காங்க, இப்ப கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேராட்டு
0: நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கினா கண்டிப்பா வாழ்க்கை உயரும். அடுத்தவங்க வசதியா வாழ்றாங்க, நம்மளும் அது மாதிரி வாழணும் அப்படின்னா கண்டிப்பா பாதாளத்துக்கு தான் போய் விழுகும் இல்லையா? வாழ்க்கையில உயர்ந்திருக்கீங்களா இல்ல பாதாளத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத பத்தி தான் பேச போறீங்க. அடுத்த நேயர் கூட லைன்ல காத்திருக்காரு, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: ரங்கநாதன் சொல்லுங்க.
2: நல்லா
0: இருக்கீங்க?
2: நீங்க
0: ஆசைப்பட்டு எப்படி வாழ்க்கையில உயர்ந்து போயிருக்கீங்களா இல்ல ஆபத்துல சிக்கி இருக்கீங்களா?
2: நன்றி.
0: ஓகே நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய ஆசை எப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றோட ஒன்றாய் இணைஞ்சு வாழ்க்கையை உயர்த்தி கொடுத்துருக்கா இல்ல வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களை தள்ளி விட்டுருக்கா அப்படின்ற ஒரு அனுபவத்தை தான் எங்க கூட ஷேர் பண்ண போறீங்க. இன்னும் ஹாஃப் அன் அவர் உங்களுக்கான டைம் காத்துட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம

0: கிடைக்கும் 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள்

0: அறியுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: பதினோரு மணி 36 நிமிஷத்துல நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்தேன் பாத்தீங்கன்னா, சசிகலா திருப்பூர் கணக்கம்பாளையத்துல இருந்து அமைச்சிருக்காங்க. நியாயமான ஆசை நம்முடைய தகுதி உள்ள இருக்கிற ஆசைகளை வந்து உயர்த்தும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நியாயம் இல்லாத ஆசைகள், பேராசைகள், தகுதிக்கு மீறிய ஆசைகள் அனைத்துமே வீழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கூட பேசுறதுக்காகவும் ஒரு நேர் லைன்ல காத்திருக்காரு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: நல்ல ஒரு ஆரோக்கியமான இருக்குமா? அதாவது நம்ம ஆசையும் சொல்லிட்டு எதை வேணாலும் அடையலாம் சொல்லி தவற மாதிரி. அதாவது ஆசைய ஒரு அளவு இருக்குது, அது நியாயம். ஆசைங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விதை மாதிரி, நாம நல்ல விதைங்கிறது நல்ல விதைய போட்டா செடியா மரம் ஆகி நல்லா கனிக்கும். அதை வந்து ஒரு நச்சு மரத்தை விதைச்சோம்னா அது பெருசாகி நம்மளுக்கு நச்சத்தான். அந்த வெற்றி வெதை நல்லா இருக்கும், அப்பத்தான் பெருசாகி நல்ல பலனுக்கும்.
2: ஆசையிலும் ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு நாணயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
3: ஆமாமா.
2: ஓகேங்க, நன்றிங்க கால் பண்ணதுக்காக.
3: நன்றி அம்மா.
2: நன்றி. நேர்களை நீங்களும் கால் பண்ணுங்க. ஆசைகள் நம் வாழ்க்கையை உயர்த்துதா இல்ல ஆபத்தில் தள்ளுதா? நேர் ஒருத்தர் லைன்ல காத்திருக்காரு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேம். இக்கு மகிழ்ச்சி, நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கற்பாடியிலிருந்து பேசுறேன். கவிதா மேம்
2: நல்லா இருக்கு. எங்கடா இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய குரலை காணமேன்னு பாத்தேன்.
4: மேம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன்னா சரி கொஞ்சம் விட்டு அப்புறமா வருவோம் அப்படின்ட்டு வந்தேன் மேம்.
2: விட்டு பிடிக்கிறீங்களா?
4: விட்டு பிடிக்கிறேன் கவிதா மேம். எப்படி இருந்தாலும் ஒன் அவருக்குள்ள புடிச்சிருவேன்.
2: புடிச்சிருவீங்க.
4: நாங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியில பேசிதான் மேம் மெருகூட்டணும் இல்லையா?
2: கண்டிப்பாங்க. நீங்க இல்லன்னா இப்ப நிகழ்ச்சியை சொன்ன மாதிரி எப்படி அழகாகும் இல்லையா?
4: கண்டிப்பா. அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி மேம், உங்க குரலை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். குறிப்பிட்டது போல எது வந்து ஆக்கப்பூர்வமான ஆசை, எது பேராசை அப்படின்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணோம் மேம். அது காலப்போக்குல ஒரு மனுஷனுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வரும்பொழுது தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா?
2: கண்டிப்பாங்க.
4: இப்ப வந்து ரெண்டு ஆசை எனக்கு இருந்தது மேம். ஒன்னு, நான் என்னுடைய சின்ன வயசுலயே வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலூர் மாவட்டத்துல கட்டணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேர்க்கணும், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், ஆபீஸ்ல நல்ல பேர் பண்ணணும், அதனால உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், உனக்கு ஹைக் அப்படிங்கறது கொடுக்கணும்ங்கிற ஒரு மறைமுகமான ஒரு புஷ் அப்படிங்கறது என்னுடைய ஆசை தானே எனக்கு கொடுத்தது. அப்போ நான் வீடியோ கட்டி முடிச்சேன். சின்ன வயசுலயே அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டேன். அந்த ஒரு ஆசை அப்படிங்கறது இருக்கு. இன்னொன்னு வந்து மேம், நானு நிறைய விஷயங்களை டெக்னாலஜி ஓரியன்டா கத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை மேம். ஏன்னா டெக்னாலஜிலயே நான் ஒர்க் பண்றதுனால புதிய புதிய விஷயங்கள் கத்துக்கணும். இப்ப டேட்டா சயின்ஸ் கொஞ்சம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம், கத்துக்கிட்டு ப்ராஜெக்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஆக்கப்பூர்வமான ஆசை. அது வந்து என்னுடைய லைஃப வந்து அடுத்த படிநிலைக்கு கொண்டு போய் மத்தவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம். ஆசைகள் அப்படிங்கறது எந்த விதையான ஆசைகள் அப்படிங்கறத தரம் பிரிச்சு பேராசையா இல்லாத மாதிரி இருந்ததுன்னா நிச்சயம் ஆசைகள் ஒரு மனுஷனை வளர்த்து விடும். அந்த மாதிரி ஆசைகள் இருக்கிறதுனாலதான் நிறைய நபர்கள் தனி ஒரு பாதையே வாழ்க்கையில அமைச்சிருக்காங்க.
2: நம்ம வாழ்க்கையை உயர்த்தது மட்டும் இல்லாம நம்ம அந்த ஆசையை வச்சு கத்துக்கிட்டதை வச்சு மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு உயர்த்ததுக்கும் ஒரு வழிவகைக்கலாம் இல்லையா?
4: எக்ஸாக்ட்லி. அதனால ஆசைகள் ஒரு மனுஷனுக்கு எப்பொழுதுமே வளர்ச்சி தரும். உலகத்துல ஆசை இருக்கிறதுனாலதான் உலகமே உயிர்ப்பு தன்மை. அந்த ஆசைகள் நிராசையாகாம ஆகணுங்கிறதுனாலயே நிறைய பேர் முயற்சி போடுறாங்க. அத அவங்கள அடுத்த படிநிலைக்கு அவங்களையும் உயர்த்தது, அவங்க குடும்பத்தையும் உயர்த்தது.
2: ஓகே, சூப்பரா சொல்லீங்க சந்திரசேகர், நன்றிங்க கால் பண்ணதுக்காக.
4: தேங்க்யூ.
2: தொடர்ந்து இன்னொரு நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். தாராபுரத்துல
2: தங்கவேலு.
5: ஆமாங்க,
2: சொல்லுங்க தங்கவேலு.
5: நல்லா
2: இருக்க தங்கவேலு, சொல்லுங்க. ஆசை வந்து உங்க வாழ்க்கையை உயர்த்துதா இல்ல ஆபத்துல தள்ளுதுன்னு நினைக்கிறீங்களா?
5: ஆசை இல்லைன்னா நம்ம வாழ முடியாதுங்க. ஆசை இருந்தா மட்டும்தான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போக என்ன வர ஒரு அதை வாங்கணும், இதை வாங்கணும். வேலைக்கு போலாங்கிற இருந்தா தானே நமக்கு ஆசைப்பட்டதை வாங்க முடியும்.

0: ஆமா, ஒரு பூமி வாங்க வேலைக்கு மாத்தான நம்ம வாங்க ஆசை இல்லாத கன்னடத்துக்குள்ள போட்டுப்பாங்க. மண்ணாசை பெண்ணாசை பேராசை மண்ணாசை போட்டுக்கோங்க படிச்சேன். அதனால ஆசை இல்லாத மனிதன் வந்து வாழ்றது வேஸ்ட்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க. தேங்க்யூ ஃபார் காலிங். நன்றி நன்றிங்க. அழகா சுருக்கமா உங்களுடைய பதில சொல்லிட்டீங்க. நேரம் 11:42 ஆயிடுச்சு. நேரில் நீங்களும் கால் பண்ணுங்க. உள்ளூர் நேர்களா இருந்தீங்கன்னா 9344901018, வெளியூர் நேர்களா இருந்தீங்களா 9342901018, புதிய நேர்களாக இருந்தீங்கன்னா 8300191018 இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிட்டே இருங்க. நம்ம அடுத்ததா கேட்டு என்ஜாய் பண்ண போறோம் தர்மதுரை படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். ஸ்டேட்யூன் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: 11:47 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அழைப்பாளர் லைன்ல காத்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கார், ஆனால் கரெக்டான லைன்ல நின்னு பேசல. ஹலோ, வணக்கம். யார், இங்க இருந்து பேசுறீங்க? வாழ்க்கையை உயர்த்துதா அல்லது ஆபத்தில் தள்ளுதா?
1: ஆசை வந்து பேராசையா கூடாது. ஆசைங்கிறது வந்து நம்முடைய அடிப்படை தேவைகளுக்கு ஆசைப்படணும். அதாவது இருக்க இடம், உடுக்க உடை, உணவு, உண்ண உணவு, இந்த மூணுக்கு அளவுக்கு ஆசைப்பட்டதும் சம்பாதிக்க. ஆசைங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆசை இல்லாத குறைய போக முடியும். ஆசைங்கிறது தேவைங்க, பட் அளவா இருக்கணும். அது எல்லாமே போச்சுன்னா அப்புறம் அதை வந்து நமக்கு வந்து ஆபத்துதான் தள்ளிருந்தோம். அளவாறு ஆசைப்படணும். நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஆசைப்பட்டுக்கணும். நமக்கு ஒரு கல்வி அறிவு வேணுமா, ஒரு தேவையான கண்டிப்பா அதை ஆசைப்படணும், படிக்கணும். நமக்கு நல்ல வீடு கட்டணுமா, அதுக்கு ஆசைப்படணும். ஒரு நல்ல மனைவி வேணுமா, அதுக்கு ஆசைப்படணும். குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாமையும் அதுக்கு மாசம். நமக்கு என்ன, அதாவது எட்டாவது கணிக்கு கொட்டாய் விடக்கூடாதுங்க. எது நமக்கு கிடைக்குமோ அதுக்கு மட்டும் ஆசைப்பட்டு வாழ்க்கையை சிவனே நமக்கு கிடைக்காதுக்கு நம்ம ஆசைப்பட்டு பிரயோஜனம். அதனால மனநோய் வந்து நம்ம வந்து துன்பத்தில் ஆழ்ந்து போயிருந்தோம். எதுக்குமே ஆசைப்படுன்னு சொல்லுங்க. அதாவது எல்லாவற்றுக்கும்
0: தகுதிக்கு தகுந்த ஆசை வந்து நம்ம வாழ்க்கையை உயர்த்தும்.
1: நமக்கு என்ன முடியுமோ அதுக்கு ஆசைப்படணுங்க. அதாவது நம்ம கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டோம். நான் படுத்துருக்கிறேன், நாங்க போய் கொம்புத்தேன் எடுக்க முடியுமோ ஆசைப்படக்கூடாது. என்ன முடியுமோ அதுக்கு ஆசைப்படணும். அதான் புத்தர் சொன்னாரு, ஆசையே துன்பத்திற்கு. அவர் சொல்ற பேராசை, ஆசை இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது. உங்களுக்கு
0: கண்டிப்பா எந்த ஒரு பொருள், இப்ப நம்ம மத்தியானத்துக்கு நம்ம சாப்பிடணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அதுவும் ஒரு ஆசை தானே?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா. அப்புறம் அதே மாதிரி உங்க நண்பர்களோட நீங்க போய், உங்க வீட்டுக்காரோடய அப்பா கூட அம்மா கூட போய் ஆசைப்பட்டதான பேச முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: உறவுகளே ஆசை வச்சுக்கணும். உங்களுக்கு அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஆசை, உறவுங்க செயல்பாடுகள்ல காட்ட முடியாது ஆசைய. அது மனரீதியா உண்டாகக்கூடிய ஆசைங்க அது. இல்லைங்க, அன்பு குழந்தைகளோட ஆசைப்படுறது, ஒரு நல்ல ஒரு தாய் தப்பனோட வாழணும்னு ஆசைப்படுறது, அதெல்லாம் வந்து ஆசைகள் இல்லைங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க நீங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் வேலப்பநாயக்கம் பாளையம். சின்ன ஒரு சின்ன குட்டி ஊருங்கன்னு வச்சுக்கோங்களா, 10-40 வீடு இருக்கிற ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களா.
0: நன்றி. 11:50 ஆயிடுச்சுங்க. நேர்லே நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பேசுங்க. அதுக்கு முன்னாடி நேர் ஒருத்தர் லைன்ல காத்திருக்கிறாரு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவர் வந்தாரு, வந்த வேகத்திலே அப்படியே திரும்பி போயிட்டாரு. சரி, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி பேசணும்னா உள்ளூர் நேர்களா இருந்தீங்கன்னா 9-3-4-4-9-0-1-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9-3-4-2-9-0-1-8 இந்த நம்பருக்கு. புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 8-3-0-0-1-9-1-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் கும்பகோணம் மகன் முருகேசன்.
0: முருகேசனா?
2: ஆமாமா.
0: எப்படி இருக்கீங்க முருகேசன்?
2: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப சூப்பரா இருக்கும் முருகேசன். உங்க ஊர் எல்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு?
2: மழை பெஞ்சிட்டு இருக்கு மேடம். நேத்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை இல்ல. வெயில் கம்மியா தான் இருக்கு.
0: வெயில் கம்மியா இருக்கு இன்னைக்கு. ஓகே, சூப்பரா இருக்கா.

0: சரி சொல்லுங்க.
1: ஆசைகள்
0: ஆசைகள் நம் வாழ்க்கையை உயர்த்துதா இல்ல ஆபத்துல தள்ளுதா?
1: உயர்த்துதா ஆபத்தை தள்ளுதான்னு கேக்குறீங்க. ஆசைப்படுங்க மேடம், நமக்கு நம்ம ஏற அளவுக்கு தான் ஏறணும்.
0: ஆசைப்படணும்பா, அது நம்ம உரிமை, அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்?
1: ஒரு உதாரணத்தை சொல்றேன், நம்ம ஒரு ஒரு உயரம்னா ஒரு உயர அளவுக்கு தான் நம்ம ஏற முடியும். அதுக்கு மேல ஏறணும்னா கீழே விழுந்துருவோம். நம்ம லெவலுக்கு தான் ஆசைப்படணும்.
0: என்னென்ன யோசிச்சுட்டு வரீங்க பாருங்க. இல்ல இல்ல, ஜாலியா இருக்கு, பேசுங்க பேசுங்க.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றிங்க நன்றி, அழகா பேசினாரு. அதாவது என்னன்னா, குரங்கு மாதிரி நம்ம மரத்துல ஏற முடியாது, ஏறினா விழுந்துருவோம்ல. குரங்கு மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியாது, ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துக்கு அது என்ன ஈஸியா தாவது, நம்மளால முடியுமா? சான்ஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆசைகளை வந்து கண்டிப்பா நம்ம வந்து விட்டுதான் ஆகணும். இருந்தாலும் ஆசை அப்படின்றது வந்து மனசுல இருக்கணும், அது பேராசையா இருக்கக்கூடாது. மற்றவங்களை வந்து துன்பப்படுத்துற ஆசையாகவும், பிறர் ஆசைகளை பறிக்கக்கூடிய ஆசையாகவும் அது இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் உண்மை. நம்மளுடைய ஆசையை மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுனாலையோ, அந்த ஆசையை அடையிறதுக்காக நம்ம செய்கிற முயற்சிகள்னாலேயோ நம்ம வாழ்க்கை வந்து மேம்படும் அப்படின்றதுல எந்தவித ஐயமும் கிடையாது. அடுத்த நேயர் கூட லைனில் காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, பேர் கேட்கல.
2: பழைய போஸ்ட் அசோக்குமார் பேசுறேன் மேடம்.
0: அசோக்குமார், ஓகே அசோக்குமார் சொல்லுங்க. ஆசை நம் வாழ்க்கையை உயர்த்துதா ஆபத்தில் தள்ளுதா?
2: ஆபத்துல தான் தள்ளு மேடம்.
0: ஆபத்துல தான் தள்ளுது. ஆசையா பேராசையா, எது ஆபத்துல தள்ளுது?
2: ஆசை வந்து பேராசை,
0: ஆசை பேராசையா மாறி அதுக்கப்புறம் ஆபத்துல தள்ளுதா?
2: ஏன்னா நம்ம வந்து ஆசைய அலை போல தான் நம்ம மாறி போயிருக்கிறோம். ஆசைய அலை போல நாம எல்லாம் அது மேல மாதிரி அப்படின்னுருப்போம். அந்த ஒரு பேங்க் லோன் போடுவோம், போட்டு அந்த பேங்க் லோன் போட்டு கட்டிக்காம போய் நாசமா போயிருங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி பேராசையா முடிஞ்சிட மாதிரி நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கோ தகுதிக்கு அந்த போயிட்டோம்னாக்கா அது ஆசையாவே யாருக்கும் எந்த தேர்வும் இல்லாது
0: இருக்கும். ஓகேங்க, நன்றி. நிறைவு நேராக வந்து அழகாக அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுங்க. நன்றிங்க. இது வரைக்கும் பேசின நேயர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றியை கூறிட்டு இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள் இதோடு நிறைவு செஞ்சுக்கலாம். ஆசைகள் நம் வாழ்க்கையை உயர்த்துதா ஆபத்தில் தள்ளுதா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆசைகள் நேர்மையான ஆசையாக இருந்தால், அது வந்து முயற்சியோடு சேர்ந்ததாக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அது வாழ்க்கையை உயர்த்துகிற ஆசையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து பேராசையாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆபத்தில் தான் போய் முடியும் அப்படின்றத தான் நிறைய நேயர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆசைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு செஞ்சுட்டு கிளம்புறேன். நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை டாடா, பை பை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டை எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேர்களை, இன்றைய மத நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழர் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 திரைகானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலங்கம். அழகு கலை நிபுணர் மாத்ரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:50

5 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நிலநடுக்கம் காரணங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி புவி அமைப்பியல் துறை தலைவர் பேராசிரியர் சேவியர் இன்னாச்சிமுத்து அவர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4 எதிரும் புதிரும் 1 தமிழ் பேசுங்கள். 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டத கமலு படுகமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து விவசாயி ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேரவிருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 கோவிந்த பட்டாபிஷேகம் இசை பேருரை நிகழ்த்துபவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். பரூர் எம்கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின். பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நிலநடுக்கம் காரணங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி புவி அமைப்பியல் துணைத் தலைவர் பேராசிரியர் சேவியர் இன்னாசி முத்து அவர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: Union Home Minister Amit Shah will inaugurate the two-day 9th National Security Strategies Conference in New Delhi today. The two-day conference will be held in hybrid format, combining physical and virtual modes. Over 850 officers from various security forces and police forces from across the country will deliberate on various contemporary matters and challenges to national security during the conference. This annual strategic forum enables coordination among intelligence, paramilitary and police leadership on internal security, border management and emerging threats. The Vice President C.P. Radhakrishnan arrived at Musunuru in Eluru district of Andhra Pradesh, where he was received by Governor S. Abdul Nazir and Chief Minister N. Chandrababu Naidu. The Vice President will shortly unveil India's first non-GMO high-expansion popcorn maize hybrid seed at the Gourmet Popcornica facility. The initiative aims to make agriculture more profitable by adding value to farm produce through processing, branding and better market access. The Vice President will also felicitate farmers and address agricultural stakeholders at the program. The Bihar government has issued notification for the formation of a 5-member special committee to bring comprehensive reforms in the state's examination system. The committee will be headed by a retired Supreme Court judge or a serving or retired High Court judge. The committee will recommend measures to prevent question paper leaks, cheating, malpractice at examination centres, tampering with answer sheets, and unauthorised interference in results. The committee will submit its recommendations to the state government within 3 months. The Madhya Pradesh government has started an initiative to involve central institutions in the state's development. The aim is to make Madhya Pradesh prosperous by 2047, a conclave on contribution of centrally funded institutions for Samridh Madhya Pradesh at 2047 will be held in Bhopal today. Chief Minister Dr. Mohan Yadav will inaugurate the conclave at 11 a.m. The main focus will be the One Institute, One Promise initiative. Iran has said vessels from authorized countries transiting the Strait of Hormuz will now be required to pay service fees to Tehran. Iran's National Security Commission spokesperson, Ibrahim Rezai, stated that the fees will cover a wide range of maritime, environmental and logistical provisions. Benchmark domestic equity indices paired their early gains and were trading in the negative territory in the forenoon session today. The Sensex dropped 204 points to 77,337, while the Nifty fell by 67 points to 24,185 when reports last came in. Indian Grandmaster Pranesh M. has emerged victorious at the prestigious Kanitsa Open 2026 in Nagy Kanitsa, Hungary. The Embassy of India in Hungary congratulated Pranesh on his brilliant victory. The embassy said in a social media post after a thrilling 9th round, Pranesh secured the top spot in one of the Central Europe's most competitive open tournaments. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, நல வாழ்வின் நம்பிக்கை குரல். நேர்களை இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில மகளிர் மட்டும் பங்கேற்கலாம். மகளிர் மட்டும் பங்கேற்கும் ஒரு பிரத்யேக நிகழ்ச்சிங்க ஸ்நேகிதியே. இந்த ஸ்நேகிதய நிகழ்ச்சிக்குள்ள உங்களுடைய ஹெல்த் டிப்ஸாக இருக்கலாம், ஹோமை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கலான்ற டிப்ஸாக இருக்கலாம், குக்கிங்கில் சின்ன சின்ன டிப்ஸாக இருக்கலாம், இல்லாது சேவிங்ஸில் தினம் தினம் சேவிங்ஸ் பண்ணி எப்படி ஒரு பெரிய அமௌண்ட்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணலான்ற ஒரு டிப்ஸாக இருக்கலாம், என்ன டிப்ஸாலாம் இருந்தாலும் நீங்கள் எங்கள் கிட்ட நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018 நம்பருக்கும், 9344901018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும், 04233966781 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் எங்கள் கிட்ட சொல்லலாம். நேர்களே, மகளிர் மற்றும் பங்கேற்கும் ஒரு பிரத்யேக நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நேர்களே, இன்றைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சின்ன ஒரு பெண்களுக்கான உத்வேகத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து நேயர்கள் வந்து கால் பண்ணுறதுக்காக நேயர்கள்ட்ட பேசலாம். நம்ம வந்து பெண்ணை வந்து எப்படி வந்து நம்ம அடையாளம் படுத்துகிறாங்க, நம்ம உலகம் வந்து எப்படி வந்து பெண்களை அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் இவரோட பொண்ணு இல்லாட்டி இவரோட மனைவி அல்லது இவங்களோட அம்மா இல்லாட்டி

0: இவரோட அக்கா, இவரோட தங்கை அப்படின்னு சொல்லி தான் இந்த உலகம் நம்மளை அடையாளப்படுத்துது. ஆனால் அந்த உறவுகளுக்கு தாண்டி அவங்களுக்கு, அந்த பெண்களுக்குன்றது ஒரு தனி அடையாளம் இருக்குது அப்படின்னு நம்ம சில நேரங்களில் மறந்துடுறாங்கங்க. ஒரு பெண்ணுக்குள்ள கனவுகள் இருக்குது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையவே இருக்குது, அவங்களுக்கு தனிப்பட்ட இலக்குகள் இருக்குது, அவங்க வெளியில் வராமல் இருக்க பல, அவங்களுக்குள்ளே வெளியே வராமல் அடக்கி வச்சிட்ருக்க பல திறமைகள் கூட இருக்குங்க. ஸோ திருமணம், குழந்தைகள், குடும்ப பொறுப்புகள், இவை அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதியாக இருந்தாலும் ஆனால் அவை மட்டுமே அவங்களுடைய முழு அடையாளம் இல்லை. ஸோ ஒரு பெண்கள் வந்து நம்மளுக்கு பாடக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா பாடலாம், படிக்கக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா படிக்கலாம், புதிய திறமையை ஏதாவது நம்ம கற்றுக்கணும்னு நினச்சா அதை நம்ம கற்றுக்கலாம், தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொழில் தொடங்க முயற்சி செய்யலாம். ஸோ நான் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு, நான் ஒருவருடைய மனைவி, ஒருவருடைய அம்மா, ஒருவருடைய சகோதரி, இல்லை ஒருவருடைய தாய் அப்படின்னு சொல்கிறத விட, நான் அப்படின்றதுக்கு நான் நான் தான் அப்படின்ற ஒரு பெருமையோடு சொல்லக்கூடிய வாழ்க்கையை ஒவ்வொரு பெண்ணுக்கும் உருவாக வேண்டும். ஸோ அதுதாங்க யூனிக் ஐடென்டிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கான யூனிக் ஐடி, நான் யார், நான் நான் தான் அப்படின்ற யூனிக் ஐடென்டிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ உறவுகள் நமக்கு அடையாளங்களை தரலாம், ஆனால் நம்மளுடைய கனவுகளுக்கும் திறமைகளும் தான் நம்மளுடைய தனி அடையாளத்தை உருவாக்குது. ஸோ ஒவ்வொரு பெண்ணும் நான் யார் அப்படின்ற கேள்விக்கு நான் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை அடைஞ்சா அதுவே வந்து ஒரு மாபெரும் வெற்றி நேர்களே. ஸோ எல்லாருமே அந்த நிலையை அடைய நம்ம ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணி, நம்மளுடைய கனவுகளுக்கும் சரி, நமக்கு என்ன செய்ய நினைக்கிறோமோ அதுக்கு எல்லாமே சரி, நம்மளுடைய ஸ்டெப்ஸை எடுக்கணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸை எடுத்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையலாம் நேர்களே. ஸோ சிநேகிதிய நிகழ்ச்சியில் ஒரு நேயர்கள் இணைப்பில் இருக்கிற அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். நான் மகா பேசுகிறேன் மேடம். யாராவது நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க மகா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க மேடம்.
0: ஓகே, என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்ல ஃப்ரீயா இருக்கீங்க போல இருக்கு.
1: வீட்ல ரொம்ப ரேடியோ கேட்டிட்டு இருக்கேன்.
0: அப்படிங்களா? ஓகே, எல்லா நிகழ்ச்சியும் கண்டிப்பா கேளுங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் உங்களுக்கு?
1: அதாவதுமா சமையல் டேஸ்டா இருக்கிறதுக்காக டிப்ஸ் எல்லாம் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: சமையல் வந்து இப்ப கீரை வாங்கிட்டு வந்தோம், முருங்கீரையா இருந்தாலும் சரி, எந்த கீரையா இருந்தாலும் நல்லா தண்ணி வந்து, அந்த தண்ணி கூட நம்ம பாத்ரூமுக்கு செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டப்புல போட்டு நல்லா மூழ்க வைக்கணும். மூழ்கி வச்சிட்டோம்னா 5 நிமிஷம் மூழ்கிச்சா பூச்சி புழுவு இருக்க செத்துட்டோம். நல்லா அலாசிட்டு அந்த தப்புலயே நல்லா அலாசிட்டு வேற ஒரு தப்புல போட்டு இன்னொரு தடவை அலாசணும். அதான் இந்த மண்ணு மணல் வேற எல்லாம் இருந்ததுன்னா பருத்தி கழுவி அப்புறம் கீரை டேஸ்ட்னா சும்மா நினைச்சுக்காதீங்க அதுக்கு 1000 பக்குவம் இருக்கு அப்புறம் வந்து கீரை கடையணும்னா இப்ப வந்து என்ன செய்யணும்னா பச்சை மிளகாய் போட்டு கழிவு தண்ணியில பச்சை மிளகாய போட்டு ஒரு பாகா என்னமோ கடுத்து போயிருந்தான். பாட்டி சொல்லி கொடுத்தது எனக்கு இதெல்லாம். அதோட தலை அந்த கீரையை போட்டுருந்தோம். போட்டு ஒரே அவையில வேக விடணும். திறந்து வச்சுட்டு முதல்ல வேக வைக்கிட கூடாது. இட்லி பாத்திரத்து பொடினா கப்புன்னு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா ஒரு நமக்கு தெரியும் ஒரு 5 நிமிஷம் எவ்வளவு நேரம் வேகும்னு நமக்கு தெரியும். அது வெந்த பிறகுதான் அந்த மூடி திறந்து அப்புறம் பக்குவமா அது பக்குவமா கூட அந்த ஒரே வெந்த தண்ணிலயே கடையக்கூடாது. கசப்பு தண்ணி வந்துடும். அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு வடார்ந்து பச்சை தண்ணி ஊத்திடணும். ஊத்திட்டு அப்புறம் கடைஞ்சி உப்பு போட்டு கடைஞ்சி வச்சுட்டு அப்புறம் நம்ம முதலையே தாளிக்கிற சாமான் எடுத்து வச்சுட்டு சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அப்ப போட்டு நல்லா வதக்கிட்டு இதுல கொட்டிடணும். சில பேருக்கு கடைஞ்சா பிடிக்கும், சில பேருக்கு அப்படியே முட்டு முட்டா எது சாப்பிட பிடிக்கும். ஏ உங்க டேஸ்டுக்கு நீங்க செஞ்சுக்கலாம். கீரை அப்படிதான் செய்யணும். பாவக்காய அப்படிதான் கழுவிட்டுதான் அறுக்கணும். அறுத்துட்டு கழுவ கூடாது. கசப்பு தண்ணி வந்துடும். அது அறுத்தறுத்து சிமிட்டு தரையா அரைச்சுன்னா அந்த தரையில அப்படியே ரவுண்டா அப்படி அப்படியே வச்சிட்டோம்னா அந்த கசப்பு தண்ணி போகுன்னு பாட்டி சொல்றாங்க. போகுது, நல்லா இருக்கு, டேஸ்டா தான்.
0: நீங்க செஞ்சு பாத்துருக்கீங்களா? நீங்க செஞ்சு பாத்துருக்கீங்க. ஓகே, முருங்கைக்கீரை அப்படின்னாலே ஒரு கசக்கும் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: அல்லமா கசக்கும், ரொம்ப கசக்காம
0: ஒரு அளவுக்கு
1: கொஞ்சம் குறைவா இருக்கும். அதை நீங்க செஞ்சு பாருங்க. அறுத்துட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு அறுத்துட்டு சிமிட்டு தரையில அப்படியே ரவுண்டா வச்சிடணும். அந்த அறுத்த ரவுண்டோட இருக்கிறதையே வச்சுட்டு அப்புறம் சமைச்சு பாருங்க. அந்த கசப்பு தண்ணி இருக்காது. கொஞ்சம் ரொம்ப கசப்பு பாவக்காயிலே கொஞ்சம் இருக்கும், ஆனா ரொம்ப இருக்காது. நாங்க என்ன செய்வேன்னா அந்த பாவக்காய புளி கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வைப்போம். வேக வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சிருவோம். தண்ணி கீழே எல்லாம் ஊத்த மாட்டோம். அதை சூப்பு வச்சுக்குவோம். அப்புறம் அந்த பாவக்காய்

0: இருக்குங்களா, இது மாதிரி ஆயிடும். அது மாதிரி செய்யப்படும், டேஸ்ட் போயிடும். அப்புறம் இந்த முக்காப்பதம் வெந்ததை எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயம் இருக்குங்களா, நிறைய சின்ன வெங்காயம் போடணும். நிறைய சின்ன வெங்காயம் கால் கிலோனா ஒரு 100-150 கூட போட்டுக்கலாம். வெங்காயம் வச்சு பச்சை மிளகாயும் லேசா வதக்கிக்கணும். சீரகத்தையும் போட்டு அதோட வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு உரல்ல, நாங்களும் உரல்ல தான் இடிப்போம், இரும்பு உடக்க வச்சிருக்கோம். என்னோட வச்சுட்டு பச்சை மிளகாய் அந்த வெங்காயம் சீரகம் எல்லாம் போட்டு இடிச்சுட்டு அப்புறம் கடைசியா அந்த கொள்ளையும் போட்டு இடிக்கணும். ரொம்ப கொல கொலன்னு இடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் உதிரி உதிரியா வர மாதிரி இடிச்சுட்டு உப்பும் போட்டுறணும். உப்பும் போட்டு நல்லா இடிச்சுட்டு நெய் வச்சு சாப்பிடுங்க. கொள்ளு தொக்கு பிரமாதமா இருக்கு சாப்பிடணும்.
1: அது சாப்பாடுல போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். சூப்பரான டிப்ஸ் வந்து நேயர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி சொன்னதுக்கு நன்றி மகா. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
1: நீங்களும் இந்த மகள் சிநேகிதியே நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8300-1910-18 நம்பருக்கும், 9342-9010-18 நம்பருக்கும், 9344-9010-18 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டிப்ஸ் எங்கிட்ட சொல்லலாம். இருக்கலே ஒரு பாடலை கேட்ட மீண்டும் இணையலாம். ஸ்டேட்டியோன்னு இது ஓட்டி FM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: குரு திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடிய ஒரு சூப்பரான பாடலை கேட்டீங்க நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சசிகலா, திருப்பூர் கணக்கம்பாளையங்க.
0: சசிகலா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சகோதரி?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா கால் பண்றீங்களா?
1: இல்லங்க, இது ரெண்டாவது டைம்.
0: ரெண்டாவது டைம் கால் பண்றீங்க, லைன்
1: கிடைச்சிருச்சு. இங்க கூட இத ஃபர்ஸ்ட் டைம்ங்க.
0: அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க, திருப்பூர்ல எப்படி இருக்கு?
1: திருப்பூர் வெயிலா இருக்கு.
0: ஓகே, ரொம்ப வெயிலா இருக்கு.
1: ஆமாங்க.
0: ஓகே, சொல்லுங்க என்ன டிப்ஸ் இன்னைக்கு
1: வந்து கருவாப்பிலையை நல்லா கழுவிச்சு அதை நான் சாரை எடுத்து தேங்காய் எண்ணெயில கலந்து அதை தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தா தலைமுடியில நல்லா வளரும், இளநர வந்து மறைஞ்சிரும்.
0: ஓகே,
1: அது கருவாப்பிலையை வந்து நம்ம சாப்பிடவும் செய்யலாம்.
0: கருவேப்பிலை மட்டும் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நினைந்தது இல்லையா? அது நம்ம குழம்புல எல்லாம் போட்டாலுமே எல்லாமே தனித்தனியா ஒதுக்கி வச்சிருவோம்.
1: அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும்.
0: ஆமா,
1: அப்படி பொடி பண்ணி தோசை ஊத்தும் போது அதுல பொடி தோசை மாதிரி கருவேப்பிலை தோசை.
0: ஆமா, கருவேப்பிலை பொடி. ஓகே, நீங்க வீட்ல எல்லாம் செஞ்சு பாத்துக்கிங்களா?
1: ஆ, செஞ்சிருக்கேன். நான் கருவேப்பிலை பொடியே அரைச்சு வச்சிருக்கேங்க.
0: ஓகே, தோசைக்கு எல்லாம் போட்டுக்குவீங்க?
1: தோசைக்கு தொட்டுக்குவீங்க.
0: ஓகே ஓகே,
1: அது மாதிரி பண்ணிக்கலாம்.
0: ஓகே ஓகே, ஒரு சூப்பரான டிப்ஸ் சொன்னீங்க, கண்டிப்பா கால் பண்ணதுக்கு நன்றி. உங்க ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நிறைய டைம் நீங்க கால் பண்ணுங்க.
1: ஓகே, பண்ணுங்க.
0: ஓகேங்க, தேங்க்யூ,
1: நன்றி.
0: எங்களுக்கு கருவேப்பிலை வந்துட்டு முடி நல்லா வளரும், கருவேப்பிலை வந்து அரைச்சி வந்துட்டு நம்ம தோசைக்கும் போட்டுக்கலாம், நம்ம வந்து தலைக்கு போட்டாக இளநரெல்லாம் வராது அப்படின்னு ஒரு சூப்பரான டிப்ஸை வந்து நம்மளுடைய சசிகலா திருப்பூர்லேருந்து நம்ம கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: பேக் டு த ஷோ ஸ்நேகிதிய நேர்களே, இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சபீனா அவர்கள் ஆட்டோ ஓட்டுநராக இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: ஓகே, இந்த ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட ஸ்பெஷல் கெஸ்ட்

0: பேசுறது நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். சொல்லுங்க மேடம், நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க இல்ல ஆட்டோ ஓட்டுநர், சோ உங்களோட தொழில வந்து நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க மேடம்? இத
1: தொழில நான் தேர்ந்தெடுத்தேனாக்கா எனக்கு பிடிச்சது, அதனால.
0: ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது?
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டு லேடிஸ் ஓட்டுனாங்க, அவங்கள பார்த்தேன், பார்க்கும்போது நம்மளும் ஓட்டணும்னு தோணுச்சுங்களா?
0: ஓகே,
1: அதனால.
0: ஓகே, இதோட முக்கிய காரணம் ஏதாவது இருக்கா, இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எடுத்த முக்கிய காரணம் ஏதாவது இருக்கா?
1: காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல,
0: ரொம்ப பிடிச்சிச்சு இல்லையா?
1: பிடிச்சனால.
0: ஓகே, உங்களுக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்குமா? டிரைவிங் பிடிக்கும். ஆட்டோ மட்டும் ஓட்டுவீங்களா, வேற ஏதாவது வாகனங்களும் நீங்க ஓட்டுவீங்களா? ஸ்கூட்டி ஓட்டுவீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆட்டோ ஓட்டுற அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அப்போ வேற யாராவது பேசஞ்சரை ஏத்தி நீங்க போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்க ஏதாவது நீங்க வந்து நல்லா ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த நிமிஷம் எப்படி இருந்துச்சு, உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, இப்ப நிறைய ஆண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க சரியா? நிறைய ஆண்கள் வந்தா நம்ம ஆட்டோ ஓட்டுறவங்க, ஆட்டோக்காரன் தெரிஞ்சாலே நம்மளுக்கு நிறைய ஆண்கள் தான். சோ உங்க மத்தியிலும் நீங்க ஆட்டோ ஓட்டுறது எவ்வளவு பெருமைப்படுறீங்க?
1: ரொம்ப பெருமைப்படுறீங்க.
0: சுயமா நீங்க வந்து ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு ஆட்டோ ஓட்டுநர் அப்படின்றத ஒரு பெருமையாவே சொல்லலாம். சோ இந்த இருக்க மகளிருக்கு நீங்க சின்ன சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ்னா என்ன சொல்வீங்க? எல்லா தைரியமா இருந்தா எல்லாம் சாதிக்கலாமா?
1: கண்டிப்பா.
0: ஓகே,
1: நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அதனால தைரியம்.
0: ஓகே,
1: அது இருந்தாலே போதும்.
0: ஓகே, அந்த தைரியமா இருந்தா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். சிறிதோ பெரிதோ அப்படின்றது இல்ல, நம்மளுடைய தன்னம்பிக்கையும் உழைப்பும் தான் நம்ம உயரத்தை தீர்மானிக்குது இல்லையா? ஓகே, ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனால ஒருத்தர்கிட்ட நாங்க பேசினது ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில என் சபீனா அவர்களோட ஆட்டோ ஓட்டுநரோட அனுபவத்தை பத்தி நாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மேடம். கண்டிப்பா உங்களோட நீங்க கால் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி நீங்க ஸ்பெஷல் கெஸ்டா இதுல பேசினதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. ஏற்கனவே இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஸ்பெஷல் கெஸ்டா என் சபீனா அவர்கள் ஆட்டோ ஓட்டுநர் கிட்ட நம்ம பேசினோம். ஸோ பெண்கள் அப்படின்றவங்க வீட்டை மட்டும் கவனிக்கலாம், சமையலை செய்யலாம், இல்லை வந்து அப்படின்றது இல்லாமல் அதையும் தாண்டி எங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ ஓட்டுநராக வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஊட்டி இல்லை வந்து அவங்க ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ புதிய திறமை கூட நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கனவை வந்து எனக்கு ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அந்த தொழிலை வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அந்த கனவுலோடு அவங்க பயணிச்சிருக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில் எல்லாரையுமே கவனித்து கொண்டிருக்கும் பெண்கள் தங்களையும் வந்து நமக்கு கவனிச்சுட்டு இருக்காங்க, தங்களுடைய கனவை கூட அவங்க நினைவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆரோக்கியமும் பெண்களுடைய திறமையும் நம்ம வளர்த்துக்கணும். திறமைகள் மட்டும் இல்லாமல் பெண்களுடைய ஆரோக்கியமும் ரொம்பவே முக்கியம். ஸோ அவங்களுடைய கனவுகளை நாங்க தொடர்ந்து செல்லுங்க, மற்ற பெண்களையும் வந்து நீங்கள் வந்து உயர்த்தணும். நம்ம ஒரு தொழில் தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த நம்மளுக்கு மட்டும் வச்சுக்காம அடுத்தவங்க என்ன இருக்காங்க, அடுத்தவங்க அந்த மாதிரி ஒரு கனவுளோட அந்த பெண்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுடைய கனவுகளுக்கும் நம்ம கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய ஒரு மேம்பாலமாக ஒரு பாலமாக நம்ம இருக்கணும்னு இருக்கலே. கண்டிப்பாக இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்த சபீனா அவர்களுக்கு ஊட்டிஎஃப்எம் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன், இது ஊட்டிஎஃப்எம் 101.8. எல்லாமே செமஹிட்டு.

0: நேர்களை இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் எல்லா நேர்களும் கால் பண்ணி அவர்களுடைய டிப்ஸையும் அவங்களுடைய அனுபவத்தையும் நம்மள்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அதோட நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் சமீரா அவர்களும் அவர்களுடைய அனுபவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க நேர்களே. ஸோ கால் பண்ண எல்லா நேர்களுக்கும் ஊட்டிஎஃப்எம் சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்றைய ஸ்நேகிதியவாக சசிகலா அவர்கள் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர்களை இன்றைய ஸ்நேகிதியாக நம்ம வந்து ஊட்டிஎஃப்எம் சார்பாக நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். கால் பண்ண எல்லா நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நேர்களே. இத்துடன் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCER

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார்.

வருவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். அதிக லாபம் பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு நிறுவப்பட்டுள்ள கார்மெண்ட் பாப்கானிகா நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள 1000 மக்காச்சோள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து பாப்கார்ன் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண்துறை வல்லுநர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுகையில், சுசுகி உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் அதிக அளவு இளைஞர்கள் திறன் மிக்கவர்களாக உள்ளனர் என்றும் அவர்களை தங்கள் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது 4 டிரில்லியன் டாலராக உள்ள இந்திய பொருளாதாரத்தை 2047 30 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கு இந்தியா முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தமது 4 நாள் பயணத்தின்போது 200 மேற்பட்ட முதலீட்டாளர்களை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேசவுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். லக்னோவில் இன்று 18th பிரிக்ஸ் கல்வியாளர் 3 நாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், 30 400 மேற்பட்ட முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய அணுகுமுறையை உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளவும் இந்தியா முயற்சிகளை எடுக்கும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாறுபாடுகளால் ஏற்படும் சவால்களை சந்திக்கவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும், புதிய தொழில்நுட்ப நடைமுறைகளை கொண்டு வருவது குறித்தும் உச்சிமாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு சுதாகர் தலேலா கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் 3 புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார். சட்டப்பேரவை விதி 110 கீழ் தமிழகத்தில் மகளிருக்கான வெற்றி பயண திட்டம், பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடுதல், மகளிருக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றன. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு விளைநிலங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிப்படையும் என்ற காரணத்தால் அதற்கு பதிலாக புதிய இடம் தேர்வு செய்வது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். ஏற்கனவே செயல்பட்டு வரும் சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 5th விமான முனையம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்காக இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஒத்துழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மற்றொரு அறிவிப்பில், தமிழக மகளிர் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், வரும் அக்டோபர் 2 மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று முதல் தமிழகத்தின் எப்பகுதியிலும் வசிக்கும் மகளிர் சாதாரண, விரைவு பேருந்து, இடைநில்லா பேருந்து, சொகுசு பேருந்து மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில், குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தால் பயன்பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின்போது இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ உபகரணங்கள் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முக்கிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2017 மருத்துவ உபகரணங்கள் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்களை ஸ்டெர்லைஸ் செய்வது, ஒரே சீரான பரிசோதனை கட்டணங்கள் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் மருத்துவ உபகரணங்கள் துறையின் செயல்பாடுகள் எளிமையாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகள் மூலம் மருத்துவ உபகரண பயன்பாட்டிற்கான செலவு குறையும் என்றும், வெளிப்படையான அணுகுமுறை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை நிறைவு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 4 தொடங்கிய இந்த யாத்திரையில் 477 பேர் கைலாஷ் மானசரோவரை தரிசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபுலேக் கணவாய் வழியாக யாத்திரை குழுவின் கடைசி பிரிவினர் தங்களது பயணத்தை நேற்று முடித்ததாக இந்த யாத்திரையின் பொறுப்பு அதிகாரி திரு தன்சிங் பிஷ்ட் தெரிவித்தார். இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவிய உத்தராகண்ட் மாநில அரசு அதிகாரிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கங்கை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீகார் மாநிலத்தின் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பட்னா, வைஷாலி, போஜ்பூர், பக்சர், பகல்பூர், முங்கேர், சமஸ்திபூர், பெகுசாராய் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய அளவை கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பீகாரில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஃபராக்கா பரேஜ் அணையை திறந்துவிடுமாறு மேற்குவங்க அரசை பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துக் கூறி தமது கோரிக்கையை முன்வைத்தார். ஃபராக்கா பரேஜ் அணையின் அனைத்து மதகுகளும் திறந்துவிடப்பட்டால்தான் பீகாரின் வெள்ள நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்தியர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்திற்கு அங்குள்ள இந்திய தூதர் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள அவர் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் மூலம் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நீண்டகால அடக்குமுறை, வன்முறை மற்றும் தாக்குதல்கள் பூகோள ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரும் ஜமாயத் உலிமா இ இஸ்லாம் அமைப்பின் தலைவருமான மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பெஷாவரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தற்போது அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக உள்ள ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் நாட்டில் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு உகந்த சூழ்நிலையை நீண்டகாலமாக ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறினார். அந்நாட்டின் தவறான நடவடிக்கைகளால் தான் 1971 நடைபெற்ற போரில் இந்தியாவுடன் தோல்வியை தழுவ நேரிட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைந்துள்ள ராணுவ அமைப்புகள் சாதாரண மக்களை துன்புறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் ராணுவம் வலுவிழந்து காணப்படும் நிலையில் போர் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 1971 டிசம்பர் மாதம் 13 நாட்கள் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் 93,000 பாகிஸ்தானிய துருப்புகள் சரணடைந்ததாகவும் அவர் கூறினார். இதனால் பாகிஸ்தானின் கிழக்கு மண்டல ராணுவம் வலுவிழந்தது என்றும் பங்களாதேஷ் உருவாக வழிவகுத்தது என்றும் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை ஒட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும் ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 12:50. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
2: தேசிய ஏரோ என்ஜின் இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப விடாமுயற்சியே ஒரு நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றும். இன்று நமது பாதுகாப்புத்துறை ஏவுகணைகள் தயாரிப்பிலும் போர்க்கப்பல்கள் கட்டுவதிலும் உலக அரங்கில் அசாத்திய சாதனைகளை படைத்து வருகிறது. வான்வெளியிலும் நமது தேஜஸ் மற்றும் வருங்கால 5ஆம் தலைமுறை போர் விமானமான ஆம்கா ஆகியவை இந்தியாவின் வலிமையை உலகிற்கு பறைசாற்ற தயாராகி வருகின்றன. ஆனால் ஒரு போர் விமானத்தின் உண்மையான பலம் அதன் இறக்கைகளில் மட்டுமில்லை, அதன் உள்ளே இருக்கும் இதயம் போன்ற உந்துவிசை எந்திரத்தில்தான் இருக்கிறது. இந்த வான்வழி எந்திர தயாரிப்பில் நம் நாடு முழுமையான தற்சார்பை அடைவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு துறை திட்டம்தான் தேசிய ஏரோ என்ஜின் இயக்கம். இராணுவ போர் விமானங்களுக்கு தேவையான அதிநவீன ஜெட் எந்திரங்களை உலகிலேயே மிகச்சில நாடுகளால் மட்டுமே வடிவமைக்க முடிகிறது. இதன் நோக்கம் பாதுகாப்பு துறையில் நாம் மற்ற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலையை முற்றிலுமாக ஒழித்து அதிநவீன உந்துவிசை எந்திரங்களை இந்தியாவிலேயே வடிவமைத்து தயாரித்து சோதிப்பதே ஆகும். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, அதாவது DRDOவின் கீழ் உள்ள எரிவாயு விசையாழி ஆராய்ச்சி நிறுவனம் GTRE கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த இயக்கத்தை முன்னின்று நடத்துகிறது. இதுவரை நாம் தயாரித்த காவிரி என்ஜின் திட்டத்தின் மூலம் கிடைத்த பெரும் அனுபவங்களை கொண்டு அடுத்த தலைமுறைக்கான அதிநவீன எந்திரங்களை உருவாக்குவதே இதன் முக்கிய பணியாகும். சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். அதுபோல் ஒரு போர் விமான எந்திரத்தை தயாரிப்பதற்கு உலகத்தரம் வாய்ந்த உலோகம் மற்றும் வெப்ப மேலாண்மை தொழில்நுட்பம் மிக மிக அவசியம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல் ஒரு ஏரோ என்ஜின்

0: வார்கள். அதுபோல் ஒரு போர் விமான இயந்திரத்தை தயாரிப்பதற்கு உலகத்தரம் வாய்ந்த உலோகம் மற்றும் வெப்ப மேலாண்மை தொழில்நுட்பம் மிக மிக அவசியம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல் ஒரு ஏரோ என்ஜின் தயாரிப்பு தொழில்நுட்பம் மிக மிக அவசியம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல் ஒரு ஏரோ என்ஜின் தயாரிக்கின்றன. ஆனால் இந்தியாவின் தற்போதைய அவசர தேவைகளை கருத்தில் கொண்டு நமது விஞ்ஞானிகள் இந்த எல்லையை மிக குறுகிய காலத்திற்குள் எட்டு போர்க்கால அடிப்படையில் உழைத்து வருகின்றனர். ஏரோ என்ஜின் தயாரிப்பில் உள்ள மற்றொரு பெரிய சவால் அதை சோதித்து பார்ப்பது ஆகும். இதுவரை நமது எந்திரங்களை சோதிக்க நாம் ரஷ்யா, பிரான்ஸ் அல்லது அமெரிக்காவிற்கு பெரும் செலவில் அனுப்ப வேண்டியிருந்தது. இந்த தடையை உடைக்க கர்நாடக மாநிலம் ராமன் நகரில் உலகத்தரம் வாய்ந்த தேசிய வானூர்தி எந்திர சோதனை வளாகம் அமைக்கப்பட உள்ளது. இங்கு உருவாக்கப்படும் உயர் வெப்ப கலவை உலோகங்கள் ராணுவத்திற்கு மட்டுமன்றி சிவில் விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளித்துறைக்கு பெரும் பலனையும் தரும். தேசிய ஏரோ என்ஜின் இயக்கம் என்பது வெறும் உலோகம் மற்றும் எந்திர பாகங்களை இணைக்கும் ஒரு பணி அல்ல. இது இந்தியாவின் வான் எல்லைக்கு பாதுகாப்பு அரண் அமைக்கும் ஒரு மாபெரும் தேசப்பணி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற தத்துவத்தின்படி நமது இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கடுமையான உழைப்பால் விரைவில் இந்திய போர் விமானங்கள் இந்திய மண்ணிலேயே தயாரிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த இயந்திரங்களை கொண்டு விண்ணை சாடும் காலம் கைகூடி வரும். 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும்போது நமது சொந்த ஏரோ என்ஜின்கள் நமது இறையாண்மையை உலகிற்கு பறைச்சாற்றும். விண்ணிலும் தற்சார்பு பெறுவோம், புதிய சரித்திரம் படைப்போம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை தேசிய ஏரோ என்ஜின் இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள்.

0: The minister is accused in the Karnataka Maharshi Valmiki Scheduled Tribes Development Corporation scam, where it is alleged that B. Nagendra diverted Dalit development funds of 187 crore rupees to the Congress party for fighting elections. The police arrested the BJP legislators from the assembly and council when they tried to march to the Vidhan Sabha, the state secretariat building. The Intermeteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall at isolated places over Chhattisgarh, Bihar, Odisha and East Madhya Pradesh till tomorrow. Benchmark domestic equity indices were trading lower in the afternoon session today. The Sensex dropped 258 points to 77,283, while the Nifty fell by 71 points to 24,181 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:10. நேற்று நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸோ ஸ்டே டியூன் இது ஓட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் தூம் திரைப்படத்திலிருந்து சுனிதி சௌஹான் பாடிய பாடல். சமீர் அவர்களுடைய இசையமைப்பில் வைத்தது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: உங்கள் OTFM 101.8 இல்

நேர்வேகிடந்த சூப்பரான பாடல் ஹிருதயம் திரைப்படத்திலிருந்து ஏஷம் அப்துல் வஹாப் தர்ஷனா ராஜேந்திரன் இணைந்து பாடிய பாடல். ஏஷம் அப்துல் வஹாபோட இசையமைப்பில் அருண் அவர்களுடைய வரிகளில் ஒலித்தது.

உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

நேரில் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பெண்மொழி திரைப்பட பாடல்கள். ஸ்டுடியோல டைம் 1:36 ஆயிடுச்சுங்க. அடுத்த பாடல் மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸோ ஸ்டே ட்யூன் இதோ டிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்டு.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

நேர்களை கேட்ட பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 458 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று 3 அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் சிலிண்டருக்குரிய கட்டணத்தை அரசே செலுத்தும் என்றார். ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் வரம்பிற்குள் இருப்பவர்கள், குறு சிறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளிகள் என 1.3 கோடி மேற்பட்டவர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றார். வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், இதற்காக அரசுக்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் கூறினார். சென்னைக்கு அருகே பரந்தூர் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை இந்த அரசு கைவிடுவதாகவும் முதலமைச்சர் பேரவையில் அறிவித்தார்.
1: பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
0: மாநகர பகுதிகளில் மகளிர் பயணித்து வரும் கட்டணமில்லா பயணத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் முதல்கட்டமாக மாநகர நகரப்பகுதிகளில் உள்ள எக்ஸ்பிரஸ், LSS மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமின்றி பயணிக்கலாம் என அவர் அறிவித்தார். அதேபோல் மாவட்டங்களின் இடையே புறநகர் பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் இயக்கப்படும் சாதாரண பேருந்துகளிலும் மகளிர் இனி கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று கூறியுள்ளார். இந்த திட்டம் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த அக்டோபர் 2

0: ஆம் தேதி செயல்பாட்டிற்கு வரும் என்றும் திருநங்கையர்களும் இத்திட்டத்தின் கீழ் பயனடையலாம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் கட்டடங்கள் தனியாருக்கு இணையாக சிறந்த முறையில் கட்டி பராமரிக்கப்படும் என்று அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் கூறியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம், பள்ளிக்கல்வி, உயர்கல்வி துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மாநிலத்தில் 6620 அரசு கல்வி நிறுவன கட்டிடங்களின் பராமரிப்பு சரியான நிலையில் இல்லை என்றும், பல பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தத்தம் தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள், கல்லூரிகளில் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை, வகுப்பறை கட்டிடங்களின் நிலை என்ன என்பது குறித்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயன்படுத்த முடியாத கட்டிடங்கள் சிவப்பு அடையாளத்துடன் சீல் வைக்கப்படும். உடனடியாக சீரமைக்க வேண்டிய கட்டிடங்களில் மஞ்சள் அடையாளம் ஒட்டப்படும். 5 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்வி கட்டிடங்களுக்கு பச்சை அடையாளம் ஒட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசுகையில், 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 728 கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்து பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்பு எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றார். தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை குறைப்பதற்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்த அமைச்சர், சென்ற வாரம் 2 பேரை புலி தாக்கி கொன்றதாகவும், புலியை பிடிப்பதற்காக 3 நிபுணர் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த புலி பிடிப்பட்டவுடன் சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு அல்லது அருகிலுள்ள புலிகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் வரும் வியாழக்கிழமை முதல் கேள்வி நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். நாளொன்றுக்கு 2 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் பிரபல திரைப்பட நடிகை சௌகார் ஜானகியின் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானத்தின் மீது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று பேசினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து 4 தலைமுறைகளுக்கு மேல் திரையுலகில் கோலோச்சிய அவருடைய மறைவு ஒரு சகாப்தத்தின் நிறைவு என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற சிறப்புக்குரிய சௌகார் ஜானகியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பின்னர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனம் அனுசரித்தனர். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சர் திரு விஜய், பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு கே என் நேரு பேரவைத் தலைவர் கேட்டுக்கொண்டார். விதி 110 கீழ் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அறிவிப்பு செய்த பின்னர் அதன் மீது எந்த ஒரு விவாதத்தையும் அனுமதிக்க முடியாது என்று பேரவைத் தலைவர் பதிலளித்தார். இதனை ஆட்சேபித்து திமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இறைவன் பட்டுக்கு பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் மேளதாளங்கள் முழங்க பரிவாரங்களுடன் புட்டுத்தோப்பு மண்டபத்தில் எழுந்தருளினர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000க்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் காய்கனிகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இன்று ஒரே நாளில் 10 கோடி ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனையானதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் கேரள வியாபாரிகள் காய்கறிகளை கொள்முதல் செய்ததால் காய்கறிகளின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. 1 கிலோ 35 ரூபாய்க்கு

0: வெண்டைக்காய் 50 ரூபாய்க்கும், 35 ரூபாய்க்கு விற்ற பயிறு வகைகள் 60 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் 25 ரூபாய்க்கும் விற்பனையானது. வழக்கமாக 6 கோடி ரூபாய் வரையே வர்த்தகம் நடைபெறும் நிலையில் ஓணம் பண்டிகை கொள்முதல் காரணமாக 10 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 3000 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளும் 5000 மேற்பட்ட நாட்டு படகுகளும் கடலுக்குள் செல்லவில்லை என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதாலும் வாயு நோக்கம் ஏர்வாடி மற்றும் கீழக்கரை உள்ளிட்ட வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கு செல்லும் சுமார் 3000 மேற்பட்ட விசைப்படகுகளுக்கு மீன்வளத்துறை அனுமதி வழங்கவில்லை. மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 2,00,000 மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் சார்பு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: ஜெனிசிஸ் தொழில் முனைவோர் உறைவிட திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற மாணாக்கரும் தொழில் முனைவோரும் புதுமை சிந்தனையாளர்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. கோவையில் உள்ள மேட்டி ஸ்டார்ட் அப் மையம் 2ம் 3ம் அடுக்கு நகரங்களைச் சேர்ந்த மாணவர்கள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன்னுடன் வலுவான நிலையில் உள்ளது. 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் கொழும்பில் இன்று ஆட்டத்தை இந்தியா தொடர்ந்த நிலையில் ஷரன்ஸ் ஜெயின் 6 ரன்னுக்கும், ரிஷப் பந்த் 63 ரன்னுக்கும், மானவ் சுதர் 18 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமரிசையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. திரைகானம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி
1: காட்டுநாயக்கர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் காட்டுநாயக்க என மக்களின் பாடல்கள் மற்றும் இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: நிலையத்தில் நேரம் 2:30.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

பூவையர் உலகம். இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி செய்யும் மாத்ரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

0: வணக்கம்மா.
1: வணக்கம்மா.
0: மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றது என்ன, அது எப்படி இந்த பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: மேக்கப்ங்கிறது ஒண்ணு என்னன்னா, ஆல்ரெடி ஒருத்தங்க அவங்க வந்து ஃபேஸ் அழகா தான் இருக்கும், அவங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி வந்து காமிக்கிறது வந்துதான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட வேல்யூ. ஒரு ஐஸ் ஆகட்டும், ஒரு நோஸ் ஆகட்டும், ஒரு ஷார்ப்னஸ் கொடுக்கறது, அந்த ஐஸ் வந்து நல்லா விங் அவுட் பண்ணி காமிக்கிறது, இல்ல லிப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடா காமிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பர்பஸ்க்காக தான் அந்த மேக்கப்ங்கிறது. இப்போ வந்து லைக் நிறைய பேர் இந்த கல்யாணத்திலயோ ஷூஸ்லயோ பண்ற மேக்கப் என்னன்னா, அவங்க இன்னுமே கொஞ்சம் பெட்டர் பண்ணினா அவங்களுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் லெவலும் அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான இது பண்ணது.
0: ஓகே, இப்போ இந்த ப்ரொஃபஷன் மேல உங்களுக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டுச்சு, இது எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க?
1: இந்த ப்ரொஃபஷன்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டுச்சுன்னா, எங்க மம்மி வந்து டிசைன் பண்ணுவாங்க ட்ரெஸ். இப்ப என்னன்னா, நானும் வந்து காலேஜ் டைம்ஸ்ல மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்னன்னா, எப்பவுமே வந்து லைக் ஒரு மேக்கப் நமக்கு தேவைப்பட்டது ஸ்டேஜ் மேல போய் நிக்கிறதுக்கு. சோ நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு தேவையான ஒரு பேசிக் மேக்கப் வந்து நான் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் ப்ரொஃபஷனல் லெவல்ல வந்து ட்ரை பண்றதுக்காக நிறைய ட்ரைனர்ஸ் கிட்ட இருந்து வந்து நான் அவங்க கிட்ட இருந்து அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன். சோ அப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது.
0: நீங்க மாடலா இருந்தீங்களா?
1: ஆமா ஆமாங்க, நான் ஃபர்ஸ்ட் மாடலா இருந்தேன். லைக் எனக்கு காஸ்டியூம் டிசைனிங் அந்த மாதிரி எல்லாத்துக்கும். அப்புறம் என்னன்னா, நான் ஸ்டேஜ்ல நிக்கும் போது என்னையே இன்னும் கொஞ்சம் பெட்டரா காமிச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக நானா கத்துக்கிட்டேன்.
0: ஓகே,
1: அதனால அதுக்கப்புறம் அந்த கோவிட் டைம் வந்துச்சு. சோ ஒரு பிரேக் வந்துச்சு. அப்ப நிறைய பேர் கல்யாணம் பண்ணாங்க, ஆனா வந்து அவங்களுக்கு லைக் மேக்கப் ஆர்டிஸ்ட் வேற எங்கேயும் சோர்ஸ் பண்ண முடியலங்கும் போது, நான் கிட்ட இருக்கிற எல்லாத்துக்குமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். நானா வந்து எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு நாலஞ்சு பிரைட் வந்து அந்த கோவிட் டைம்ல நானா பண்ணேன்.
0: இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டுக்கும் பியூட்டிஷியனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
1: லைக் மேக்கப் ஆர்டிஸ்ட்னா வந்து லைக் மேக்கப் மட்டும் வந்து இது பண்ணாங்க, லைக் பிரைடலுக்கோ ஒரு ஷூட்கோ ஒரு எடிட்டோரியல்ஸ்க்கோ மேகசின்க்கு மேக்கப் ஹேடு அண்ட் ட்ரேப்பிங் இந்த மூணுமே ஃபர்ஸ்ட் கலந்து பண்ணாங்க. இப்போ வந்து லைக் ஹேர் ஸ்டைலிஸ்ட் தனியா இருப்பாங்க, ட்ரேப்பர்ஸ் தனியா இருப்பாங்க, மேக்கப் அது ஒண்ணு. பியூட்டிஷியன்ஸ்ங்கிறவங்க வந்து நார்மலா லைக் இன்னுமே லைக் நம்ம ஃபேஸ்ல வந்து ஒரு க்ளோ கொடுக்கறது, ஒரு டேன் ரிமூவல், இல்லாட்டி வந்து ஒரு ஃபேஷியல் பிரைட்னிங் அந்த மாதிரி கூட பண்றவங்க வந்து இப்ப வந்து அவங்களுமே மேக்கப் கத்துக்கிட்டாங்க. பிகினிங்ல இருந்து அவங்க தான் மேக்கப் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிறதுனால அவங்க வந்து பேசிக்கா பண்ற இது மாதிரி.
2: Shakalaka baby, shakalaka baby.

0: அதாவது பேசிக்கா வந்து ப்ளீச்சிங் ஃபேஷியல் மத்தபடி.
1: இப்ப எப்படி நம்ம வந்து நம்ம கிட்ட வர்ற பீப்புள் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க இல்லையா, எப்படி பிரைடலுக்கு முன்னாடி ப்ரெப் பண்ணணும்ங்கிறது. சோ அந்த ப்ரெப்பரேஷன் எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க, லைக் ஒரு ஃபேஷியல் அப்புறம் ஹேர் ட்ரிமிங் எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. நம்ம அந்த மெயின் டேல வந்து நம்ம பண்ற மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்டோட வேலை அந்த மெயின் டேல அவங்களுக்கு மேக்கப் பண்றது. அதோட ப்ரீ பிரைடல் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பியூட்டிஷியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
0: ஓ, பியூட்டிஷியனுங்கிறவங்க அவங்க ஃபவுண்டேஷன் எல்லாம் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு. அதாவது 10 நாளைக்கு முன்னாடியே அவங்களுடைய கை கால் எல்லாம் கிளீன் பண்ணி அவங்களோட ஃபேஸ்ல பிரைட்னஸ் கொண்டு வந்து அவங்க ஒரு வேலை ஹேர் கேர் அந்த மாதிரி எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி அவங்கள ஒரு ரெடி பண்ணுவாங்க. நீங்க அதுக்கு மேல அவங்கள வந்து ஆர்டிஸ்ட்ரியா மாத்திருவீங்க அப்படிதானே?
1: ஆமா ஆமா. ஒரு லைக் அவங்களோட முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பிரைட்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க, டீஹைட்ரேட்டடா இருப்பாங்க, லைக் ஃபேஸ்ல டான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் லிப்ஸ் எல்லாம் வந்து சாப்ட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ பியூட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கிளென்சிங்கோ ஒரு க்ளோயிங் அந்த மாதிரி கொடுக்கறது வந்து பியூட்டிஷியன்ஸ் பண்ணுவாங்க. மோர் ஓவர் வந்து இது ஒரு ப்ரீ பிரைடல் சர்வீஸ் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் பியூட்டிஷியன்ஸ் அவங்க இது பண்றது.
0: ஓகே ஓகே. இந்த ஆர்டிஸ்ட்ரியில உங்களுக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, அது எப்படி எங்கெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க, அதற்கான வழிமுறை எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. வேற யாராவது இதுல இன்ட்ரெஸ்டா இருந்தா அவங்க எப்படி இதை கத்துக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க.
1: அந்த இனிஷியலா வந்து மம்மியும் வந்து டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் மாடலா இருந்தேன் காலேஜ் டைம்ஸ்ல. சோ நானே அந்த பேசிக் இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப்பே இல்லாம போகும்போது வந்து நமக்கு ஒருவேளை நம்ம இப்படி பாப்பாங்களோ அப்படி பாப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துச்சு எனக்குள்ள. ஒன்ஸ் நான் எப்ப வந்து மேக்கப் வேர் பண்ணி நான் கொஞ்சம் இது பண்ணனும் அப்பல இருந்து எனக்கு கொஞ்சம் இன்னுமே கான்பிடன்ஸ் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆன மாதிரி. ஒரு ஸ்டேஜ் ஏறும்போது எனக்கே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், நான் வந்து கரெக்டா தான் பண்ணுவேன், நல்லா தான் இருக்கும், யார் என்ன பார்த்தா இருந்தேன். அன்னில இருந்து வந்து பீப்புள் நம்மள பாக்குற இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஓகே, இவங்க நான் வந்து நல்லாதான் வருவாங்க, நல்லாதான் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டேன்னா, வந்து நம்ம யூடியூப்ஸ் பார்ப்போம் இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் டெக்னிக்ஸ் அதுக்கு அந்த டெக்னிக்ஸ் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்றது. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ரேண்டமா நிறைய பீப்புள் ஃபாலோ பண்ணுவோம், லைக் இன்ஸ்டாகிராம் பிளாகர்ஸும் அப்புறம் வந்து நிறைய வந்து ப்ராடக்ட் எல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, அதுல மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்களோட ஓன் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அவங்களோட டுட்டோரியல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது லைக் ஒவ்வொரு லெவலுமே இன்னுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒன்னொன்னும் கத்துக்கிட்டும் போதும் அதை வந்து பிரைட்ஸ் மேல அப்ளை பண்ணும் போதும் நமக்கான ஒரு ரெகக்னேஷன் இருந்துட்டே இருந்துச்சு. மோர் ஓவர் வந்து இன்னுமே நம்ம நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நார்மலா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம் ஏதாச்சும் ஒரு பிரைட்ஸ்ல, அப்ப அதுல இருந்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராக்டிக்கல் செஷனும் போயிட்டே தான் இருக்கும். இப்போ நாளைக்கு ஒரு பிரைட் அட்டன் பண்ண போறேன்னா அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யாராச்சும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் பிரைட் மேடையே நாங்க இது பண்றது.
0: நீங்க இந்த பிரைடல் மேக்கப் எல்லாம் பண்றீங்க இல்லையா, அதுக்கு என்ன மாதிரி சார்ஜஸ் நீங்க கெயின் பண்றீங்கன்னு கேக்குறேன்.
1: சார்ஜஸ் சொல்றீங்களா? அது பேசிக் வந்து 15ல இருந்து இருக்கு மேம்.
0: ஓகே, 15000
1: ஆ? ஆமா மேம், 15000ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் பொறுத்து, இன் கேஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஒரிஜினல் நேச்சுரல் ஹேர் வேணும் அந்த மாதிரி எல்லாம் அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் பொறுத்து வந்து சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகும்.
0: என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பயன்படுது?
1: மெயினா இப்ப இருக்கிற இது வந்து பிரைடல் பர்பஸ் தான். இப்போ ஒரு பிரைடல் ஏதாச்சும் ஒரு ஈவெண்டா இருக்கட்டும், ஒரு என்கேஜ்மெண்ட் இல்ல ஒரு பேபி ஷவர், எதுக்குனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா லைக் அவங்க டெக்கர்ஸ்ல இருந்து போட்டோகிராஃபர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த நாள்ல வந்து இதுவே நல்லா தெரியும், இவ்வளவு அரேஞ்ச் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மேக்கப் ஆர்டிஸ்டோட ரோல் வந்து கண்டிப்பா ப்ளே ஆகும். சோ நம்ம கண்டிப்பா வந்து மேக்கப் சூஸ் பண்ண பர்சன் வந்து நம்ம ஹையர் பண்ணணும்ங்கிறது.
0: எவ்வளவு வருஷமா இந்த ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம். அதுக்கு 1 இயர் முன்னாடியே எனக்கு வந்து நான் சொன்ன இல்லையா, நான் ஷூட் போகும்போதோ இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ராம்ப்ல இது பண்ணும்போதோ அவங்களுக்கு நான் பண்ணுவேன். இது வந்து 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் வந்து இது ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 9 மந்த்ஸ் கிட்ட லைக் நார்மலா வந்து நான் மத்தவங்களுக்கு ரேண்டமா பண்றதோ அந்த மாதிரி

0: வந்து மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, லைக் பிரைடல் எப்பவுமே ஒரு வேர்ட்ல தான் இருப்பாங்க. அப்போ வந்து 3 hours வந்து டெஃபினட்டா வந்து ஒரு மேக்கப்க்கு தேவைப்படும். அண்ட் இவங்க வந்து இன்கேஸ் வந்து அந்த டைம் நமக்கு தரலன்னா என்ன ஆகும்னா, லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு விஷயமே நம்ம டக்கு டக்குன்னு எல்லாம் பண்ண முடியாது. இன்கேஸ் ஒரு லைனர் ட்ரா பண்றதா இருக்கட்டும், ஒரு லிப் டெஃபினேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து டிசைன் பர்பஸ்க்கு வந்து நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அப்புறம் அங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சுத்தி ஹரிபரியா பண்ணும்போது நம்மளால வந்து ஒரு ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்க முடியாது. இது வந்து மெயின் ஆக்சுவலி வந்து 3 hours வந்து நம்ம கேட்டிருப்போம். இன்கேஸ் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிச்சுவல்ஸ் இருந்தாலும் அது இருந்தாலும் அவங்க வந்து ஒரு 1 hour டிலே வந்துட்டாங்கன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாஸ்ட் நம்ம பண்ணிக்கலாமே தவிர்த்து, பட் அந்த ஃபைனல் மினிட்ல அவங்க பண்ற அர்ஜ் வந்து நம்மளால ஒரு நம்ம நினைச்ச ஒரு அவுட்புட் வந்து நம்மளால கொடுக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு மேக்கப்க்கு ஒரு செட்டிங் டைம் வேணும். இப்ப வந்து ஒரு கேர்ள்ஸ்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டே டைம் கொடுக்கணும். அது வந்து இவங்க சொல்லும் போது வந்து நம்ம கொடுக்காம போனதுனால அது ஒரு மெயின் ப்ராப்ளமா இருக்கு. செகண்ட் என்னன்னா வந்து எல்லா பீப்புளுக்குமே டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இப்ப வந்து பிரைட் தான் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சோ இந்த மாதிரி எங்களுக்கு அவுட்புட் வேணும், நீங்க பண்ணிக்காங்க, இந்த மாதிரி போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் அவங்க நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா ஃபைனலா வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் பார்க்கும்போது இது என்ன இப்படி இருக்கு அது என்ன அப்படி இருக்குன்னு சொல்லும் போது அந்த டேயே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பாயில் ஆன மாதிரி, பிகாஸ் வந்து இவங்களோட எல்லாத்தோட ஒப்பீனியன் வந்து அந்த பிரைடோட கான்பிடன்ஸ் வந்து பிரேக் பண்ற மாதிரி ஆயிடும். அது வந்து மெயினா ஒண்ணு இருக்கு. மோர் ஓவர் அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா பிஃபோர் வந்து நம்மள ஹையர் பண்ணும்போது மேம் நீங்க பண்ணுங்க மேம் அப்படி மேம் எப்படி மேம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பேமெண்ட் கேட்கறோம்னா நீங்க போங்கம்மா நாங்க பே பண்றோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பண்ற கால்க்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்காது, ஒரு டெக்ஸ்டுக்கு வந்து நமக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க.
1: முன்னாடி அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப நல்லது.
0: ஆமா ஆமா. அது இன்னொன்னு என்னன்னா இதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பிகாஸ் ஏன்னா நம்ம ஃபுல் பேமெண்ட் வாங்கினா நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு போமா இல்லையாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது இல்லைங்களா. அதனால அந்த ஈவெண்ட் டேட்ல வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க கொஞ்சம் ஹரிவரியில் இருப்போம் போவோம். அப்ப நம்மளும் ஒரு கர்டிஸா ஓகேங்க நீங்க பாருங்க லிங்க் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு வந்துருவோம். அப்புறம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மண்டபம் தான் தெரியும், அவங்க எந்த வீடு எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா தெரியாது. அவங்க நம்ம நம்பர் பிளாக் பண்ணிட்டா கூட நமக்கு எங்க இருக்காங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது கூட ஒரு ஐடியா இருக்காது.
1: அவங்க வந்து கரெக்டா அட்வான்ஸ் புக் பண்ணணும், அந்த மேக்கப் போட்டு முடிச்ச உடனே அவங்களுக்கு ப்ராப்பரா அந்த மணியை செட்டில் பண்ணணும். இதெல்லாம் இருந்தாதான் இந்த ப்ரொஃபஷன் இதா இருக்கும். நம்ம ரொம்ப டீசன்சிக்காகவோ இல்ல கர்டசிக்காகவோ இல்ல வேண்டாம் நீங்க பாத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தோம்னா அந்த பிசினஸ் எந்த அளவுக்கு நமக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியாது.
0: ஆமா ஆமா ஆமா. இது ஆக்சுவலி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸ் வந்து இது ரொம்ப ஸ்ட்ரகிள். ஏன்னா வந்து அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ் நம்ம என்ன சொன்னாலும் ஓகேங்க மேம் நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு அவங்களோட சரி அவங்க ரொம்ப அர்ஜென்ட்ல இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஓகே வந்துருவோம். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் பாத்தோன்னா நம்ம நம்பர் பிளாக் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளால அவங்களை ரீச் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப ரீசெண்டா பண்ணது கூட என்னன்னா அவங்க எல்லாமே எனக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து கிரைடீரியாஸ் அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருப்பேன். பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாம் என்னென்ன வரும் என்னென்ன கவர் ஆகும் சோ நீங்க எப்ப பே பண்ணணும் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தேன். ஆனா வந்துட்டு அவங்க என்னன்னா கடைசியில பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இல்லைங்க நீங்க வந்து ஃபிளவர்ஸ் ப்ரொவைடே பண்ணல, அது வந்து நான் இன்க்ளூடே பண்ணல பேக்கேஜ்ல. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுல பண்ணல சோ வந்து உங்களுக்கு என்னால பேமெண்ட் தர முடியாது அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பேமெண்ட் தர முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா நான் அதுக்கப்புறம் கேட்டேன் நீங்க எப்படி வந்து சரி ஓகே நீங்க ரெடியூஸ் கூட பண்ணிக்கலாம், அது எப்படி வந்து என்னோட ஹோல் பேமெண்ட் வந்து நீங்க தரமாட்டேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல ஏன்னா நீங்க பூ கொண்டு வரல. அப்புறம் என்னன்னாங்க நீங்க வந்து வீட்டுக்கு வந்து மணி வாங்கிக்கோங்க அப்படி சொன்னாங்க. அப்புறம் நாங்க அங்க வீட்டுக்கு முன்னாடி போனதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல உங்க பேச பார்த்தா எங்களுக்கு திட்டணும்னு தோணல நீங்க வீட்டுக்கே போயிருங்க உங்களுக்கு அனுப்பி விடுறோம்னு சொன்னாங்க. நம்மளும் சரி ஓகே வேற வழியே இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஃபைன் நீங்க இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து எப்ப தோணுதோ அப்ப உங்களுக்கு அனுப்புறேன் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸுமே இருந்திருக்கு. சில கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து லைக் பண்ணும் போதே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இல்லங்க நீங்க பே அவங்க பே பண்ணிடுவாங்க இப்ப வாங்கிக்கோங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க.
1: அதாவது எல்லா ப்ரொஃபஷன்லயும் இந்த மாதிரியான டிராப் பேக்ஸ் இருக்கு. அந்த பணம் வந்து சரியான நேரத்துல கையில வராம இந்த மாதிரி எல்லாம் திண்டாட்டமா இருக்கக்கூடிய நிறைய ப்ரொஃபஷனும் ஒரு சேல் பண்றவங்களுக்கு கூட இது இருக்கு. பட் வந்து ஒரு ஜெனியூனான ஒரு ஆர்டிஸ்ட்ரி அந்த மாதிரியான ஒரு மேக்கப் விஷயம் அப்படிங்கும் போது அந்த கலையை வந்து மதிக்க கூடிய அந்த உணர்வு அந்த தாக்கத்தை கல்வ மத்தியில உண்டு பண்ணணும். இதற்கு உங்களோட முயற்சி ஏதாவது ஃபர்தரா இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ப்ரொஃபஷனை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் வச்சிருக்கீங்களா?
0: அப்படின்னு கிடையாது. அதுதான் நம்ம முன்னாடியே வந்து ஒரு ஃபுல்லாமே கிரைடீரியாஸ் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் போதே இதெல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணிருக்கணும். இந்த நாளைக்கு நாங்க மேக்கப் முடிச்சிருக்கோம் எங்களுக்கு அதுக்கு ப்ரியராவே எங்களுக்கு ஹேண்ட்கு மணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்குன்னு பிடிஎஃப்ல ஃபுல்லாமே நாங்க போட்டிருக்கோம். ஏன்னா வந்து என்னன்னா சிலர் வந்து அது படிக்கிறதே கிடையாது, என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால வந்து என்னன்னா அந்த பிடிஎஃப்ல ஸ்டார்டிங் என்ன பேக்கேஜ் வருது, எவ்வளவு வருது, அது என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும், எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகும், நீங்க அட்வான்ஸ் எவ்வளவு பே பண்றீங்க, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் போற மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன். என்னன்னா இந்த டேட்ல வந்து உங்களோட கன்ஃபார்ம் ஆயிருக்கு, நீங்க எவ்வளவு அட்வான்ஸ் போட்டிருக்கீங்க, நாங்க அங்க இருந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த பேமெண்ட். இது என்னன்னா ஆஸ் இப்போ ரன் பண்ற நம்ம இன்ஸ்டாகிராம் மோஸ்ட் ஆஃப் தி பிசினஸ் என்னன்னா ரொம்ப வேர்பல் கம்யூனிகேஷன் தான் போகும். சோ வேர்பல் எங்க போது ஒருத்தங்க வந்து நம்ம ஈஸியா ஏமாத்திடுறாங்க, நீங்க இப்படி சொல்லவே இல்லைங்க அந்த மாதிரி. நம்ம அந்த டைம்ல அதை ரெக்கார்ட் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருந்திருக்காது. இப்ப என்னன்னா நம்ம ஃபுல்லாமே நான் வந்து பிரிண்டட் ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி எனக்கு புக் பண்ணிருக்கீங்க இந்த டேட்ல இந்த இதுல, நீங்க பிஃபோர் வந்து கொடுத்துக்கலாம். ஆனா வந்து இதுல கன்ஃபர்மேஷன் பண்ணதும் நான் அவங்களை வந்து சைன் பண்ண சொல்லுவேன். சோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஃபர்தரா நம்மளால மூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து வேர்பல் கம்யூனிகேஷன் எங்கும் போது அவங்களுக்கு வந்து இல்ல நீங்க இதை சொல்லவே இல்லைங்க அப்படின்றாங்க. சோ அதை நம்மளால வந்து சொன்னேங்கிற வந்து உன்னை கன்ஃபார்ம் நம்மளால பண்ண முடியறது இல்ல. இந்த மாதிரி வந்து எதுவா இருந்தாலும் ஒரு டாக்குமெண்டேஷன்ல எடுத்துட்டு போகும்போது அது நமக்கும் சேஃப் சைட், அவங்களுக்குமே வந்து ஓகே இவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒன்னு இது இருக்கு.
1: ப்ரீ பிளான்ட் வித் டாக்குமெண்டேஷனோட இந்த பிசினஸ் வந்து பண்ணணும்னு சொல்றீங்க. இப்ப மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ஒன்லி கான்டாக்ட் நம்பர்ஸ், அங்க ப்ரொஃபஷனோட ஐடியாவை மட்டும் வச்சுட்டு ஃபேஸ்புக்கு மத்த சோசியல் மீடியா வழியெல்லாம் கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியான டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கு. இது இல்லாம தவிர்த்தா இந்த பிசினஸ் வந்து நல்ல விதமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க மாத்ரி. இது வரைக்கும் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி பிசினஸ் பத்தி ரொம்ப அழகா தெளிவா நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை ஆலோசனைகளை சொன்னீங்க. நேயர்கள் சார்பாக ஊட்டி எஃப்எம் சார்பாக நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச்.

இதுவரை இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி செய்யும் மாத்ரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய பூவையர் உலகம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பு W. பிரேமலதா.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, சென்னை அண்ணாநகர் மேற்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, சோலையாறு, சென்னை பெரம்பூர், விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், தண்டையார்பேட்டை, கோலியனூர், கொரட்டூர், சென்னை பேசின் பாலம், காசிமேடு, வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூவிருந்தவல்லி, அயப்பாக்கம், பலசரவாக்கம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், வால்பாறை, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவேற்காடு, திருச்செங்கோடு, தொண்டையார்பேட்டை, நாராயணபுரம் ஏரி, திருப்பத்தூர், வடபழனி, குன்றத்தூர், சென்னை பாரிமுனை, அமைந்தகரை, சாலிகிராமம், மடிப்பாக்கம், நெற்குன்றம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை சென்ட்ரல், திருவண்ணை நல்லல், நுங்கம்பாக்கம், அரியலூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், குமாரபாளையம், ஸ்ரீபெரும்புதூர், கண்ணகி நகர், முகலிவாக்கம், ராணிப்பேட்டை, அடையாறு, கொலப்பாக்கம், செம்பரம்பாக்கம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, சைதாப்பேட்டை, பள்ளிக்கரணை, திருநின்றவூர், பெருங்குடி, காரைக்குடி, நீலாங்கரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை ஐசவுஸ், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், திருவொற்றியூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பள்ளிக்கரணை, நாலுமுக்கு, அவலாஞ்சி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், அரக்கோணம், ஈஞ்சம்பாக்கம், சென்னை எம்ஜிஆர் நகர், ஆற்காடு, அறந்தாங்கி, தரங்கம்பாடி, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கீழ்கோதையாறு, கோபிச்செட்டிப்பாளையம், பொன்னமராவதி, மேடவாக்கம், மணலி, அரசூர், திருமயம், பத்துக்கண்ணு, ஊத்து, முகையூர், மரக்காணம், சோழிங்கநல்லூர், மாதவரம், கேளம்பாக்கம், ஹரிசான், செமஞ்சேரி, புழல், செந்துறை, அம்பத்தூர், மீனம்பாக்கம், புதுவேட்டைக்குடி, சோளிங்கர், ராஜா அண்ணாமலைபுரம், செம்பனார் கோவில், காவிரிப்பாக்கம், திருத்தணி, வல்லம், அடையாமடை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருப்பத்தூர் மாவட்டத்தின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் 1 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை

0: பற்றி எச்சரிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். நாளை அதிகளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை.
1: விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவேக அரசின் முடிவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவேக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 475 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல் வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 3:02. நேர்கள் கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. நேரில் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நிலநடுக்கம் அதனுடைய காரணங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி புவி அமைப்பியல் துறை பேராசிரியர் ஜேவியர் இன்னாச்சிமுத்து அவர்கள் வந்து இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்து நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய காரணங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்து உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் பெறலாம். அழைக்க வேண்டிய எண்கள் இதுதான், 9344-1901018, 9344-1901018, 8300-1901918 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா. இப்போ நாம் இன்னாச்சி ஜேவியர் இன்னாச்சி முத்து அவர்களை வந்து வரவேற்கலாம். வருக வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். அதாவது நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், அன்றாடம் வந்து செய்திகளில் நம்ம நிறைய விஷயம் கேட்டுட்ருக்கோம் இல்லைங்களா? அப்போ நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து நிலநடுக்கம் அப்படின்ற விஷயம் ஒரு அதிர்வு, அந்த மாதிரி நம்ம நிறைய நினைக்கிறோம். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். நிலநடுக்கம் அப்படின்றது பேசிக்கலாக என்ன, அதனுடைய விளக்கம் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: நிலநடுக்கம் அப்படிங்கிறதுனாங்க, பூமிக்கு ஆழத்தில் இருக்கிற பாறைகள் அதுக்கு மேலே மேலே இருக்கிற பாறைகள் தொடர்ந்து அழுத்துவதனால அந்த அழுத்தத்திற்கு ஈடு கொடுப்பதற்காக என்ன செய்யுது, முதல்ல வளையுது, நெளியுது. அந்த நெளிகிறதுக்கப்புறம் தாங்க முடியாமல் என்ன செய்யுது, உடையுது. உடைந்த அந்த பாறை துண்டுகள் மேலுங்கீழும் அசையுது, அதிர்வுறுது. அந்த அதிர்வுகள் அந்த இடத்துல எந்த இடத்து பூமியினுடைய ஆழத்தில் எந்த இடத்துல அந்த அதிர்வுகள் சேர்ந்திருந்ததோ அது அந்த இடத்துலேருந்து அலை வடிவத்தில் எல்லா பகுதிகளுக்கும் பரவி செல்லுதுங்க. அது புவி பரப்பிற்கும் வருது. புவி பரப்பில் இருக்கிற நம்ம கட்டிடங்கள் எல்லாத்தையுமே சேதம், மனித உயிர் எல்லாத்துக்குமே உயிரிழப்பு, உறுப்பு இழப்பு எல்லாமே செய்யுதுங்க. அதான் நிலநடுக்கம் அப்படிங்கிறது.
0: அப்படிங்கிறோம்
1: நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, நம்ம ஒரு குளத்தில் ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சோன்னா எரிஞ்ச இடத்துலேருந்து வட்ட வட்டமாக அலைகள் பரவி போகும்.
0: ரிப்பிள்ஸ்
1: அது பரவி போகும். எவ்வளோ பெரிய கல் எவ்வளோ வேகமாக தூக்கிறோம் அதை பொறுத்து அலைகள் உருவாகுவது வந்து பெரிய பெரிய அலைகள் உருவாகி தொடர்ந்து ரொம்ப தூரம் போயிட்டுருக்கும். சின்ன கல்னா லேசான அலைகள் உருவாகி கொஞ்சம் தூரம் போகும். பெரிய கல் தூக்கி வேகமாக தூக்கி போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை பார்த்தா அது வந்து இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இன்டென்சிட்டி ஆஃப் எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்படித்தாங்க
0: நிலநடுக்கம் அப்படிங்கிறது. ஓகே, ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். அதாவது 2-3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது முதல்ல ஒரு அழுத்தம் ஏற்படுது, அதன் மூலமாக அதிர்வுகள் ஏற்படுது, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ரிப்பிள்ஸ். எப்படி நம்ம இப்போ மொபைல்லலாம் ஒரு கதிர்வலைகள் வர மாதிரி ஏற்படுதுன்னு சொல்கிறோம். ஸோ அழுத்தம் அப்படின்றது வந்து எதை குறிக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: மேலே மேலே இருக்கக்கூடிய பாறையினுடைய எடை, அது நாமளுமே செஞ்சிட்ருக்குறோம். என்ன காரணங்களால் இது உருவாகுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம பேருந்து நிலையத்துக்காக பேருந்து நிறுத்தத்தில் காத்துட்ருப்போம்.
0: ஆமாங்க.
1: அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பஸ்ஸோ அல்லது ஹெவி லோடட் வெஹிக்கிள் போகும் பொழுது உங்கள் காலில் ஒரு சின்ன அதிர்வுகள்
0: ஏற்படும்.
1: இந்த அதிர்வுகள் எல்லாமே பூமிக்கு உள்ளே போயிட்டு இருக்கு, உள்ளே போயிட்டு இருக்கு. அப்போ எவ்வளவு நிறையுடைய லாரி எவ்வளோ வேகமாக போகுது, நிறையும் அதனுடைய திசை வேகமோ உருவாக்குற அதிர்வுகள் கொஞ்சமாக சேர்ந்து போயிட்டே இருக்கு. நாமளும் சின்ன சின்ன வீடு இல்லை, பல மாடி கட்டடங்களை மேலே மேலே எழுத்திட்டு இருக்கோம்.
0: மிக உண்மை இது.
1: அந்த கட்டடங்களினுடைய பல மாடி கட்டடங்களுடைய இதெல்லாமே அந்த அஸ்திவாரத்துக்கு கீழே அதிர்வுகளை தான் உருவாக்கி போயிட்டு இருக்கு. அவர் சொல்லுவாங்க, என்ன காரணங்கள் சொல்லுவாங்கன்னா, செடிமெண்ட் ஸ்லம்ப் அப்படின்னு சொல்லுவோம்.
0: சரிங்க.
1: இப்போ மலைப்பகுதியில் மலை உயரமான மலைப்பகுதியில் இருக்கிற அந்த லூஸாக இருக்கிற அந்த செடிமெண்ட்ஸ் என்ன செய்யும்னா, ஈரப்பதம் ஆகும் பொழுது கீழ் நோக்கி நகர ஆரம்பிக்கும். அது மெதுவாக நகர்ந்த பிரச்சனை இல்லைங்க, வேகமாக வந்து டமார்னு தரையில் மோதும் பாருங்க,
0: புரியுது,
1: அப்போ அதிர்வுகளை உருவாக்கும். அப்புறம் இன்னொரு காரணம்னு சொன்னோன்னா, கேவன் ரூஃப் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேவன் ரூஃப்னா நிலத்துக்கு அடியில் இருக்கிற குகைகள் இருக்குங்க. குகைகள் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நாம் தாதுக்கள் எடுத்துக்கிறோம் ஆழத்துலேருந்து, நம்மளுடைய பயன்பாட்டிற்காக மினரல்ஸ் தாதுக்கள் எல்லாம் எடுத்துருக்குறோம், தாதுக்கள் எடுத்துக்கிறோம், தண்ணீர் எடுக்கிறோம், பெட்ரோல் குரூட் ஆயில் எடுக்கிறோம். இதெல்லாம் எடுத்த இடங்கள்லாம் என்னங்க இருக்குங்க, அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் இந்த எடுத்த உடனே அந்த இடங்கள்லாம் சுருங்கி இருக்கும். அப்போ மேலே உள்ள அந்த பாறைகள் என்னாகும், விழா விழா விழும்,
2: அதனுடைய சப்போர்ட் இல்லாமல்
1: சப்போர்ட் கீழே சப்போர்ட் இல்லை, மேலே வெயிட் அழுத்திட்டு இருக்கு. அது மெதுவாக விழுந்து செட்டில் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, டமார்னு விழும்போது அந்த இடை காரணமாக அது உருவாக்குற அதிர்வுகள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அப்படியே உருவாது.
2: நம்ம வந்து வழக்கமாக நம்ம கூட இருக்கக்கூடிய கொஞ்சம் எடை கூடவா இருக்கவங்களையும் என்ன கூட இப்படி சொல்லியிருக்கிறாங்க, மெதுவாக நடந்து பார்ப்பா பூமியே அதிருது அப்படின்னு சொல்லுவோம். சில நடனம் ஆடுறது கூட நம்ம அதிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அதற்கு பின்பாக ஒரு நிஜமாகவே அதனுடைய அழுத்தம் காரணமாக தான் வந்து ஒரு நிலநடுக்கமே ஏற்படுது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பேசலாம் ஒரு அருமையான பாடலுக்கு பிறகு. பிறகு அருமையான பாடல் வருது கேட்போம். செக்கச்ச வந்த பானம் திரைப்படத்திற்காக சக்தி ஸ்ரீகோபாலன் பாடியது. ஏ ஆர் ரஹ்மானின் இசைமிட்டில் ஊட்டி FM 101.8 ஸ்டே டியூன்ட்.

பாடல் கேட்டு முடித்த நேரம் 3:13 ஆயாச்சு. ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிலநடுக்கமும் அதனுடைய காரணங்களும் அதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளும் குறித்து உலகை அரசு கலைக்கல்லூரி புவி அமைப்பியல் துறை பேராசிரியர் சேவியர் இன்னாசி முத்து அவர்கள் வந்து பல்வேறு தகவல்களை வந்து வழங்கிட்டே இருக்காங்க. நம்ம பாடலுக்கு முன்பாக நிலநடுக்கம் அப்படின்றது என்ன, அதனை சுற்றி பூமியில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ நம்ம தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியில் பேச

0: இப்போ வந்து அழுத்தம் பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறோம். அதே மாதிரி இந்த அதிர்வலைகள் வந்து ஏற்படுது இல்லைங்களா, அது எங்கே குறிப்பாக ஏற்படுது, அது எவ்வாறு ஏற்படுது?
1: இல்லைங்க, பூமிக்கு கீழே இருக்கிற அந்த பாறைகள் அழுத்தப்படும் பொழுது அந்த பாறைகளில் நிலையாற்றல் இருக்கும், கைன்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அழுத்தப்படும் பொழுது என்ன ஆகுது, அழுது நீளுது, எலாஸ்டிக் மாதிரி நீச்சு, முதல்ல நெளிவதற்காக அதை தாங்குவதற்காக அதுக்கு பிரதிபலனாக என்ன செய்து ஒரு நீச்சு ஆற்றல் ஏற்படுது. அந்த நிலையாற்றலும் நீச்சு ஆற்றலுடைய குறுக்கீட்டு விளைவு காரணமாக தான் அந்த அதிர்வலைகள் உருவாகுது, உருவாகி எல்லா பகுதிகளுக்கும் பரவி செல்லுதுங்க. அதில் அந்த அதிர்வலைகளில் இரண்டு வகைப்படும், ஒன்று வந்து பாடி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாடி வேவ்ஸில் வந்துன்னா பூமியை உடலாக கொண்டு இந்த அதிர்வுகள் அலைகளாக பரவி செல்வது. அப்புறம் வந்து அந்த பாடி வேவ்ஸில் இரண்டு வகை இருக்குங்க, ப்ரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ்னு சொல்லுவோம், பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ்னு சொல்லுவோம். அந்த பி வேவ்ஸ் அப்படிங்கிறது அழுத்த அலைகள், அழுத்தம் காரணமாக உருவாகிறது. அது பரவி செல்கிற போது இருக்கிற பாறைகளையும் அழுத்தும், நூறுக்க ஆரம்பிக்கும். அந்த எஸ் வேவ்ஸ்ங்கிறதுங்கன்னா குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லுவோம், குறுக்க எல்லா பக்கமும் பிடிச்சி இழுக்கும், மேலும் கீழும் எல்லா பக்கமும் பிடிச்சி இழுக்கும், குறுக்கலைகள்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் வேவ்ஸ்ங்கிறது பரப்பலைகள்னு சொல்லுவாங்க, ஆழத்திலிருந்து நேர புவி பரப்பிற்கு வந்து அதனுடைய மேற்பரப்பில் பரவி செல்லுங்க, பரவி செல்லும். அது கொஞ்சம் தூரம் தான் போகும், கொஞ்சம் ஆழம் அதுவும் மறுபடியும் பெனட்ரேட் பண்ணும், கீழையும் ஊடுருவியும் போகுங்க. இந்த அலைகள் தான், அந்த அதிர்வுகள் தான் அலைகளாக பரவி செல்லுது. இதுதான் நிலநடுக்கம், புவி அதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதிர்வுகள் அலைகளாக எல்லா பக்கமும் பரவி செல்லுது. அது புவி பரப்பிற்கு வருது, புவி பரப்பில் இருக்கிற உயிர்களையும் நாம் உருவாக்கி இருக்கிற கட்டிடங்களை எல்லாத்தையும் இடித்து தரைமட்டமாக்கிறது.
0: ஓகே, இப்போது நம்ம சொன்னீங்க அது வந்து முடிஞ்சளவு கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்க ட்ரை பண்ணுது, முடிஞ்சளவு தாங்கிக்க முயற்சி செய்து,
1: தாங்க முடியாத நிலையில தான் உடைய ஆரம்பிச்சு
0: சொல்கிறோம். இப்படி வந்து இதனுடைய அழுத்தமெல்லாம் எவ்வாறெல்லாம் ஏற்படுது, அதனுடைய முக்கிய காரணங்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: உடனே அழுத்தங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா, பாறைகள், இந்த மேற்பரப்பு பாறைகள் லித்தோஸ்பெரிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரிங்க,
1: அது என்ன செய்யுதுன்னா வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு திசை வேகத்தில் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. பூமி முழுவதுமாக ஒரு ஏழு பெரிய தட்டுக்களாகவும், பாறை தட்டுக்களாகவும், பல சிறிய எண்ணிக்கையில் சின்ன சின்ன தட்டுக்களாகவும் உருவாகி தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்குங்க. இதற்கு பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நகர்ந்து போகிற தட்டுக்கள் என்ன செய்யும், ஒரு நேரம் சில இடங்கள்ல மோதும், அதுக்கு வந்து பிளேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பிளேட்னு சொல்லுவாங்க, கன்வர்ஜென்ஸ். சில இடங்கள்ல பிரிஞ்சு போகும், பிச்சுக்கிட்டு போகும், பிரிஞ்சு போகும்போது என்ன பக்கம் பள்ளங்கள் உருவாகும். அந்த மோதும்போது வேகமா மோதும் பொழுது அது அதிர்வுகளை உருவாக்கும். இழுத்துட்டு போகும்போதும் பிச்சுட்டு போகும்போதும் டைவர்ஜென்ஸ் சொல்லுவோம், பிரிச்சு போகும்போது டைவர்ஜென்ஸ் சொல்லுவோம். அந்த டைவர்ஜென்ஸ் ஆகும்போதும் அதிர்வுகள் உருவாகும். சில இடங்களில் தட்டுக்கள் என்னாகும், நழுவி செல்லும், டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முழுவதுமாக பூமியில் இருக்கிற இந்த பாறை தட்டுக்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருப்பதனால சில இடங்களில் மோதுது, சில இடங்களில் பிரிஞ்சு போகுது, சில இடங்களில் நழுவி போகுது. பெரிய அளவிலான அழிவை உருவாக்கக்கூடிய நிலநடுக்கல் உருவாக்குவதற்கு காரணமே இந்த தட்டுகள் நகர்ந்து
0: நகர்வதுதான். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய அதிர்வுகள் பற்றி நீங்கள் சொன்னீங்க, எஸ் வேவ்ஸ் அப்படின்னு நிறைய அதிர்வுகள் சொன்னீங்க. நம்ம இதன் மூலமாக நிலநடுக்கமுடைய ரிக்டர் அளவுன்னு நம்ம குறிப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய குறிப்பிடுறோம். எந்த மாதிரியான அதிர்வலைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது?
1: இந்த அதிர்வுடைய செறிவை வந்து ஆற்றலை வந்து நம்ம ரெக்டர் அளவில், நம்ம நிலநடுக்கம் நடந்துச்சுன்னா ரிப்போர்ட்ல பார்த்துருவோம், ரெக்டர் அளவில் இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அது வந்து தொடர்ந்து பூமியில எல்லா நேரமும் தொடர்ந்து அதிர்வுகள் நடந்து கொண்டுதாங்க இருக்குது. மிக சிறிய அளவில் அந்த ரெக்டர் அளவு வந்து ஜீரோல இருந்து 9 வரை கணக்கிடுவாங்க. அந்த ஜீரோ 1 அளவுலாம் பார்த்தோம்னா அது இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படின்னு சொல்லுவோம், இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சீஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அதிர்வுகளை பதிவு செய்யக்கூடிய கருவி அந்த அளவு தான் இருக்கும். ஒரு 5 வர அளவு வரை அந்த நிலநடுக்கம் நடந்தால் வந்து மிக அழிவுகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். 7 அதற்கு மேலே அளவில் இந்த நிலநடுக்கம் நடந்தால் மட்டும்தான் வந்து அழிவுகள் அதிகமாக இருக்கும்.
0: இப்போ பல்வேறு நாடுகளில் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த மாதிரியான நிலநடுக்கங்கள் ஏற்படுது அப்படின்னு. அப்போ அதற்கான காரணங்கள் என்னங்கன்னா, நம்ம மலையில் அங்கே ஏற்படக்கூடிய நிறைய இந்த மாதிரியான ரீசன்ஸ் வந்து நம்ம சொன்னோம். ஆனால் முக்கியமாக வந்து ஒரு சிட்டியில் நிகழ்ந்து அப்படின்னா அந்த ரிப்பிள்ஸ் தான் இங்கே வந்து எஃபெக்ட் பண்ணுதுங்களா?
1: ஆமாம், தாக்கம் எங்கேயோ ஒரு புவி ஆழத்தில் இருக்கிற அந்த புவி

0: சரி.
1: ரொம்ப தூரத்துக்கு பரவி, அதாவது எவ்வளவு ஆற்றல் வந்து குவிந்திருந்தது என்பதை பொறுத்ததுங்க. இந்த நடக்கக்கூடிய பகுதிகளை வந்து என்ன சொல்லுவோம்னா சீஸ்மிக் ஜோன்ஸ், ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சீஸ்மிக் ஜோன்ல தான் நடந்துட்டே வருது, ஒவ்வொரு பகுதிகளாக நடந்து கொண்டே வருகிறது.
0: அது நிலநடுக்கம் நடக்கக்கூடிய இடத்தை தான் நான் சீஸ்மிக் ஜோன்ஸ் என்று குறிப்பிடுகிறோம்
1: அப்படின்னு சொல்லுவோம். அது லீனியர் பெல்ட் மாதிரி இருக்கும், நீள் வாக்கில பரவி இருக்கு.
0: சரி,
1: அதுல அதிகமான பகுதிகள் எங்க இருக்குன்னா பசிபிக் பெருங்கடல் பகுதிகள்ல இருக்குங்க. பசிபிக் உலகத்திலேயே நடக்கிற நிலநடுக்கங்கள்லேயே 68% நிலநடுக்கங்கள் பசிபிக் பெருங்கடல் பகுதியை சுற்றி உள்ள பகுதியில் நடக்குதுங்க. அதில் 21% வந்து நம்ம ஆசியாவில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற இமயமலை பகுதியில் நடக்குதுங்க. இரண்டே இடங்களில் தான் உலகத்திலே நடக்கிற அந்த நிலநடுக்கங்களில் 99% இங்கே நடந்து முடிஞ்சிருதுங்க. இரண்டே பகுதியில் தாங்க, ஒன்று பசிபிக் பெருங்கடல், இன்னொன்று இமயமலை பகுதி.
0: சரி, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே இப்போ இமயமலைன்னு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த மலைகளெல்லாம் சரியக்கூடியது அதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமும் இதுதான் நம்ம சொல்லணும்.
1: மலை இந்த இமய நம்ம இமயமலை வந்து யங் ஃபோல்டு மவுண்டன் சொல்லுவாங்க, இளம் மடிப்பு மலைகள் சொல்லுவாங்க. அதுவுமே வந்து இந்திய தட்டும் யூரேஷியன் தட்டு இந்த இரண்டும் மோதினதுனால இது இன்னொரு பழங்காலத்தில் வந்து ஒரு பெரிய கடலுங்க, சி ஆஃப் டெத்திஸ் அப்படின்னு ஒரு கடல். கடல்ல இருந்த செடிமெண்ட்ஸ் தான் அந்த இரண்டு தட்டுக்களும் மோதுவதனால அந்த இடையில இருந்த செடிமெண்ட்ஸ் தாங்க மேல எழும்பி மலையாக உருவாயிருக்கு. அதற்கு சான்றுகள்லாம் இருக்கு. அந்த இமயமலையினுடைய மலை உச்சியில் இருக்கிற ஒரு கற்படி உருவம், ஒரு ஷெல்லோட ஷெல்ஸ் இருக்கு, மொலஸ்கன் ஷெல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த உயிரினங்கள் கடலடி பகுதியில் மட்டுமே வாழக்கூடிய தகவமைப்புடையதுங்க. அதனாலதான் நம்ம சான்றாக அதை சொல்றோம். ஷெல்லோட கற்படி உருவம் கிடைச்சிருக்கு, எச்சம் கிடைச்சிருக்கு மலை உச்சியில.
0: சரி, ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இன்னும் தொடர்ந்து நிலநடுக்கம் அதனுடைய காரணங்களும் அதே போல் பாதுகாப்பு வழிமுறைகளும் அப்படின்ற பற்றி இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாம். நேரில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் பெறலாம். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 93449010018, 93429010018, 83001918 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் வருது, கணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடியது.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 3:28 ஆயாச்சு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நிலநடுக்கம், அது ஏற்படக்கூடிய காரணங்கள், அதற்கான பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி புவி அமைப்பியல் துறை பேராசிரியர் ஜேவியர் இன்னாசிமுத்து அவர்கள் வந்து பல்வேறு முக்கியமான தகவல்களை வந்து நமக்கு வழங்கிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில நாம வந்து தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நம்ம அதிர்வுகள் பற்றி தான் பேசணும் இல்லைங்களா, அதுதான் மிக முக்கியமானது. இப்போது நிறைய அதிர்வுகள் பற்றி நீங்கள் எஸ்வேவ்ஸ்ன்னு சொன்னீங்க, இன்னும் நிறைய அதிர்வுகள் பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரியான அதிர்வுகள் ஒரே இடத்துல எல்லா அதிர்வுகளும் வந்து ஏற்படுமா, அல்லது ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றாற் போல இந்த அதிர்வுகள் வந்து தோன்றுமா?
3: ஆழத்தில் இருக்கிற பாறைகளுடைய அமைப்பை பொறுத்தது, பாறைகளுடைய கடினத்தன்மையை பொறுத்தது, அல்லது அழுத்தம் எவ்வளவு அழுத்தம் இருந்தது, எவ்வளவு காலங்கள் இருந்தது என்பதையும் பொறுத்ததுங்க. இருந்துச்சுன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டால் அந்த தொந்தரவு பண்ணப்படக்கூடிய அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற அந்த புவி ஆழ புவி எதிரும் மையத்திலிருந்து எல்லா அலைகளுமே உருவாகும். முதல்ல உருவாகிறது பிரைமரி வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம், அழுத்த அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அழுத்தத்தின் காரணமாக உருவாக அழுத்த அலைகள். இந்த பிரைமரி வேவ்ஸ் தாங்க நம்ம புவி பரப்பில் நம்ம பதிவு செய்வதற்காக வச்சுருக்கோம்ல கருவி, சீஸ்மோகிராஃப், அதில் முதல்ல வந்து சேர்றது அந்த அலைகள் தான் வரும். நீள் அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, நீள் வாக்கில் பரவி சொல்லக்கூடியது, பரவி சொல்லக்கூடியதுங்க. எஸ்வேவ்ஸ் அடுத்ததாக உருவாகி இரண்டாவதாக உருவாகி இரண்டாவதாக மேலே புவி பரப்பிற்கு சீஸ்மோகிராஃபுக்கு வருங்க. அடுத்தது சர்ஃபேஸ் வேவ்ஸ் உருவாகும். அந்த சர்ஃபேஸ் வேவ்ஸில் இரண்டு வகை.

0: லவ் வேவ்ஸ், அப்புறம் ரேலே வேவ்ஸ் அப்படின்னு இருக்கு. லவ் வேவ்ஸ் இருக்கா, லவ் ஏஇஹெச் லவ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால அதுவும் லவ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
1: சரி,
0: எல்லா அலைகளுமே உருவாகும், அதுதான் வர உருவாகி புவி பரப்பு எல்லா பக்கம் போகும், புவி பரப்பிற்கு வருது, புவி பரப்பில் அழிவுகளை உருவாக்குது.
1: ஆக இந்த அதிர்வுகளை வைத்து தான் வந்து முன்கூட்டியே வந்து ப்ரெடிக்ஷனும் ஏற்படுதுங்களா, இப்படிதான் வந்து நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு?
0: ஆமாம்.
1: ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் எப்படி ஏற்படுது அப்படின்றத பற்றி நம்ம ஒரு நேரம் பார்த்தோம். தொடர்ந்து வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் வந்து ஏற்படுது நமக்கு வந்து கண்ணார பார்க்குறோம். பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு நொடிகளில் வந்து ஈஸியாக டெமாலிஷ் ஆகிறத பார்க்குறோம். என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுது சொல்லுங்கள்.
0: நிலநடுக்கத்தில் அடிப்படையில் உருவாக்குற பாதிப்புகள்னு பார்த்தோன்னா கிரவுண்டு ஷேக்கிங்க, நிலத்தை அப்படியே குலுக்கிடும். குலுக்கணுன்னா என்ன ஆகும், நிலப்பரப்பில் வெடிப்புகள் அதிகமாக உருவாகும். வெடிப்புகள் அதிகமாக உருவாச்சுன்னா நாங்கள் அடுத்த நிலையில் என்ன பண்ணோம், அந்த வெடிப்புகளோட எதிரெதிர் பக்கங்கள் இருக்கிற பாறை பகுதிகள் பல்வேறு திசை நோக்கி நகர ஆரம்பிக்கும்.
1: சரிங்க,
0: பிளவுகளில் நகர்தல் ஏற்படும். இப்போ பிளவுகள் நகர்தல் இருக்குன்னா அதுக்கு மேலே நம்ம வீடு இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அப்படியே கீழே போயிருங்க, அப்படியே கீழே போயிடும். கிரவுண்ட் ஷேக்கினா குலுக்கல், குலுக்குச்சுன்னா அவ்வளோதான், மிகச்சிறிய நேரம் தான் அது இருக்கும், குலுக்குனா அவ்வளோதான், எல்லாம் பில்டிங் முழுவதுமாக அப்படியே அப்பள மாதிரி நொறுங்கி விழ ஆரம்பிச்ச
1: வேண்டியதான்.
0: கிரவுண்டு கிராக்கிங் தாங்க ரொம்ப மோசமாக இருக்கும். அது தவிர ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடக்குங்க, ஆழத்தில் இருக்கிற படிவு பாறைகளில் இருக்கிற தண்ணீர் என்ன ஆகும்னா அதுலேருந்து வெளியேறிடுங்க, எக்ஸ்பல்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதுலேருந்து வெளியேறிடும். வெளியேறுன்னு என்னாயிரும், அந்த பாறைகளில் என்னாகும், சுருக்கம் ஏற்படும், ஒரு காம்பாக்ஷன் ஏற்படும். காம்பாக்ஷன் ஏற்பட்டால் என்னாகும், அது மேலே உள்ள பாறை கீழே குணக்கி நகர ஆரம்பிக்கும். புவி பரப்பில் மட்டும் கிராக்ஸ் உருவாகிறது இல்லைங்க, புவி ஆழத்துலேயும் கிராக்ஸ் உருவாகுது. அங்கே ஒரு பகுதியே காணாமல் போயிடும், குகை மாதிரி உருவாயிரும். அப்போ அதற்கு மேலே இருக்கிற பாறைகள் விழ ஆரம்பிச்சுன்னா மேலே மேலே மேலே இருக்கிற பாறைகள் எல்லாம் தொடர்ந்து விழ ஆரம்பிச்சிட்டே இருக்கும். நாம் அதை வந்து அடித்தளமாக வீடு கட்டியிருந்தோன்னா வீடு அவ்வளோதான் கீழே போயிடும். அப்படி இதே இதுங்க கிரவுண்டு நிலத்தில் ஏற்பட்டால் இப்படி இருக்குங்க. கடல் அடிப்பகுதியில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதை உருவாக்குறதான் ஆழி பேரலைகள், சுனாமி அப்படின்னு சொல்கிறோம்ல. சுனாமி நிலத்தடியில் நடக்கிற நிலச்சரிவுகளும் நிலநடுக்கமும் கடல் அடிப்பகுதியில் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய பள்ளமாக உருவாகிறது. அந்த பகுதியில் என்ன பண்ணுது, அந்த தண்ணீர் போய் நிரப்ப ஆரம்பிக்கும், நிரம்பின உடனே அப்படியே மேலே எழும்ப ஆரம்பிங்க, எழும்பி அது ராட்சத அலைகளாக தொடர்ந்து கடற்பரப்பை நோக்கி வர ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ பில்டிங் அப்படின்றது பார்க்கும்பொழுது உள்ள இழுத்துக்கொள்ளுது, நீர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுனாமி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணனால அது வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்ட் இல்லைங்களா? எப்படி வந்து அத்தனை தண்ணீரும் அது வெளியேற்றப்படுது சுனாமின்ற?
0: முதலங்க அந்த நிலத்தடியில் நடக்கிற அந்த நிலச்சரிவு பகுதியிலையும் ஒரு பெரிய பிளவாக உருவாகும்.
1: அதை சொன்னீங்க,
0: அந்த பிளவில் என்ன பண்ணும், தண்ணி எல்லாம் போய் நிரப்ப ஆரம்பிக்கும்.
1: புரியுது,
0: அந்த பிளவு சுற்றி இருக்கிற தண்ணி கடல் தண்ணி எல்லாம் உள்ளே போய் நிரப்ப ஆரம்பிக்கும்.
1: சரிங்க,
0: நிரம்பி நடன நிரம்ப நடன அப்படியே மேலே எழுமுங்க, மேலே எழும்பி அப்படியே பரவ
1: ஆரம்பிச்சிடும்.
0: திசை வேகத்தை கூட்டுது, கூட்டி பரவி செல்லுங்க. நம்ம கடற்பரப்புல பாக்குற அந்த கப்பல்ல போட்ல போறவங்க கூட சுனாமியை உணர முடியாதுங்க, அது
1: என்னன்னா
0: அலை உயரம் கம்மியா தான் இருக்கும். கடற்கரைக்கு வந்தவுட வரும்பொழுதுதான் இப்ப எப்படின்னா இது இப்ப நிலப்பரப்பும் நீர்பரப்புக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் வருதுங்க, அங்கே வேகம் எடுக்கும். நம்ம பைக்கில் போகும்போது சடன் பிரேக் போடுறது மாதிரி அந்த இடத்துல பிரேக் போட ஆரம்பிக்கும். நில நீர் அந்த பரப்பில் அந்த தொடுகிற இடத்துல வந்து அப்போ அந்த நம்ம சுனாமியோட எஃபெக்ட்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா, நம்ம 2004 சுனாமியோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா தெரியும், அந்த பகுதியில் பள்ளமாக உருவாக்கியிருக்கும். கடற்கரை பகுதியில் பள்ளமாக உருவாக்கி அப்படியே அந்த முழுவதுமாக அந்த சாண்ட் எல்லாத்தையும் அள்ளிருங்க, அள்ளி அதுக்கப்புறம் வந்து நிலத்தை நோக்கி கடல் தண்ணி எல்லாம் ஊடுருவல் ஆயிருங்க.
1: ஆக அது 2004
0: நினைக்கிறேன் ஜாவா சுமத்ரால ஏற்பட்டது. நம்ம இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், இலங்கை, மலேசியா, தாய்லாந்து எல்லா பகுதியிலையும் பெரிய அழிவை உருவாக்கியது.
1: அதுக்கு முன்பான கணிப்புகள் கடல்ல இது நடக்குது அப்படின்றது எப்படி கணிப்பீங்க?
0: கணிப்பீங்கன்னா அங்கே நம்ம நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம் அங்கே. ஆனாலும் இதுல ஒண்ணு என்னங்கன்னா, நம்ம முன்கூட்டியே நம்ம இயற்கை தடுக்க முடியாது, தவிர்ப்பலாம். நம்ம எவ்வளவோ அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இருந்தாலும் மனித அறிவுக்கும் எட்டாத அந்த இயற்கையை தடுக்க முடியாதுங்க. ஆனால் தவிர்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சைனாவில் ஒரு முறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த நாள் இன்றைக்கு நிலநடுக்கம் நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சோன்னா என்ன செய்வோம், நம்ம வீட்டில் ஜன்னல்

0: கதவை தவிர மல்லையை மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவான்.
1: ஆமாம்.
0: அதனால ஏற்படுற ஆக்சிடெண்ட்டு, ஒரு பரபரப்பு, இதனால அழிவுகள் அதிகமாக இருந்துச்சுங்க. ஒவ்வொருத்தரும் தன்னை காத்துக்கொள்வதற்காக அடுத்தவர்களை போட்டு ஏறி மிதிச்சு போட்டு டிராஃபிக்கு, அதனால பெரியதுங்க. அப்பா இப்போ நம்ம முன்கூட்டியே சொல்லாம விட்டா, ஆமாம், அனுமதித்தால் நடக்கிற அழிவுகள் கூட கம்மியாக இருங்க. முன்கூட்டியே சொல்லுவதுனால நாம ஏற்படுற அந்த பரபரப்பு,
1: பரபரப்புகள் ஏற்படுது.
0: உயிரை காத்துக்கொள்வதற்காக எல்லாரும் உடைமைகளையும் எடுத்துட்டு போறது,
1: அது வந்து ரொம்ப நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கடையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமா,
0: அந்த மாதிரி நடக்கிற ஒரு அந்த நர்வஸ் அந்த பிரச்சனையினாலதான் தெரிந்தால் கூட சரி நடக்க அனுமதிச்சிருது. நடந்தால் ஏற்படுற அழிவுகள் அது கூட குறைவுங்க. முன்கூட்டியே சொன்னோம்னா அது நடக்காம கூட போயிடலாங்க. நடக்காம போயிடலாம், ஒரு பெரிய ஏமாற்றம், எல்லாத்தையும் பிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாம் மறுபடியும் வந்து இடிந்த வீடுகளையும் எல்லாம் இறந்து போயிருக்கிறவளையும் வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல.
1: நிச்சயமாக, நிச்சயமாக. ஆமாங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அழுத்தம் ஏற்படுது அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலேயே நிலநடுக்கத்தினுடைய காரணமாக நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க இப்போ சொல்ற மாதிரி ஒரு முன்கூட்டியே ஒரு தகவல் ஏற்படுது, அறிவிக்கப்படுது. அப்போ வந்து இந்த அளவுக்கு நிலநடுக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட இடங்களில் அல்லது குறிப்பிட்ட கிலோமீட்டர் அளவு வரைக்கும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பொதுவாக மற்ற நாடுகள், இப்போ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நார்த் இந்தியா அந்த மாதிரியான இடங்களை தான் நம்ம குறிப்பிடுறோம். அப்படி இருக்கும்பொழுது அந்த அழுத்தத்தை குறைப்பதற்காக மனிதர்கள் நிஜமாகவே கொஞ்சம் அந்த அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவே ஓடுறாங்க. அப்போ அந்த அழுத்தம் குறைந்தால் இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் குறையுமா?
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக குறையும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீஸ்மிக் ஜோன்னு சொன்னல்லங்க முதல்ல, அந்த நிலநடுக்கம் தொடர்ந்து நடக்கூடிய பகுதிகளில், நடக்காத பகுதிகளில் தான் மிக அதிகமான நாட்களில் அழுத்தம் அதிகரிச்சுட்டே இருந்திருக்கும். அந்த இடங்களில் தான் இனிமேல் எதிர்காலத்தில் நிலநடுக்கம் எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதிகளில் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ஆழத்தில் பிளவுகளில் பாறை நகருது, வேகமாக போய் மோதுறதுனால அதிர்வு உருவாகுது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அதை லேசாக நழுவி போக வச்சலாம். நழுவி போகிறக்காக என்ன பண்ணுறாங்க, போர் பண்ணி அதில் வாட்டர் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. தண்ணியை செலுத்துறோன்னா அது அது உராய்வை ஏற்படுத்தி, உயவு பொருளாக ஏற்படுத்தி உராய்வை தவிர்த்து மெதுவாக அந்த பாறையை நகர்த்தி கொண்டே கீழே வச்சிருது
1: மெதுவாக
0: நகர்ந்து போய் உட்கார வச்சலாம். வேகமாக நகர்ந்து அதுவே இயற்கையாகவே அது வேகமா போய் டமார் விழுந்துச்சுன்னா அதிர்வுகள் உருவாக்கும். நாமளே நழுவ வச்சிருது, நழுவி போய் வச்சிருது.
1: அதாவது மனிதர்கள்கிட்ட சொல்லுவோம், ஒரு வார்த்தையை கொஞ்சம் சாஃப்டா சொல்லாமேன்னு சொல்லுவோம் இல்லையா. சாஃப்டாக சொல்கிறதுக்கும் கொஞ்சம் அந்த வார்த்தை, ஒரே வார்த்தையை கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கணும். அதுவும் இயற்கைக்கும் அது ரொம்பவே பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. சரி, இதை தாண்டி இன்னும் என்னென்ன மாதிரியான நிலநடுக்க பாதிப்புகள் வந்து ஏற்படும், அதை பற்றி குறிப்பிடுங்க.
0: ஃபயர் ஏற்படுங்க. நம்ம நிலப்பகுதியில் தான் நம்ம எலக்ட்ரிக் போல்லாம் வச்சுருக்கிறோம். எலக்ட்ரிக் போல்லாம் அவன் குறுக்கிட்டு உழைவு வரும், ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும், ஃபயர் வந்துடும். இப்போ நம்ம நாடுகளில் சில மாநிலங்களில் அந்த கேஸ் பைப் லைனே நம்ம பைப் லைனில் வந்துருச்சுன்னா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பைப் லைன் உடஞ்சிரும், உடஞ்சி கேஸ் லீக் ஆரம்பிச்சிடும், ஓ தீ ஏற்படும். அப்புறம் நம்ம அணைக்கட்டு வச்சுருக்கிறோம், அணைக்கட்டில் நீர் தேக்கம் பண்ணி வச்சுருக்கிறோம். அணைக்கட்டில் பகுதியில் நிலநடுக்கம் நடந்த அணைக்கட்டு உடந்தால் கீழே இருக்கிற கம்பளிடம் முழுவதுமாக அந்த பகுதியில் இருக்கிற நகர் முழுவதுமாக அழிந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
1: இப்போது வந்து நீங்கள் ப்ரெஷர் இல்லாத இடங்களில் ப்ரெஷர் போடப்படுது, அப்போ நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போது சில இடங்களில் வந்துட்டு சில விதிகள் வந்து சொல்லப்படுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பில்டிங், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கட்டிடங்கள் நிறைய மாடிகளோடு வந்து கொஞ்சம் வெயிட்டோடு வந்து கட்டப்படுது, ஹியூமன்ஸினுடைய இதுமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நிலநடுக்கம் ப்ரோன் டு எர்த்குவேக் ஜோன்ஸுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னென்ன?
0: எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் பில்டிங் கட்டுறாங்க. நம்ம இந்தியாவில் அதிகமாக கட்டுறதில்ல, வெளிநாடுகளில் ஜப்பான், சைனா போன்ற நாடுகளில் அதிகமாக நிலநடுக்கம் நடக்கூடிய பகுதிகள். அதனால் வந்து அவருடைய வீடுகளே வந்து நம்ம கட்டுறது மாதிரி காங்கிரீட்லலாம் கட்டுறது இல்லைங்க, சும்மா கார்ட்போர்டு இந்த மாதிரியே கட்டிட்டு போயிடுறாங்க. அதனால வந்து அழிவுகள் ஒன்றும் பெருசாக ஏற்படுறதில்லை. நம்ம மல்டி ஸ்டோர் பில்டிங்கே வெளிநாடுகளெல்லாம் அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வச்சே பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் இடிந்து விழுந்தாலுமே பெருசாக அழிவு

0: ஏற்படுறது இல்லைங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இரண்டு சக்கர வாகனங்களையும் நான்கு சக்கர வாகனங்களையும் இருக்கிறது மாதிரி இந்த ஷாக் அப்சார்பர்ஸ்,
1: சரி சரி,
0: ஃபவுண்டேஷன்ல ஃபவுண்டேஷன்ல அந்த மாதிரி கட்டுறாங்க. ஷாக் அப்சார்பர்ஸ் மாதிரி ஸ்ப்ரிங்ஸே வச்சு பண்றாங்க, ஸ்ப்ரிங்கும் வச்சு பண்றாங்க, ரப்பர்லையும் வச்சு பண்றாங்க. அது அந்த நிலத்தடியில் வந்து வரக்கூடிய அந்த அதிர்வலைகளில் அதுவே தாங்கிட்டு பில்டிங்கு கூட அசைஞ்சிட்டு கூட மறுபடியும் திரும்ப பழைய நிலைக்கு வர்றது மாதிரிலாம் ஜப்பான் சைனால
1: கண்டுபிடிப்புகள்
0: வந்துச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க.
1: மிக அருமை. அதாவது ஒரு பில்டிங்கை வந்து அப்படியே பெயர்த்து இப்படி ஒரு பொருளை எங்கே கொண்டு வந்து வைக்கிறோமா, அந்த மாதிரியான நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில் இந்த ஒரு விஷயம் வந்து பாராட்டத்தக்கது. இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். 3:40 ஆயாச்சு. ஹலோ ஓட்டி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் நேர்களை. இன்றைய ஹலோ ஓட்டி நிகழ்ச்சியில் நிலநடுக்கம் அதனுடைய காரணங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி புவி அமைப்பியல் துறை பேராசிரியர் சேவியர் இன்னாசிமுத்து அவர்கள் வந்து பல்வேறு தகவல்களை வந்து வழங்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம் அருமையான ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டேட்யூன், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: வனமகன் திரைப்படத்துக்காக ஒரு அற்புதமான பாடல் கேட்டோம் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில். வெல்கம் பேக் அன்புள்ளங்களே, ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கணும். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். பல்வேறு விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம், பாதிப்புகளை பற்றி நம்ம வந்து நிறைய பேசணும்.
1: ஆமாம்,
0: இப்போ வந்து என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசணும். அதுக்குள்ள நேரு வந்து இணைப்பில் வந்துட்டாங்க. வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம் சார், ரொம்ப சிறப்பா ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. முதற்கன் வாழ்த்துக்கள். எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு, அதை நான் கேட்டிருக்கேன்.
0: கேளுங்க.
2: என்னுடைய குரல் நல்லா கேக்குதா?
0: ஆ, நிச்சயமாக நல்லா கேட்டிருக்கு, ரொம்ப ஸ்வீட்டாவே இருக்கு. சொல்லுங்க.
2: தேங்க்யூ. அதாவது ஆசியா மற்றும் ஆமா ஆசியா கண்டங்கள்ல பொதுவா இந்த எர்த் குவேக் இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கு. அந்த பாதிப்புகள் அப்படிங்கறதும் இல்ல. எந்த டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல அல்லது அயல் நாடுகள்ல இந்த எர்த் குவேக் அப்படிங்கறது அதிகமா நடக்குது? நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஜகத்தா, இந்தோனேஷியா இந்த மாதிரியான நாடுகள்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமா இருக்கும்னு. என்ன ஜியோகிராபிக் கண்டிஷன்ஸ் எர்த் குவேக் நடப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு? ஆசிய நாடுகள்ல பொதுவா பெரும்பாலும் அது உணரப்படுறது கிடையாது, இதற்கு என்ன ரீசன்? அது ஒன்னும். ரெண்டாவது, பொதுவாக இந்த எர்த் குவேக் ரெசிஸ்டன்ட் பில்டிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் கட்டுவாங்க, எர்த் குவேக் வந்தாலும் அந்த அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்னு இருக்காதுன்னு. அது என்ன மாதிரியான விஷயங்கள்? அது சில பில்டிங் வந்து எர்த் குவேக் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க, அது உண்மையாலுமே இந்த மாதிரி இருக்கா? இதை எப்படி கட்டமைக்கிறது? இதை பத்தி நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன்.
0: நிச்சயமாக,
1: கண்டிப்பா உங்கள் கேள்விக்கு நன்றி. அது உலகத்திலேயே நடக்கக்கூடிய நிலநடுக்கங்களிலேயே 99% நிலநடுக்கங்கள் இரண்டே பகுதியில் மையம் கொண்டு தாங்க இருக்கு. ஒன்று சொன்னால் நடக்கக்கூடிய நிலநடுக்கங்களில் 68% நிலநடுக்கங்கள் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் மையம் கொண்டு அதை சுற்றி இருக்கிற நாடுகளில் தான் நடக்குது. ஏன்னா அதற்கு கீழே இருக்கிற பாறைகள் அந்த வகையில் இருப்பதனால அப்படி இருக்குங்க. அப்புறம் 21% சொன்னால் நம்ம ஆசியாவில் இமயமலை பகுதிகளில் நடக்குது அப்படின்னு சொன்னோம். மொத்தமாக உலகத்தில் 99% இதில் முடிஞ்சு போயிருது. 1% வடக்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் நடக்குதுங்க.
0: அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பில்டிங் அப்படின்றது ஒன்று இருக்கா? அது எப்படி கட்டமைக்கிறாங்கன்றதை பற்றி கேட்டது
1: இருக்கு. அதிகமாக தொடர்ந்து நிலநடுக்கங்கள் நடக்கக்கூடிய பகுதிகளில், அதுவும் ஜப்பான், சைனா, இங்கெல்லாம் வந்து அந்த எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் பில்டிங்கு கட்டியிருக்கிறாங்க. ஷாக் அப்சர்வர்ஸ் மாதிரி அது வந்து ஸ்ப்ரிங்கும் பண்ணிக்கிறாங்க, ஸ்ப்ரிங்ஸும் வச்சுருக்கிறாங்க, ரப்பரும் பயன்படுத்துகிறாங்க, ரப்பரும் பயன்படுத்துகிறாங்க, ஷாக் அப்சர்வர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபவுண்டேஷனை கடினமான பாறையில் கொண்டு போய் வச்சுருவாங்க, கடினமான பாறைகளில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அதனால் வந்து அதிலிருந்து தாக்குவதற்கு என்னென்னா, நம்ம மேற்பரப்பில் இருக்கிற பாறைகளில் சில பெரும்பாலான பகுதியில் களிமண் வந்துடும். சில இடங்களில் அந்த களிமண்ணில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும், அந்த களிமண் இருந்து அந்த அதிர்வுகளில் நெளிய ஆரம்பிச்சிடும், ஈஸியாக வீழ்த்திட்டு போயிரு கீழே.
0: ஓகே,
1: இப்போ ஒரு கடினமான பாறைகளில் கொண்டு போய் அந்த ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை பண்ணிட்டோம்னா தப்பிச்சிக்கலாம்.
0: ஓகே, இதே மாதிரி இந்தியாவில் வேறு எந்தெந்த இடங்களில் வந்து அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்றிருக்குங்களா? கணிப்பிருக்கா?
1: அஸ்ஸாமில் ரெண்டே பகுதி தான் நம்ம இந்தியாவில் அதிகமாக நடக்கிறது வந்து இமயமலை பகுதி, இன்னொன்று வந்து சிந்து கங்கை வண்டல்மண் சமவெளி மத்திய பகுதிகளில், மத்திய மாநில பகுதிகளில் தான் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் அஸ்ஸாமில் குவஹா

0: டி அப்படிங்கிற இடமும், ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் அப்படிங்கிற இடம்தான் மிக அதிகமாக நிலநடுக்கங்கள் இதுவரை இந்தியாவில் நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற பகுதிகள் ரெண்டே பகுதிகள் தான்.
1: ஓகேங்க. இப்போது தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான பாதுகாப்பு முறைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நிறைய விதங்கள் இப்போ வந்து நம்ம ப்ரிகாஷனாக இருக்கிறது வந்து அவசியமாக இருக்குது. என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து நம்ம எடுக்கணும்?
0: முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிற முன்கூட்டியே அறிவதற்கான நிறைய இருக்குங்க. அறிவியல் பூர்வமாக என்ன பண்ணுறோம்னா, ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் நடப்பதற்கு முன்னாடிங்க அந்த பகுதியில் அது நிறைய மைனர் ஷாக்ஸை முன்னாடி அனுப்பும். இப்போ நிலநடுக்கத்தை பொறுத்தவரை எப்படி சொல்லுவோம்னா, ப்ரீ ஷாக்ஸ், சின் ஷாக்ஸ், போஸ்ட் ஷாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ ஷாக்னா நிலநடுக்கம் நடப்பதற்கு முன்னாடி அந்த பகுதியிலிருந்து மைனர் இன்டென்சிட்டியில் ஷாக்ஸ் அதிர்வுகள் வந்துட்டே இருக்கும். நடக்கும் பொழுது வர்றதை சின் சாக்ஸ்னு சொல்லுவோம். போஸ்ட் சாக்ஸ்னு சொல்கிறது வந்து நிலநடுக்கம் நடந்த பிறகு அது செட்டில் ஆகிறதுக்கு அந்த அதிர்வுகளும் போகுங்க. மூன்று நிலைகள்லையும் அந்த அதிர்வலைகள் பரவி போகுங்க. இந்த ப்ரீ ஷாக்ஸை நம்ம வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷாக்ஸ் வரும். அது நம்ம எல்லா பெரும்பாலான பகுதிகளில் அந்த பதிவு செய்யக்கூடிய அந்த சீஸ்மோகிராப் கருவிகள் வச்சுக்கிறோம். நாம் மட்டும் கிடையாது, மற்ற நாடுகளும் அண்டை நாடுகளும் நம்ம நாடுகள் வச்சுருக்கிறாங்க. தொடர்ந்து இவை அனைத்தும் முழுவதுமாக இணைக்கப்பட்டு தகவல்கள் தொடர்ந்து பரிமாறிக்கொண்டே இருக்கப்படுகிறது. தொடர்ந்து நிலநடுக்கம் வந்தால் பதிவு செய்கிறதில்லை, தொடர்ந்து எப்பொழுதும் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த தகவல்களும் எல்லா நாடுகளுக்கும் பதிவு செய்ய தகவல்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. மைனஸ் ஷாக்ஸு போகுங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பாஸ்ட் இஸ் த கீ டு த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த கால அனுபவங்கள் தான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதிலிருந்து நாம் அதில் தப்பிச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு நிலநடுக்கம் நடந்த பகுதிகளில் எவ்வளவு அழிவு ஏற்படுத்தியது, எவ்வளவு நேரம் இருந்தது அப்படின்னு அந்த பாஸ்ட் எர்த்குவேக்ஸோட ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்தனாலே இனிமே வருங்காலத்தில் அந்த பகுதிகளில் நிலநடுக்கம் நடந்தால் எப்படிப்பட்ட அழிவுகளை உருவாக்கும் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியுங்க. இன்னொன்று இருக்குங்க, சீஸ்மிக் கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலநடுக்கம் நடக்கக்கூடிய எல்லாமே ஒரு லீனியர் பெல்ட் மாதிரி இருக்குது. அதில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நடந்து முடிஞ்சிருச்சுன்னு ஆயிடுச்சு, அதனுடைய அது வாங்கிய அழுத்தங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சு, ரிலீஸ் பண்ணிருச்சு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்போ எந்த பகுதியில் நடக்கலையோ அந்த பகுதி தான் இனிமேல் வருங்காலத்தில் நடப்பதற்கு எதிர்பார்க்க நிலருக்கு நடப்பு நடக்கான எதிர்பார்க்கக்கூடிய பகுதி, அந்த பகுதி தான் டேஞ்சரஸ். அந்த பகுதியை கண்டறியணுங்க, அதான் சீஸ்மிக் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சில பகுதியில் கிரவுண்டு டில்ட்டிங் இருக்கும், அது கிரவுண்டு நிலம் சாய்வும், அது நில சாய்வுக்கு நிறைய பகுதிகளில் நம்ம அணைக்கட்டு பகுதிகளில் இல்லை பெரும்பாலான பகுதிகளில் டில்ட் மீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, அது வச்சுக்கிறாங்க. அதை வச்சு நம்ம கிரவுண்டு டில்ட்டிங்கை கண்டுபிடிக்கலாங்க. சில பாறைகளினுடைய பண்புகளே மாறுங்க. பாறைகளுடைய பண்புகளில் மின் கடத்தும் திறன், காந்தவியல் பண்புகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு அன்யூஷுவலாக மாறுங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கலாங்க. அப்புறம் நிலத்தடி நீர் மட்டம், நிலத்தடி நீர் மட்டம், நிலத்தடி நீர் ஓட்டம் மாறுங்க. நிலநடுக்கம் நடக்கிறதுக்கு முன்னாடி வாட்டர் டேபிள் லெவல் ரைஸ் ஆகும், கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோவே மாறும், சர்க்குலேஷனே மாறும். திடீர்னு கிணத்தை காணா அப்படிங்கிற மாதிரி, கிணத்துல தண்ணியை காணாங்கிற
1: மாதிரி
0: அப்படி கூட ஆகுங்க. சில கிணற்று பகுதிகளிலிருந்து ஒரு ரேடான் வாயு வெளியேறுங்க, அது பார்க்கலாம். அதை கணக்கிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் சொல்லுவோம் அன்யூஷுவல் அனிமல் பிஹேவியர் அப்படி சொல்லுவோம். சாதாரணமாக இருக்கிற விலங்குகள் சாதாரணமாக நடந்து கொள்ளாமல் ஒரு அசாதாரணமாக ஒரு மிரட்சியோடு பரவி போகும். அதுலேயும் பாலூட்டிகள், அதுலேயும் ஊர்வன, ஊர்வனை தனது வயிற்று பகுதியில் தொடர்ந்து நிலத்தோடு தொடர்பு படுத்தி ஊர்ந்து செல்வதனால நாய்கள் எல்லாம் வந்து நிறைய பகுதிகளில் நிலநடுக்கம் நடப்பதற்கு முன்னாடி முன்கூட்டி அந்த பகுதியில் அது எல்லாமே ஒரு மாதிரி நர்வஸாக ஷேக்கியாக அங்கங்கம்மா ஒரு மிரட்சியோடு கூட்டம் கூட்டமாக விலங்குகள் எல்லாம் அந்த பகுதியை விட்டு அப்படியே கூட்டமாக கடந்து போகிறது, இடப்பெயர் செஞ்சு போகிறது. அது இல்லாமல் ஒரு அன்யூஷுவல் பிஹேவியருங்க. அதெல்லாம் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பகுதிகளெலாம் நிலநடுக்கம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற பகுதிகளாக நம்ம சொல்லலாம்.
1: இன்னும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் பில்டிங் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் வந்து எந்தெந்த விஷயங்களில் வந்து நாம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கலாம்? இப்போது நீ இப்போ நம்ம கண்ட்ரியை பற்றியும் ஒரு சில இடங்கள் சொன்னீங்க, பட் பொதுவான பார்வையில் பார்க்கும்போது நாம் வந்து பூமிக்கு வந்து அழுத்தம் தராத வகையில், எர்த்குவேக் ஏற்படாத வகையில் நாம் வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கான்கிரீட் ஜங்கிள் அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து நம்ம குறிப்பிடுறோம். நிறைய இடங்களில் பில்டிங்ஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, தண்ணீர் கிண்ணீர் நிறைய விஷயங்கள் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ் நிறைய

0: பேசலாம். இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் பொதுமக்கள் என்ன விஷயங்களை மனசில் வச்சுக்கணும்?
1: பொதுவாக பில்டிங்கோட இடையை குறைக்கலாம், நிறையை குறைக்கலாம், இடையை குறைக்கலாம், உயரத்தை குறைக்கலாம். மிகச்சிறிய உயரமான வீடுகளை கட்டிக்கொள்ளலாம், வீடுகளையும் வெயிட் ரொம்ப ஏற்றிடாமல் அப்படி வச்சுக்கலாம்.
0: ஆமாம், இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு என்ஜினியர் வந்து நம்ம கேட்குறோம், அதே போல் புவி அமைப்பியல் சார்ந்த விஷயங்கள்ட்டையும் நம்ம ஒரு ஆலோசனை கேட்பதும் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்க?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து இப்போ நம்ம எர்த்குவேக் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்போ நேர் கூட கேட்டாங்க, இப்போ ரிக்டர் அளவு அப்படின்றத வந்து நம்ம வந்து குறிப்பிடுறோம். உலகத்தில் எந்த பகுதியில் ரொம்ப அதிகமான ரிக்டர் அளவு வந்து அதிகமாக பதிவாகிட்டு இருக்குங்க?
1: அது பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் தான், அங்கே தான் அதிகமான இது பண்ணிட்டுருக்கு. அதில் 0 to 9 அப்படின்னு சொல்லுவான், 5 வரை நடந்தால் நமக்கு உணர முடியாதுங்க. 1 வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படின்னு சொல்லுவான் அவர், 2 அளவுனா ஃபெல்ட் பை சென்சிட்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவான், சொரணை உள்ள மக்கள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் துருதுருவாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொண்டு தான் தெரியும், மற்றவங்களால் உணர முடியாது. அதில் ஒவ்வொரு அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகும். திடீர்னு வீட்டில் உள்ள மேஜையெல்லாம் தலையில திரும்பி விழுகிறது, சர்ச் பெல் அதுவா அடிச்சுக்கிறது, இந்த
0: மாதிரி
1: சிம்னினா மேலே இருந்து. இதுல 1 அப்படிங்கறது மிக குறைவான அளவுல இருக்கு. அந்த 9 அளவுக்குலாம் நடந்துச்சு அப்படின்னா, இந்த இனடக்கம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில என்னெல்லாம் இருந்ததோ, வீடுகள் மனிதர்கள் எல்லாம் இருந்ததோ, நடந்து முடிந்த பிறகு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவு கூட இருக்குங்க.
0: சரிங்க, ஓகே ஓகே.
1: ஆனால் இதுக்கெல்லாம் ஐ விட்னஸ் வேணும், ஒரு ஆள் இருந்து சொல்லணும்.
0: ஆமாம், நிச்சயமாக. இப்போதான் வந்து கேமராமேன் நெவர் டைஸ் அப்படின்வாங்க, இன்டர்நெட் நெவர் ஃபார்கெட் திங்ஸ் அப்படின்றாங்க. நிறைய விஷயங்கள் இன்டர்நெட் வந்து திரும்ப திரும்ப எடுத்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படியே வந்து நிறைய மிக முக்கியமான தகவல்களை வந்து நம்ம கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்குமே வந்து வந்துட்டோம். நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த ரிப்பிள்ஸ், இந்த எஃபெக்ட்ன்னு சொல்லி நிறைய விஷயங்களும், அதே போல் பாதுகாப்பு வழிமுறைகளும் சொல்லி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் புவி அமைப்பியல் துறை பேராசிரியர் ஜேவியர் இன்னாசிமுத்து அவர்கள் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து வழங்கினாங்க. நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய இந்த முக்கிய மிக முக்கியமான தகவல்களை வழங்கினதுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகள்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருது காய கயல் திரைப்படத்திற்காக பாடல், டி எம்என் உடைய சமைப்பில்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நேர்களை இன்னைக்கு எதிரும் புதிரும்ல நம்ம விளையாட போற நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்களா, கேம் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்ற ஒரு விளையாட்டு தான் நம்ம விளையாட போறோம். நம்ம ஒரு கண்டென்ட் கொடுப்போம், அந்த கண்டென்ட்ல இருந்து நீங்க ஒரு நிமிடம் ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணாம நீங்க ஒரு நிமிடம் தமிழ் பேசணும் நேர்களே. ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018 என்ற நம்பருக்கும், 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் ஒரு கண்டென்ட் கொடுத்தோன்னா அந்த கண்டென்ட்லேருந்து நீங்கள் ஒரு நிமிடம் தமிழ் பேசணும் நேர்களே. ஸோ எல்லாமே கால் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேட்டியோன்னு இதோட்டி FM 101.8 எல்லாமே செமஹிட்டு.

0: ஓகே, பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நேர்களே, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்றத தான் நிகழ்ச்சியில் நம்ம வந்து விளையாட போகிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேம், நான் சென்னையில் ராஜேஷ் மேடம்.
0: ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ராஜேஷ். சென்னையில் எப்படி இருக்கு?
1: சென்னை நேத்துல இருந்து கொஞ்சம் கூலா இருக்கு மேடம்.
0: ஓகே ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து விளையாடலாமா? ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள்.
1: கண்டிப்பா மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு எல்லாம் நெருங்கிய நண்பர் அப்படின்றது யாராவது இருக்காங்களா? ஸ்கூல் டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் யாராவது இருப்பாங்க இல்லையா?
1: கண்டிப்பா. என்னுடைய நீங்க
0: அவங்கள பத்தி ஒரு நிமிஷம் நீங்க தமிழ்ல சொல்லணும்.
1: நிச்சயமா, என்னுடைய பள்ளி காலத்திலிருந்து என் கூட படித்த நண்பர்கள் என்று சொன்னால்,

0: தாத்தா வரையன் என்னுடைய பள்ளி நண்பர், இன்று வரையும் என்னோட நண்பராக இணைகிறார்.
1: ஓகே சொல்லுங்க. ஹலோ
0: சொல்லுங்க மேடம்.
1: கண்டி ஒரு நிமிஷம் அப்படியே பேசுங்க.
0: என்னோட நண்பராக தொடர்ந்து இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சில அதாவது என்ன சொல்ல தெரியு சாரி மேடம்
1: அவுட் ஆயிட்டீங்களா? என்ன சொல்ல வந்தீங்க? ஆக்சுவலா
0: நானா என் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா
1: நிகழ்ச்சியில எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். நேர்களை, நாங்க ஒரு டாபிக் இல்லாட்டி ஒரு கண்டென்ட் கொடுப்போம், அந்த கண்டென்ட்ல வந்துட்டு நீங்க ஒரு நிமிடம் தமிழ் பேசணும். சோ நிகழ்ச்சியின் இணையும் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சின்னவாசிலிருந்து மஞ்சுளா பேசுறேங்க மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, நீ கேட்டீங்களா டாபிக்? கேட்டீங்களா? ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்க.
2: மேடம் கேட்டேன், கேட்டேன் மேடம்.
1: ஓகே, உங்களுக்கு டாபிக் சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
1: ஓகே, குடும்பத்துல எங்காச்சும் வெளிய போயிருக்கீங்களா?
2: போயிருக்கேங்க மேடம்.
1: நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க இல்ல தமிழ்நாடுக்குள்ள போயிருப்பீங்க இல்லையா?
2: நிறைய இடத்துக்கு போலீங்க, ஓரிரு இடத்துக்கு போயிருக்கேங்க மேடம்.
1: சரி, ஓகே, அந்த இடத்தை பத்தி ஒரு நிமிஷம் தமிழ்ல சொல்லுங்க.
2: அப்படிங்களா? நான் தற்போது கொடைக்கானல் சேர்ந்து வந்தோம். அங்கே சுற்றுலாத்தலத்துக்கு சேர்ந்து வந்தோம். அங்கே போய் கொடை பண்பலி போயிட்டு வந்தோம்.
1: ஓகே,
2: அங்கே கொடைக்கானல் பார்த்து என்றால் அங்கே இயற்கை காட்சிகள் நல்லா கண்ணுக்கு இனிமையாக உள்ளது. எல்லாரும் சென்று வர வேண்டிய இடம். நான் ரொம்ப நாள் கழித்துதான் போய் நானும் எங்க எனது ஒய்ஃப் எனது மனைவியும்
1: போயிட்டீங்களா? ஒய்ஃப் வந்து உங்களுக்கு தமிழா?
2: அதுதான்
1: பாருங்க. சரி, இருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த ஒய்ஃப்னு சொல்லிட்டீங்களே.
2: ஆமாங்க மேடம்.
1: ஓகே, அவுட் ஆயிட்டீங்க. சரி, அடுத்த காலர்ட்ட கேக்கலாம்.
2: ஓகே மேடம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
1: ஓகே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ பழைய காலர் சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டாரு. ஸோ நீங்க வந்த ஒரு சுற்றுலா இடத்துக்கு நீங்க வந்து உங்க குடும்பத்தோட சென்று போயிட்டு வந்த ஒரு சுற்றுலா தலத்தை பத்தியும் உங்களோட ஃபேமிலியோட அனுபவத்தை பத்தி நீங்க சொல்லுங்க.
3: சொல்றேங்க மேடம். அண்மையில் நான் சுற்றுலாவாக எனது குடும்பத்தோடு கொடைக்கானல் சென்று வந்தேன். அதில் என்ன ஒரு சிறப்பு என்னவென்றால், அந்த மலர்களை நாம் பார்க்கின்ற போது நம்முடைய மனம் ரெக்கை கட்டி பறக்கிறது.
1: ஓகே,
3: என்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாருமே இப்படி ஒரு இடத்தை காண இவ்வளவு நாட்கள் வரவில்லையே என்று மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுதே நான் தொலைபேசியில் தொடர்புடைய எனது நண்பர்களிடம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டேன். அது மட்டுமல்லாமல் வெளியூர்களில் இருக்கும் எனது உறவினர்களுக்கும் எங்களுடைய சந்தோஷத்தை தெரிவித்தேன். இன்னும் சில காலங்களில் மற்ற நண்பர்களை அழைத்துக் கொண்டு மற்றொரு முறை கொடைக்கானல் வரலாம் என்று அப்போதே முடிவெடுத்து விட்டோம்.
1: நன்றி. நீங்களும் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் தமிழ் பேசணும் எங்க கூட அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். கால் பண்ணி எங்களிடம் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ல ஒரு நிமிடம் தமிழ் பேசலாம் நேர்களே. ஸோ அடுத்த பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேட்யூன் இது ஓடிஎஃப்எம் 101.8 எங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஓகே, பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நேர்களே, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்றத ஒரு கேம் ஷோ தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கோம் நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷியா
1: பிராங்க்லின்.
0: ஓகே ராகவ், எப்படி போயிட்டு இருக்கு நம்ம ஷோ?
1: சூப்பரா போயிட்டு இருக்கு. புதிரான கேள்விகளோட நீங்களும் எதிரில் நானும் வந்து உட்கார்ந்துருக்கேன்.
0: ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பேசிடலாம். அஜய்
2: வணக்கம். சகோதரி வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சத்யநாராயணன், கோவிலிருந்து பேசுகிறேன்.
0: ஓகே, நல்லா இருக்கீங்களா?
2: நன்றாக
1: உள்ளேன்.
2: மற்ற அறிவிப்பாளருக்கும் வணக்கம். நன்றாக
1: உள்ளேன்.
2: கூறுங்கள்.
0: அதுக்கு முன்னாடியே தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு.
1: சொல்லக்கூடிய சூழ்நிலை எப்படி கடந்து வந்தீங்க அப்படின்றத நீங்க வந்து ஃபுல்லா சொல்லணும். ஓகே,
2: உங்கள் குரல் சரியாக கேட்கவில்லை.
3: நீங்க வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு போறீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நான் வந்து ஒரு சூழ்நிலை கொடுப்பேன், அந்த சூழ்நிலையை நீங்க தமிழ்ல சொல்லணும். எப்படி வந்து எப்படி வந்தீங்க அப்படின்றத வந்து சூழ்நிலையை சொல்லணும். ஓகேங்களா? ஓகேவா? ஒரு ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு உங்களை வந்து இன்வைட் பண்றாங்க. இன்வைட் பண்ண ஹவுஸ் வார்மிங் செரமனியில் நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பெட்ரோல் இல்லாமல் கார் நின்றுது. அது எங்கே நின்றுது அப்படின்னா சிக்னலாக நின்றுது. ஸோ உங்களுக்கு பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியல. மேப் பார்த்து தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ பின்னாடி வர பயங்கர ப்ரெஷர் பண்ணி உங்களை ஹார்ன் அடிச்சுட்டு சீக்கிரம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி மீண்டு வந்தீங்க அப்படின்றத பற்றி ஃபுல்லாக தமிழில் இந்த சினாரியோவை சொல்லுங்கோ.
2: நான் ஒரு அழைப்பு வந்தது.
3: அடடா,
2: அதற்கு என்னுடைய மனைவி வந்து நானும் என் மனைவியும் சென்றிருந்தோம். சென்ற வழியில் என்னுடைய வண்டியில் எரிபொருள் தீர்ந்து விட்டது. அருகில் எரிபொருள் நிரப்பும் இடம் எங்கிருக்கும் என்று என்னுடைய கைபேசியில் தேடி பார்த்தேன். தேடி பார்க்கும் போது மிகவும் அருகில் இருக்கிற காட்சி அந்த கைபேசி. பின்னாடி பின்பற்றும் வரும் வாகனங்கள் அவர் ஒலி எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள்.
3: சரி,
2: அந்த சமயத்தில் என்ன செய்வது தெரியவில்லை. அவர்களை சமாதானம் செய்து அவர்களை பேசி கொஞ்சம் 5 நிமிடங்கள் பொறுத்திருங்கள் என்று சொல்லி அவளை.
3: எப்படி பொறுத்திருங்கள் என்று சொன்னீர்கள் வண்டிக்குள்ள இருக்கும் போதே?
2: இல்லை, நான் வண்டி விட்டு இறங்கி அவருடைய தகவல் சொன்னேன். இந்த மாதிரி வண்டி எரிபொருள் தீர்ந்து விட்டது.
3: சரி,
2: 5 நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் வண்டியை நகர்த்தி விடுகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் என்று சொன்னேன்.
3: எப்படி மேப், கூகுள் மேப் யூஸ் பண்ணி கண்டுபிடித்தீர்களா?
2: என்னுடைய கைபேசியில் பார்த்தேன். அது அருகில் இருந்து பெட்ரோல் நிரப்பு நிலையம் அருகில்.
0: பெட்ரோல் நிரப்பு,
3: சரி, நிரப்பம் வரை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? இருந்தாலும் ஸ்லாமரிங் ஆகிவிட்டதே.
2: எரிபொருள் பெட்ரோல் வந்துருச்சு.
0: பெட்ரோல் ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா தான் சொன்னீங்க, கடைசியில பெட்ரோல்.
2: ஆமா,
3: அபாரமான ஒரு முயற்சி. ஆக்சுவலா ஆரம்பத்துல இருந்தா இப்படிதான் அப்படின்னு ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்து வந்தீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப அற்புதமாக வந்து
2: விளையாடுனீங்க.
3: ஓகேங்க, முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் நல்லாவே சொன்னார் ஜெய். ஸோ அதுக்காக ஒரு கிளாப்பிங் கொடுத்துடலாம்.
3: ஆரம்பத்தில் வந்து ரொம்ப சூப்பராக சொன்னாங்க.
0: ஓகே, நேர்களே, நம்ம இங்கே விளையாண்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி வந்துட்டு எதிரும் புதிரும்ல ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். நம்மளோட நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் இருக்கார் ஜெய், அவகிட்ட பேசலாம்.
3: வருக வணக்கம்.
4: உன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கிறோம்.
0: நலமா இருக்கீங்க. ஓகே, நீங்களும் தமிழோட வந்துட்டீங்களா?
4: தமிழே பிள்ளை தமிழே வந்திருக்கிறேன்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி நம்ம ஜெய் கேட்பாரு.
3: ஓகே, அதாவது நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதே தான், நான் ஒரு ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு உங்களை வந்து இன்வைட் பண்ணுறாங்க.
4: சரி.

0: கார்ல வந்து நீங்க போயிட்டு இருக்கீங்க, பெட்ரோல் தீர்ந்து விடுகிறது. பெட்ரோல் தீர்ந்தோடனே கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி நீங்க ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு பெட்ரோல் எங்க போடுறதுன்னு பாக்குறதுக்குள்ள பின்னாடி பயங்கரமா உங்களை ப்ரெஷர் போட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. ரூட் எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல உங்களால. இந்த சிச்சுவேஷன் எப்படி மீண்டு வந்தீங்க அப்படின்றத தமிழ்ல சொல்லுங்க.
1: அதாவது அந்த வங்கியை நாடிக்கொண்டு இருக்கிறதே அந்த பக்கமும் இந்த பக்கமும் நாலாபுரமும் இருந்து ஓசை ஓசை கூவலை ஓசை மாதிரி ஓசைகள் வந்து கொண்டே இருந்தன.
0: சரி,
1: என்னுடைய அதாவது என்னுடைய எண்ணம் எல்லாம் அந்த வங்கியில் போய் நாம் நிரப்ப வேண்டுமே என்கிற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது.
0: என்ன நிரப்ப வேண்டும் என்று?
1: ஹலோ ஐயா,
0: சொல்லுங்க, என்ன நிரப்ப வேண்டும் என்று?
2: என்ன நிரப்புறீங்க?
1: எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று நான் அந்த எண்ணத்தில் தான் நான் பயணித்துக் கொண்டே இருந்தேன். எந்த ஒலி ஓசையையும் வந்து சட்டைப்படுத்தவே இல்லை.
2: ஓகே,
1: அப்படி இப்படி என்று சொல்லி கொண்டு அங்கங்கே விளம்பர பலகையை பார்த்து கொண்டு அந்த வங்கிக்கு சென்று நிரப்பி விட்டேன். எரிபொருளை வந்து விட்டேன். நான் என்னுடைய இலக்கை அடைந்து.
0: ஓகே, எப்படி இலக்க அடைஞ்சீங்க அதை பத்தி சொல்லவே இல்லையே.
2: மேப் யூஸ் பண்ணி போனோம், உங்களுக்கு வழி தெரியலன்னு சொன்னமே.
1: வழி தெரியலே என்று நீங்கள் சொன்னது சரிதான், ஆனால் என்னுடைய யூகத்தில் நான் சென்று விட்டேன்.
2: யூகத்தில் சென்று விட்டீங்களா? இது மேப் யூஸ் பண்ணலையா?
1: இல்லவே இல்லை.
2: ஏன் மேப் யூஸ் பண்ணல?
1: ஏற்கனவே நான் ஒரு முறை அங்கே சென்றிருக்கிறேனே.
0: ஓகே,
2: எப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிறாரு கரெக்டா சொல்றீங்களா?
1: முன்னொரு முறை என்னை அவர் அழைத்து சென்றார், இந்த முறையும் அவர் தான் என்னை அழைத்து சென்றார். அதனால் எனக்கு அது பழக்கமாகி விட்டது.
0: அதாவது மேசராசிக்காரரான ஒருவர் சிம் இருந்தும் பேசலாம், இல்லாமலும் பேசலாம். ஓகே, அருமைங்க, அருமையாக உள்ள நீங்க, வாழ்த்துக்கள்.
2: ஓகே, அவர் சூப்பராக வந்துட்டு எல்லாமே நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டதை கரெக்டாக சொல்லிட்டாரு ஜெய்.
0: நிச்சயமாக ரொம்ப அற்புதமாக வந்து விளையாடிட்டே இருக்காங்க. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்போம்.
2: So stay tuned with OTFM 101.8.
0: இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. கேட்போம்.
1: நான்கு மணி 30 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில.
2: ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம்.
1: ஆஹா, நேயரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
2: அடுத்த
3: நேயர்
1: வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
4: வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா?
1: ஓகே, கேட்டிங்களா?
3: சரி, இன்னும் ஒரு டைம் சொல்லுங்க.
1: ஓகே, ஒன் மோர் டைம்.
4: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா?
1: ம், புரிஞ்சதா உங்களுக்கு?
3: ஓரளவுக்கு. ம்,
2: ட்ரை பண்ணுங்க.
3: ஓகே, ட்ரை பண்றேன் மேம். மனசுக்குள்ள கண்ணு, கண்ணுக்குள்ள பொண்ணு,
2: நலம் தானா? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா, நான் நலமாக இருக்கிறேன்.
2: நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
1: ஓகே, உங்களுக்கு அந்த டயலாக் வந்து திருப்பி ப்ளே பண்ணுவோம். அந்த டயலாக் வந்து நீங்கள் அதே மாதிரி பேசணும். ஓகேவா? ரெடி.
4: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா?
1: ம், பேசுறீங்களா?
5: இன்னும் ஒரு முறை சொல்லுங்க.
1: ஆ, பார்த்திவனுடைய.
4: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான்.
2: கேட்டிங்களா?
1: ம், சொல்லுங்க.
2: ஹலோ,
5: என்னுள்ளே மனது.
1: இல்ல, இது நீங்க நார்மலாகவே பேசலாம். அவங்க எப்படி பேசிருக்காங்களோ பேசலாம். அவர் தமிழ்ல தானே பேசிருக்கிறார், நீங்க அதே ஸ்லாங்ல பேசலாம். ஆமா, அவரோட டைலாக் டெலிவரியாவே பேசலாம். அதுவும் தமிழ்ல தானே சொல்லிருக்கேன், நீ தமிழ்ல சொல்லலாம். அது தமிழ்ல தானே உங்களுக்கு முழுவதுமா இருக்கு.
5: எனக்குள்ள மனசு, வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, அந்த மனசுக்குள்ள நானே.
1: இல்ல, அந்த மனசுக்குள்ளன்னு வேற ஒரு வசனமும் வந்து ஆட் பண்ணிருக்காரு.
5: அப்படியா? நீங்கள் வேகமாக கவனிக்க முடியாமல் போய்விட்டது.
2: சரி, ஓகே, உங்களுக்கு வேற ஒரு சினாரியோ சொல்லிடலாமா?
1: ஓகே, அடுத்து.
2: ஹலோ,
5: அதுவும் வசனம் தானா?
2: அது ஒரு அந்த ஒரு சிச்சுவேஷன்.
5: அப்படி வேண்டுமானால் சொல்லி சூழ்நிலை சொல்லுங்கள், மிகவும் அழகாக இருக்கும்.
2: ஓகே, அந்த நீங்க ஒரு கிரிக்கெட் கமெண்டரா இருக்கீங்க. ஓகேவா? ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டரா இருக்கீங்க. சோ ரெண்டு பால்

0: வந்து 12 ரன் தேவைப்படுது, 12 ரன்ஸ். அந்த ரெண்டு பாலுமே 12 அடிச்சிடுறாங்க, 12 ரன்ஸ் அடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக அதை நீங்கள் வர்ணிக்கணும்.
1: விறுவிறுப்பான கடைசி ஓவரை ஒரு வர்ணனையாளராக நீங்கள் வர்ணிக்கணும், வர்ணிக்கணும். இதுக்கு வந்து தமிழ், தமிழில் சூத்து சொல்லணும்.
2: மட்டைப்பந்து நான் இப்பொழுது ஊதலூர் உதகமண்டலத்திலிருந்து ரவிச்சந்திரன் வர்ணனையோடு இணைந்து கொண்டிருக்கிறேன். ஆஹா, மிகவும் அருமையான மட்டைப்பந்து. ஆஹா, அது சற்று வெளியே போய்விட்டது, தவறிவிட்டது. இன்னும் 2 பந்துக்கு 12 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. ஆஹா, அழகான ஓட்டங்கள். அதற்கு முன்னதாக அதோ அங்கே புறா என்று நினைக்கிறேன், புறா பறந்து கொண்டிருக்கிறது. வான்மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, மழை வந்து விடுமா என்ற ஏக்கத்தோடு நான் ஏறிடுகிறேன். ரசிகர்களும் கண்களில் மனதில் ஒரு ஏக்கங்கள் நிறைந்திருக்கின்றன. மழை வரக்கூடாது என்று சிலர் பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன ஒரு பக்தி! அந்த பட்டைப்பந்தின் மீது இருக்கின்ற ஆர்வமும் அதை ஆசை என்று சொல்வதால் அதை என்னென்று சொல்வது என்பதற்கு எனக்கு விவரிக்க வார்த்தைகள் இல்லை. இருந்தாலும் இந்த உதகமண்டலம் இப்பொழுது குதிரை பந்தய மைதானத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் அழகான சூழலில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் தொலைக்காட்சியிலும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதோட இதோ ஒரு பந்து வீசப்பட்டு உள்ளது.
1: ஓகே, சூப்பர் சூப்பருங்க. ஒரு நிமிஷம் தொடர்ந்து பேசிட்டீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: வெற்றி கிடைத்து
1: விட்டது, வாழ்த்துக்கள்.
0: சூப்பரா சூப்பரா பேசுனீங்க, ரொம்ப உணர்ச்சி வசத்தோட சூப்பரா
1: பேசுனீங்க.
0: அழகா சூப்பரா சூப்பரா பேசுனீங்க, நன்றி நன்றி. ஸோ ஜெய், இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எதிரும் புதிரும் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள்னு தான் நம்ம விளாண்டுட்டுருக்கோம். எல்லாருமே சூப்பராக கால் பண்ணி சொல்கிற இந்த நேரத்தில் நேரில் நீங்கள் கால் பண்ண நினச்சிங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 நம்பர் என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் இணைந்து எங்களோட தமிழ் பேசலாம். ஸோ ஜெய், ஒரு பாடலை கேட்டு மீண்டும் பேசலாம்.
1: நிச்சயமாக.
0: ஸோ சேட்டியோன்னு இது ஊட்டி FM 101.8
1: இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: ஸோ பேக் டு த ஷோ எதிரும் புதிரும் நேர்களே. இன்னைக்கு நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் தான் நம்ம கேமாக விளையாண்டுருக்கோம் ஜெய்.
1: அதாவது நிறைய சினாரியோஸ் அப்படின்னு நிறைய விஷயம் விளையாடிட்டு இருக்கோம், அதே மாதிரி டயலாக்ஸும் வந்து பிளே பண்ணோம். ஸோ அடுத்ததாக ஒரு சர்ப்ரைஸாக இன்னும் ஒரு டயலாக்ஸ் கூட நம்ம வந்து பிளே பண்ண போகிறோம். அதே லிசனரையும் வந்து லிசனர்கிட்ட பேசிட்டு நம்ம டயலாக் பிளே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரன், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சந்திரசேகர், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: ஷோ கேட்டு இருக்கீங்களா?
2: ஆமா ஆமா, அருமையாக நீங்க எங்களை தமிழ்ல பேச வைக்கிறீங்க. முதற்கன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: மிக்க மிக்க மிக்க மகிழ்ச்சி. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு டயலாக் பிளே பண்ண போறோம், அந்த டயலாக் அப்படியே தமிழ்ல பேசணும். ஓகேவா?
2: சரி.
1: ம், சரி, ரெடி.
3: கடமைங்கிற மூன்று எழுத்து நிறைவேற்றலன்னா உன் நேர்மைங்கிற மூன்று எழுத்து கெட்டு போகும். காதல்ங்கிற மூன்று எழுத்து நிறைவேறலன்னா பாவங்கிற மூன்று எழுத்து தான சுமக்க வேண்டியதா வரும். இப்ப உன் நிலைமைங்கிற மூன்று எழுத்து மோசம்ங்கிற மூன்று எழுத்து தான்.
1: கேட்டீரா? மிகவும் ஃபேமஸான ஒரு மூன்று எழுத்து டயலாக் இது. சொல்லுங்க.
2: இது ரொம்ப பழைய படமா, அதனால டக்குனு வரவே இல்ல. எனக்கு இன்னொரு
1: வாட்டி போடுங்க. பிளே பண்ணலாம்.
3: ஏய் மாறன், மூன்று எழுத்து கடமைங்கிற மூன்று எழுத்து நிறைவேற்றலன்னா உன் நேர்மைங்கிற மூன்று எழுத்து கெட்டு போகும். காதல்ங்கிற மூன்று எழுத்து நிறைவேறலன்னா பாவங்கிற மூன்று எழுத்து தான சுமக்க வேண்டியதா வரும். இப்ப உன் நிலைமைங்கிற மூன்று எழுத்து மோசம்ங்கிற மூன்று எழுத்து தான்.
0: கேட்டீங்களா சந்திரசேகர்?
1: சொல்லுங்க,
0: ட்ரை பண்ணுங்க.
2: ஆமா, முயற்சிக்கிறேன். எவ்வளவு வருதுன்னு?
1: எஸ், ஆஃப் கோர்ஸ், இட்ஸ் ஆல் அபௌட் ட்ரைங். சொல்லுங்க.
2: டேய் மாரா, கடன் அப்படிங்கிற மூன்று எழுத்து நீ நிறைவேற்றல அப்படின்னா நேர்மை அப்படிங்கிற மூன்று எழுத்து கேள்விக்குறியா போயிடும். காரணம் அப்படிங்கிற மூன்று எழுத்து நீ நிறைவேற்றல அப்படின்னா பாவம் அப்படிங்கிற மூன்று எழுத்து உன்னை நோக்கி வரும்.
1: அதாவது கெட்டு போயிடும் காதலுக்கு பதிலா காரணம் அப்படின்ட்டீங்க.
2: அது என்ன ஒரு கடைசி? அந்த இது

0: காதல் அப்படின்னு வரும், நீங்க காரணம்னு சொல்லிட்டீங்க.
1: அதெல்லாம் நிலைமை, அப்புறமா மோசம் அப்படின்ற வார்த்தையும் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க.
0: வணக்கம்.
2: நிறைவேற்றலன்னா உன் நேரம் மூன்று எழுத்து கெட்டு போகும். காதல்ங்கிற மூன்று எழுத்து நிறைவேறலன்னா பாலங்கிற மூன்று எழுத்து தான் சுமக்க வேண்டியதா வரும். இப்ப உன் நிலைமைங்கிற மூன்று எழுத்து மோசம் மூன்று எழுத்து தான்
1: சொல்லுங்க.
3: நேரம்
1: கெட்டு போயிரும். சரி, யார் பின்னாடி ஒரு மாறன் ஹெல்ப் பண்ற நினைக்கிற மாறன்
0: அவர் வாய்ஸ் எங்களுக்கே கேக்குது.
1: இந்த மாதிரியான நண்பர்கள் லைஃப்ல வேணும்னு நினைக்கிற மாறன் சொல்லுங்க. மாறன்
3: அவர் சொல்றாரு.
1: சரி சொல்லுங்க. ஓகே, சீக்கிரம் சீக்கிரம். ஓடிட்டாரா?
0: ஓடவே வெச்சிட்டீங்களா?
1: ஓகே, இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் விரைவாகமா. உங்களுடைய ரேடியோ வால்யூம் வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கு, ஒரே எதிரொலியா இருக்கு. ஓகே, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம். வருக வணக்கம். வருக வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
0: வணக்கம். ஸோ நேர் அவருடைய இணைப்பு கட்டாயிடுச்சு. ஜெய், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்ருக்கோம்.
1: நிச்சயமாக. ஸோ இந்த டைலாக் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஒரு காலத்தில் எங்களுடைய கல்லூரி நண்பர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை வெறுப்பேற்றதுக்காகவே இந்த மாதிரியான வசனங்கள்லாம் வந்து அனுப்புவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைவேறினா தான் வாழ்க்கையில் நட்பு அப்படின்ற மூன்று எழுத்து வந்து நிறைவேறும் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்து சூப்பராகவே வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். ஸ்டேட் யூனிட் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: ஓகே, பேக் டு த ஷோ. ஜெய்,
1: ரொம்ப அற்புதமாக வந்து ஷோ போயிட்டுருக்கு, நேர்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த அன்பு அறிவிப்பாளர் மணிக்கும் அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: கிருஷ்ணமூர்த்தி, ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு டைலாக் இருக்கும், அந்த டைலாக் வந்து நீங்க மாறாமல் சொல்லணும், சொல்வீங்களா?
2: முதல்ல கண்டனம் தொடங்கி அப்புறம் சிச்சுவேஷன்ல வந்து டைலாக் வந்து
1: இல்ல, அந்த வசனத்தை நீங்க அப்படியே சொல்லணும், அவ்வளவுதான்.
3: சொல்லுங்க.
2: காதல்ங்கிற மூன்றெழுத்து நிறைவேற்றலைன்னா பாவங்கிற மூன்றெழுத்து வரும். ஆனா இப்போ உன் நிலைமை என்னன்னா மோசமா, மோசங்கிற மூன்றெழுத்துலதான் இருக்கு.
1: ஆனால் கடமைக்கு பின்பே மோசம்னு சொல்லிட்டீங்களே.
2: ஓ, கடமை இடையில வருமோ?
1: ஆமா, கடமைக்கு அப்புறமா வரும்.
0: ஓகே, இருந்தாலும் ட்ரை பண்ணீங்க, உங்களுக்காக ஒரு கிளாப்பிங். ஏறத்தால ஒரு வழி கரெக்டா சொல்லிட்டாரு ஜெய்.
1: நிச்சயமா.
0: ஓகே, நேர்களை நீங்களும் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8300-1910-18 நம்பருக்கும், 9344-90-10-18 நம்பருக்கும், 9342-90-10-18 நம்பருக்கும் கால் பண்ணலாம்.
1: அதாவது ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான டைலாக். இன்னும் நிறைய லிசனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, யாருமே வந்து பண்ண முடியல. அந்த வரிசையில் பேசிட்டே இருக்கும்போது அடுத்த லிசனர் வந்துட்டாங்க. வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
0: ஓகே கண்ணன், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்,
0: நல்லா இருக்கேன் கண்ணன். சொல்லுங்க, இந்த டயலாக் கேக்குறீங்களா?

0: மேடம் போடுறீங்களா?
1: ஓகேங்க.
2: கடமைங்கிற மூன்றெழுத்த நிறைவேற்றலன்னா உன் நேர்மைங்கிற மூன்றெழுத்து கெட்டு போகும். காதல்ங்கிற மூன்றெழுத்த நிறைவேறலன்னா பாவங்கிற மூன்றெழுத்து தான் சுமக்க வேண்டியதா வரும். இப்ப உன் நிலைமைங்கிற மூன்றெழுத்து மோசம்ங்கிற மூன்றெழுத்து தான்.
1: கேட்டீங்களா கண்ணன்?
0: கேட்டேங்க. சொல்லுங்களா?
1: சொல்லுங்க.
0: கடமைங்கிற மூன்றெழுத்த நிறைவேற்றலன்னா உன் நேர்மைங்கிற மூன்றெழுத்து கெட்டு போகும்.
3: சரி.
0: காதல்ங்கிற மூன்றெழுத்த நிறைவேற்றலன்னா பாவம்ன்ற மூன்று எழுத்து சுமக்க வேண்டி வரும். இப்போ நிலமன்ற மூன்று எழுத்து மோசம் என்ற மூன்று எழுத்து.
3: ஓ வாவ்,
1: இவரு முன்னாடி இதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டு எழுதி வச்ச மாதிரி இருக்கே.
0: நன்றி.
1: ஓகே, நிகழ்ச்சியோட நினைவு நேயர் வந்து கரெக்டா சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் ஸ்டார்டிலிருந்து கேட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன்.
3: ஜிமா, அதாவது இருந்தாலும் கேட்டாலும் அதே கோர்வையோட சொல்றது அப்படின்றது வந்து மிகவே பாராட்டுக்குரிய
1: சொல்லிட்டாரு இல்லையா
3: விஷயம். இது மட்டும் இல்லை, நம்ம கொடுத்த சினாரியோஸா இருக்கட்டும், இந்த தமிழ் பேசுங்கள்னு சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே நிறைய லிசனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ரிப்பேர்டா வந்தாங்க. ஹலோ சொல்றது வந்து நான் வந்து தமிழில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஜெயிக்கணும் அப்படின்ற டிட்டர்மினேஷனோட எல்லா லிசனர்ஸுமே வந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து நம்ம வந்து சொல்லிடலாம்.
1: எல்லா இன்னைக்கு கால் பண்ண எல்லா நேயருக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கிறோம்.
3: ஸோ நிகழ்ச்சியினுடைய ஒரு நிறைவு பாடலோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சலாம்.
1: ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின்.
3: ஸோ தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் பொன்மாலை பொழுதுல உங்களோடு இணையப்போது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா.

0: சில நொடிகளில் தொடர்ந்து செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. விண்வெளி துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவக அரசின் முடிவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியாவின் துருவ் ஜுரெல் சதமடித்தார். ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதீதி பொர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரில் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது வாடாமலர்.
2: பொன்மாலை பொழுதில் இன்று தத்துவ பாடல்கள்.
3: யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பார்? புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை.
0: அருமையான தத்துவ பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜி ராகவேந்திரா. முதல் பாடல் கேட்கலாம். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியது எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில்.
4: நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்க.

சென்ற பின் வாழும் புறா இல்லையே ஏ

la la la la la.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நிகழ்ச்சி நடத்த பாடல் மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படத்திற்காக விஜயபாஸ்கர் இசைமிட்டல் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியம்.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
1: கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு.
0: பொன்மாலை பொழுதில் இன்று தத்துவ பாடல்கள்.
1: கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பார், புத்தியுள்ள மனிதன் எல்லாம்

ஆசைமுகம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவருடைய இசையமைப்பில் வாளியோருடைய பாடல் வரிகளை கேட்டோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:15. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் ஹாட்ரிக் நச்சுன்னு 3 பாட்டு.

0: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுது போக்குறீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடாவில் நாடு நாடு எங்களுக்கு என்ன தெரிவித்து
2: நாடு என்ன செய்ய

என புரிந்தேன். என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே

0: அடுத்தடுத்து அருமையான மூன்று பாடல்கள் கேட்டோம். ஆனந்த ஜோதி, நான் ஏன் பிறந்தேன், அன்பேவா திரைப்படங்களுக்காக டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரல்ல.
1: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
2: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
1: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
2: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
1: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
2: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
1: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
2: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
1: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
3: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
1: கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு.
0: பொன்மாலை பொழுதில் இன்று தத்துவ பாடல்கள்.
1: கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பார்? புத்தியுள்ள மனிதன் எல்லாம் பெற்ற

தம்பி அதெல்லாம் செய்யாது, இது வேற. தாயித்து தாயித்து அம்மா, தாயித்து தாயித்து

அற்புதமான ஒரு தத்துவ பாடல் கேட்டு ரசித்தோம். சுமை தாங்கி திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியது விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவருடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவருடைய பாடல் வரிகள். பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:40. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியது. மெல்லிசை மன்னர்களின் இசைமட்டில் ஊட்டி FM 101.8.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
1: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

அடுத்தடுத்து அருமையான மூன்று பாடல்கள் கேட்டோம். நான் வாழவைப்பேன், ஆண்டவன் கட்டளை, நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படங்களுக்காக. கேட்ட பாடலோடு பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்களை இனி கேட்கலாம் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10

0: பக்தி மாலை. திரைப்பட பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து விவசாயி ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 கோவிந்த் பட்டாபிஷேகம் இசை பேருரை, நிகழ்த்துபவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், பாரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்களின் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாத் அவர்கள் மிருதங்கம். 10:00 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், இவையாவும் இன்றைய ஒளிபரப்பில். இனி நாளை காலை 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானம் நிலவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, இதில் சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷியா அவர்கள், 7:00 காலை கதிர், இதில் நலமுடன் வாழ, இதில் கீழ் முதுகெலும்பு தேய்மானத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும், தொடர்ந்து திரைக்காணம், நிறைவாக சட்டம் அறிவோம், இதில் சமூக ஊடகங்களும் தனி உரிமையும் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள். தமிழில் தமிழில் செய்திகள், 7:15 குட் மார்னிங் நீலகிரிஸ், இதில் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், இதில் புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பள்ளவம், புதின தொடரின் 4 பருவம், நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள் டியூட் டிலைட்ஸ், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து 10:00 வரை ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மாணவர் குரல், 11:02 செய்தி சுருக்கம், 11:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள், தலைப்பு வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் எனில் முதலில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது நம் பழக்கங்களையா நம் எண்ணங்களையா, நேர்கள் கருத்து பகிர்வு, பிற்பகல் 12:10 சிநேகிதிய நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:10 வண்ணவண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள், 2:30 மருத்துவ மலர், பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரையிசை, நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, மாலை 4:00 எதிரும் புதிரும் சரியா தவறா, 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் கிளாசிக் டுயட்ஸ், 6:10 விளக்கேற்றும் வேளை திரைப்பட பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். நேயர்கள், இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: வாழ்க்கையை
2: வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவுக் கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

பக்தி மாலையின் நிறைவாக அலைகள் ஓவிதை இல்லை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது பக்தி மாலை திரைப்பட பாடல்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: கஷ்டப்பாடாயிடுச்சு.
1: எதுக்கு?
0: குட்டியோட ஃபீஸுக்கு.
1: காட்டு.
0: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
1: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
0: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
1: அதுவும் சரி பார்த்து வாங்க.
0: ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான

0: எட்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தாவேக அரசு என்ன செய்யப்போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தாவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும் இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தாவேக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் எந்தவொரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர் நிலம் வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில்

0: இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பதிவு செய்யும் முறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று தொடங்கியது. இதன் காரணமாக பொதுமக்களின் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறையும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: மக்களுடைய சிரமங்களை போக்கும் விதமாகவும் அவர்கள் அளிக்கும் மனுவினை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வதற்காகவும் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தி இன்றிலிருந்து ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் வந்து மனு எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னா கூட அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா அதை வாய்ஸ் டிக்டேஷன் மூலமாக பெட்டிஷனா கன்வெர்ட் பண்ற ஒரு AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து இன்னைக்கு நம்ம செயல்படுத்திருக்கோம். கம்ப்ளீட்டா AI மூலமாக நம்ம வந்து கேட்டகரைசேஷன் பண்றதுல ஒரு மனுவை வந்து 10 to 15 seconds வந்து அந்த மனுவை வந்து நம்ம கரெக்டா கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு வந்து CMCL போர்ட்டல்ல வந்து நம்பர் கிடைக்கிறதுக்கு ஒரு 15 seconds ஆகுது. இங்க மனு அளிக்க வரக்கூடிய மக்கள் வந்து காத்திராமல் உடனுக்குடன் அவர்கள் மனு வந்து நம்ம CMCL போர்ட்டல்ல போட்டு அதை வந்து அதற்கான அக்னாலேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
0: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 to 35 degrees Celsius ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 to 27 degrees Celsius ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலைத்திருவிழாவை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி ஏரியில் மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட நீதிபதி ஜோதி முன்னிலையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பக்கீல் ஓடையை அகலப்படுத்தும் பணி 53 crore rupees செலவில் நடைபெற்று வருவதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் மோர்தானா அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 runs எடுத்துள்ளது. முன்னதாக 5 விக்கெட் இழப்பிற்கு 300 runs என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 runs எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. துருவ் ஜுரேல் அபாரமாக ஆடி 115 runs ஆட்டமிழக்காமல் இருந்தார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: விளம்பரம்.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 lakh crore rupees கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்க வச்சு

0: அஞ்சு ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23 நாளா அன்றைக்கு மகனம் ஒரு உதவியாக எங்களுக்கு ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
1: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
2: இங்கே கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
5: சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
6: இல்ல, முதல்ல சேமிப்பு.
5: முதல்ல ஜிம்மிக்கு
4: கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
5: ஆனா அந்த ஜிமிக்கி
6: போ போறியா இல்ல ஊசி போடவா?
7: ஆர்பிஐ சொல்கிறது,
8: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
9: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பெட்ட தகமுழு நிகழ்ச்சி கேட்கலாம். கேட்கும் முன்
10: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
11: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
10: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
11: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
10: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
12: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
13: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
12: செம்ம டேஸ்ட்,
13: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
10: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
11: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
10: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
11: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
10: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
11: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
10: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
11: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
10: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
14: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
7: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
15: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
16: பெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
17: சீமைய ஜனலாக எங்க சிறி திம்புத நமஸ்காரா. இதோ பெட்டத கமலு. இந்தின உலகதோக மனுஷா உட்டுதொந்த இடதோக, துட்டுதொந்த இடதோக, கெல்ச்சக்கு இப்புதொந்த இடதோக, வயசாத காலதோக இப்புதொந்த இடதோக. இதோ பொதுவா எல்லா கோடுவா வந்தோ வாழ்க்கை மரத்தை. நாங்கள் டியூட்டி மாடுனா டியூட்டி ஆக்கும் இடங்கள்லாம் நாங்கள் ஓனா ஆலையோ உந்த அப்பா ஆடிந்து மாடுவோன்னு நாங்கள் அட்டிக்க பண்ணா நாங்கள் குலதேவரை நோண்ணா அதனை பொடுதில்ல இத்தமாக்க ஓய்ந்து பண்ண கடைசியாக என்னச்சுண்ணா இன்னும் எனக்கு டியூட்டி பிரிக்கிப்டா வயசாயிப்டா நாங்கள் அட்டி ஓப்பா கடைசி காலதோக அட்டிய இப்பா அத்தம்போ அந்த நினப்பு தான் நாங்கள் எல்லாருக்கும் வந்துடா ஏக்கான்ல நாங்கள் ஒட்டியது இடகோ நங்கவோ அடுவா பந்த அது தான் நாங்கள் தொழில்காயி பேரடைய இதுலையோ குலதேவரை நாங்கள் மரியாதை தான் இல்லை அவனை சக்தி தான் நாங்கள் இந்த பாலுப வாழ்க்கை அதனை நாங்கள் மறியக்கூடாது இல்லை நங்ககாயி நிகழ்ச்சி இருக்க முதல் பாட்டும் பேரகணியை எத்திய பெருமையை ஒரு காய் பந்தோட கேட்டு நடுவோம்.

0: கேட்ட பாடல்களோடு நிறைவு பெற்றது பெட்டதகமலு படுகு மொழி பாடல்கள். சில நொடிகளில் தொடர்வது சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசிப்பவர் ஷியாமளா.
2: தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் முக்கியமான 3 அறிவிப்புகளை, குறிப்பாக பெண்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் வகையிலான அறிவிப்புகளை பேரவையில் வெளியிட்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். தேமுக வழிநடப்பு, பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு பேரவையில் இரங்கல், 6 மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம், அமைச்சர்களின் பதிலுரை ஆகியவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க விஷயங்களாகும். சட்டப்பேரவை நிகழ்ச்சி தொடங்கியதும் பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தமிழக திரையுலகில் தனித்திறமை மிக்கவராக திகழ்ந்த சவுகார் ஜானகி தமிழ், தெலுங்கு, மலையாளம்

ஹிந்தி உட்பட பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் என்று புகழாரம் சூட்டினார். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி, எம் ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஆகிய மூவருடனும் திரைப்படத்துறையில் இணைந்து பணியாற்றியதோடு ஆந்திர மாநில முதலமைச்சராக இருந்த என் டி ராமாராவ், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ரஜினி, கமல் என்று தொடங்கி தற்போது இளம் தலைமுறையினர் வரையிலுமான நடிகர்களுடன் நடித்து புகழ்பெற்றவர் என்றும், 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றவர் எனவும் பேரவைத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். சவுகார் ஜானகியின் மறைவால் அவரை இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இந்திய திரையுலகினருக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் அவர் தெரிவித்தார். இதன் பின்னர் மறைந்த சவுகார் ஜானகிக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் வண்ணமும் முதலமைச்சர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று 2 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். தேர்தல் வாக்குறுதிகளை முறைப்படுத்தி இலக்கு நிர்ணயம் செய்து 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களை வகைப்படுத்தியுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் அவற்றிற்கு அரசு செயல் வடிவம் கொடுக்கும் என்றும் கூறிய முதலமைச்சர், நிதி நெருக்கடியான சூழலிலும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் பலத்த மகிழ்ச்சி ஆரவாரத்திற்கிடையே அறிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள் என்றார் அவர். அதாவது ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர்கள் பயனடைவார்கள் என்றார். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் அவர்கள் பயணித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் செயல்படுத்த அரசு முன்வந்துள்ளதாக கூறி, முதல்கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமன்றி எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்றார். இந்த திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் இல்லை என்று கூறிய முதலமைச்சர், இத்திட்டம் இதர பேருந்து சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றார். தமிழகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தமது அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும், இது ஒரு சமூக முதலீடாகும் என்றும் முதலமைச்சர் பெருமையுடன் தெரிவித்தார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் சுமாராக 6,000 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். 3வதாக பரந்தூர் புதிய விமான நிலையம் குறித்த மிக முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார். 2024 விக்கிரவாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தாம் கூறியபடி, பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த அரசால் கைவிடப்படும் என்று திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்தார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய புதிய பயணிகள் முனையம் அமைக்க, விமான போக்குவரத்து துறையுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். விரிவாக்க பணிகள் முடிவடைந்ததும் ஆண்டுக்கு 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக தற்போதைய விமான நிலையம் இருக்கும் என்றும், பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும் என்றும் கூறிய முதலமைச்சர், புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் தேர்வு செய்யப்படும் என்றும், அது விவசாய மற்றும் குடியிருப்புகளை பாதிக்காத வகையில் இருக்கும் என்றும், துறை சார்ந்த வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து புதிய விமான நிலையம் அமைக்க பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்ப ரீதியிலான விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சரின் அறிவிப்பையொட்டி பரந்தூர் விமான நிலையம் குறித்து சில கருத்துக்களை தெரிவிக்க திமுக உறுப்பினர்கள் திரு கே என் நேரு, திரு ஏவ வேலு தலைமையில் ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்றனர். விதி 110 கீழ் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அது குறித்து பேச அனுமதிக்க முடியாது என்றும், விதிகளில் அதற்கான இடமில்லை என்றும் பேரவைத் தலைவர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்ததையொட்டி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு பின்னர் மீண்டும் அவைக்கு வந்தனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை ஆகிய 6 மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் 13 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விவாதத்தை தொடங்கி வைத்து

0: முன்னாள் அமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு கே என் நேரு பேசினார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக தாம் பொறுப்பு வகித்தபோது அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களின் நலன் கருதி நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்த அவர், திருப்புகழ் IAS தலைமையிலான குழுவின் அறிக்கையை அவையில் வைக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கை சென்னை மாநகரத்தின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். சென்னை மாநகரின் குடிநீர் தேவை 2000 MLD ஆக இருந்ததை 5 ஆண்டு காலத்தில் 5000 MLD ஆக உயர்த்தியுள்ளதாக கூறிய திரு கே என் நேரு, மத்திய அரசு நிதி தராத நிலையிலும் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதில் தீவிர கவனம் எடுத்துக்கொண்டதோடு பாதாள சாக்கடை திட்டங்கள், விளக்கு வசதி, புதிய மேம்பாலங்கள் என்று பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதாகவும், நகராட்சி பணிகளை நிறைவேற்றுவதில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார். 710,000 தெரு விளக்குகள் மற்றும் 107 புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டு மேலும் 153 பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். சென்னை மாநகராட்சி வார்டுகளை 200லிருந்து 300 உயர்த்த குழு போடப்பட்டு பணிகள் தொடங்கிய நிலையில் தேர்தல் வந்துவிட்டதாக சுட்டிக்காட்டி அவற்றை இந்த அரசு தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். 60% மக்கள் நகரங்களில் வாழ்வதால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது நகராட்சி நிர்வாகத்துறையின் பொறுப்புதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்து பேசிய உசிலம்பட்டி தொகுதி தாவேக்கா உறுப்பினர் திரு விஜய், தமது தொகுதியில் மக்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய 58 கால்வாய் பாசன திட்டத்தை முறைப்படுத்தி தண்ணீர் கிடைக்க வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்றார். மேலும் தனது தொகுதியில் மல்லிகைப்பூ உற்பத்தி அதிகம் உள்ளதால் வாசனை திரவிய தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும் என்றும், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த அவர், அரசு பள்ளி மற்றும் கலைக்கல்லூரி, மகளிர் கல்லூரி ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராமிய கலைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும், உசிலம்பட்டி காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். தமிழக வெற்றிக்கழக பெண் உறுப்பினர் திருமதி சிந்து, பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெற்ற குடியாத்தம் தொகுதியிலிருந்து தம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசினார். மாநில அரசு தற்போது அறிவித்துள்ள பல்வேறு புதிய திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தார். இதுவரையிலும் ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று பணி நியமனம் பெறாத அனைவருக்கும் வயது மூப்பு மற்றும் தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு SP வேலுமணி, கோவை மாவட்டத்தில் கடந்த அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டினார். அத்திக்கடவு அவிநாசி 2ம் கட்ட திட்டப்பணிகளை மாநில அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், 45 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கோவையில் இருப்பதால் அந்நகருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டுவர அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்கு தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திரு சிவக்குமார், திரு கோபி செழியன், திரு ஜெயக்குமார், டாக்டர் கபில், திரு KP அன்பழகன், திரு KC கருப்பண்ணன், திரு சையத் ஃபாரூக் பாஷா, திரு செல்லசாமி, திரு டி ராமச்சந்திரன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்றனர். பிற்பகலும் அவை நடவடிக்கைகள் நீடித்தது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ. லட்சுமணன் அவர்கள்.
1: தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகத்தை போற்றும் வகையில் தூத்துக்குடியில் 5வது நெய்தல் கலை திருவிழா நடைபெற்றது. களியலாட்டம், ஜிக்காட்டம், குஜராத்தின் சித்திகோமா நடனக்குழு, இன்னிசை கச்சேரி உள்ளிட்ட நடைபெற்றன. குஜராத்திலிருந்து வந்துள்ள சித்திகோமா கலைக்குழுவினரின் ஆப்பிரிக்க பழங்குடியினர் நடனம் அனைவரையும் கவர்ந்தது. இந்த கலை விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகம் அடைந்தனர். இது மட்டுமின்றி கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடும்பாட்டம், ஜிம்ப்ளா மேளம், பொய்க்கால் குதிரை போன்ற 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தும் விதமாக உணவு கண்காட்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டின் அனைத்து கலைகளையும் ஒரே இடத்தில் காணும் வகையில் இந்த கலை திருவிழா நடைபெற்றது. நெய்தல் கலை விழாவின் மற்ற

0: பகுதியாக நபார்டு வங்கியின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் குறித்த கண்காட்சியும் நடைபெற்றது. நாட்டிலேயே முதன் முறையாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் எரிசக்தி மேலாண்மை அமைப்பிற்கான சர்வதேச தரநிலைப்படுத்துதல் அமைப்பு 50001/2018 சான்றிதழை பெற்றுள்ளது. நாட்டில் 2070 நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வை அடைய வேண்டும் என்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த துறைமுகத்தில் எரிசக்தி திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது நாட்டின் தூய்மையான எரிசக்தி மாற்றத்திற்கும் கடல்சார் துறையில் கார்பன் அமிழ்வை குறைக்கும் நீண்டகால இலக்குகளுக்கும் ஆதரவாக இருக்கும் வகையில் இத்துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. எரிசக்தியை திறம்பட பயன்படுத்துதல் மற்றும் நிலையான துறைமுக செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் துறைமுகம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் இது ஒரு முக்கிய சாதனையாகும். 2025-26 நிதியாண்டில் துறைமுகத்தின் மொத்த மின்சார தேவையில் 93.89% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. எரிசக்தி பயன்பாடு மற்றும் இழப்புகள், கழிவு பராமரிப்பு, செயல்பாட்டு கட்டுப்பாடுகள், எரிசக்தி கண்காணிப்பு, அளவீடு, சூரிய மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்புகள், மின்சார வாகனங்கள், அவற்றிற்கான மின்னோட்டம் வசதிகள் ஆகியவற்றிலும் இந்த அமைப்பு கவனம் செலுத்துகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்காட்லாந்து தலைநகர் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த பழுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டியன் 65 கிலோ இடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் என்று சாதனை படைத்தார். இவரது சாதனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோர் பாராட்டி கௌரவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்பு முதன்முறையாக தனது சொந்த ஊருக்கு கோவில்பட்டி அருகே உள்ள சங்கர்லிங்கபுரத்துக்கு செல்வதற்காக ராஜா முத்துப்பாண்டியன் சென்னையிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகின்றார். விமான நிலையத்தில் அவரது தந்தை மற்றும் கோவில்பட்டி சேர்ந்த தூத்துக்குடி மாவட்ட பழுதூக்கும் சங்க நிர்வாகிகள், பழுதூக்கும் பயிற்சியாளர்கள் மற்றும் பழுதூக்கும் வீரர்கள் ஆகியோர் இனிப்பு வழங்கி சால்வை மற்றும் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து முத்துப்பாண்டியன் கூறுகையில், தன்னுடைய இந்த சாதனைக்கு முதல் காரணம் என்னுடைய தாய் தந்தையர், எனவே இந்த பதக்கத்தை அவர்களுக்கு காணிக்கையாக்கிறேன் என்றார். தூத்துக்குடி மாவட்டம் உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் நேரடி சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதனை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் தொடங்கி வைத்தார். இந்த வழிகாட்டு முகாமில் 12வது வகுப்பு பிறகு மாணவர்கள் தங்களது திறமைக்கு ஏற்ப சரியான பட்டப்படிப்பை தேர்வு செய்வது குறித்தும், படிப்பிற்கான கல்வி உதவித்தொகை கிடைப்பது குறித்தும் கல்வித்துறை மூலமாக ஆலோசனை வழங்கப்படும் என்று அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நமது மாவட்டம் இன்னும் 10 ஆண்டுகளில் தொழில் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக உருவெடுக்கும். குறிப்பாக இங்கு 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு ஈர்க்கும் வகையில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அமைய உள்ளன. அதன் அடிப்படையில் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. எனவே மாணவர்கள் பொறியியல் படிப்பு, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி படிப்பை மட்டுமே தேர்ந்தெடுக்காமல் ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளையும் தேர்வு செய்ய முன்வர வேண்டும். ஐடிஐ பாலிடெக்னிக் படிப்புகள் மூலமாக தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப 95% வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதன் அடிப்படையில் சம்பளமும் உயர உள்ளது. ஆகவே பெற்றோர்களுக்கு உங்கள் குழந்தைகளை ஐடிஐ பாலிடெக்னிக் படிப்புகளில் சேர்க்க முன்வர வேண்டும். இதுபோன்ற நல்ல வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்தி உயர்கல்வி பயின்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறினார்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. லக்ஷ்மணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலன்

மக்களுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆந்திராவின் எலோரு மாவட்டத்தில் உள்ள முசுனூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் இன்று டோக்கியோவில் அந்நாட்டு தொழில் துறையினருடன் கலந்துரையாடினார். உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முதலீடு தொடர்பாக நிறுவனங்கள் வெளியிட்ட அச்சங்களை களைவதற்கான புதிய விதிகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையேயான ஆணையக் கூட்டத்திலும் திரு ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு எப்போதும் போல் வலிமையாக உள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ள அவர் உலான்பட்டாரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக பசுமை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு புபேந்தர் யாதவ் கூறினார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. கடந்த 2016 இதே நாளில் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக நிதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொடக்கத்தில் 7,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த நிதியாண்டில் 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 4,000 மடங்கு அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொராக்கோ கூட்டு ஆணையத்தின் கூட்டம் இன்று மொராக்கோவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விடுதலை போராட்டத்திலும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் பழங்குடியினரின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் பழங்குடியினர் மொழிகள் தொடர்பான 3 நாள் தேசிய மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். பழங்குடியினரின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார். பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள 2 நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளுக்கிடையேயான பேச்சுகளில் அவர் பங்கேற்கிறார். சீனா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ பங்கேற்கிறார். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு லின் ஜியன், எல்லை பிரச்சினை மற்றும் சர்வதேச விவகாரங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் மற்றும் பல்வேறு தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது. பத்ம விருதாளர்கள் 10 பேரும் தங்களது கருத்துக்களை இக்குழுவினரிடம் சமர்ப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவரான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி பி சௌத்ரி, மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: தெரிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்விக் கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருதுமொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். அசாமின் மழை வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரு அமித்ஷாவை புதுதில்லியில் சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அசாமின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் கூறியுள்ளார். பட்டியாலாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பஞ்சாப் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பிஜேபி மேற்கொண்டு வருவதாக திரு பி எல் சந்தோஷ் தெரிவித்தார். கோவாவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் கைது முறைகேட்டில் ஈடுபட்டு 2 கோடி ரூபாய் வரை பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை நிறைவேற்ற தவறும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெறும் என்றும் திரு கிறிஸ்டோபர் லக்சன் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் வீர் சோட்ரானி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:20.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்.
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
7: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: அதிகபட்ச வெப்பநிலை 14 முதல் 18 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 5 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். இனி விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பிரலம் 1 கிலோவிற்கு 4 கிராம் அல்லது பாசிலஸ் சப்டலிஸ் 1 கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்தவொரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பூண்டு பயிரில் ஃபுசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பென்டசிம் 1 லிட்டருக்கு 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட் பயிரில் துருவி மேலாண்மை விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்ட்ரானிலிப்ரோல் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேர்களே, கால்நடைகளுக்கான சில ஆலோசனைகள். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: சாலையோரத்து மரங்களும் செடிகளும் அவற்றின் பூக்களும் காய்களும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு பயன் தருபவை. ஆனால் நடைபாதையில் உள்ள களைகள் முட்கள் கூட ஆபத்தை அழைத்து வருபவை. அவற்றை அகற்றுவோம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம்.

இனி கேட்கலாம் வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.

0: வான் நின்று பெய்யும் மழை, தான் செல்லும் வழியில் உள்ள குளம் குட்டை ஏரி ஆறு எல்லாம் நிரப்பி காடு கழனையெல்லாம் வளமாக்கி கடல் சேரும். அந்நீரை இயன்றவரை நிலத்தில் சேர்த்து வைப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.
1: நூற்றொன்று புள்ளி எட்டு பண்பலை வரிசையிலும் இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்களினி கேட்கலாம்.
2: தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து விவசாயி ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் எம் திவாகர்.
1: இப்ப உங்களுடைய விவசாய அனுபவங்களை நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க போறீங்க. நிறைய காய்கறி விவசாயங்களை நீங்க பண்ணிருக்கீங்க, குறிப்பா சொல்லும் போது கிழங்கு மற்றும் இந்த முள்ளங்கி வகை சாகுபடிகள்.
2: இப்ப நீங்க உருளைக்கிழங்கு விவசாயத்துல எத்தனை வருஷமா இந்த விவசாயத்துல ஈடுபட்டு இருக்கீங்க?
3: 30 வருஷமா ஈடுபட்டு இருக்கோம்.
2: நீங்க இயற்கை விவசாயத்தையும் பார்த்திருப்பீங்க, இப்ப காலகட்டத்தில் பண்ற இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய விவசாயத்தையும் பார்த்திருப்பீங்க. அந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, உங்களுடைய உருளைக்கிழங்கு விவசாயம் எப்படி இருந்தது?
3: இதுக்கு முன்னால விவசாயம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு மருந்துகள் இருந்தெல்லாம் கிடையாது. இப்போ பூச்சிக்கொல்லி மருந்துலேருந்து சீக்கு மருந்துலேருந்து எல்லா வகையான மருந்தும் அடிக்கணும். அடித்தாதான் வெள்ளாமையே விளையுது, இல்லைன்னா பூரா சீக்காயி போயிடுது. அதுக்கு வேணுன்ற

0: அப்புறம் தான் போய் மருந்து கடையில் வாங்கி நாங்கள் அடிக்கணும். அடித்தாதான் இப்போது வெள்ளாமல் இருக்க முடியும். மழை அதிகமாச்சுன்னா அதுவும் இல்லை.
1: இப்போ அந்த காலகட்டம், அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான ரகங்கள் இருந்தது, கிழங்குடைய ரகங்கள்?
0: 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் குப்புரி ஜோதி, குப்புரி முத்து, ஆலண்டு, இந்த வகையான கிழங்கு இருந்துச்சு. அப்போ வெள்ளாமல் நல்லாவும் இருக்கும், சொந்தமாக விதையெடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவும் இருக்கும். இப்போ வர்ற கிழங்குகள்லாம் அந்த மாதிரி இல்லை. கோளாறு அது இது கண்டு போன கிழங்கு வருது. நாங்கள் போடுறது ஒரு கோளாறுன்னு ஒரு கிழங்கு வாங்கி போட்டு அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விதை எடுத்துகிட்டு அதுலேயே நாங்கள் வெள்ளாமல் இப்போ பண்ணிக்கிறோம். அப்படி சொந்தமாக பண்ண விதை எடுத்து பண்ணக்குள்ள நம்மளுக்கு விவசாயம் பரவாயில்ல, ஓரளவுக்கு விவசாயம் கொஞ்சம் நல்லா ஆகுது.
1: அந்த காலத்திலையும் சரி, விதைக்கிழங்குகள் தான் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டது. அப்போ நீங்கள் விதைக்கிழங்குகளை, அந்த கிழங்கை வந்து விதைக்கிழங்காக மாற்றுறது, அந்த வழிமுறை எப்படி?
0: வழிமுறை எப்படி, 3-4 மாதத்தில் கிழங்கு எடுக்கிறோன்னா, ஒரு நம்ம விதை எடுக்கணும்னா ஒரு 4.5 மாதம் விடணும். நல்லா முத்தை விடணும். முத்தை விட்டு முத்தின பின்னால் நல்லா நம்ம கிழங்கு எடுக்கும்போது நல்லா நம்மளுக்கு வேண்டிய சைஸ், என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நல்ல கிழங்கை நாங்கள் எடுத்து வச்சுட்டு மிச்சம் வந்து நாங்கள் சேலுக்கு நாங்கள் போட்டுருவோம். விதைக்க வேண்டியது நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்குவோம். அது எப்படியோ வந்து இங்கே வருது. மருந்து வச்சு போட்டோமோ 1-1.5 மாதத்தில் போடலாம். நம்ம சும்மா கட்டி வச்சோமோ ஒரு 2-2.5 மாதத்தில் நல்லா, அந்த மருந்து வைக்கிறத விட முளப்பு வச்சு போடுற கிழங்கு நல்லாயிருக்கும். மருந்து வச்சா வந்து அதுக்குன்னு முளப்பு மருந்துன்னு இருக்குது, அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டா நம்ம எடுத்த கிழங்கு வச்சாலுமே 15 நாள் கூட முளப்பு வந்துடும். அது எப்படின்னா வந்து ஒரு குழி எடுத்து சுற்றியும் கொஞ்சம் புல்லை போட்டு சாக் பை போட்டு அந்த மருந்துகளை பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு மேலே சாக் பைங்களெல்லாம் போட்டு நல்லா காற்று வராத அளவுக்கு மண்ணை போட்டு அமுத்திடணும். ஒரு 15 நாள் எடுத்துட்டால் முளப்பு வந்துடும். முளப்பு அப்படியே கண்ணெல்லாம் முளப்பில் தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு பையில் கட்டி வச்சிட்டோமா ஒரு 10-20 நாள் நல்லா வந்து முளப்பு வந்துடும். அது செயற்கை முறை மாதிரி அது. இயற்கையாக நம்ம இது பண்ணோம்னா 2-2.5 மாதம் 3 மாதம் நல்லா கட்டி வச்சாலுமே அது நல்லா வர்றது, அது நல்லாயிருக்கும். வெள்ளாமைக்கு அதுதான் நல்லது. இது மருந்து வச்ச கிழங்கு நிறைய வந்துட்டு அழுகும், நிறைய டேமேஜ் ஆகும். முதல்ல வந்துட்டு நம்ம எப்படி இங்கே ஊட்டியை பொறுத்தவரை முள் போட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். டிராக்டர் விடுறவங்க டிராக்டர் விட்டு பண்ணிக்கலாம், டிராக்டர் விடுறவங்க விட்டுக்கலாம். காவை ஓர காவாகவெல்லாம் எடுத்து க்ளீன் எடுத்து பார் எடுத்து பாருக்குள்ளே வந்துட்டு ஒரு 1.5 அடி 3/4 அடிக்கு ஒரு கிழங்கை வச்சு மருந்து போட்டு அதுக்கு மேலே எருவு போட்டு நாட்டு எருவு போடுறோம். நாட்டு எருவு பூமியில் முதலே நாட்டு எருவு போட்டுருவோம். அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம ஊட்டியில் வந்துட்டு தீமை எருவு வாங்கி அடியில் போட்டு அதுக்கு மேலே கிழங்கை வச்சு ஒரு நல்லா சின்ன கிழங்கானா ஒரு 1/2 அடிக்கு ஒரு கிழங்கு, ஒரு மாதிரி சைஸுனா 1.75 அடி 1/2 அடிக்கும் உடைக்கலாம் பெரிய கிழங்கானா வச்சு. அந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக வச்சு அதுக்கு மேலே வந்து மருந்து போட்டு மூடிடுவோம். நல்லா முளைப்பந்த கிழங்கு போட்டோமா நம்மளுக்கு 20 நாளில் மேலே அமைச்சிடும். 20 நாள் முளைக்க ஆரம்பிச்சுன்னா 1 மாதத்தில் நம்ம களைக்கு கொத்திடலாம். சப்போஸ் கச்சரா ஏதாச்சும் வந்துச்சுன்னா கச்சராவுக்கு மருந்து இருக்குது, அந்த மருந்து அடிச்சிடுவோம். அடிச்சுட்டு அது கச்சராவெலாம் க்ளீனாக கருகணும்னா அப்புறம் களையை வெட்டிடுவோம். களையை வெட்டி 2வது கடைக்கு வந்துட்டு டிஎஃப்ஏ இருக்குது யூரியா மிக்ஸ் பண்ணி தெளிச்சுட்டு கொத்திடுவோம். மழை காலம் ஆச்சுன்னா நிறைய மருந்து அடிக்க வேண்டி வரும். வெயில் காலம் ஆச்சுன்னா கம்மி மருந்து பிடிக்கும்.
1: நாட்களுக்கு ஒரு நாளுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியிருக்கும்.
0: கிழங்கு வெயில் டைம்னா நம்ம 8 நாளைக்கு 1 வருஷம் நல்லா தண்ணி கொடுக்கணும். நல்லா வெயில்னு 4 நாளைக்கு கொடுக்கலாம். நல்லா தண்ணியை வந்துட்டு அடி இப்போ வந்திருக்க பட்டர்ஃப்ளைன்ற அந்த ஸ்ப்ரிங்க்லரை போட்டாம அந்த பட்டர்ஃப்ளைன்றத தண்ணி நல்லா வந்து பூமி இழுக்கிற மாதிரி இது பண்ணும் அப்போ கொடுக்கலாம்.
1: இப்போ 4 நாட்களுக்கு ஒரு தரம் தண்ணி கொடுக்குறீங்க. அதே மாதிரி மழைக்காலங்களில் தண்ணி பாய்ச்ச வேண்டிய சூழல் ஏற்படுமா, இல்லை மழை நீரே போதுமானதா?
0: மழை டைமில் மழை நீரே போதும். நம்ம தோட்டத்துக்குன்னு தண்ணியே அடித்தது கிடையாது. மழை இதே வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு இன்னும் கிழங்குகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் காய வச்சு செடிங்கள்லாம் காய வச்சு தண்ணி அடித்தா தான் நல்லா வெள்ளமாகும். ரொம்ப வந்துட்டு மழை பெஞ்சுனா வெள்ளம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பெருகாது. கிழங்கும் வந்துட்டு சைஸ் கொடுக்கணும், பெரும் சைஸாக வராது, எல்லாம் பொதியாயிரும்.
1: இப்போ கிழங்கு வந்து விதை வச்சு ஒரு 20 நாட்களுக்குள்ள முளைப்பு வருதுன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இந்த 20 நாட்கள்லேருந்து அது அறுவடை வரைக்கும் என்னென்ன மாதிரியான பூச்சி தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுது?
0: பூச்சி மருந்து அடிப்போம். கருப்பூச்சி ஒன்று இருக்குது, அது கட் பண்ணிடும். அதுக்கு அடிச்சுட்டு இருப்போம். அப்படி அப்படியே வேணுன்ற மருந்து தொடர்ந்து அடிச்சுப்போம். மழை டைமில் மட்டும் அதுக்கு சிக்குக்கு ஏகப்பட்ட மருந்து அடிக்க வேண்டி வரும். அதாவது வந்து வெயில் டைமில் வந்து நம்ம விவசாயத்துக்கு கொஞ்சம் செலவுனா மழை டைம் அதிகமாக செலவாகுது, நம்மளுக்கு மருந்து யூஸ் ஆகுது. வெயில் டைமில் 1000 ரூபாய்க்கு மருந்து அடிக்கிறோன்னா மழை டைமில் 5000 ரூபாய்க்கு அடிக்க வேண்டி வரும். ஒரு ஏக்கராக்கு நம்ம 2000 ரூபாய்க்கு அடிக்கிறோன்னா 5000 ரூபா 10000 ஆகும் ஒரு ஏக்கருக்கு. மழை டைமில் அது சீக்கு வந்துட்டு தாங்காது, சீக்கிரமாகவே அந்த செடி கருகிரும்.
1: அப்போ ஒவ்வொரு ரகத்துக்கும் அந்த அறுவடை காலங்கள் வேறுபடுதா?
0: இல்லை, வேறுபடுறது எந்த கிழங்குக்கும் வேறுபடுறதில்ல. எல்லாம் நாங்கள் கரெக்டான டைம் 3.5 மாதம் 90-100-110 நாள் கிழங்கு எடுக்கலாம். நம்மளுக்கு விதைக்கு வேணும் நல்லா முத்தணும்னா 4 மாதம் கரெக்டாக 120 நாளில் வந்துட்டு அறுவடைக்கு ரெடி ஆகிக்கும்.
1: இப்போ கிழங்கு விதவிச்சதுக்கு அப்புறமா அது வந்து அந்த அறுவடை காலத்தில் நல்லா பெருகி வரணுன்றக்காக என்ன வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுறீங்க?
0: பெருகி வரணுன்றக்கு அதுக்கெல்லாம் ஊறுற மருந்து இருக்குது. அந்த ஊறுற கிழங்கு ஊறுறக்கு அதுக்கெல்லாம் அடிப்போம். அந்த காலத்தில் இந்த அளவுக்கு மருந்தே அடிக்க மாட்டோம், மருந்தே அடிக்க மாட்டோம், ஓரளவுக்கு தான் அடிப்போம். இந்த எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் விவசாயம் பண்ணதுலேருந்து ஊறுறக்கு மட்டும் ஒரு மருந்து இருக்கும், அந்த 3 மாதம் கழிச்சோன்னா அடிப்போம். அதை தவிர்த்து வேறு எதுவும் நாங்கள் அடித்தது கிடையாது. இப்போ வந்து

0: சீக்கானவன் போனா மருந்து கடையில குடுக்கற மருந்தெல்லாம் வாங்கி அடிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா காப்பாத்தணும் நாங்க. ஆனா செலவு ஜாஸ்தி, கிழங்கு போடுறதுல செலவு அதிகம்.
1: இப்ப அறுவடைக்கு அப்புறமா அந்த கிழங்கு வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு லாபகரமான பயிரா இருந்திருக்கு. இந்த சீசன்ல கிழங்கு விவசாயம் பண்ணும்பொழுது லாபகரமா இருக்கு அப்படின்னு எந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை சொல்லுவீங்க?
0: நம்ம எதிர்பார்க்க முடியாது, அந்த மாதிரி சொல்ல முடியாது. வெள்ளாமை நல்லா இருந்து விலை வித்தா நம்ம லாபம், நல்லா லாபம் கிடைக்கும். நம்ம செலவு பண்ண காசெல்லாம் நம்ம இது பண்ணி பெருசா லாபம் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. இதுதான் குறிப்பிட்ட லாபம் சம்பாதிக்க முடியும். விலை விற்கலன்னா ஒரு ஏக்கரா போட்டோமோ நம்மளுக்கு லாஸ் தான் வரும்.
1: இப்போ கிழங்கு விவசாயத்தில் ஈடுபடுற ஒரு விவசாயி ஒரு ஏக்கரா அளவுக்கு விவசாயம் செய்யப்படுது, அதுக்கு எப்பேர் ஏற்பட்ட விதை தேவையோ இல்லை செலவினங்களோ இருக்கு?
0: எவ்வளோ விதை வேணும்னு ஒரு ஏக்கரா போடணும்னா நல்லா ஒரு மாதிரி சைஸ், ஒரு நார்மல் சைஸ் போட்டால் ஒரு 10 துண்டுலையும் போடலாம், 15 துண்டுலையும் போடலாம். ஒரு மூட்டை காடுக்கு வந்துட்டு 2 துண்டு கிழங்கு பிடிக்கும். அப்போன்னா 20 துண்டு கிழங்கு, 45 கிலோ ஒரு பை, 45 கிலோ தான் அப்படின்னுக்குள்ள வந்து நம்மளுக்கு ஒரு மூட்டை காடுக்கு வந்து 90 கிலோ கிழங்கு தேவைப்படும்.
1: இப்போ அடுத்ததாக வந்து இந்த முள்ளங்கி சாகுபடி, இதனுடைய சாகுபடி முறை நீங்கள் விவசாயம் பண்ணும்போது எப்படி இருக்கு?
0: முள்ளங்கி சாகுபடி வருஷம் வருஷம் போடுவோம், வருஷம் வருஷம் ஒரு போகம் வந்துட்டு முள்ளங்கி தவறாம போடுவோம்.
1: இப்போ முள்ளங்கி சாகுபடி செய்யும்போது நீங்கள் வருஷம் வருஷமாக செய்யறதா சொல்றீங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எப்படி அந்த கால சூழ்நிலை மாறுபட்டுருக்கு முள்ளங்கி சாகுபடி?
0: முள்ளங்கி சாகுபடிக்கு அப்படின்னுக்குள்ள வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த பருவம் பார்த்து போடுவோம், பருவம் பார்த்து போடுவோம். அந்த ரேட்டு கிடைக்கிற டைம் தான் போடுவோம், எல்லா டைமும் போட மாட்டோம்.
1: இப்போ அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து முள்ளங்கி எல்லாமே வந்து நாட்டு முள்ளங்கி விதைகள் இருந்தது. இப்போ எல்லாமே ஹைப்ரிட் முள்ளங்கி விதைகள் தான் இருக்குதா, இல்லை இப்போவும் நாட்டு விதைகள் விவசாய முறையை நீங்கள் பின்பற்றுறீங்க?
0: நான் இப்போ வந்து நம்ம அப்பத்து விதையை வந்துட்டு நம்ம இது பண்ணுறதில்ல, இப்போ வந்து ஹைப்ரிட் விதைங்க தான். அப்போ நான் வந்து நம்ம விவசாயம் நம்ம பண்ணக்குள்ளேயே வந்துட்டு அந்த முள்ளங்கி நட்டு வச்சோம் விதை பண்ணிடுவோம். இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல, அந்த ரிஸ்க் எடுக்கிறதில்ல, அதை எடுக்கிறதில்ல, கடையில் வாங்கிட்டு வந்து போட்டுற வேண்டியதான்.
1: ஆனா இப்ப வரைக்கும் விவசாயத்துல இப்பவும் நாட்டு முள்ளங்கி விதைகள்
0: இருக்குது இருக்குது இருக்குது அழியில நஞ்சநாடு கப்பத்தர இந்த மாதிரி சைட்ல எல்லாம் வந்துட்டு அதை விதைய அதை விதையை பண்றதுக்குன்னு இருக்காங்க இருக்காங்க.
1: இந்த முள்ளங்கி விதைய வந்து எப்படி உற்பத்தி பண்றது?
0: முள்ளங்கி விதைய வந்து எப்படின்னா நல்லா முள்ளங்கி வந்துட்டு நல்லா சைஸ் முள்ளங்கி நல்லா இருக்குன்னா அதை எடுத்து கட் பண்ணி நல்லா சைஸ் இருக்குன்னு வையே எடுத்து கட் பண்ணி நம்ம நட்டு தூரம் கொஞ்சம் நட்டு வச்சுட்டோமா அதனால அதுக்காக வந்துட்டு இந்த குருவிங்கெல்லாம் கொஞ்சம் விதை வந்துச்சுன்னா சாப்பிட்ருவோம். அதெல்லாம் நம்ம பக்குவமாக பார்த்து விதை பண்ணிடலாம் பண்ணிடலாம்.
1: அதாவது முத்தி போன முள்ளங்கி,
0: முத்தி போன முள்ளங்கிலேருந்து தான் எடுத்து வந்துட்டு நம்ம வைக்கணும். வச்சு வந்துட்டு அது கரெக்டாக பார்த்தோமா இந்த குருவிங்க குருவிங்களெல்லாம் வந்துட்டு இது பண்ணி பார்த்தோமா அதில் விதை வந்து நம்ம பண்ணலாம், நம்மளே பண்ணலாம் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம்.
1: அதுவே முள்ளங்கி விதை
0: பண்ணலாம், நம்ம பண்ணலாம்.
1: முள்ளங்கியை முதல் முதல்ல நீங்கள் நடவு செய்யறதுக்கு அந்த நிலப்பரப்பை எப்படி தயார்படுத்துவீங்க?
0: முதல்ல இந்த மாதிரி முள்ளெல்லாம் போடுவோம், முள்ளெல்லாம் போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வந்துட்டு பேடு எல்லாம் இது பண்ணி எருவு போட்டு விதையை தெளிச்சு விட்டு கொத்தில் வந்துட்டு ஆடிடுவோம். ஆடிட்டு அதை முளைப்பிச்சு வரக்குள்ள ஒரு மருந்து அடிப்போம், பூச்சி மருந்து. அதுக்கப்புறம் மழைகள பெய்யலன்னா ஒரு தண்ணி கொடுத்தோமா அது ஒரு 60 நாள் 70 நாள் வந்துட்டு 60 நாள் கணக்கு அவ்வளோதான், முள்ளங்கி சாகுபடி பண்ணிடலாம்
1: பண்ணிடலாம். இப்போ முள்ளங்கியை நீங்கள் விதை தூவும் பொழுது எப்படி ஒரு குத்து மதிப்பாக தூவுவீங்களா இல்லை அதுக்குன்னு ஒரு இடைப்பட்ட இடைவெளிகள் எதுவும்
0: அப்படி இல்லை, கொஞ்சம் மணல் மிக்ஸ் பண்ணிக்குவோம், மணலும் மண்ணும் அதில் மிக்ஸ் பண்ணி தெளிக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த இதை வந்துட்டு கரெக்டாக முள்ளங்கி விதைங்க கரெக்டாக விழுகும்.
1: விதை கூட மணல் மிக்ஸ் பண்ணி
0: மிக்ஸ் பண்ணிக்குவோம்.
1: இப்போ முள்ளங்கி வந்து இப்படி நடவு செஞ்சதுக்கப்புறமா நாட்டுக்கு முள்ளங்கி விதையை தூணதுக்கப்புறமா எத்தனை நாட்களில் அது பயிராக முளைச்சி மேலே வரும்?
0: 8 நாள் ஈரம் இருந்துச்சுன்னா 8 நாளில் வந்துடும், 8 நாள் அவ்வளோதான் பயிராக மேலே வந்துடும்.
1: இப்போ முள்ளங்கியில் 2 ரகம் இருக்கு இல்லையா, சாதாரண அந்த சிகப்பு முள்ளங்கியும் இருக்குது வெள்ளை முள்ளங்கியும் இருக்குது, இதுக்கு ஒரு வேறுபாடு என்னன்னு நினைக்கிறீங்க?
0: வேறுபாடு அப்படின்னா வந்துட்டு சிவப்பு முள்ளங்கி நல்லா விரும்புவாங்க மக்கள், இப்பெல்லாம் வந்துட்டு யாரும் அந்த முள்ளங்கி விரும்புறதில்ல, எல்லா வெள்ளை முள்ளங்கி தான் விரும்புகிறாங்க. மெயினாக வந்து பார்க்க போனால் சிவப்பு முள்ளங்கி தான், சிவப்பு முள்ளங்கி ஏதோ இடத்துல தான் சாகுபடி பண்ணுறாங்க, மிச்சம்லாம் வெள்ளை முள்ளங்கி தான். நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம சிவப்பு முள்ளங்கி விதை கிடைக்கிறதில்ல.
1: இப்போ அது 8 நாட்களில் வந்து முளைச்சி அது மேலே வருதுன்னு சொன்னீங்க, அது எத்தனை நாட்களுக்கு அப்புறமா வந்து நீங்கள் தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு?
0: மழை இல்லைன்னா மழை இல்லை நான் வந்துட்டு வந்துச்சுன்னா ஒரு பூச்சி மருந்து அடிச்சுட்டு, பூச்சி மருந்து ஒரு மருந்து தான், பூச்சி கடிக்காத இருக்கு, அது கடிக்காத இருக்க ஒரு பூச்சி மருந்து அடிப்போம் அதோட சரி.
1: இப்போ முள்ளங்கி சாகுபடிக்கு நிறைய தண்ணீர் தேவை இருக்கா இல்லை குறைஞ்சபட்ச தண்ணீர்?
0: குறைஞ்சபட்ச தண்ணி போதும் அந்த சாகுபடிக்கு, லைட்டாக தண்ணி இருந்தாலும் போதும், ஜாஸ்தி தண்ணியே தேவையில்லை. வேற எந்த இதுக்கு இதுக்காகனாலும் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி தேவைப்படும், இது தண்ணியே ஜாஸ்தி தேவைப்படாது.
1: முள்ளங்கி அதுக்கான உரங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க, நாட்டு உரங்களா இல்லை அதுக்குன்னு செயற்கை உரங்கள் இருக்கா?
0: நாட்டு உரங்கள் மட்டும் தான் போடுவோம், வேற எந்த உரமும் போட மாட்டோம், அதுக்கு முள்ளங்கி அது மட்டும் தான் தானம், அது மட்டும்தான், வேற எந்த உரமும் பயன்படுத்த மாட்டோம் முள்ளங்கி, அவ்வளோதான்.
1: இப்போ சுமாராக ஒரு ஏக்கர் அளவுக்கு எவ்வளோ முள்ளங்கிகள் வரைக்கும் பயிரிடலாம், அதாவது எவ்வளோ நாட்டுக்கள், அதாவது எவ்வளோ ஒரு

0: அளவுக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் உங்களுக்கு முள்ளங்கியில?
1: ரேட்டு விற்கிற மாதிரிப்பா, ரேட்டு ஒரு டைமில் வந்துட்டு 10 ரூபா 15 ரூபா இப்படி எல்லாம் விற்கும். டைமுக்கு வந்துட்டு ஒரு 50 கிலோ எடுத்துகிட்டு போகிறோமா 200 ரூபா தான் போகும். ஆ, அதுதான் கணக்கு. ஒரு டைம் அந்த ரேட்டு போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மூட்டை 50 கிலோ எடுத்துகிட்டு போகிறோன்னா ஒரு 750 ரூபா 800 ரூபா இந்த கணக்கில் கிடைக்கும். முள்ளங்கியில் காசு இல்லையா, இவ்வளோ தான் போகும். அது செலவு கம்மி.
0: முள்ளங்கி சாகுபடியை எடுத்துக்கும் பொழுது அதோடைய செலவு கம்மின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி பராமரிப்பு, முள்ளங்கிக்கு போதுமான அளவு பராமரிப்பு தேவையா, இல்லை மற்ற பயிர்களை காட்டிலும் இதுக்கு குறைந்த பராமரிப்பு போதும்?
1: இந்த பராமரிப்பு போதும், மற்ற பயிர் மாதிரி வந்துட்டு இதுக்கு ஜாஸ்தி பராமரிப்பே கிடையாது. குறைஞ்ச இதுதான் முள்ளங்கிக்கு. முள்ளங்கிக்கு அது தான் தரணாப்சின் இருக்கும், அதுக்கும் அதுதான், ரெண்டும் ஒரே மாதிரி தான்.
0: இப்போ நாட்டு உரங்கள், அதாவது மாட்டு சாணி பயன்படுத்துறத சொன்னீங்க, அதே மாதிரியான உரங்கள் மாற்று உரங்கள் வேற என்னென்னலாம் பயன்படுத்தலாம் முள்ளங்கிக்கு?
1: முள்ளங்கிக்கு நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பயன்படுத்துறது அது ஒன்று தான், வேற எந்த உரம் போடுறதில்ல.
0: இல்லை சிலருக்கு வந்து நாட்டு உரங்கள் கிடைக்காத பட்சத்தில் வேற என்ன உரங்கள் பயன்படுத்தலாம்?
1: வேற வந்து அது கடையில் எருவு வாங்கி போடலாம், கடை எருவு வாங்கி போடலாம், கிடைக்காது அதை வாங்கி போடலாம், கடையில் அது விற்கும் அந்த எருவு வாங்கி போடலாம்.
0: இப்போ முள்ளங்கி வந்து முளைச்சி 8 நாட்கள்ல மேலே வருது, அது ஒரு முழு பயிராக அறுவடைக்கு தயாராகிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும்?
1: 60 நாள். 60 நாள் அவ்வளோதான்.
0: முள்ளங்கி தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்னவா இருக்குது, நோய்கள் அல்லது பூச்சிகள் என்னென்னா
1: இருக்குது? பூச்சி மட்டும்தான் கிடைக்கும், வேற எந்த நோயும் தாக்காதது எதுவுமே இல்லை. நாங்கள் போட்ட வரைக்கும் எந்த நோயும் அந்த முள்ளங்கி தாக்கினதில்லை. பூச்சி கிடைச்சாதான் கிடைச்ச மாதிரி, வேற எதுவும் இல்லை.
0: அது பூச்சி கடையின் பொழுது அது என்னென்ன மாதிரியான பூச்சிகள் ரகங்கள் அது வந்து முள்ளங்கியை தாக்குது?
1: முள்ளங்கியை தாக்குறது ஒரு கருப்பு பூச்சி இருக்கும், அது ஒன்று தான் அதை வாங்கிட்டு கடிச்சிரும், அதுதான் கிடைக்கும், வேற எந்த பூச்சி இதை வந்து கிடைக்காது.
0: இவ்வளவு நேரம் உங்களுடைய விவசாய அனுபவத்தில் நீங்கள் பயிர் செஞ்ச சாகுபடியான உருளைக்கிழங்கு மற்றும் முள்ளங்கி வகைகளை எப்படி சாகுபடி செய்கிறீங்க அப்படின்றத நம்ம நேர்களோட ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆல் இண்டியா ரேடியோ சார்பாக உங்களுக்கு நன்றி.
2: நேர்கள் இதுவரை தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து விவசாயி ஆனந்தன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எம் திவாகர்.
3: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக தகவல் களஞ்சியம்.
1: திமிங்கலங்கள் பற்றி நாம் சில வினோத தகவல்களை தெரிந்து கொள்வோம். திமிங்கலம் நீரில் வாழும் பாலூட்டி இனத்தை சேர்ந்த ஒரு விலங்காகும். இதன் ஒரு வகையான நீலத் திமிங்கலமே உலகின் மிகப்பெரிய பாலூட்டி என்று கருதப்படுகிறது. திமிங்கலங்கள் வெப்பரத்த பிராணிகளாகும். திமிங்கலத்தில் 75 மேற்பட்ட வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் தனித்தனி குணாதிசயங்களை பெற்று விளங்குகின்றன. கருப்பு, வெள்ளை, நீலம் மற்றும் பல வண்ணங்களிலும் 24 மீட்டர் நீளம் முதல் 1.25 மீட்டருக்கு குறைவான நீளம் வரையும் உப்பு நீர் மற்றும் நன்னீரிலும் வாழக்கூடியதாகவும் உலகிலுள்ள எல்லா கடல்களிலும் மற்றும் சில வகைகள் சீனாவின் மிகப்பெரிய ஆறான யாங்ஜிடிலும் மற்றும் இந்தியாவின் கங்கை ஆற்றிலும் வாழக்கூடியதாகவும் காணப்படுகிறது. 10 முதல் 16 மாத கால அளவில் வித்தியாசமான கர்ப்ப காலங்களை உள்ளடக்கியதாகவும் விளங்குகிறது. மனிதனின் மூளையை காட்டிலும் அளவில் நிறைய மரிய மூளையுடைய பாலூட்டிகள் 2 தான். ஒன்று யானை, மற்றது திமிங்கலத்தினுடைய மூளையாகும். திமிங்கல வகைகளில் மிக அதிக கர்ப்ப காலமான 16 மாத கர்ப்ப காலம் இதனுடையதாகும். இவை 60 முதல் 70 வருடம் உயிர் வாழக்கூடியது. கடல்வாழ் உயிரினங்களின் ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த வகை மீன்களை திமிங்கலங்களை இருபெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று, பற்கள் உள்ளவை, வாயின் இரு புறங்களிலும் வலிமையான தாடைகளுடன் கூடிய பற்கள் உடையவை. மற்றது பற்கள் அற்றவை அல்லது பலீன் என்ற அமைப்பை பெற்ற பலீன் திமிங்கலங்கள். பற்கள் உள்ள வகைகளில் ஸ்பெம்வேல், பீக்ட் பெலுகா, டால்பின் மற்றும் போர்பைசஸ் போன்ற வகைகளும், பற்கள் அற்றவைகளில் ராக்வில்ஸ், கிரேவேல்ஸ், ரைட்வேல்ஸ் என்ற 3 வகைகளும் இருக்கின்றன. பொதுவாக எல்லா பாலூட்டிகளுக்கும் இருக்கக்கூடிய பித்தப்பை மற்றும் குடல் வாழ்வு போன்ற உள் உறுப்புகள் இல்லாத அமைப்புகள் விதிவிலக்கான அம்சமாக திகழ்கிறது. இந்த உலகில் வாழக்கூடிய உயிரினங்களில் மிகப்பெரியதும் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட டைனோசர்களின் எலும்புக்கூடுகளில் மிகப்பெரிய அளவினை ஒத்த உடல் அளவையும் பெற்று பல சிறப்பு அம்சங்களுடன் இந்த வகை திமிங்கல மீன்கள் விளங்குகின்றன. உலகிலேயே அதிக சத்தம் போடக்கூடிய உயிரினம் திமிங்கலம்தான். ப்ளூ வேல்களுக்கு உள்ள மற்றொரு தனிச்சிறப்பு என்னவென்றால், இவை தண்ணீருக்கு அடியில் எழுப்பும் 150 மேலான டெசிபலை கொண்ட எந்த ஒரு உயிரினங்களையும் மிகைத்த ஒரு ஒளி ஒரு ஜெட் விமானம் கிளம்பும் போது ஏற்படுத்தும் சத்தத்தை காட்டிலும் கூடுதலாகும். தண்ணீரின் அடியில் கடக்கும் தொலைவு 1000 கிலோமீட்டருக்கும் மேலாகும். இவை தங்கள் தலையின் மேற்பரப்பில் அமைந்த சுவாச குழாய் மூலம் தண்ணீரை 9 மீட்டர் உயரம் வரை நீர்க்கம்பம் போல பீச்சி அடிக்கின்றன. இவ்வாறு மிகுந்த சப்தத்துடன் கூடிய இந்த நிகழ்ச்சியும் திமிங்கலங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் சாதனமாக பயன்படுத்துவதாக விஞ்ஞானிகளால் நம்பப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இவை சத்தம் எழுப்பும் போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக தொலைதூர கூட்டத்தின் திமிங்கலங்கள் சப்தம் இடுவதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். நாம் எல்லோருக்கும் இதுநாள் வரை மீன்கள் என்றால் நீரில் மட்டும்தான் வாழும் என்று தெரியும். உலகத்திலேயே எந்த ஒரு உயிருக்கும் இல்லாத வினோத சுவாச அமைப்பை கொண்டு இருக்கின்றன திமிங்கலங்கள். இவைகள் தண்ணீருக்கடியில் தங்கள் செவில்கள் மூலம் ஆக்சிஜனை கிரகிக்கும் அமைப்பை பெற்றுள்ளவை. ஆனால் திமிங்கலங்கள் வெப்பரத்த பிராணியாகும். இவைகளின் உடல் வெப்பநிலை மனிதனைப் போன்றே 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். இவைகள் மற்ற பாலூட்டிகளைப் போன்றே நுரையீரல் அமைப்பை பெற்று விளங்குவதால் தங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை தண்ணீரின் மேற்பரப்பில் வந்துதான் பெற்றுக் கொள்கின்றன. திமிங்கலம் மிக வித்தியாசமான சில தகவமைப்புகளை பெற்று விளங்குகிறது. தன் வாழ்நாள் முழுவதும் தண்ணீரிலேயே கழிக்கக்கூடிய ஒரே பாலூட்டி திமிங்கலம் ஒன்றுதான். மேலும் 4000 பாலூட்டி இனங்களில் மீன்களை ஒத்த உடல் அமைப்பை பெற்ற நடக்கக்கூடிய வகையில் கால்கள் அமைப்பை பெறாத ஒரே உயிரினமும் திமிங்கலம் ஒன்றுதான். இதுவும் விதிவிலக்கான அம்சமாகும். மேற்பரப்பில் அமைந்துள்ள ப்ளோஹோல் என்ற சுவாச குழாய் அமைப்பு நுரையீரலுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளதாகவும், மற்ற பாலூட்டிகளைப் போன்று தொண்டையின் மூலம் சுவாசம் செல்ல வேண்டிய அமைப்பு இல்லாததனாலும் ஒரே நேரத்தில் இவைகளினால் உண்ணவும் சுவாசிக்கவும் இயலுகிறது. இதுவரை நாம் அறிந்த உயிரினங்களும் அதிகபட்சமாக ஒருமுறை சுவாசித்தால் 10 முதல் 15 வரை சுவாசிக்காமல் இருக்க முடியும். அதிலும் மனிதர்களை சொல்லவே வேண்டாம், மிகவும் குறைவான சுவாசம் தாங்கும் திறமையுடையவர்கள். ஆனால் ஒருமுறை சுவாசித்து 80 வரை சுவாசிக்காமல் இருக்கும் ஒரு உயிரினத்தை பார்த்திருக்கிறீர்களா? திமிங்கலங்களின் அரிய திறமைகளில் அதுவும் ஒன்றாம். இவை ஒருமுறை சுவாசித்த பின்னர் 80 வரை தண்ணீரனடியில் இவைகளினால் தாக்குப்பிடிக்க இயலுகிறது. இவற்றின் உடல் அளவிடற்கரிய கடல் நீரின் அழுத்தத்தை தாங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இவை தங்கள் இறையை தேடி கடலின் ஆழத்திற்கு செல்லும் தூரம் எந்த பாலூட்டிகளாலும் அடைய முடியாத ஒரு இலக்காகும். 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் முதல் 2000 மீட்டர் 2 கிலோமீட்டர் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது. ஆழ்கடலின் வெளிச்சம் அறவே இல்லாத அடர்ந்த இருளில் இறையை பிடிக்க பயன்படுத்தும் உத்தி எதிரொலி இதன் மூலம் இறையின் இருப்பிடத்தை துல்லியமாக அறிந்து கொள்ளும் முறையாகும். இவைகள் சராசரியாக ஒரு நாளைக்கு 1500 கிலோ வரை உணவை உட்கொள்கின்றன.

0: இதன் முக்கிய உணவான 10 மீட்டர் நீளமுள்ள கயன் ஸ்குவிட் பிடித்து உண்ணும்பொழுது சில சமயம் இவைகளுக்கிடையே சண்டை ஏற்பட்டு உடலில் மிக ஆழமான வெட்டுக்காயத்தை ஏற்படுத்தி வருகிறது. இருப்பினும் கூட முடிவில் அவற்றை கபலீகரம் செய்ய இவை தவறுவதில்லை.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 முதல் 9 மணி வரை நினைத்தாலே இனிக்கும்.
1: கேட்க தவறாதீர்கள். சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தவேக அரசு என்ன செய்யப் போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது.

ஆகாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோ மொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும், இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், எந்த ஒரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர், நிலம், வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்விக் கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருதுமொழி மேம்பாட்டு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுதொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ருமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா. அதாவது இரவு நேரம் என்றாலே நமக்கு நாமே கொடுத்துக்கக்கூடிய, நம்மோடு நாம் பேசக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் நினைவுகளோடு உங்கள் நினைவுகள் அசை போட இசையால் இணைவோம் இந்த நிகழ்ச்சியில். ஸோ இந்த நினைத்தால இணைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப் வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் கேட்டு ரசிக்கலாம். உள்ளூர் நேயர்கள் 9344-1001-1 என்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேயர்கள் 9342-1001-1 என்ற இந்த நேருக்கும், புதிய நேயர்கள் அறிமுக நேயர்கள் 8300-0019-1018 என்ற இந்த எண்ணை பயன்படுத்தலாம். மற்றும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இன்றைய நாளில் மற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அன்பு நேயர்கள் மற்ற புதிய நேயர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படாத மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிக்கணும் அப்படின்ற அன்பான வேண்டுகோளோட

0: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 8:11:07 ஆச்சு. நினைத்தால இன்னைக்கும் நிகழ்ச்சியில நாம் இணைந்திருக்கிறோம். நம்ம கூட இணைய போற முதல் அன்பு அழைப்பாளர் யார் எங்கதுன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: கோகிலா போத்தீங்களா?
0: எப்படி இருக்கிறீங்க கோகிலா?
1: நல்லா இருக்கோம்,
0: நலமாக இருக்கிறோம். எப்படி இருக்கு கோத்தகிரி இந்த நேரத்துல? குளிராகவும் இருக்கு,
1: மேகமூட்டமா இருக்கு.
0: சரி,
1: மலைகளின் ராணி வந்து நீரகின் மலை, மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானலா இருக்கு.

0: சரி.
1: இது வந்து டீ தேநீர்னு தேயிலை நல்ல விளையும்.
0: இது மலைகளின்
1: இந்த
0: ராணியா இருக்கு.
1: தேநீர் வந்து மலைகள் ராணிதான்
0: ஆமாம்.
1: நீலகிரி மலை. அது வந்து டீ வந்து நண்பனோட நட்புக்கு, உறவுகளோட மேன்மைக்கு, விழாக்களோட உபசரிப்புக்கு, துயரத்தின் எழுச்சிக்கு, ஊக்கத்தின் உந்து சக்திக்கு,
0: புத்துணர்ச்சிக்கு.
1: பசியின் திணிக்கு, குளிர்ச்சியின் இதத்திற்கு, துன்பத்தின் இன்பத்திற்கு,
0: அடடடா,
1: பிரிவின் தேர்தலுக்கு,
0: ஆஹா, கவிதை
1: உற்சாக வளர்ச்சிக்கு,
0: கவிதை
1: மன
0: கவிதை.
1: இறுக்க தளர்வுக்கு, மகிழ்ச்சியான தருணத்திற்கு,
0: சரிங்க சரி சரி சரி.
1: பணிவு விலையின் மகிமைக்கு,
0: சரிங்க, அப்படியே சொல்லிட்டே
1: எல்லாத்துக்கும்
0: போகலாம்னு
1: இலை
0: நினைக்கிறேன். நிறைய
1: கிடையாது.
0: விஷயங்கள் இருக்கு டீயை பற்றி. இல்லை, ஓகே, அற்புதம். என்ன பாடல் நிகழ்ச்சியில்?
1: எனக்கு இந்த இது நீலகிரி மலை ஓரத்துல ஒரு செப்பந்தி மொட்டு.
0: ஓகே, தேநீரோட செவ்வந்தி மொட்டும். ஓகே, கேளுங்க ரசிங்க. நன்றி, அழைத்தமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. பாடல் வருது, கேட்போம். நம்ம அண்ணாச்சி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இணைந்து பாடியது தேவாவினி செமிட்டில், ஊட்டி FM 101.8 ஸ்டேடியம்.

0: மயிலிறகாய் மனதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு. வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:18 ஆயாச்சு. அதாவது நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது, அதோடு சேர்ந்து பாடல்கள் என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது அது அப்படி கம்ப்ளீட்லி சொல்லி விவரிக்கவே முடியாதுங்க. நிறைய பேருக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சில பாடல்கள் கேட்கும்போது அவங்களுடைய பயண ஞாபகங்கள் வரும், அல்லது அவங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரி ஞாபகம் வரும். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம அசோசியேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதை விருப்ப பாடலாக குறிப்பாக இந்த நைட் டைமில் இந்த மாதிரி நினைத்தாலே இனிக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கேட்கும்போது அதனுடைய சுவை வந்து என்ன சொல்றது, சொல்லவே சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வரிசையில நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: வெள்ளம் வந்து பள்ளத்தை தேடுமாம், உள்ளம் வந்து உண்மையை தேடுமாம். அது மாதிரி எங்களுடைய இந்த இரவு நேரத்துல மன இதயத்தில் இந்த உதகை பண்பலையுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டி நாங்க காத்துட்டு இருக்கிறோம். மஞ்சூர் சிவகுமார் சார்.
0: ஆஹா, காத்திருந்த கண்களேன்னு ஒரு பாட்டு இருக்கு படத்துல, அது மாதிரி காத்திருந்து பாடல் கேட்பதும் ஒரு சுகம்.
1: ஆமா, எப்படின்னா இது இப்ப எங்க வாழ்க்கையோட ஒன்றி போயிடுச்சு. முதல்ல எல்லாம் 8:00 to 8:30 நாங்க கடை சாத்துவோம், நாங்க ஒரு பெட்டி கடை.
0: சரி,
1: ஆனா இப்ப இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 8:00 to 9:00 வரைக்கும் 8 to 9:00 வரைக்கும் வியாபாரம் பண்றேன்.
0: அபாரம்.
1: நிகழ்ச்சி முடிச்சோடனே 9:00 நீங்க நிகழ்ச்சியை முடிக்கும் போது நாங்களும் கடை சாத்திரக்கு எடுத்து வைப்போம். 9
0: சரி, அதாவது வீட்டுல இருக்கங்கம்மா நாளைக்கு ஏதாவது வேணுமான்னு, டிஃபனுக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி சொன்னா அவங்க எஃப்எம் போட்டு, இல்லப்பா உங்க நிகழ்ச்சி இருக்கனால அவரு இருப்பாருன்னு நினைக்கிறேன், நீ ஓடிட்டு போயிட்டு
1: வா. அதுல இன்னொன்னு என்னன்னா, பொண்ணு கீழே +2 படிக்கிறதுனால படிச்சுட்டு இருப்பா வீட்டுல.
0: சரி சரி,
1: அப்ப நம்ம அவளையும் தொந்தரவு பண்ண கூடாது, கடையிலேயே போய் வியாபாரத்தையும் பாக்குறோம், பாட்டும் கேட்டுக்கிறோம்.
0: சூப்பர் சூப்பருங்க. ஓகே, என்ன பாடலுங்க நிகழ்ச்சியில?
1: எனக்கு இந்த பூந்தோட்ட காவல்காரன் 3 சிந்திய வெண்மணி சித்தியில் முத்தாச்சு கண்ணம்மா, என் மனைவி வித்யாக்காவுக்கு.
0: ஓ, டெடிகேஷன் பண்றீங்க.
1: ஆமா சார், ஆமா சார்.
0: சரி சரி சரி, இரவு நேரத்தில் ஒரு அருமையான பாடல் கேட்போம், ரசிப்போம். ஸ்டே டியூன்.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றிங்க. கே ஜே எஸ் தாஸ், பி சுஷிலா அவருடைய குரல்ல, இளையராஜாவோட இசையமைப்புல, கங்கா அமரனோட அற்புதமான பாடல் வரிகள்ல பாடல் கேட்டு ரசிக்க போறோம். கேளுங்கள்.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நேர்களின் இனிய ரசனையாய் அப்படின்னு தான் சொல்லணும். அற்புதமான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலுக்காக வந்திருக்கும் நேயர், வருக வணக்கம்.
2: ஐயா இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து?
2: நான் ஈரோடு சூரமட்டி வளர்த்து இலங்கை பேசுறேங்க ஐயா.
1: எப்படி இருக்கிறீங்க
2: ஐயா? நல்லா இருக்கிறீங்க ஐயா? நினைத்தாலே இனிக்குது ஐயா.
1: நினைத்தாலே இனிக்குது, தித்திப்பா இருக்குது.
2: தித்திப்பா இருக்குதுங்க.
1: சரி சரி சரி.
2: அதனாலதான் ஐயா சக்கரால கூட ஏறி போச்சு.
1: நல்ல ஒரு நைஸ் ஜோக்குங்க. ஓகே சொல்லுங்க.
2: அதனால வந்து இப்ப வந்து இந்த நிகழ்ச்சியை கொடுக்கறதுக்கு நாங்க நன்றியை சொல்லிடுறோம்.
1: நிச்சயமாங்க.
2: படத்தை பாத்தீங்கன்னா எங்க சின்ன ரசங்க, அதுல வந்து எல்லா பாடலுமே நல்லா இருக்கும்.
1: ஆமாங்க,
2: பாடல் இப்படி வேணும் அப்படி வேணும் ரசிப்பாருங்க. ஆனா அவரு கூட ஒரு படத்துல
1: நடிச்சிருக்கிறேன். எந்த படம்?
2: துணை முதல்வர் படத்துல.
1: சரி சரி. இதுக்கு முன்னாடி பதிவிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தகவல், அப்படிதானே?
2: ஆமா ஆமா.
1: என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட நிகழ்ச்சியில நீங்க பதிவிட்டு இருக்கீங்க இத பத்தி.
2: வீட்டுக்கு வந்திருக்காரு.
1: ஓ சரி சரி சரி.
2: அதனால எப்பயுமே பெரும்பாலும் அவருடைய பாடல் கேப்பேன் நானு.
1: ஓ ஓகே ஓகே.
2: எங்களுக்கு
1: மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் மனசுல இருக்க இவ்வளவு விஷயங்களை ஷேர் பண்ணி பாடல் கேக்குறது. நன்றிங்க. பாடல் வருது உங்கள் செவிக்கு விருந்தாக. நன்றி. எங்க சின்ன ராசா திரைப்படத்திற்காக பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியது சங்கர் கணேஷோட இசை அமைப்பில்.

மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு. ரொம்ப அற்புதமான பாடல்களை வந்து கேட்டுட்டே இருக்கோம். மனது அசை போடும் நேரம் இசையோடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததாக ஒரு 2-3 பேர் ஒரே பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க. பாம்பே கெஸ்டல் சாந்தகுமார், ஊட்டி மார்க்கெட் SRK ராமகிருஷ்ணன், மஸ்னகுடி சபாபதி மற்றும் TR பஜாஜ் ஸ்ரீனிவாசன் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் 1000 பூக்கள் மலரட்டும் திரைப்படத்திலிருந்து பூமேடையோ பொன்வேணையோ அப்படின்ற இந்த பாடல் வந்து கேட்டிருக்காங்க. இளையராஜாவோட இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S ஜானகி இணைந்து பாடிய பாடல். கேளுங்கள் ரசிகங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நிமிடம் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாளை இணைக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு இணைய போகும் அடுத்த அன்பு அழைப்பாளர், வருக. வணக்கம். வணக்கம் அண்ணன், எப்படி இருக்கீங்க? உற்சாகத்தை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: பாட்டு கொடுங்க சார்.
0: சரிங்க, கேட்டுருவோமா?
1: சரிங்க சார், கேட்கலாம் சார், கேட்கலாம் சார். ரொம்ப நன்றி சார், உங்களோட பேசுறேன்.
0: நன்றிங்க, மிக்க மகிழ்ச்சிங்க தொடர்ந்து நிகழ்ச்சி.
1: நன்றி சார, நன்றி, நன்றி.
0: ஒரு காலத்துல சினிமா திரைப்படத்துல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதாவது வீட்டில் சண்டை நடந்துட்டு இருக்கும், குழந்தை வந்து வெளியே தொட்டில் அழுதுட்டு இருக்கும், கிராமத்தில் சொல்கிறேன். அப்போது ஹீரோ வந்து நடந்து போனார்னு, அவர் தான் ஊர்லேயே நல்லா பாடுவார். அப்போ அவர் வந்து போய் பாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சினாலே, சின்ராஸ் பாட ஆரம்பிச்சிட்டார்லப்பா, இனி அழுற குழந்தையினுடைய அளவு கூட நின்றும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன தான் ஒரே ஒரு ஹீரோ எங்கேருந்தோ பாடினாலும் இந்த மாதிரியான குழந்தையே தூங்கிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இந்த மாதிரியான பாடல்கள் இந்த நேரத்தில் கேட்கும்போது நாள் ஃபுல்லாக பரபரப்பாக ஓடிட்டுருக்கிற நம்ம மைண்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் இசையால் மட்டும்தான் தர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் கேட்க போகிறோம். வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் மற்றும் குழுவினர் பாடியது. இளையராஜாவின் இசைமேட்டில் ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டேடியூன்.

நேரில் 8:44 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில். வானொலி என்பது ஒரு கலை என்றால் அதை கேட்கக்கூடிய நேயர்களாகிய நீங்களும் ஒரு கலைஞர்கள் என்றே சொல்லலாம். காரணம் என்ன, அவ்வளோ அற்புதமான பாடல்கள் வரிசையாக கேட்டிருக்கேன், 45 எப்படி ஓடிச்சு அப்படின்னே வந்து தெரில. அடுத்ததாக வந்து ஒரு நேர் அற்புதமான ஒரு பாடல் கேட்டிருக்காரு சுரேஷ்குமார், மைசூர்லேருந்து ஈரமான ரோஜாவே அப்படின்ற இன்னும் ஒரு அற்புதமான பாடலை சொல்லி அப்படி நிகழ்ச்சி இன்னும் மெருகேற்ற மாதிரியான ஒரு பாடல் கேட்க போகிறோம். கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியது இளையராஜாவோட இசையமைப்பில். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு. ஸ்டே டியூன்.

0: இளமை காலங்கள் திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஈரமான ரோஜாவை அப்படின்னு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். நம்ம கூட இணைப்பில் இணையறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் இடக்காடு.
0: இடக்காடுல இருந்து?
1: இடக்காடு சார்.
0: எப்படி இருக்கீங்க ரங்கநாதன்
1: சார்? அந்த நீங்க ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த படத்தை கேட்கலான்னு பார்த்தேன்.
0: ஓஹோ, அந்த பாடல் கேட்கலன்னு. அதுக்குள்ள வேற ஒரு நேர் கேட்டார்.
1: அது வேற ஒரு கேட்டாருங்க.
0: ம், சரி.
1: எனக்கு வந்துங்க ராமராஜ் பாடுங்க சார்.
0: ம், என்ன பாடல், என்ன படம்?
1: ராசாத்தி மனசல்ல.
0: ம்,
1: ஓ ராசாவின் தூக்க அந்த பாடல் சார். மனோ எத்தனை பாட்டு பாடு.
0: ம், பாட்டு தெரியும், வார்த்தை அப்படியே முட்டுது. சரி, யாருக்கா இந்த பாடல் கேக்குறீங்க? நல்ல பாடல் நல்ல கேக்குறீங்க. ராசாவை உண்ண நம்பி திரைப்படத்திற்காக பாடல் கேட்போம். இளையராஜா இசையமைத்தல் ஊட்டி FM 101.3.

அற்புதமான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கும் வந்துட்டோம். இவ்வளோ சீக்கிரம் நிறைவு தருணத்தை வந்து நெருங்கிட்டோமா அப்படின்றத நம்பவே முடியல. அந்த வரிசையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வாட்ஸ்அப் வழியாக பாடல் கேட்டிருக்காங்க. தேவாள அட்டி பிலா மூளை அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, நண்பர்களாக ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறேன். சுதாகரன், அம்பிகா, பூங்கோதை, கீர்த்திகா, தனிதா, சுமித்ரன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு அற்புதமான பாடலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திற்காக பாடல், இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வருது. கேட்போம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக. இளையராஜாவோட இசையமைப்பில் மலேசிய வாசுதேவன், ஜானகி இணைந்து பாடியது.

0: கேட்ட அற்புதமான பாடலோடு நிறைவு பெறுகிறது நினைத்தாலே இன்னைக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வாட்ஸ்அப் வழியாக தங்களுடைய விருப்ப பாடல்களை தெரிவித்த அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஒரு சிலருக்கு இணைப்பு வந்து கிடைச்சிருக்காது, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்களுக்கான பாடல்களும் உங்களுக்கான நிகழ்ச்சியில் வந்து நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் பேசலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் விடைபெறக்கூடிய நேரம் வந்தாச்சு. நேர்களை ஊட்டிஎஃப்எம் 101.8 இன்றைய வந்து நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் டெல்லி மற்றும் சென்னை நிலையங்களிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை உங்களுடன் பயணித்தது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் சாய்ரா முஜ்தபா வித் தி நியூஸ் அட் 9. The headlines. External Affairs Minister Dr. S. Jaishankar and Russian President Vladimir Putin discuss ways to strengthen India-Russia ties. President Putin offers to increase fertilizer supplies. National Security Advisor Ajit Doval arrives in Peking for 25th India-China boundary talks. India calls for diversified and adequate international financing to support land restoration and build drought resilience. Orange alert issued for heavy to very heavy rainfall over Chhattisgarh and Madhya Pradesh tomorrow. Incessant rain triggers waterlogging and rising river levels in Odisha. And in Colombo cricket test, centuries by Dhruv Jurail and Devdutt Padikkal power India to 503 against host Sri Lanka. And now the news in detail. External Affairs Minister Dr. S. Jaishankar called on Russian President Vladimir Putin at Kremlin today. The meeting focused on bilateral trade, economic cooperation, and upcoming high-level summits. The Indian Ambassador to Russia, Vinay Kumar, and Joint Secretary ERS, Mayank Singh, were also part of the delegation. During the meeting, Dr. S. Jaishankar highlighted the strong and growing India-Russia partnership, particularly in economic cooperation, trade, and energy. He conveyed Prime Minister Narendra Modi's greetings and handed over Prime Minister Modi's personal message to Mr. Putin. Dr. Jaishankar described the outcome of the Intergovernmental Commission meeting as positive.
2: Our economic cooperation, trade, energy, fertilizers, nuclear, other dimensions as well. Overall, I think our economic cooperation has grown very significantly. Prime Minister Modi looks forward to meeting you at the SCO summit, then welcoming you in India for the BRICS summit, and in due course, as per your mutual convenience, having the annual summit. So we have a very

0: In men's cricket, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal powered India to a hefty 503 for 9 declared in their first innings against host Sri Lanka on a rain-disrupted second day of the Colombo Test. In reply, Sri Lanka lost two early wickets at just 8 runs when stumps were drawn today. Prasidhi Krishna and Manav Suthar scalped early wickets. For visitors, Dhruv Jurel produced a flawless display of risk-free batting to score unbeaten 115. Devdutt Padikkal had provided the foundation with a commanding 117 yesterday. And in hockey, the Indian men's team crashed out of the semi-final race of the FIH World Cup after losing to Argentina 3-5 in a second-round pool match at Amstelveen. The Unified Payments Interface, UPI, has completed 10 years of transforming digital payments and has emerged as the backbone of India's digital payments ecosystem. UPI, which was launched on 25th of August 2016, has surged almost 13,000-fold in transaction volume. The Finance Ministry said that the annual transaction volume expanded from just 1.78 crore transactions in 2016-17 to over 24,162 crore transactions in 2025-26. The US-Canada trade war has escalated sharply, with US President Donald Trump today announcing that tariffs on Canadian cars, trucks, automotive parts and steel imports will be raised to 50% from January 2027. In a social media post, Mr. Trump accused Canada of imposing high tariffs on American farmers and agricultural products. The announcement came after trade negotiations between Washington and Ottawa broke down, with Canadian Prime Minister Mark Carney describing US's last-minute proposed terms as unfair and uneconomic. And now, before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. S. Jayashankar and Russian President Vladimir Putin discuss ways to strengthen India-Russia ties. President Putin offers to increase fertilizer supplies. National Security Advisor Ajit Doobhal arrives in Beijing for 25th India-China boundary talks. India calls for diversified and adequate international financing to support land restoration and build drought resilience. Orange alert issued for heavy to very heavy rainfall over Chhattisgarh and Madhya Pradesh tomorrow. Incessant rain triggers waterlogging and rising river levels in Orissa. And in Colombo cricket test, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal power India to 503 against host Sri Lanka. That's all in the news at 9. Good night.
1: Neram 9 mani 15 nimidam.
2: Akashwani Manila Seidhi Pirivu Vazhangum Seidhi Thudar.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம், போதை மற்றும் மது பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள், இளைய சமுதாயத்தினருக்கு இதனால் ஏற்படும் பாதிப்புகள், அவர்களை இந்த பழக்கத்திலிருந்து மீட்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், இதில் காவல்துறையினரின் பங்களிப்பு, பொதுமக்கள் அளிக்க வேண்டிய ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து எமது மாநில செய்தி பிரிவு இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் மத்திய நுண்ணறிவு பிரிவின் மதுவிலக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திருமதி சி ஷியாமலாதேவி ஐபிஎஸ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: அதே மாதிரி இப்போ பள்ளிக்கு அருகில வந்து மதுபானங்கள் விற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் பள்ளி மாணவர்களுக்கு நண்பர்கள் மூலமா வற்புறுத்தி மதுபானத்துக்கு அடிமையாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஒரு மதுபானத்தை இன்னொருத்தருக்கு திணிக்கிறது, அதுக்கு எதுவும் சட்டத்துல விதிகள் இருக்கா, தண்டனைகள் இருக்குதா?
5: 18 வயசுக்கு மேல இருக்கிறது எவ்வளவுதான் கம்பல் பண்ணாலும் அவங்களுக்கு சுய அறிவு இருக்கும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய சட்டத்தின் பார்வையில இருக்கு. 18 வயசுக்கு மேல இருக்கவங்களை கம்பல் பண்ணி எல்லாம் குடிக்க வைக்க முடியாது. சோ அவங்க வந்து ஒரு ஒரு கெத்துக்காகவும் இல்ல குடிக்கலன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தியில ஒரு ஒரு தன்னை வந்து தாழ்மை நினைச்சிருவாங்களோ அப்படிங்கறதுக்காகவும் வேணா குடிக்கலாமே தவிர, பட் அது கம்பல் பண்ணியோ கம்பல் பண்ணாமையோ அவனுடைய கையில தான் இருக்குது. அந்த பையனுடைய கையில தான் குடிக்கிறதும் குடிக்காம இருக்கிறது மேல. 18 வயசுக்கு கீழே இருந்ததுன்னா அவனுக்கு யார் கம்பல் பண்ணி பண்ண, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு, அதுபடி கம்பல் பண்ணி குடிக்க வச்சா நிச்சயமாக அவங்களுக்கு ஃபைன் மற்றும் சிறை தண்டனை வழங்கப்படும்.
4: ஓகே, அப்ப அவளுக்கு சட்டம் வந்து கடுமையாதான் இருக்கு.
5: கண்டிப்பாக மிக கடுமையாக இருக்கிறது. அது வந்து யூஸ் பண்றவங்களுக்குமே அதான், இது வந்து போதை மருந்து சம்பந்தமாக தான். போதை மருந்து சம்பந்தமாக போதைப் பொருளை வைத்திருந்தாலே இது குற்றம் தான்.
4: சரி, இப்ப பொதுவா தமிழ்நாட்டுல வந்து எல்லாருமே வந்து இளைஞர்கள் வந்து போதையில இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு சும்மா வேகா ஒரு கருத்து, உண்மையிலே அந்த மாதிரி இருக்குதா? நம்ம இளைஞர்கள், இந்தியாவின் பலமே வந்து நம்மளுடைய இளைஞர் சக்தி தான். 65% மேற்பட்டவர்கள் இளைஞர்களாக இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு உலக அளவில் வந்து நம்ம பெருமையாக பட வேண்டிய ஒரு விஷயமே நம்ம வந்து நம்ம அந்த ஒரு யங்

0: ஃபோர்ஸ் இருக்குங்கிறது தான். உண்மையிலே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது உங்கள் புள்ளி விவரம் உங்களுக்கு தெரியும், என்ன நினைக்கிறீங்க?
1: அதாவது ஒரு பெரிய பாத்திரத்தில் பால்றதுனால ஒரு துளி விஷம் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே விஷமாயிடும். ஸோ ஒரு பெரிய ஸ்கூலில் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த போதை முறை மருந்துக்கு அடிமையானாலோ, ஒரு காலேஜில் பெரிய காலேஜில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்து அவங்க வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த காலேஜுக்கே அது கெட்ட பேர் தான். ஸோ அந்த மாதிரியான பொது புத்தியில் நமக்கு என்ன தோணுதுன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தோணுது. பட் அப்படி தோண முடியாத அளவுக்கு நம்ம ஆக்ஷன் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லா இடத்துலையும், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரையுமே அதை வந்து பொறுப்பாக்குறோம். பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் கல்லூரி ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுடைய ஆசிரியர்களையும் பொறுப்பாக்கி அவங்க எல்லாரும் சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் மற்ற ரைசன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு, அவங்களையும் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியாக தான், சோசியல் வெல்ஃபேர் சோசியல் டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் நம்ம இது பண்ண முடியும். இது போலீஸ் மட்டுமே நினைச்சாலோ இல்லது மாணவர்கள் மட்டுமே நினைச்சாலோலாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் வீட்டில இருந்தா ஆரம்பிக்கணும். வீட்டில் வந்து பெற்றோர்கள் நிச்சயமாக தன்னுடைய குழந்தைகள் எங்க போறாங்க வராங்க, யார்கிட்ட பேசுறாங்க, தனிமையில் இருக்காங்களா, அவர் வந்து யாரோடையும் பேசாம ஒரு அலுஃபா இருக்காங்களா, ரூம் போட்டிட்டு இருக்காங்களா, இல்ல வந்து சோசியல் மீடியால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா அப்படிங்கறத பார்க்க வேண்டிய கடமையும் கட்டாயம் நிச்சயமா ஃபர்ஸ்ட் பெற்றோருக்கும் இருக்கு.
0: என்னுடைய குழந்தைகள் மீது ஒரு கண்காணிப்பு வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை.
1: அதை தாண்டி அடுத்து எங்க வராங்க, ஸ்கூலோ அல்லது காலேஜுக்கோ வராங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கோ அல்லது பிரின்சிபலுக்கோ காலேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லயுமே வந்து மாணவர்கள் வந்து நிச்சயமாக அவங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த ஒரு பையன் ஏதாவது தப்பு பண்றான் இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கறத கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்ப நாங்க வந்து காவல்துறையினுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரியான தகவல் இருந்தா நாங்க நிச்சயம் அந்த பையன் மேல, ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறதுனால நிச்சயமாக நாங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். நாங்க இது வந்து உண்மையை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு அந்த பையனுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லயோ அல்லது பெற்றோர்களை கூப்பிட்டு கவுன்சிலிங்கோ இல்ல அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த பழக்கத்துக்கு அடிமையான, இந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அவனுக்கு சொல்லி இந்த பிரச்சனையிலிருந்து அவனை வெளிவரதுக்கு நாங்க காவல்துறை உதவி செய்வோம். அதுக்கு தான் நாங்க சொன்ன ஏற்கனவே சொன்ன டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே நாங்க எந்த காலேஜுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் நாங்க சொல்றோம். ஏன்னா நாங்க வந்து இப்ப நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்தது எப்படி அப்படின்னா அவங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருப்பாங்க, ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க எங்க சித்தப்பாவுடைய பையனுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்ல என் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்பவே புரிஞ்சுக்கலாம் இருக்கு அப்படிங்கிறது. பட் நம்ம டைரக்டா போய் அப்படி கேட்க முடியாது அப்படிங்கறதுனால அந்த பள்ளியோ அல்லது கல்லூரியிலயோ நாங்க கான்டாக்ட் பண்ணி இந்த பையன் இந்த மாதிரி கேட்கறான் கொஞ்சம் விசாரிச்சு எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க பேரையோ இல்ல அதையோ நாங்க வெளியில எங்கேயுமே நாங்க சொன்னது கிடையாது, சொல்ல போறதும் கிடையாது. சோ எங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, நம்ம வந்து போதையிலா தமிழகம் உருவாகணும், அவ்வளவுதான்.
0: இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க ட்ரை டேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து மதுபானம் விற்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ட்ரை டேன்னு தீர்மானிக்கப்பட்ட நாட்கள்ல வந்து என்ன ஆகுதுன்னா நாளைக்கு கடை தரைஞ்சிருது திறக்க மாட்டாங்கன்னா முன்னுக்குட்டியே வாங்கி பதுக்கி வச்சு விற்கிறவங்க இருக்காங்க, சின்ன சின்ன குக்க தெருக்கள்ல வந்து பதுக்கி வச்சு விக்க, இதெல்லாமே உங்க மதுவிலக்கு பிரிவுல வந்து நீங்க
1: கண்டிப்பா. இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ட்ரை டேஸ்ன்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல வந்து உதாரணத்துக்கு வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அப்புறம் மகாவீர் ஜெயந்தி, அப்புறம் இப்ப இன்னைக்கு மிலாடி நபி 26ஆம் தேதி வருது, அதெல்லாம் ட்ரை டேஸ், அப்ப இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, அந்த மாதிரியான நாட்கள் எல்லாமே ட்ரை டேஸ் நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரியான நாட்கள்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாமே மூடி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இதுல இருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதுக்காக மொத்தமா வாங்கி வச்சு அதை வந்து விற்பாங்க. அதுவும் கண்டிப்பாக ஒரு குற்றம் தான், சட்டத்துக்கு புறம்பான குற்றம். ஸோ அதனால அந்த மாதிரியான சேமிப்பு வச்சிருக்கவங்க மேலையும் அந்த எல்லா பாட்டில்ஸையும் நாங்க சீஸ் பண்ணிட்டு அவங்க மேலையும் கேஸ் போட்டு அவங்களையும் ரிமைண்ட் பண்றதுக்கும் ஃபைன் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
0: ஒரு நபர் வந்து இத்தனை பாட்டில் வச்சிடலாம் அப்படிங்கறதும் ஒரு சட்டம் இருக்குது. அப்படி நீங்க அப்படி போகும்போது அதுக்கு உள்ள வச்சிருந்தாங்கன்னா அவங்க
1: 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அந்த அதுக்கு அது வந்து செல்ஃப் கன்சம்ஷன் சொல்லுவோம், அதை தான் உபயோகப்படுத்துறதுக்காக வச்சிருந்த 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம். அதுக்கு மேல அவங்க விற்கிறாங்க, அதுக்கு மேல வச்சிருக்காங்க அல்லது வாங்கி விற்கிறதுக்காகவே வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு அது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம்.
0: மிக சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல ஒரு அது என்ன சொல்றது அது ஒரு ஹோக்ஸ்ன்னு சொல்லலாம், பாண்டிச்சேரியில இருந்து இத்தனை பாட்டில் சரக்கு வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர காட்டு தீ மாதிரி அது பரவிச்சது. அது ஒரே நாளையில உங்ககிட்ட இருந்து மறுப்பு வந்தது அது இல்லைன்னு, உண்மையில அது என்னது, அந்த மாதிரி எதுவும் சட்டத்துல அப்படி இடம் இருக்குதா?
1: இல்ல அது தவறான ஒரு புரிதல். அது அடுத்த ஸ்டேட்ல இருந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஒரு டிராப் கொண்டு வந்தாலும் அது சட்டத்துக்கு,
0: மாநில அரசுடைய வருவாயை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
1: ஆமா அதுவும் சரி, அதனால நம்ம ஜெனரலைஸ்ட் பண்ணிருக்கோம், இது வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க எதாவது எவ்வளவு வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. அதுல வந்து அடுத்த ஸ்டேட்ல இருந்து ஒரு ஒரு டிராப் ஒரு மில்லி கொண்டு வந்தாலுமே அது வந்து குற்றம் தான். அதனால தவறான அந்த தகவல் வந்து பரவிச்சு அதை உடனடியாக காவல்துறை தலையிட்டு அதை தெளிவுபடுத்திடுச்சு.
0: அப்படிலாம் எதுவுமே
1: அது மாதிரி
0: அந்த மதுபானம் தான் குடிச்சிட்டு வச்ச பாட்டில் மிச்சம் கொண்டு வந்த அது எனக்கு உரிமை இருக்கு அப்படிலாம் நிறைய வந்தது.
1: அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி குடிக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னா பாண்டிச்சேரியில குடிக்கிறதுக்கான உரிமை இருக்குதான்,
0: இங்க எடுத்துட்டு
1: வர முடியாது.
0: இப்ப நீங்க உங்க மதுவிலக்கு பிரிவுல வந்து நீங்க எடுத்த முக்கியமான ஏதாவது நடவடிக்கைகள் அதை பத்தி எதுவும் சொல்ல முடியுமா?
1: முக்கியமான நடவடிக்கைகள் அப்படின்னா நம்ம வந்து போதையில்லா தமிழகம் அதை நோக்கி தான் எல்லாருமாக காவல்துறை மட்டுமல்லாது மற்ற எல்லா லைசன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப அதுல பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா

0: ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஆபீசர் போய் சொல்லும் போது அது நிச்சயமா அது ஒரு பெரிய தாக்கத்தை மாணவர்களிடையே
1: ஏற்படுத்தி நீங்க மதுவிலக்கு பிரிவு மூலமா நீங்க கொண்டு
0: பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்.
1: இப்போ இன்னைக்கு ஐடி ஃபீல்டு தான் வந்து ஓரளவுக்கு நகரங்கள்ல பெரிய அளவுல இருக்கு. அதுல பணியாற்றும் நபர்கள் வந்து வார விடுமுறைகள்ல ஒரு விடுதி இல்லைன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி இடங்கள்ல ரூம் புக் பண்ணிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து அந்த கூட்டா மதுபானங்களை பருகி அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நிறைய நடக்குது. அப்போ பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரி இதெல்லாம் சட்டவிரோதமானது. இதை வந்து நீங்க தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை?
0: இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உடனடியாக எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தா நாங்கள் இமீடியட்டா அதை ரைட் பண்ணி நாங்கள் கேஸ் போட்டு அதை சீல் வச்சிருவோம். அது எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. இது வந்து அனுமதி பெறாமல் அனுமதி பெற்று நடக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து அரசின் அனுமதியோடு அது வந்து ஓட்டுற உரிமையாளர்கள் வாங்கி அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு விடுதி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அனுமதி பெறாமல் அரசின் அனுமதி பெறாமல் பண்ணக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் செக் பண்ணி ரெய்ட் பண்ணி அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து இந்த வீட்டையும் சீல் வைக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: இப்போ ஒரு தனிநபர் வீட்டுல நடக்கிற விருந்துக்கு உங்களால உள்ள போக முடியாது இல்லையா?
0: தனிநபர் வந்து 10 பேரை கூப்பிட்டு வந்து பண்ணாங்கன்னா ஒரு பர்பஸா கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க மேல நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்.
1: பள்ளி மாணவர்கள் மத்தியிலேயே நீங்க விழிப்புணர்வை கொண்டு வரணும். ஏன்னா பெரும்பாலான மாணவர்களுடைய பெற்றோர்களே வந்து இன்னைக்கு மதுபானத்துக்கு அடிமையா இருக்காங்க. அப்ப அவங்க சின்ன வயசுல இருந்தே இதை பார்த்துட்டு வந்து இது தப்பு இல்லை போல இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வருது. அப்போ நம்மளுடைய எந்த வகையான மாற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? மது அருந்து ஒழிக்கணும்னாலோ மக்கள் வந்து அதை ஒரு மது அருந்தினவனை வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மட்டமாக நினைச்ச காலம் போய் இன்னைக்கு மது அருந்தினா தான் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து திணிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம். இதை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க?
0: இது ஒரு நல்ல கேள்வி. இது ஏன்னா வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்லேயே அவங்க ஃப்ரிட்ஜை திறந்தோம்னா உள்ள ஃபுல்லாக பாட்டில்ஸ் தான் இருக்கும். அப்ப அந்த குழந்தைகள் வந்து கதவை திறக்கும் போது பார்க்கும்போது ஓகே குடிக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்றது. நிச்சயமாக என்னதான் நீங்க வந்து சமாதானப்படுத்தினாலும் உடல் உழைப்புக்காக பண்றோம் இல்ல வந்து ஸ்ட்ரெஸ்க்காக பண்றோம் இல்ல வார நாட்கள்ல பண்றோம் அல்லது ஒரு கெட்டு குதிர் அப்பதான் நமக்கு மத்தவங்களோட அறிமுகம் கிடைக்கிறோம் என்னென்ன சாக்குகள் சொன்னாலும் அது ஒரு தவறான முன்னுதாரணம் தான். பெற்றோர்கள் தான் மிகப்பெரிய ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு. அவங்களே இப்படி ஒரு கேவலமான செயல இறங்கும் போது குழந்தைகளுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்றாங்க. வீட்லயே நார்மலைஸ் பண்ணும்போது வெளியில வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுது அவங்களுக்கு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போதை மருந்து வந்து உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குழந்தைகள் வந்து மனதளவில் நிச்சயம் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எதுவுமே தப்பு சரின்றது தெரியாது. இப்போ வீட்டுல அந்த மாதிரி பாட்டில்ஸ் வச்சிருக்கிறவங்க அல்லது அப்பா குடிக்கிறத பாக்குறது இல்ல வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து குடிக்கிறத பாக்குறவங்க குழந்தைகள் தனியா அவங்களே ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் இங்க ட்ரை பண்றத ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போவாங்க. சோ அதனால ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேசஸ் நிறைய வருது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு கேட்டுக்கிறது என்னன்னா பெற்றோர்கள் வந்து முன்னுதாரணமா இல்லாட்டியும் பரவாயில்ல மோசமான உதாரணமா இருக்கக்கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்து. சோ பெற்றோர்கள் வந்து குடியோட தீமையை சொல்லணும். உங்க தாத்தா வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாரு அதனால வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்ல அடிதடி ஆயிடுச்சு இல்ல வந்து உங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது லிவர் பாதிக்கப்பட்டது இல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து எவ்வளவு பேர் லிவர் அஃபெக்ட் ஆகி இருக்கிறாங்க இந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எவ்வளவு கஷ்டம்
1: உபயோகிக்கிறதோ உங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கு?
0: நான் பெரம்பலூர்ல எஸ்பியா இருக்கும்போது சந்து கடைன்னு சொல்லக்கூடிய மொத்தமா நீங்க ஏற்கனவே சொன்ன போல டாஸ்மாக் ஷாப் ட்ரை டேஸ்ல எல்லாம் வந்து மொத்தமா வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விற்பாங்க. அல்லது நம்ம டைமிங்ஸ் அந்த டாஸ்மாக் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடங்கள். அப்ப நான் போகும்போது ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்க இந்த மாதிரி காலையிலேயே விற்கிறாங்க அவரு காலையிலேயே போய் குடிச்சிட்டு வந்துட்டு டாஸ்மாக் கடை திறந்தாலும் பரவாயில்ல அப்புறமா போய் குடிப்பாரு இப்ப காலையிலேயே 5 மணிக்கே போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடுமையான நடவடிக்கை எடுத்து
1: இலவசமாக தான் கொடுத்துட்டு வருது. இதை வந்து நீங்கள் காவல்துறை மூலமாக நீங்கள் எப்படி அணுகுனதுக்கு அப்புறம் போறீங்களா இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெய்டு எதுக்காவது போய் கண்டுபிடிச்சு இதில் மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த மாதிரி எதுவும் எடுத்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு சேர்க்கறீங்களா?
0: இது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண போகும்போது அந்த பசங்க பேசுவாங்க.

0: ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி இருக்கு, இல்லை எங்கள் இப்போ உறவினருக்கு யாருக்காவது இருக்கு, அடிக்ட் ஆயிட்டாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அவங்க தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றது என்ன மோரலஸ் நாங்கள் வந்து எங்களால் யூகம் பண்ணிக்க முடியும் நிச்சயமா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் கிட்ட நாங்கள் பேசி அந்த பையனுடைய டீடைல்ஸ் வாங்கிட்டு அந்த பேரண்ட்ஸை வர சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து, ஏன்னா எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான செஷன்ஸ் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலிமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸை வச்சு அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆளுநர்களை வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த அவங்களை வர வைக்கிறதே பெரிய விஷயங்கள். ஏன்னா இது தெரிஞ்சு போயிடும், வெளியில் தெரிஞ்சு போனால் அந்த சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து அவங்களை பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும்னு அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஸோ குடியாரனை பார்க்கறதை விட குடியினால அடிமையான ஒரு மறுவாழ்வுக்கு போறது தப்பா நினைக்கிறாங்க. குடிக்கிறது அவங்களுக்கு பெருசா தப்பா தெரியல, மறுவாழ்வு மையத்துக்கு போறது தான் தப்பா நினைக்கிறாங்க, அவமானமா நினைக்கிறாங்க.
1: இப்போ போதையில்லா பாரதம், போதையில்லா தமிழகம் நோக்கி போகணும்னா அந்த மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க மட்டும் இல்லாம இந்த சமுதாயமே மாறினாதான் வந்து அது நடைமுறைக்கு சாத்தியம். நீங்க சொல்ற மாதிரி குடும்பமும் அதுக்கு ஒத்துழைச்சு வரணும் அப்படின்னு சொல்றீங்க, இது வந்து எவ்வளவு விரைவாக நடக்கும்னு நினைக்கிறீங்க?
0: மாற்றம் ஒரே நாளில் கொண்டு வர முடியாது சார். அது வந்து ஒவ்வொரு மனசுல, நீங்க சொன்ன மாதிரி ஆண்டாண்டு காலமா மது பழக்கத்தில் இருக்கிறவங்கள திடீர்னு கொண்டு வர முடியாது. அப்ப அதை விட பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு டைவர்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒன்னும் பெற்றோர்களுக்கும் தேவைப்படுது, குழந்தைகளுக்கும் தேவைப்படுது. இப்போ போதைப் பொருள்லேருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு நினைக்க வந்து இந்த சோசியல் மீடியால உள்ள போறாங்க. ஸோ இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் இது கிடையாது, நம்ம வாழ்க்கைன்றது ஒன்று இருக்கு, நம்ம உடல் நலம்னு ஒன்று இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்தியாவோட பலமே வந்து இளைஞர்கள் தான், அதோட உடல் நலத்தை வந்து நம்ம பேணி காக்கணும், மனநலத்தை பேணி காக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் கூட்டு முயற்சியா பண்ணணும். அது ஒரே நாளில் நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். சோ இது வந்து கொஞ்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து, எல்லா என்ஜிஓஸ் அப்புறம் வந்து பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சு ஒரு டீம் ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமாக இது கூடிய விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: மிக்க நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி கோவிந்தா பட்டாபிஷேகம் இசைப்பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

இந்த ஆச்சரியமான ஊத்துக்காடு வெங்கடகவியினுடைய ஒரு கீர்த்தனத்தில் ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்றார், ராஜகோபால சுவாமி உன்னுடைய கதையை எத்தனை தடவை கேட்டாலும் இதுல அலுப்பு தட்ட மாட்டேங்கிறது. இது கேட்க கேட்க கேட்க கேட்க ஹிருதயத்தில் இன்னும் ரசத்தை பிரவகிக்க பண்றது, இன்னும் கேட்கணுங்கிற தாபத்தை தான் தூண்டுறதே தவிர கேட்ட ஆயிடுத்து அப்படிங்கிறது கிருஷ்ண கதையில கிடையவே கிடையாது. பாகவதத்திலேயே பரீட்சித்து சுகரை பார்த்து கேட்கறான், நவமஸ்கந்த பர்யந்தம் நீங்க இவ்வளவு சரித்திரங்களை விஸ்தாரமா சொல்லிட்டு வந்தேளே, கிருஷ்ண கதை ஆரம்பிக்க போறது நான் காத்துன்னு இருக்கிற சமயத்துல கிருஷ்ண கதைய வந்ததும் தெரியல போனதும் தெரியாதபடி அப்படி சுருக்கிட்டாளே. ஏன்னா அவன் வர்றதுதான் தெரியாது, அவன் போறதுதான் தெரியாது. வந்து

அவன் வருதுதான் தெரியாது, அவன் போறதுதான் தெரியாது. எப்படி ஒரு வீட்டுக்குள்ள புகுவான், எப்படி தயிரையும் வெண்ணையும் திருடுவான், எப்படி கிளம்புவான்னு தெரியாது. ஒரு மின்னல் கீத்து போல வந்துட்டு போயிடுவான். ஆனால் தயிர் மோர் பால் வெண்ணையை திருடிட்டு போனா பரவாயில்ல, என்னுடைய சித்தத்தினோ திருடிட்டு போயிடுறான் அப்படிங்கிறார் ஊத்துக்காடு வெங்கடகவி. என்னுடைய நவநீத்தத்தை திருடுறது போல என்னுடைய சித்தத்தை திருடிட்டு போயிட்டானே. மனமன்றே களவானது, தயிர் நவநீதம் களவாடினா கூட பரவாயில்ல, மனமும் போயிடுத்தே, சித்தச்சோரனா இருக்கானே உன் புள்ள அப்படின்னு யசோதை கிட்ட கவி ஒரு கோபி புகார் சொல்றத போல இந்த ஆச்சரியமா அந்த கீர்த்தனத்தை பாடுறார். அவன் வருதுதான் தெரியாது, அவன் போறதுதான் தெரியாதுன்னா அவன் கதையுமா அப்படி இருக்கும்? பரீட்சித்து கேட்கறான் சுகரை பார்த்து, அந்த கதையை விஸ்தாரமா நீங்க சொல்ல வேண்டாமோ? அதை நன்னா சொல்லுங்கோலே. யாருக்கு தான் கிருஷ்ண கதை பிடிக்காது? நீ

ஆச்சரியமா பரீட்சத்தை சுகரை பார்த்து சொல்றான். கிருஷ்ணகதை யாருக்கு தான் பிடிக்காது? நிவிருத்த தரிஷை உபகீயமானாது. சர்வ சம்சார தாபங்களையும் விட்டுட்ட பிரம்மஜானிகள் கூட கிருஷ்ணகதையில மோகிக்கிற. ஏன்னா உதாரணம் சொல்லணுமானால் பிரம்மேந்திராள் இல்லையா, தன்னுடைய கை அறுபட்டு கீழே விழறது, அந்த சரீர பிரஜை கூட இல்லாதபடி பூர்ண பிரம்மானுபவத்துல தெளிச்சுண்டு சர்வம் பிரம்மமயம்னு பாடிட்டு போற பிரம்மேந்திராள் தன்னுடைய மனசை பார்த்து ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், ஹே மனசே கிருஷ்ணனாகிய பிரம்மத்துல சஞ்சாரம் பண்ணுங்கிறார்.

அந்த பிரம்மத்துல மனசே சஞ்சாரம் பண்ணணும்னு சொல்லணுமா இருந்தா எப்படி சொல்லணும்? பிரம்மங்கிறது எப்படி உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு? நிர்குணமாய், நிராகாரமாய், சத்தா மாத்திரமாய், ஜோதியாய், இப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. நாமரூப குணங்களுக்கு அப்பாற்பட்டதா தான் அந்த பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பிரம்மேந்திரால் இங்க ஒரு ஆச்சரியமான சுவாரஸ்யம் சொல்றார். தலையில மயில் பீலி வச்சிருக்கிற அந்த பிரம்மத்துல மனசே சஞ்சாரம் பண்ணு. மதசிக்கு பிஞ்சாலங்கிருத்த சுகுரே மகனீய மகனீய கபோல இல்லையா, ஆச்சரியமான அந்த முக்குரம் போல கண்ணாடி போன்று இருக்கக்கூடிய அந்த கபோலங்களை உடைய அந்த கிருஷ்ணனாகிய பிரம்மத்துல மனசே சஞ்சாரம் பண்ணு. பிரம்மஜானிகளும் சித்தத்தை கிருஷ்ண கதையில பறி கொடுக்கிறார். சரி, சம்சார தாபத்துல உழண்டு இருக்கானே ஒருத்தன் தான், அவனுக்கும் கிருஷ்ண கதை அல்லாது வேற கதியே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட சம்சார தாபத்துக்கு பரம ஔஷதம் கிருஷ்ண கதை தானே. அதனால இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்றார், அப்படிப்பட்ட சம்சார தாபத்துக்கு பேஷஜமா இருக்கக்கூடியது கிருஷ்ண கதை.

இந்த உத்தம ஸ்லோகனான கிருஷ்ணனுடைய சரித்திரத்துல தன் சித்தத்தை பறிகொடுக்காதவா யார்? ஆபால விருத்தாள் உட்காண்ட ஆனந்தமா தங்களை மறந்து கேட்கிற சரித்திரம் கிருஷ்ண சரித்திரம் தான். கதை மாறலையே சார், அது அப்படி அலுப்பு தட்டாம இருக்கு அப்படின்னு கேட்டுட்டா அதுக்கு அழகா பாகவதம் ஒரு பதில் சொல்றது, கதை மாறல நம்ப மாறிண்டு வரும். கிருஷ்ணகதையை கேட்க கேட்க கேட்க நம்ம சித்தத்தில் இருக்கக்கூடிய இல்லையா வேண்டாத அந்த கலுஷங்கள்லாம் போறச்சு, நம்ம சித்தத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள்லாம் அழியறச்சு,

சதா பகவானுடைய நாமங்களை கீர்த்தனம் பண்ணிட்டு, சதா பகவானுடைய குணங்களை கேட்டுண்டு, அதை சிந்தனம் பண்ணிட்டு, கதாசிரவண கீர்த்தன சிந்தனம் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்னா, ஆண்டாள் அழகா சொல்றா, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும். போய பிழையும் அப்படின்னு அனுபவிக்க வேண்டிய கர்மான்னு ஒண்ணு காத்துன்னு இருக்கிறதுக்கு சஞ்சிதம்னு பேரு. புகு தருவான் அப்படின்னு இப்ப அனுபவிக்க போற கர்மா, நிறைய கர்மாவை சேர்த்துன்னு இருக்கோமே அது புகு தருவான். இப்ப எதை அனுபவிச்சுன்னு இருக்கோமோ அதுக்கு பிராரப்தம்னு பேரு, அது நின்றன.

அதனால விடாம பகவன் நாம கீர்த்தனம் பண்ணின்று பகவானுடைய குணங்களை கேட்டுன்று அதை சிந்தனம் பண்ணின்று இதுவே சர்வ கர்மாவையும் பஸ்மம் பண்ணிடும் அப்படின்னு ஆண்டாள் திருப்பாவையில சொல்றார். அதனாலதான் கதை மாறல கதை கேட்டு இருக்கக்கூடிய நமக்கு சித்தத்துல அத்தகைய பிரேம வருது, அத்தகைய பக்தி உண்டாகிறது. ஏன்னா சித்தம் அந்த அளவுக்கு சம்சார வாசனைகளை தள்ளுறது.

அதனாலதான் பகவானுடைய குணங்கள் கேட்க கேட்க, பாட பாட, சிந்தனம் பண்ண பண்ண தெள்ளத்தை விட்டாதான் அமிர்தமா இருக்கு. ததேவ ரம்யம் ருச்சினம் நவம் நவம் ததேவ சஸ்வது மனசோ மகோத்சவம்ங்கிற இதை கேட்கறது சித்தம் என்ன ஆயிடுறதுன்னா, இங்க ஒரு உற்சவம் நடக்கிறது, சித்தத்துல உற்சவம் நடக்கிறது. பகவான் நவநீத சௌரியம் பண்றான், நவநீதன் பகவான் கோவர்தனோத்தாரணம் பண்றான், பகவான் காளிங்க நர்த்தனம் பண்றான், பகவான் அவ்வளவு கோபிகைகளுக்கு ஒரு ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணனா மாறி பகவான் அத்தியாச்சரியமா ராசம் பண்றானா, இந்த உற்சவத்தை எங்க கண்டு கழிக்கிறோம்னா ஹிருதயத்துல கண்டு கழிக்கிறோம். ஹிருதயம் பிருந்தாவனமா ஆயிடுறது, ஹிருதயமே கோகுலமா ஆயிடுறது. அங்க அழகான பிரேமைங்கிற யமுன பிரவகிக்கிறது. கோவர்தனம்ங்கிற மலை எதுனா, ஒரு பக்தனுடைய ஹிருதயத்துல ஸ்திரமான ஒரு பக்தி பிரகாசிக்கிறதே அதுதான் கோவர்தன மலை. அச்சலமான பக்தி ஹிருதயத்துல ஸ்திதமாயிடுறது.

நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களுடைய ஆச்சரியமான நாமாவளி இது. ஒரு நாளே வரி, ஆனால் பக்தியினுடைய ஆழத்தை, அந்த பக்தியினுடைய சூக்மத்தை இந்த நாலு வரியில் சொல்லிவிட்டார். நிறைய நாம கீர்த்தனம் பண்ண பண்ண, நிறைய கதாசிரவணம் பண்ண பண்ண, பக்தனுடைய சித்தத்தில் இருக்கிற கர்ம வாசனைகள் அழிய அழிய சுத்த பிரேம ஹிருதயத்தில் பிரவகிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த பக்தனுடைய சித்தமே பிருந்தா

மே பகவான் காளியனர்தனம் பண்ணினா, கோவர்தனோத்தாரணம் பண்ணினா, ராசம் பண்ணினா, வெண்ணா திருடினா அப்படிங்கிற லீலைகள் ஹிஸ்டரி கிடையாது. இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஊரை கான்குவர் பண்ணினார், யாரோ ஒருத்தன் ஒரு ஊரை வந்து மெசாக்கர் பண்ணினா அப்படின்னு விட்டா அவளுக்கெல்லாம் அந்த கிரேட்னு வேற பேர் நிற்கலாம். ஹிஸ்டரியில் அவள் பேரெல்லாம் அந்த கிரேட், இந்த கிரேட்னு படிப்பா. இது ஹிஸ்டரி கிடையாது. இன்னைக்கும் லீலைகள் நடக்கிறது. பகவான் இன்னைக்கும் பிருந்தாவனத்தில், மதுராவில், கோகுலத்தில் லீலைகள் பண்ணிட்டு இருக்கான். பரம பக்தாள் தங்களுடைய சித்தத்தை அந்த பாவனா மண்டலத்துக்கு ஒசத்திக்கிற, அந்த பாவனா மண்டலத்துக்கு ஒசத்திக்கிறதே அந்த லீலைகளை நித்தியமும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. தியாகராஜரே ஒரு கீர்த்தனத்தில் அழகா சொல்றார், நடந்து நடந்து போய் பார்க்கறதுக்கு அயோத்திங்கிறது ஒரு ஊர் இல்லை அப்படிங்கிறார். அயோத்திங்கிறது உன் ஹதயத்தில் பார்த்துக்கணும். உத்தம ராமபக்தி நம்ம ஹதயத்தில் பிரகாசிச்சதானால் அந்த ராமபக்தனுடைய ஹிருதயம் தான் அயோத்தி.

நடச்சி நடச்சி ஜூச்சே அயோத்தியா நகரமு காணரே. நீ நடந்து போய் பார்க்கறதுக்கு அயோத்திங்கிறது ஒரு ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் கிடையாது. இது எப்படி மேப் போட்டு ஒரு ஜிபிஎஸ் போட்டு போய் போனோமானாலும் அயோத்திங்கிற ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை பார்க்கறாமே தவிர, வால்மீகி சொல்லக்கூடிய அயோத்தி, அயோத்தியா நாமநகரி தத்ராசி லோக விஸ்ருத மனுநாமேந்திரேனயாபுரி நிர்மித ஸ்வயோ. அயோத்தி நகரத்தை காண்பிக்கிறார் இல்லையா, சரியு நதி தீரத்தில் தசரத ராஜா ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ராமச்சந்திரமூர்த்தி விகரணம் பண்ணிட்டு இருக்கார் சீதையோட. பரதலட்சுமண சத்ருக்னாலாம் ராமருக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்கா. அயோத்தியா பிரஜைகள்லாம் ராமரிடத்தில் அத்தனை பிரேமையை கொட்டுறா. கௌசல்யாதி மாதாக்கள்லாம் ராமனிடத்தில் அத்தனை வாத்சல்ய பாவத்தோடு இருக்கா. இப்படின்னு எந்த ஒரு அயோத்தி வால்மீகி ராமாயணத்தில் காண்பிக்கப்படுறதோ அந்த அயோத்தி எதுனா, ஏதோ ஒரு ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் இல்லை, டிராவல் பண்ணி போய் பார்க்கறதுக்கு, அது ஒரு பாவனா மண்டலம். உத்தம ராமபக்தனுடைய சித்தத்து சித்தம் அயோத்தியா தான் இருக்கும். அதனால சித்தத்தை பாவனையால ஒசத்திக்க பார்க்கணும். பாவனையால சுத்த பிரேமையால சித்தத்தை அந்த பாவனா மண்டலத்துக்கு உயர்த்திண்டோமானால் பகவானுடைய நித்திய லீலைகளை சதா தரிசனம் பண்ணிட்டே இருக்கலாம். பகவான் லீலை பண்ணிண்டே தான் இருக்கான். அதைத்தான் குருநாதர் சொல்றார், லீலைகள் அடங்கி

உத்தம குருநாதருடைய கிருபையால அந்த பாவங்கள் மெம்மேல வளரும். புங்கானு புங்கமா ஹிருதயத்துல பாவங்கள் வளரும். எத்தனைக்கெத்தனை பாவம் பிரகாசிக்கிறதோ அத்தனைக்கெத்தனை பகவானுடைய சௌந்தர்யம், பகவானுடைய லாவண்யம், பகவானுடைய மார்தவம், பகவானுடைய ஆர்ஜவம், பகவானுடைய காருண்யம், பகவானுடைய சௌஷீல்யம், பகவானுடைய சௌலபியம் இவ்வளவையும் அனுபவிக்கலாம். எத்தனைக்கெத்தனை சித்தம் ஒசர்றதோ, சித்தம் நிர்மலமாகறதோ, சித்தத்தில் இருக்கிற சம்சாரம் அழியறதோ, அத்தனைக்கெத்தனை யதார்த்தமா உள்ளது உள்ளபடி பகவானை அனுபவிக்கலாம். அதனாலதான் பகவான் பகவத்கீதையில சொல்றதே, பக்தியாமாம் அபிஜானாதி ஆவான்யஸ்சாஸ்மி தத்வதா ததோமாம் தத்வதோ ஜ்ஞாத்வா விஷதே ததனந்தரம். சுத்த பக்தியாலதான் என்ன உள்ளது உள்ளபடி அனுபவிக்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்றான். அத்தகைய பக்தியாலதான் அகண்ட ஜானம் ஏற்படும். அதனாலதான் அப்புறம் பார்க்கிற இடமெல்லாம் நீக்கமர பகவத் தரிசனம் ஏற்படுறது இல்லையா? அது எதனாலே அப்படின்னுட்டா, அப்படிப்பட்ட சுத்த பிரேமையால.

அதுல தியாகராஜர் அழகா சொல்றார், இந்த பிரேமை இல்லாதபடி ஞானம் எங்க இருந்து வரும்? அனுராகமு லேனி சுஜானமு ராது. அனுராகம்ங்கிறது பக்தி, பிரேம பக்தி. இந்த பிரேம பக்தி இல்லாதபடி அப்படிப்பட்ட ஞானம் சித்திச்சூடாது. ஆனா இந்த பக்தி எப்படி இருக்குன்னா

0: ಶುಚಿ ವಾರಿಗೆ ತೃಪ್ತೌರೀತಿ ಸಗುಣ ಜ್ಞಾನವು ಪೈನಿ ಸೌಖ್ಯಮು.
1: தியாகராஜர் சொல்றார், இந்த பக்தி மார்க்கம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, வக வககா புஜியின்சே வாரிக்கு திருப்தௌ ரீதி. ஒருத்தனுக்கு வந்து நல்ல பசியோட வரான் அப்படின்னுட்டா, அவனுக்கு சுத்தாண்ணத்தை கொடுத்தா கூட அவனுக்கு பசி ஆறிடும், வெறும் சாதத்தை போட்டால் கூட பசி ஆறிடும். ஆனா அவனுக்கு அலங்கார போஜனம் பண்ணி வச்சா எப்படி ருச்சிகரமா பசி ஆறுமோ அதைத்தான் வக வககா புஜியின்சே. அவனுக்கு ஒரு கூட்டு வேணும், ஒரு கறி வேணும், ஒரு பெட்டில வேணும், ஒரு பாயசம் வேணும், ஒரு அப்பளம் வேணும், ஒரு உசிலி வேணும், ஒரு மோர்க்குழம்பு வேணும், இத்தனை விதமா அவனுக்கு ருச்சிகரமா பதார்த்தங்களை பண்ணி போட்டுட்டா பசியாறுறதுங்கிறது மட்டும் விஷயம் இல்லை, ருச்சிகரமா பசியாறுறது, அதுதான் ஆச்சரியம். அது போல பக்தி என்ன பண்றதுன்னா, ஒருத்தனுடைய சம்சார தாபத்தை போக்குறது எப்படி போக்குறதுன்னா, மனசை ரஞ்சனம் பண்ணி அவன் சம்சார தாபத்தை போக்கி விடுறது, அவனுடைய மனசை ரஞ்சனம் பண்ணி. அதனாலதான் பகவான் இவ்வளவு லீலைகளை பண்றான். இத்தனை லீலைகளும் எதுக்குன்னா, பக்தால ஆடி பாடி கொண்டாடுறதுக்கு தான். இதை சிந்தனை பண்ணி, இதை பாடி, இதை பேசி அப்புறம் இந்த மயமாவே ஆயிடுவா,

தன் மனஸ்காக அவனையே நினைச்சின்றிருந்தா, தத் ஆலாபாக அவனையே பேசின்றிருந்தா, தத் விஜேஷ்டாக அவனுடைய லீலைகளையே திருப்பி திருப்பி அனுகரணம் பண்ணின்றிருந்தா, என்ன ஆச்சுன்னா ததாத்மிகாக அவனோட இரண்டர கலந்தா அப்படின்னு கோபிகைகளுடைய விருத்தாந்தம் அத்தியாச்சரியமா சொல்லப்படுறது இந்த இடத்துல. இப்படி ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு அத்தியாச்சரியமா பாகவதத்தோட தசமஸ்கந்தத்துல பகவானுடைய அநேக லீலைகளை வர்ணிச்சுண்டு வரார். பகவான் பாலனா இருந்து கோகுலத்துல கோகுல பாலனா என்னென்ன நவநீத சௌரியம் தாமோதர லீலை முதலிய லீலைகள்லாம் பண்ணினானோ இதெல்லாம் வர்ணிச்சுண்டு வரார். பிருந்தாவனத்துல பகவான் பிரவேசிச்ச, அப்புறம் பிருந்தாவனத்துல யமுனா நதி தீரத்துல பகவான் அவ்வளவு கோபால பசங்களோட கோச்சாரணம் முதலிய லீலைகள்லாம் பண்றான், அகாசுரவதம் பண்றான், பகாசுரவதம் பண்றான். பகவான் அந்த குழந்தைகளோட ஆச்சரியமா வனபோஜன லீலை பண்றான், பிரம்மாவையே மோகிக்கும்படியா பண்றான். ஒரு வருஷ காலம் அவ்வளவு மாடுகளாகவும் அத்தனை கன்றுகளாகவும் அத்தனை கோபால பசங்களாகவும் கண்ணனே மாறி, அவ்வளவு ரூபத்துல கண்ணனே ஒரு வருஷம் பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான், பிரம்மாவே மோகிச்சு போறார். இந்த பிருந்தாவனத்துல உன்னுடைய சரணம் வேண்டாம் கண்ணா, உன்னுடைய மாடுகளும் கன்று

ஊத்துக்காடு வெங்கடகவி ஆச்சரியமா இந்த பிரம்மஸ்துதியில பிரம்மா பிரார்த்தனை பண்ணின்றதையே ஒரு கீர்த்தனமா ஆச்சரியமா பாடியிருக்கார். அதுல சொல்றார், பிருந்தாவனத்துல ஒரு புல்லாவானும் ஜென்மா கூட. ஆனா அவருக்கு சட்டுன்னு மனசு மாறுறது, அனுபல்லவில

புல்லாயினும் நெடுநாள் இல்லாது. புல்லா இருந்தா கூட ரொம்ப சீக்கிரம் போயிடுமே, ஒரு கல்லா எனக்கு ஒரு ஜென்மா கொடுக்க கூடாதோ? கல்லா இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு விட்டா ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்றார், எப்பவானும் அந்த பக்கம் ராதையோட நீ சஞ்சாரம் பண்ணிட்டு வரத்தே, நான் ஒரு பாறாங்கல்லா இருந்தேன் ஆனால் உனக்கும் ராதைக்கும் என் மேல உட்கார்றதுக்கு இடம் கொடுப்பேனே, ஒரு க்ஷணம் நீயும் ராதையும் என்னிடத்துல அமர்ந்தேளானால் என் ஜென்மா சபலமாயிடுத்து நான் கரையேறிடுவேனே. புலகித முற்றிடும் பவமற்றிடும் என்ன புல்லாய் பேரவி தருவேணும். எனக்கு அந்த க்ஷணம் மேனி சிலருக்கும் ஆனந்த பாஷ்பம் வரும், என் சம்சாரம் அழிஞ்சு போயிடும், நான் அந்த க்ஷணமே கரையேறிடுவேனே, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கப்படாதா அப்படின்னு ஊத்துக்காடு வெங்கடகவி கேட்கிறார். இப்படி ஸ்ரீ சுகாச்சாரியால் அநேக லீலைகளை சொல்லிட்டு வரதே ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு லீலையை சொல்றார். ஒரு நாள் பகவான் மாடுகளையெல்லாம் மேய்ச்சென்று பிருந்தாவனத்துக்கு பிரவேசிக்கிறான், அதுவும் நந்த கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். கோகுலத்திலிருந்து இவர்கள்லாம் குடிபெயர்ந்து நந்த கிராமத்தில் தான் குடியேறினா, இன்னைக்கும் நம்ம பிருந்தாவனம் போனோமானால் நந்த கிராமத்தை தரிசனம் பண்ணலாம். அங்கே தான் நந்த பாபாவோட அரண்மனை, ஒரு சின்ன மலை, அந்த மலைக்கே நந்தீஸ்வர பர்வதம்னு பேர். பரமேஸ்வரனே அந்த பர்வத ரூபத்தில் கண்ணனை தாங்கின்னு இருக்கார் அப்படிங்கிறது பிருந்தாவன மகாத்யம். அந்த நந்தீஸ்வர பர்வதத்துக்கு மேல அழகான நந்தபாபாவோட அரண்மனை, கோகுலத்தில் இருக்கிற கோகுலவாசிகள் அவ்வளோ பேரும் எங்களால் கண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு அவ்வளோ பேரும் அந்த கிராமத்தை விட்டுட்டு இவாள்லாம் நந்த கிராமத்தில் வந்து குடியேறினா கண்ணனோட கூட. பகவான் அவ்வளவு கோபால பசங்களோட கூட ராஜகோபாலனா மாடு மேய்ச்சிண்டு வர அழகு, மன்னார்குடியில் போய் சேவிக்கலாம் அந்த அழகு, மன்னார்குடியில் அந்த கோலத்தில் தானே நிற்கிறான். ஷியா

ஒரு மாட்டு மேல ஒரு கைய போட்டுண்டு இன்னொரு கையால மாடு மேய்க்கிற குச்சியை வச்சுண்டு காலை அழகா வளைச்சு சாச்சுண்டு ராஜகோபாலன் நிக்கக்கூடிய அழக மன்னார்குடியில போய் சேவிக்கலாம். மணி

ஊத்துக்காடு வெங்கடகவி தன்னுடைய பல கீர்த்தனங்களை ராஜகோபாலனுக்கே சமர்ப்பிச்சார். மன்னார்குடியில் போய் ராஜகோபாலனை தரிசனம் பண்ணிட்டு கிருஷ்ணனை நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லவே விடாது. அது சாட்சாத்காரமே தான். தசமஸ்கந்தத்தில் பகவான் எவ்வளவு லீலைகள் பண்ணியிருக்கான்னு சுகர் வர்ணிச்சுட்டு வராரோ அவ்வளவு லீலைகளையும் கோபிலர்ங்கிற ரிஷிக்கு தரிசனம் கொடுத்த க்ஷேத்திரம் மன்னார்குடி க்ஷேத்திரம். பகவானுடைய நவநீத சௌரிய லீலையிலிருந்து பகவானுடைய துவாரகா லீலைகளில் இருக்கிற சமஸ்த லீலைகளும் கிட்டத்தட்ட 32 அவசரங்கள், 32 லீலைகளை தரிசனம் கொடுத்து கடைசியா இந்த ராஜகோபால ரூபத்தோட அந்த தரிசனம் பூர்த்தியாச்சு. இந்த 32வது அவசரம் தான் இன்னைக்கு மன்னார்குடியில நம்ம போய் சேவிக்கிற ராஜகோபாலன் கோபிலர்ங்கிற ரிஷிக்கு இவ்வளவு லீலைகளையும் தரிசனம் கொடுத்த க்ஷேத்திரம் மன்னார்குடி. ஆச்சரியமான க்ஷேத்திரம்.

பகவான் அன்னைக்கு அழகா மாடுகளை மேய்ச்சென்று இந்த கோபாலர்களோட சாயங்கால வேளை கோதூளி தூசரித கோமள குந்தளாகிரம் கோவர்தனோத்தரண கேளி கிருதப்பிரயாசம்னு கிருஷ்ணகர்ணாமிரதத்துல லீலாசுக்கர் அனுபவிக்கிறாரே, அந்த மாடு மேய்ச்சென்று சாயங்காலம் பகவான் கோஷ்டத்துக்கு திரும்பக்கூடிய சமயம், இதுக்குதான் கோதூளி முகூர்த்தம்னு பேர். ரொம்ப சுபமான முகூர்த்தம். சாயங்கால வேளைகள்ல அந்த மாடுகள்லாம் மேய்ச்சலை முடிச்சுட்டு கோஷ்டத்துக்கு திரும்புற சமயத்துல அந்த மாடுகளுடைய குளம்படி மண் அப்படி மேல கிளம்புறது இல்லையா, ரொம்ப உத்தமமான சுப முகூர்த்தம். அந்த கோதூளி முகூர்த்தத்துல பகவான் அப்படி வரா, பகவான் மேல அவ்வளவு அந்த மாட்டு குளம்படி மண்ணும் படிஞ்சிருக்கு. பகவானுடைய அழகான குழல் கற்றைகள்ல அந்த அலகபாரத்துல அந்த மாடு கன்றுகளுடைய அந்த குளம்படி சிவப்பு மண் வந்து அப்படி படிஞ்சிருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, பகவானுடைய முகம் கமலம் மாதிரி இருக்கு, தாமர மாதிரி இருக்கு. அதுல அந்த அழகான அந்த குழல் கற்றைகளை பார்த்துட்டா கருவண்டுகள் அந்த தாமரையில மொக்கிற மாதிரி இருக்கு. அதுல இந்த மாட்டு குளம்படி மண் போய் படிஞ்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு வண்டு ஒரு தாமரையில மகரந்தத்தை சாப்பிட்டுடுத்தானால் அந்த மகரந்தம் கொஞ்சம் அந்த வண்டோட மீசையில ஒட்டின் இருக்குமே, அது போல பகவானுடைய முக கமலத்துல இருக்கிற மகரந்தத்தை சாப்பிட்டுட்டு அந்த அலகபாரமாகிய வண்டுகள் உடைய மீசையில அந்த மகரந்தம் ஒட்டின் இருக்கோன்னு தோன்றதாம். அதை பார்த்துட்டா பகவான் இன்னைக்கு இந்த ஊருக்குள்ள பிரவேசிக்கிறதே ஒரு ஆச்சரியத்தை பார்த்தான். ஒரே சம்பிரமமா இருக்கு. எல்லாராத்து வாசல்லையும் இழகோலங்கள்லாம் போட்டிருக்கா, மாவள தோரணங்கள்லாம் கட்டியிருக்கா, ஊருக்கு மத்தியில் ஒரு பெரிய ஹோம குண்டம் தயாராயின்றிருக்கு, ஏதோ ஒரு பெரிய உற்சவத்துக்கு அந்த ஊரே தயாராயின்றிருக்கு, பல நைவேத்தியங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கா. நந்தா பாபா அங்கே இருக்கக்கூடிய கோபர்களை எல்லாம் பார்த்து ஒரு ஒரு காரியங்களில் ஏவிண்டிருக்கார். இது ஆயிடுத்தா, அது ஆயிடுத்தா, அந்த ஏற்பாடு பண்ணிவிட்டியா, சாண்டில்ய ரிஷி வந்துவிட்டாரா, உற்சவத்துக்கு எல்லாம் தயார் ஆயிடுத்தா அப்படின்னு எல்லோரையும் ஏவின்றிருக்கார் பல காரியங்கள்ல. ஏதோ எல்லோருமே ஒரு சம்பிரமத்தில் இருக்கிறத பார்த்துட்டும் பகவானுக்கு தோணித்து, உற்சவத்துக்கு காரணம் நான் தானே, எப்பவுமே என்ன சுத்தி தானே உற்சவம் இருக்கும், நியூக்ளியஸ் நான் தானே, எனக்கு தெரியாம என்ன இந்த ஊர்ல உற்சவம். பகவான் வந்து பக்தாள்கிட்ட அவ்வளோ பொசசிவா இருப்பான், பகவான் பக்தாள் தன்னை மட்டும் சுத்தின் இருக்கணும்னு நினைப்பான். இவா தன்னை விட்டுட்டு வேற ஏதோ காரியத்துல சம்பிரமா இருக்காளே, அது என்னது, நான் வந்திருக்கேங்கிறத கூட கவனிக்காதபடி, ஏன்னா தினப்படி சாயங்கால வேளையில இவன் மாடு மேய்ச்சுட்டு எப்போ வருவானோன்னு காத்துன்னு இருப்பா கோபிகைகள்.

இரையச்சசி. கோபிகா கீதத்துல கோபிகைகள் சொல்றா, தினபரீட்சையே அந்த சாயங்கால வேளையில அந்த அழகான குட்டில குந்தள கேசபாரத்தோட சியாமள ரூபத்தோட பட்டு பீதாமரத்தோட வனமாலையோட நீ வேணுகானம் பண்ணிண்டு பலராமன் தோல் மேல கை போட்டுண்டு இத்தனை கோபாலர்களோட கோக்களோட நீ திரும்பி வர காட்சியை பாக்குறதுக்கு காத்துன்னு இருக்கோமே, கண்கள் பூத்து போறதே அப்படின்னு கோபிகைகள் பாடுறாளே, இன்னைக்கு அதை கூட மறந்துட்டும் ஏதோ ஒரு சம்பிரமத்துல இவாளாம் ஆழ்ந்திருக்காளே. எல்லாம் தெரிஞ்சவனா இருந்தா கூட தெரியாதவனை போல கேட்கறான் பகவான். நந்தா பாபா கூப்பிட்டு கேட்கறான், கச்சிதாமே பிதக்கோயம் சம்பிரமோப உபாகதா கிம் பலம் கசியச்சோத்தேஷா கேனவா சாத்தியதே மக. அப்பா, ஏதோ ஒரு பெரிய யஜ்யம் பண்றதுக்காக நீங்க ஹோம குண்டங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேள், நிறைய சித்திராண்டங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேள், நிறைய ஏற்பாடுகள் நடக்கிறது, சாண்டில்யர் கர்கர் முதலிய ரிஷிகள்லாம் கூட வந்திருக்கா, எதுக்காக

இந்த யஜ்யம் இப்போ பண்ணப்படுறது, எதை உத்தேசிச்சு பண்றேன், எந்த பலனை உத்தேசிச்சு இந்த யஜ்யம் பண்ணப்படுறது. ஏதத் ப்ரூஹி மகான் காமோ மக்யம் சுஸ்ரூஷவே பிதகாய நகி கோப்யம் இசாதுனாம் கிருத்யம் சர்வாத்மனாமீஹ. சாதுக்கள்கிட்டக்க ஒளிவு மறைவே கிடையாதேப்பா. நீங்கள் அப்பேற்பட்ட சாதுவாச்சே. மகான்களுடைய காரியத்தில் எந்த ஒளிவு மறைவுமே அவள் வாழ்க்கையில் இருக்காதே, அவள் காரியங்களில் இருக்காதே. இவ்வளவு சம்பிரமமாக ஒரு காரியம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எந்த பலனை உத்தேசிச்சு பண்ணுறேள், யாரை உத்தேசிச்சு பண்ணுறேள்? உடனே இந்த இடத்துல நந்தபாபா அழகாக சொல்ல ஆரம்பித்தா, கண்ணா உன்னிடத்துல மறைக்கிறதுக்கு என்னடா குழந்தை இருக்கு? இது ஒரு 7 வயசு குழந்தை. நம்ம மாத்துல எல்லாம் ஒரு பெரிய காரியம் நடக்கிறது, ஒரு 7 வயசு குழந்தை நம்ம கிட்ட வந்து அரிக்கிறது, எதுக்கு இது பண்ற, எதுக்கு இது பண்ற அப்படின்னு அரிக்கிறது. வாய மூடுற, பேசாம வேலையை பார், எங்கேயாவது போய் விளையாடின்றான். பெரியவாளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது, வீட்டுல வேலை நடக்கிறதோ இல்லையோ அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். ஆனா இந்த 7 வயசு குழந்தை சொல்லித்துனா, ஊ கேட்டுதுன்னா ஊரே ஸ்ரத்தையா பதில் சொல்லும். ஏன்னா கண்ணன் முகம் வாடித்துனா அவளால தாங்க முடியாது, அதுக்காக எதை வேணாலும் அவ தாங்கிப்பா. அதனால இந்த இடத்துல சொல்றார், பர்ஜன்யோ பகவான் இந்திரோ மேகா தஸ்யாத்மூர்த்தையா தேவி வர்ஷந்தி பூதா நாம் பிரீடனம் ஜீவனம் பயஹ. குழந்தை எல்லா வருஷமும் நடந்துட்டு தான் இருக்கு, அதே போலதான் இந்த வருஷமும் நடக்கிறது. போன வருஷமும் நடந்தது, நீ பேசாம பார்த்துட்டு இருந்த, இப்ப கொஞ்சம் பெரியவனா போயிட்டே இல்லையா, கேள்வி கேட்கிற. இது இந்திரனை குறிச்சு பண்ற யஜ்யம். பகவான் இந்திரன் தான் நமக்கு பார்த்து பார்த்து மழையை கொடுக்கிறார், அவர் தான் மேகங்கள் அனுப்புறார், அவர் கட்டுப்பாட்டில் தான் மேகங்கள்லாம் இருக்கு. மேகங்கள் வந்து கொட்டினாதான் மழை, மழை கொட்டினாதான் யமுனையில ஜலம், யமுனையில ஜலம் வந்தாதான் நமக்கு வந்து விவசாயம் பண்ண முடியும், மாடுகளுக்கு ஜலம் இருக்கும், மாடுகள் மேயறதுக்கு புல்வெளிகள்லாம் வேணுமானால் அதுக்கு ஜலம் வேணும். அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு பயிர்கள்லாம் வேணுமானால், அரிசி வேணுமானால் பயிர்கள் வளரணும், அதுக்கும் ஜலம் வேணும். ஜலம்ங்கிறது இன்றியமையாதது, அதை பகவான் இந்திரன் தான் கொடுக்கிறார், அவர் பிரீத்திக்காக இந்த யஜ்யம். உடனே பகவான் பார்த்தான், இந்த இடத்துல சுகர் அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றார், இந்திராய மன்யும் ஜனயந்து பிதரம் பிராக கேசவ. பகவானுக்கு இந்திரனுக்கு பண்ண வேண்டிய யஜ்யத்தை தடுக்கிறது இங்க புத்தி இல்லை, பகவானுடைய எண்ணம் இல்லை. ஆனா பகவானுக்கு என்ன தோன்றதுன்னா, கொஞ்சம் இந்திரனுக்கு கர்வம் தலைக்கு மேல போயெடுத்து அதை கொஞ்சம் குட்டி வைக்கணும்னு தோணித்தான் பகவானுக்கு. இந்த யஜ்யத்தை ஏற்படுத்தினவனே பகவான் தான், யஜ்ய நாராயணனே பகவான் தான், சர்வ யஜ்யங்களும் அவனோட ஸ்வரூபம் தான். இப்ப இந்திரனுக்கு பண்ற யஜ்யத்தை தடுக்கிறது பகவானுடைய எண்ணம் இல்லை, ஆனா இந்திரனுக்கு கொஞ்சம் கர்வம் தலை தூக்கி எடுத்து அந்த கர்வத்தை கொஞ்சம் குட்டி வைப்போம்னு பகவான் நினைச்சான். அந்த கர்வத்தை குட்டி வைக்கணும்னா அவன் முதல்ல என்ன பண்ணணும்னா, அவனை கொஞ்சம் திருகி விடணும். அவனை நன்னா திருகி விட்டோம்னா அவன் கோபத்துல குதி குதின்னு குதிப்பான். அப்ப ஓங்கி ஒரு குட்டி குட்டி உனக்கும் ஈஸ்வரன் நான் தாங்கிறத புரிய வைக்கணும். அதனால இந்திராய மன்யும் ஜனயன், இந்திரனுக்கு கோபத்தை வரவழைக்கிறதுக்காகவே பகவான் இப்படி பேச ஆரம்பிச்சான். அப்பா நீங்க என்ன சொல்றேள், இந்திரனா மழையை கொடுக்கறான், கர்மனா

ಪ್ರತಿಪದ್ಯತೆ ಸುಖಂ ದುಃಖಂ ಭಯಂ ಕ್ಷೇಮಂ ಕರ್ಮ ನೈವಾಭಿಪದ್ಯತೆ. அப்பா, ஒரு ஜீவன் பிறக்கிறது கர்மால, அந்த ஜீவனுடைய வாழ்க்கை நடக்கிறது கர்மாவால, அந்த ஜீவன் கடைசியில பரியவசானத்தை அடையிறது கர்மாவால. சுகமோ துக்கமோ பயமோ க்ஷேமமோ எல்லாம் அவனுடைய கர்மாபடி அவன் இடத்துல வருது. ஒருத்த சௌக்கியமா இருக்கிறதுக்கும் கர்மாதான் காரணம், துக்கப்படுறதுக்கும் கர்மாதான் காரணம். அவனுடைய சுகம் துக்கம் பயம் துக்கம் லாபம் இல்லையா அலாபம் எதாதான் இருக்கட்டும், அத்தனைக்கும் கர்மாதான் காரணம். எதுக்கு போய் இந்திரனுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இருக்கேள்? நம்ம சௌக்கியமா இருக்கணுங்கிற ஒரு சௌக்கிய காலம் இருந்ததுன்னா மழை கொட்ட போறது. நமக்கு சௌக்கிய காலம் இல்லைன்னா மழை கொட்டாது. அவாவா கர்மா அதுக்கு பிரதானமான காரணமா இருக்க, இதுக்கு எதுக்கு இந்திரனை போய் கொண்டாடின்னு இருக்கேள்? ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்ப புண்ணியம் பண்ணினவன் தலையில ஈஸ்வரனே நினைச்சா கூட பாபத்தை கட்ட முடியாது. பாபம் பண்ணினவன் தலையில ஈஸ்வரனே நினைச்சா கூட புண்ணியத்தை கட்டிவிட முடியாது. இந்த லாவை உண்டு பண்ணின ஈஸ்வரனே இஸ் பவுண்ட் பை இட். பகவானே நினைச்சா கூட இப்ப பாப்பம் பண்ணினவன் தலையில கொண்டு சுகத்தை கட்டிவிட முடியாது, புண்ணியம் பண்ணின தலையில கொண்டு தலையில கொண்டு துக்கத்தை கட்டிவிட முடியாது. ஈஸ்வரன் இந்த விதியை உண்டு பண்ணினவனா இருந்தாலும் ஈஸ்வரனே இந்த விதிக்கு கட்டுப்படுறான். இதுல இந்திரனுக்கு அவன் மழையை கொடுக்க வேண்டிய டயத்துல மழையை கொடுக்கறான். நமக்கு எப்ப மழை வரணும்னு இருக்கோ அப்ப மழை வரப்போறது. அதனால பல

கர்மத்தை பலனும் இந்த கர்மாவுக்கு பலனை கொடுக்கிற ஈஸ்வரனை சேவிக்கணுமே தவிர அத பட்டுவாடா பண்ற இந்திரனுக்கு எதுக்கு பூஜை? ஒரு ட்ரெஷரி ஆபீசர்ல ட்ரெஷரி ஆபீசர் சேலரி ரிலீஸ் பண்றார் அப்படின்னு விட்டா, சேலரி ரிலீஸ் பண்ணுன்னு ஆர்டர் எம்டி கிட்ட இருந்து வந்தாதான் சேலரி ரிலீஸ் பண்ணுவார். இதுக்கு ட்ரெஷரி ஆபீசர் போய் சரணாகதி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வேணும்னா எம்டி காலில் போய் விழலாம், கொஞ்சம் சீக்கிரமே சேலரி ரிலீஸ் பண்ணுங்கன்னு. ஆர்டர் வந்ததுன்னா சேலரி ரிலீஸ் பண்ற இவனுக்கு எதுக்கு இப்ப பூஜை பண்ணணும்னு கேட்கறான் பகவான். ஈஸ்வர ஆஜ்ஞை இருந்ததுன்னா இந்திரன் மழையை கொட்டணும். இந்திரனா ஒன்றும் தன் டிஸ்கிரிஷன்ல மழையே கொடுத்துட முடியாது அப்படிங்கறத எவனுக்கு கட்டுப்பட்டு இவ்வளவோ நடக்கிறதோ அந்த ஈஸ்வரன் அல்லவோ சர்வகாரணம் அப்படின்னு நீங்க சொல்றது யாருன்னா அந்த ஈஸ்வரனை தான் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணு தோன்றதுப்பா, பேசாம ஒண்ணு பண்ணலாம். நமக்கு இவ்வளவு க்ஷேமங்களையும் பிரத்யக்ஷமா பண்றது எதுனா கோவர்தனம்ங்கிற இந்த மலை தான் பண்றது. இதுதான் மேகங்களை தடுக்கிறது, மழையை கொட்டுறது. இந்த கோவர்தனத்திலிருந்து கொட்டக்கூடிய அருவிகள் தான் யமுனையில ஜலமா வருது. இந்த கோவர்தன மலையில இருக்கிற புல்வெளிகளில் மேய்ஞ்சுதான் மாடு கன்றுகள் பசியாத்திக்கிறது. இந்த கோவர்தனம் தான் அந்நிய தேசத்திலிருந்து நம்ம தேசத்துக்குள்ள புகுந்து நம்ம மாடு கன்றுகளை தூக்கிட்டு போயிடாதபடி நமக்கு ரட்சகமாக இருக்கு. எந்த ரீதியில பார்த்தாலும் கோவர்தனம் தான் பிரத்யக்ஷ உபகாரம் பண்றது. அதனால பூஜை பண்றதா இருந்தா இந்திரனுக்கு பண்ற பூஜை இந்த கோவர்தனத்துக்கு பண்ணுங்கோ. ஹந்த யமத்ரிரபலா ஹரிதாசவர்யோ யத்ராம கிருஷ்ண சரணஸ்ப

வேணுகீதத்துல தசமஸ்கந்தத்துல கோபிகைகள்லாம் இந்த கோவர்தன மலையை பார்த்து சொல்றா, இது வெறும் மலை இல்ல, இவன் பரம பாகவதன்கிறா. ஏன்னா கோவர்தன மலையில எந்த எவ்வளவு புல்வெளிகள் முளைச்சிருக்கோ அதெல்லாம் கோவர்தன பாகவதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ரோமாஞ்சனம். கோவர்தனத்துல அருவி கொட்டுறதே அது வெறும் அருவி இல்ல, அந்த கோவர்தன பாகவதற்கு கண்கள்ல இருந்து வரக்கூடிய ஆனந்த பாஷ்பம் கிருஷ்ணபக்தியால. கோவர்தனத்துக்கு மத்தியில ஒரு மலை குகை இருக்கு, அந்த குகைக்குள்ளதான் போய் ராதா கிருஷ்ணால் அடிக்கடி லீல பண்றா. அது எதுனா அவருடைய ஹிருதயம். எந்த ரீதியில பார்த்துட்டாலும் சர்வபாவத் பாகவத லட்சணங்களும் கோவர்தனத்துக்கிட்ட பொருந்தி இருக்கிறதுனால இது சாமானிய மலை கிடையாது, இது பரம பாகவதன் அப்படின்னு கோபிகைகள்லாம் கொண்டாடுறா. அதை ஆமோதனம் பண்றது போல பகவான் சொல்றான், இந்த பூஜையை கோவர்தனத்துக்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லவே, இந்த யாகத்துக்கு என்னென்ன சாமகிரி எல்லாம் சேகரம் பண்ணி வச்சிருந்தாலோ, என்னென்ன நைவேத்தியங்கள்லாம் தயார் பண்ணி வச்சிருந்தாலோ, அதெல்லாம் ஒரு வண்டியில கட்டிட்டு இவ்வளவு கோப கோபிகைகளும் இந்த 7 வயசு வாண்டு சொல்லி தூங்குற ஒரு காரணத்துக்காக அத்தனை பேரும் கோவர்தனத்தோட மலையடிவாரத்துல போய் ஆச்சரியமா கோவர்தன மலை பாறை உண்டு. அங்க அந்த பாறைக்கே அபிஷேகங்கள் பண்ணி ஆராதனங்கள் பண்ணி இவ்வளவு நைவேத்தியங்களையும் சமர்ப்பிச்சு

யவசம்ஜகவாந்தத்வாகிரயே தியதாம்பலி. இதை எப்படி பண்ணணுங்கிற பூஜா விதியை கிருஷ்ணனே உபதேசம் பண்ணியிருந்தான். இப்படி அபிஷேகங்கள் ஆராதனங்கள்லாம் கோவர்தனத்துக்கே பண்ணி, இவ்வளவு நைவேத்தியங்களையும் கோவர்தனத்துக்கே சமர்ப்பித்து, அங்கே தீபாராதனைகள்லாம் பண்ணி, அங்கே இருக்கிற சாதுக்களுக்கும் அங்கே இருக்கிற பசுக்களுக்கும் இவ்வளவு நைவேத்தியங்களையும் விதரணம் பண்ணி, அந்த கோவர்தனத்தை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வாரானோம். இது என்னுடைய மதம், இது நாம் பண்ணியிருக்கிற பூஜா விதி அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னான். எந்த நாளில் கிருஷ்ணன் சொன்னானோ, அன்னியிலிருந்து இன்னி பரியந்தம் பிருந்தாவனம் போகக்கூடிய அவ்வளவு பக்தாலுமே கோவர்தன யாத்திரைன்னு ஒரு நாள் ஸ்பெசிஃபிக்காக கோவர்தனம் போய் இந்த பத்ததி படிதான் கோவர்தனத்தை ஆராதனை பண்ணிட்டு வருவா. இதே மாதிரி சித்திராண்டங்கள்லாம் பண்ணிட்டு போய் கோவர்தன சிலா, அங்கே இருக்கிற அந்த கோவர்தன பாறைக்கே அபிஷேகங்கள் பண்ணி, கிருஷ்ணனா அலங்காரம் பண்ணி, இவ்வளவு நைவேத்தியங்களையும் சமர்ப்பிச்சுட்டு, எல்லாம் கீர்த்தனம் பண்ணிட்டு

ஆச்சரியமா, இவ்வளவு ஆச்சரியமா பிரதட்சணங்கள்லாம் பண்ணி அபிஷேக ஆராதனங்கள்லாம் பண்ணிட்டு இவ்வளவு கோப கோபிகைகளும் ஊருக்கு வந்து சேர்ந்தா. இந்திரன் எப்பவுமே தனக்கு வரக்கூடிய அவிர்பாகங்கள்லாம் வந்துடுத்தான்னு தேவர்களை விசாரிச்சா, தேவாள்லாம் இந்திரன் இடத்துல போய் சொன்னா, சுவாமின்னு எல்லா ஊர்கள்ல இருந்து வர வேண்டிய அவிர்பாகங்கள் வந்துடுத்து, பிருந்தாவனத்தில இருந்து வர வேண்டிய அவிர்பாகம் உங்களுக்கு வரவே இல்லை. உடனே இந்திரன் கேட்கறான், எந்த தைரியத்துல இந்த யஜ்யத்தை பண்ணாமல் அவ நிறுத்தினா அப்படின்னு சொல்றதே.

அந்த தேவர்கள்லாம் சொன்னா அந்த ஊர்ல தானே கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான். அந்த கிருஷ்ணன் சொன்னா உங்களுக்கு பண்ண வேண்டிய பூஜையை அந்த கோவர்தன மலைக்கு பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அவன் பேச்ச கேட்டு அத்தனை பேரும் கோவர்தன பூஜை பண்ணி முடிச்சுட்டான். அதனால உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹவிர்பாகத்தை கொடுக்கலன்னு சொன்ன உடனே இந்திரனுக்கு ஒரு பெரிய கோபம் வந்தது. அப்ப இந்த சமயத்துல இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னுட்டா, பிரளய கால மேகங்களை ஏவி விடுறான். அதுக்கு முன்னாடி இந்திரன் என்ன பண்றான்னா, கண்ணனை பலவிதமா ஏசறான்.

இந்த இடத்துல சொல்றான், எந்த ஒரு அவளுக்கு வந்து அவளுக்கு செல்வ செழிப்பு அவ்வளவு இருக்கிறதுனால அதுல வந்து கர்வமா என்ன என்னமா இவ அவகேளனம் பண்ணினா, அந்த கிருஷ்ணன்கிற ஒரு வாயாடி பயலோட பேச்ச கேட்டுண்டு அப்படிங்கிறான். கிருஷ்ணன் பகவான்ங்கிறது மறந்து போயிடுச்சு, கிருஷ்ணன் பகவான்ங்கிறது மறந்து போயிடுத்து. இந்த இடத்துல பலவிதமாக பேசுறான். கிருஷ்ணம் மர்த்தியம் உபாசிரத்தியே சக்ருஹு தேவகேளனம், கிருஷ்ணங்கிற ஒரு மனுஷனை ஆசிரயிச்சு என்ன அவமரியாதை பண்றாளா, இப்ப என்ன பண்றேன் பார், அந்த கோகுலத்தை மூழ்கடிக்கிறேன் பார் அப்படின்னு பிரளய கால மேகங்கள் அனுப்புறா. பிரளய காலத்துல எந்த மேகங்கள் வந்து மழை கொட்டி இந்த உலகமே மூழ்கி போகுமோ அப்படிப்பட்ட பிரளய மேகங்களை அனுப்புறான். ஸ்தூலா ஸ்தூலா வருஷதாரா முன் சத்வப்ரே.

ஒரு தேர் இல்ல இருக்கக்கூடிய தேர் சக்கரத்தோட அச்சு எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவு பெரிய மழை துளிகள் கீழே விழருச்சு. ஊரே மூழ்கி போறது, பூமியே தெரியல. மாடுகன்றுகள் கோஷ்டங்கள்லாம் அடிச்சுண்டு போறச்சு. கோப கோபிகைகள்லாம் அந்த குளிர் மழையில நடுங்கறா. பகவான் என்ன பண்றான், கோவர்தனத்துல ஒரு இடத்துல அப்படியே மலையடிவாரத்துல உட்காண்டி வாழலாம், என்னதான் பண்றான்னு பாக்கறான். இவ்வளவு ஆபத்துகள் வரக்கூடிய சமயத்துல கூட அவ்வளவு ஜனங்களும் போய் கண்ணன் இடத்துல கை குவிச்சுண்டு கோவிந்தம் சரணம் யயோ. இந்த கோப கோபிகைகளுடைய பக்தியை பார்த்தேல. ஒரு 7 வயசு பையன் சொல்றாங்கிறதுனால இந்திரனுக்கு பண்ற யஜ்யத்தையும் நிறுத்தரா. ஆனா இந்த 7 வயசு பையனா நம்மளை காப்பாத்த போறானும் நினைக்கல. இவ்வளவு பெரிய ஆபத்து வரத்தை கூட பகவான் இடத்துல போய் கை குவிச்சுண்டு கோவிந்தா ரக்ஷிங்கரா. பகவான் பாக்கறான் என் ஜனங்கள் எப்படி இருக்கா பாத்தியா. தஸ்மான் மச்சரணம் கோட்டம் மண்டாதம் மத்

இவர்களுடைய பக்தியை பார்க்கறதே இந்த கோவர்தன மலையினுடைய வெயிட்டு வெயிட்டாவே தெரியலையா. இவ்வளவுண்டு பையன் இவ்வளோ பெரிய மலையை எப்படி தூக்கினான்னு எல்லாரும் கேட்பா. இத்தனை பக்தாலும் அவனோட ஹிருதயத்தில் இருக்கா. அவளுடைய பக்தி புஷ்டியோட கூட பகவானோட ஹிருதயத்தில் இருக்கா. அந்த புஷ்டியோட கூட பகவான் பெருத்து போயிட்டானா. இத்தனை பக்தாலும் அவனுடைய ஹிருதயத்தில் இருக்க அவளோட பக்தி புஷ்டியும் சேர்ந்து பகவான் என்ன ஆயிட்டானா, இப்போ ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறான், அதில் இந்த மலையுடைய வெயிட்டு ஒன்று இல்லைன்னு ஆயிடுத்தான். அதனால பகவான் எப்படி அந்த மலையை தூக்கினான் அப்படின்னு விட்டா, இந்த காளான்னு ஒன்று முளைக்கும் மழைக்காலத்தில் ரோட்டோரமாக, குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறத அதை கையில் எடுத்து அப்படி சோழ்ட்டின்னு விளையாடின்ட்டு போகுமே, அதை போல இந்த கோவர்தன மலையை தூக்கிட்டான். இத்யுக்வைகே நகஸ்தேன கிருத்வா கோவர்தனாச்சரம் ததாரலீலய கிருஷ்ணக சத்ரா கமிவ பாலக. நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் சேஷியம் முரளிதர சுவாமிஜி ஆச்சரியமா கேட்கிறார், இதென்ன பழமா இல்ல ஒரு இலையா இல்ல ஒரு மயில் பீலியா இப்படி சட்டுன்னு தூக்கிட்டே

இதென்ன பழமா இலையா மயில் பீலியா, இதென்ன சட்டுன்னு தூக்கிட்டே அப்படின்னு விட்டா. இது ஒன்றும் மாயமில்லை, மந்திரம் இல்லை, இது ஏதோ அஷ்டமா சித்தியில ஒரு சித்தின்னு சொல்வா, அதுவும் இல்லை. இந்த பக்தாளுடைய பக்தி விசேஷத்தை பார்க்கறத பகவானுக்கு சட்டுன்னு உள்ள இருந்து ஒரு பாவம் வருச்சு. அந்த பாவம் வரக்கூடிய சமயத்தில் என்ன பண்றோம்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு ஜனங்கள் அவ வாக்கால கிருஷ்ணனை தோஷம் சொல்றே சொல்லலேங்கிறது இருக்கட்டும், சித்தத்தாளோட கூட கண்ண இடத்துல வாளுக்கு ஒரு தோஷம் தெரியல. வாக்கால வந்து இந்த பையன் இப்படி பண்ணிவிட்டான் பார்த்தியா, இந்த 7 வயசு குழந்தை சொன்னதை கேட்டுதானே நமக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்து கொடுத்தோம் அப்படின்னு வாக்கால சொல்லலேங்கிறது இருக்கட்டும், சித்தத்துல கூட வாளுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரல. அதுதான் தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக. அவளுடைய காயம், அவளுடைய வாக்கு, அவளுடைய மனசு, அது அத்தனையும் கிருஷ்ணமயமா இருக்கு. ஏதாவது ஒரு காரியம் கண்ணன் சொன்னா அதை பண்ணணும். ஒரு காலத்துல ஆபத்து வந்ததுன்னா அது அவன் இஷ்டம், அவன் பார்த்துப்பான். சங்கல்போ யதா ததா குருஷ்வ அப்படின்னு இருக்காளே, இவாளை என்ன சொல்றது? இவாளை என்ன சொல்றது? 700 ஸ்லோகங்கள்ல இவ்வளவு யோகத்தையும் சொல்லிட்டு போயிட்டு கடைசியில கீதையில இல்லையா, மாம் ஏகம் சரணம் ரஜ ஹம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜஹான்னு சரணாகத்திய ரொம்ப பயந்துண்டு பயந்துண்டு சொன்னான் அர்ஜுனனுக்கு. ஏன்னா இவன் புரிஞ்சுப்பானா, இவ்வளவு யோகத்தையும் உபதேசம் பண்ணிட்டு கடைசியில என் சரணத்துல விடு விழு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேனே, இவனுக்கு புரியுமான்னு நினைச்சுண்டு பகவான் கடைசியில ஆனாலும் சொல்லாம இருக்கப்படாதே அப்படின்னு பயந்துண்டு சொல்ல, இங்க இவாளுக்கு எந்த உபதேசமும் பண்ணப்படல. இவா சித்தம் கிருஷ்ணமயமா இருக்கு, தனக்குன்னு ஒரு யோஜனை வாளுக்கு கிடையவே கிடையாது. இதுதானே சரணாகதி. இதை இங்க பார்க்கிறோமே, இந்த பாவத்துல பகவான் தன்னறியாம கோவர்தனத்தை தூக்கினான். அவ்வளவு கோபர்களையும் அவ்வளவு கோக்களையும் அவ்வளவு கோபிகைகளையும் ரொம்ப ஆச்சரியமா எல்லோரும் இங்க வாங்குவோம், எல்லாருக்கும் இடம் இருக்கு அப்படின்னு கூப்பிடுறானா. நாராயணத்துல பட்டத்ரி இந்த விஷயத்த அழகா சொல்றார்.

என்ன பண்றான் அப்படின்னு ஒரு கையால கோவர்தனத்தை தூக்கிண்டு அவனிடத்துல ஒரு சில மாடுகள்லாம் வந்து ஒராயர்தான், ஒரு கையால அந்த மாடுகளுக்கு சொரிஞ்சு கொடுத்துட்டு வேற இருக்கானா. ஏகஹஸ்தேன இப்படி அவ்வளோ பெரிய ரஞ்சனம் பண்ணிட்டு ஒரு வாரம் பகவான் பண்ணினது தான் முதல் சப்தாகம். ஒரு வாரம் கோவர்தனத்துக்கு அடியில இவ்வளோ பேரும் சௌக்கியமா கிருஷ்ண சரண சாயையில நின்றுட்டு இருந்தா பகவான் கோவர்தனத்தை எப்படி தூக்கிட்டு இருக்கானா, ஒரு நிருத்தியம் பண்ணிட்டு தூக்கிட்டு இருக்கானா. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் மனசுல ஒரு கவலை, கண்ணன் நமக்காக ரொம்ப சிரமப்பட்டு மலையை தூக்கிட்டு நம்மளை காப்பாத்துறானோன்னு, அந்த சிரமம் கூட அவளுக்கு இருக்கப்படாதுங்கிறதுனால தான் மலையை தூக்கிட்டு ஒரு நிருத்தியம் வேற பண்ணிட்டு இருக்கானா. ஏன்னா நான் ரொம்ப அசாதாரணமா இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இவாள்லாம் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா மலையை தன்னுடைய பூர்வஸ்தானத்துல வச்சான். என்ன ஆச்சு அப்படின்னு இந்திரன் ஓடோடி வரான். ஓடோடி வந்து இந்திரன் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன், உங்களுடைய மகிமை தெரியாதபடி நீங்க பகவான்கிறதையும் மறந்து போய் நான் வந்து இப்படி வந்து ஒரு அபச்சாரம் பண்ணிவிட்டேனே.

ஸ்தோத்திரம் பண்ண. உடனே காமதேனு வந்துட்டாளா அந்த இடத்துக்கு. காமதேனு வந்து சொல்றா, இத்தனை நாள் இந்த இந்திரன் எனக்கு நாதனா இருந்தான், இனிமேல் இந்த இந்திரன் எனக்கு நாதன் இல்லை. எப்ப என்னுடைய குலமான கோகுலத்தையே அழிக்க பார்த்தானோ இனிமேல் நீதான் எனக்கு நாதன் அப்படின்னு இந்த இடத்துல கோவிந்தா அப்படின்னு சுரபி கண்ணனுக்கு ஒரு நாமம் சூட்டரா. சுரபியினுடைய திவ்யமான க்ஷீரத்தால பாலாலையும் ஐராவதத்தோட தும்பிக்கையால ஆகாச கங்கையை கொண்டும் இந்திரன் ஆச்சரியமா இங்க ஒரு பட்டாபிஷேகம் பண்றான். ராமாவதாரத்துல கூட கடைசியில தான் பட்டாபிஷேகம், கிருஷ்ணாவதாரத்திலே அவதாரத்துக்கு மத்தியிலேயே, அதுவும் பாலக்கிரீடைகள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கைசோர பிராயத்திலேயே பகவானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்கிறது. இந்திர சுரஷி விசாகம்.

அஷ்டாதச வாத்தியங்கள் முழங்க, தும்புரு ஆரதர் முதலிய ரிஷிகள்லாம் கானம் பண்ண, இங்க ஆச்சரியமா தேவ யக்ஷ கிண்ணற கந்தர்வாள்லாம் புஷ்ப விருஷம் பண்ண, தேவதுந்துமி முழங்க, கோவிந்த கோவிந்த கோவிந்த கோவிந்தங்கிற கோவிந்த நாமம் முழங்கிறது. கோவிந்த நாமத்தால ஆச்சரியமா இந்த இடத்துல பட்டாபிஷேகம் அத்தியாச்சரியமா இந்த இடத்துல நடக்கிறது.

இப்படி ஆச்சரியமா கோவிந்த பட்டாபிஷேக வைபவம் பூர்த்தியாகி பகவான் கோவிந்தன்னா பசுபத்தின்னு அர்த்தம், கோனா பசு, பசுனா ஜீவன், கோவிந்தன்னா அத்தனை ஜீவன்களையும் தன்னுடைய நாம கீர்த்தனத்தாலே உத்தாரணம் பண்ற பசுபத்தின்னு அர்த்தம். இப்படி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி பகவான் கோவிந்தனாக விரஜராஜ நந்தனாக எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணின்றிருக்கான் அப்படிங்கிற ஆச்சரியமான இந்த வைபவத்தை நமக்கு இன்னைக்கு ஸ்மரிக்கிற பாக்கியம் சத்குருநாதாளோட கிருபையால்.

நேர்களிதுவரை கோவிந்த பட்டாபிஷேகம் இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தினார் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

நாளை இடம்பெறவிருக்கும் இசை நிகழ்ச்சிகள். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, எம் விஜய்

அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி விக்ரம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் விஜய் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

எஃப்எம் கோல்டு அலைவரிசையில். நாளை பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். இசை நிகழ்ச்சிகளை கேட்டு இன்புறுங்கள் நேயர்களே.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் உன்னை தேடி வருவேன் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் வெள்ளை ரோஜா திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

நிறைவாக நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்போம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 11 மணி, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.3°C, இயல்புக்கு 1.2°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26.1°C, இயல்புக்கு 0.2°C கூடுதல். பெய்த மழை அளவு 26 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 96%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 32.7°C, இயல்புக்கு 1.9°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26°C, இயல்புக்கு 0.5°C கூடுதல். பெய்த மழை அளவு 35.8 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 91%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் பருத்தி விதையிலிருந்து ஆடை வரை. எழுதி வழங்கியவர் வி திவ்யபாரதி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு தேசிய கண் தான இருவார அனுசரிப்பு சிற்றுரை. 7:45 நகர்பலத்தில் சென்னைக்கு அருகே அழகிய அருவிகள், எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு திரைகானம், 8:30 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர். நிகழ்த்தியுள்ளவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி விக்ரம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் விஜய் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மாற்றுத்திறனாளிகள் தன்னிறைவு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, உடற்தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்களுடன் நீர்முகம், உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகானம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, பகவத்கீதையின் சாராம்சம் பிரியா ஸ்ரீராம் அவர்களின் உரை இடம்பெறும். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர்

0: ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரைகானம், 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ மோகன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் திருவிலங்குகள் பராமரிப்பு. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களின் உரை. வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8:05 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம். இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம். 10:00 காற்றோடு கலந்திடவா. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் காலை 3:10 இணையராகம் நிகழ்ச்சியில் ரஷித்கான் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:10 பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் மேல்சானாங் குப்பம் எம்ஜிஎம் சரவணன் அவர்கள் நாகசுர இசை. வேலூர் எஸ்எம்எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 11:00 என்றும் நினைவில் சவுகார் ஜானகி. திரைப்பட நடிகை சவுகார் ஜானகிக்கு அஞ்சலி. நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Aparajita Nair. External Affairs Minister Dr. S. Jaishankar called on Russian President Vladimir Putin at Kremlin today. The meeting focused on bilateral trade, economic cooperation and upcoming high-level summits. Indian Ambassador to Russia Vinay Kumar and Joint Secretary ERS Mayank Singh were also part of the delegation. During the meeting, Dr. S. Jaishankar highlighted the strong and growing India-Russia partnership, particularly in economic cooperation, trade and energy. He conveyed Prime Minister Narendra Modi's greetings and handed over Prime Minister Modi's personal message to Mr. Putin. Dr. Jaishankar described the outcome of the Intergovernmental Commission meeting as positive.
2: Our economic cooperation, trade, energy, fertilizers, nuclear, other dimensions as well. Overall, I think our economic cooperation has grown very significantly. Prime Minister Modi looks forward to meeting you at the SCO summit, then welcoming you in India for the BRICS summit, and in due course, as per your mutual convenience, having the annual summit. So we have a very strong picture of cooperation to present.
1: The External Affairs Minister conveyed to Mr. Putin that Prime Minister Modi looks forward to meeting him at the SCO summit and to welcoming him to India for the BRICS summit. Speaking during a meeting, Russian President Putin offered to increase fertilizer supplies to India, saying Moscow is taking steps to support Indian farmers and the country's agricultural sector. He also highlighted the growth in trade between Russia and India this year. National Security Advisor Ajit Doval arrived in Beijing on a two-day visit to China. He will take part in the 25th round of special representatives talks between the two countries on the boundary issue with his Chinese counterpart and Foreign Minister Wang Yi scheduled tomorrow. Announcing the special representatives talks at a media briefing today, Chinese Foreign Ministry spokesperson Lin Jia said Mr. Doval and Mr. Wang will have an in-depth discussion on the boundary issue as well as other bilateral, regional and international relations. India has stressed the need for diversified, adequate, predictable and sustained international financing to support land restoration and strengthen resilience to drought. Union Environment, Forest and Climate Change Minister Bhupendra Yadav said this in Ulaanbaatar, Mongolia today. He was addressing the ministerial dialogue on innovative financial mechanisms for healthy land and drought resilience during the 17th session of the Conference of the Parties to the UN Convention to Combat Desertification. Union Commerce and Industry Minister Piyush Goyal said India will amend existing regulations and introduce new rules over the next 2 months to address concerns raised by companies seeking to set up manufacturing operations in the country. Speaking during a program in Tokyo, Mr. Goyal said he met two major corporations earlier in the day, one planning to establish semiconductor equipment manufacturing in India and another operating in the automotive components sector. Union Home Minister Amit Shah has directed all agencies to take strict measures against infiltration. Inaugurating the 9th National Security Strategies Conference 2020.